நேயர்களுக்கு அழகான காலையில் அகம் நிறைந்த மகிழ்வுடன் வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால் இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் முதல் நாள், 2026 ஜூன் மாதம் 22 திங்கட்கிழமை, நேரம் 5:56. 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய காலை ஒளிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றன.

அகஷ்வணி காரைக்கால். கவிக்குயில் ஓசை காதில் விழும் நேரம், கதிரவன் எழுந்து மெல்ல எழுப்புகின்ற காலை வேலை, துயிலெழும் நேரத்தில் அழகாய் ஒழிக்கிறது காரை பண்பலை. இந்த அழகான இன்பம் எப்பொழுதும் தொடர நேயர்கள் கேட்கவிருப்பது குரல் ஓசை. அறாழி அந்தனன் தாழ் சேர்ந்தாருக்கு அல்லால் பிற ஆழி நீந்தல் அரிது. கடவுள் வாழ்த்து என்ற அதிகாரத்தில் அமைந்த இந்த குரோட்பாவிற்கான பொருள் மு வரதராசனார் அவர்கள் உரையிலிருந்து. அறக்கடலாக விளங்கும் கடவுளின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர்க்கு அல்லாமல் மற்றவர் பொருளும் இன்பமும் ஆகிய மற்ற கடல்களை கடக்க முடியாது. குரலோசை கேட்டீர்கள். இனி கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள்.

0: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள். நிகழ்ச்சி குறிப்பில் அறிவிப்பினை தொடர்ந்து காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க. வழங்குவோர் முனைவர் சு தெல்லைவனம் அவர்கள், படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை கேட்கலாம். 6:35 கரைக்கல் ஓஎன்ஜிசி காவிரியசன், கரைக்கல் சேகர் டெக்ஸ்டைல் நியூஸ் சேகர்ஸின் உழவர்களுக்கு. 6:40 மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை அறிவியல் கல்லூரியின் இன்சொல் நமது. வழங்குவோர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். 6:55 கரைக்கல் கமர்ஷியல் டேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் சிறுவன் வி ஹரிகிருஷ்ணன். 7:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசிராஜ் ஜுவல்லர்ஸின் மாப்பிள்ளை மன்னார்சாமி விளம்பரதார நிகழ்ச்சி. 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:30 காலை காம்போ. 8:00 தொல்லி வரும்பாட்டு, முதலில் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசிராஜ் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:05 தொல்லி வரும்பாட்டு. 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸின் தொல்லி வரும்பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட், முதலில் காரைக்கால் ஜியல் ஹாஸ்பிட்டல், திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் நலமாய் வாழ. குழந்தைகள் வளர்ச்சியில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் தஞ்சாவூர் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ வல்லுநர் டாக்டர் ஆர் சந்தோஷ் அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் செய்தியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட். 9:45 12வது சர்வதேச யோகா தினம். நவீன யுகத்தில் ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கு துணை நிற்கும் யோகா நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் தருமபுரி மாவட்ட அரசு மருத்துவமனை கல்லூரி யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்துறை உதவி மருத்துவ அலுவலர் மருத்துவர் ரமேஷ் பாபு அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி தருமபுரி. இன்று காலை 10:00 சிந்தனை அரங்கு. முதலில் நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரத நிகழ்ச்சி. 10:05 சிந்தனை அரங்கத்தில் இடும்பைக்கு இடும்பை என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 11:00 வணக்கம் தோழி, மகளிர் நேயர்கள் பங்கு பெறும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் நின்றவை, நேயர்கள் கடிதங்கள் விடிய விரும்பி கேட்ட திரைப்பட பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி. 12:50 ஜெயங்கொண்டம் ராமநாகை மாளிகை வழங்கும் பசும் தண்டர். 12:55 பன்னிசை. 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்கள் மங்களின் தேன்மழை. பரவசப்படுத்துபவர்கள் பவனி வரும். 1:55 மெல்லிசை. 2:00 லஞ்ச் பிரேக்கில் கேள்விக்கு என்ன பதில். 2:30 லஞ்ச் பிரேக்கில் சங்கீத சாரல். நிகழ்ச்சியில் ஓ எஸ் தியாகராஜன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 3:00 எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட் ஃபிலிம் சாங் சோஷியல் மீடியா பேஸ்ட். 3:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸின் எல்எஸ்சி. 4:00 அடுத்தது என்ன, சிறப்பு கல்வி தொடர் நிகழ்ச்சியில் இம்மாதம் 8 என்ற ஒளிபரப்பான நாகப்பட்டினம் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை பிராந்திய இணை இயக்குனர் திருமதி பி பரமேஸ்வர் அவர்கள் பங்கு பெற்ற நேரல் நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு கேட்கலாம். இன்று மாலை 5:00 நாச்சியர்கள் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் உலாவரும் நேரம் விளம்பரதார் நிகழ்ச்சி. 5:15 அலையோசை. 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேலை. 6:00 பன்னிசை. 6:20 நாச்சியார்கோயில் அமிர்தா சூப்பர் சொர்க், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமது. வழங்குவோர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நிலமாய் வாழ. மகளிருக்கான உடல்நல பிரச்சனைகள் குறித்த சித்த மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் உதவி சித்த மருத்துவ அதிகாரி டாக்டர் பி சத்யமீரா அவர்கள். 6:45 இசைத்துவருகி. 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர். இன்றிரவு 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டிஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரியசன் உழவரங்கம், மரம் சார்ந்த விவசாயம். காரைக்கால் திருப்பட்டினம் ஜி ஜெய்கணேஷோட நேர்முகம். 8:00 காற்று வரும் காலம். 8:30 காரைக்கால் எஃப்எம் எக்ஸ்பிரஸ். 9:00 ஆங்கில செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் எம்கே மல்டிஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மின் சொல்லும் அது. வழங்குபூர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன் சுருட்டி சி அரங்கநாதன். 10:00 இரவு மலரும். 11:00 காற்றில் நாளில். 11:05 ஆங்கில செய்திகள். 11:10 துயிலும் முன் நேரில் எதிர நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்டீர்கள். அடுத்த சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani. The news read by Shagun Chopra. Prime Minister Narendra Modi has emphasized the importance of maritime strength in the modern world, stressing that strong maritime capability is a deciding factor for country's economic and strategic influence. He stated that India fully understands this reality and is preparing itself accordingly.
2: 2014 तक भारत करीब 700 करोड़ रुपए के रक्षा उत्पादों का निर्यात करता था, आज यह आंकड़ा बढ़कर करीब 40,000 करोड़ रुपए पहुंच रहा है। भारत में

0: பிறப்பு, நிகழ்வு, எதிர்வு என்ற முக்காலமும் உண்டு. வாழ்க்கையில் எதிர்காலத்தை பற்றிய ரகசியங்களை அறிந்து கொண்டால் அது சுவாரஸ்யம் இல்லாமல் போய்விடும். கடந்த காலத்திலிருந்து பெற்ற அனுபவத்தால் நிகழ்கால செயல்களை எப்படி வெற்றிகரமாக ஆற்றுவது என்றும், கால விரயமின்றி காரியமாற்றும் தந்திரத்தால் எப்படி மனிதர்கள் வெற்றியடைகிறார்கள் என்றும் தெரிந்து கொள்ளலாம். டைம் மேனேஜ்மெண்ட் எனப்படும் கால மேலாண்மை குறித்து இன்று கல்வி நிறுவனங்களில் பாடமாக வைத்திருக்கின்றனர். முன்னேறிய நாடுகளில் பல தொழில் நிறுவனங்களில் இந்த கால மேலாண்மை முக்கிய அங்கம் வகிக்கின்றது. கால நேரத்தை காரியமாற்றும் போது திட்டமிட்டு செலவிடுதல் என்பதும் நேரத்தை சேமித்தல் என்பதும் இன்றியமையாதது. குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட வேலையை எவ்வளவு விரைவாக முடிக்கின்றோம் என்பதற்கும் கால மேலாண்மையை பயன்படுத்துகின்றோம். ஒருவரின் நடத்தையை நிர்ணயிப்பதற்கு கூட இக்காலத்தில் கால நேரம் பயன்படுத்தப்படுவது உண்டு. ஒருவருக்கு ஏதேனும் துன்பம் ஏற்படும் போது அவனுக்கு நேரம் சரியில்லை என்றும், கெட்ட நேரம் என்றும், நன்மை ஏற்படும் போது கால நேரம் நல்லா இருக்கு என்றும், நல்ல நேரம் ஆரம்பிக்கின்றது என்றும் சொல்வதை பார்க்கின்றோம். இவையெல்லாம் தங்களுடைய இயலாமைக்கு சமாதானம் சொல்லிக் கொள்ளும் எளிய மக்களின் இனிய வசனங்கள். கால நேரத்தை நமக்கு சாதகமான வாய்ப்பாக எவ்வாறு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நம் முன்னோர்கள் பழமொழி வாயிலாக நமக்கு அறிவுறுத்தி சென்றுள்ளனர். பருவத்தை பயிர் செய், ஆடிப்பட்டம் தேடி விதை, இளமையில் கல், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், இப்படி ஏராளமான பழமொழிகள் தமிழில் மட்டுமல்ல பிற மொழிகளிலும் உள்ளன. இப்பழமொழிகளை எல்லாம் கால நேரத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்த, அனுபவத்தின் வாயிலாக கண்ட உண்மைகள். இவற்றுக்கெல்லாம் சிகரம் வகித்தார் போன்று வள்ளுவரின் குரல் காலத்தோடு இடத்தையும் இணைத்துக் கொள்கிறது. ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செய்யும். காலத்தின் அருமை என்ன என்று வெறும் அறிவுரைகளிலோ ஆலோசனைகளிலோ வருவதென்று, அதை தவறவிட்டவர்கள் அல்லது தவறாக பயன்படுத்தியவர்களுக்கே அதன் அருமை முழுமையாக புரியும். பருவமல்லாத காலத்தில் போர் தொடுத்து தோல்வியடைந்த நெப்போலியன், அலெக்சாண்டர் ஆகியோரை இதற்கு எடுத்துக்காட்டாக கூறலாம். காலதாமதம் காரணமாக பயணத்தை தொலைத்தவர்கள், சோம்பலின் காரணமாக கல்வி மற்றும் தொழிலை தொலைத்தவர்கள், பருவ கோளாறு காரணமாக வாழ்க்கையை தொலைத்தவர்கள் என்று ஒரு பட்டியலே போடலாம். இதற்கு மாறாக தொடர்ச்சியான பயிற்சியிலும் முயற்சியிலும் இருப்பவர்கள் வெற்றியை தம்பசப்படுத்தி கால நேரத்தை வாய்ப்பையும் தமதாக்கிக் கொள்கிறார்கள். காலம் என்பது ஒரு சக்கரம் போல் சுழன்று கொண்டிருக்கிறது என்றும், அதை காலச்சக்கரம் என்றும் கூறுவர். காலம் என்பது கரங்கு போல் சுழன்று கீழது மேலாக, மேலது கீழாக வரும் என்பர் மனோமணியம் நாடகமாசிரியர் சுந்தரம்பிள்ளை. இது யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் என்னும் பழமொழியோடு தொடர்பு கொண்டது. நாம் செய்யும் செயலை காலத்தோடு தொடர்புபடுத்தி வெற்றி தோல்விகளை நிர்ணயிப்பது என்பது நம்மிடையே வெகு காலமாக இருந்து வருகின்றது. ஒரே சீராக போய்கொண்டிருக்கும் காலத்தின் மீது நம்முடைய நம்பிக்கைகளையும் போக்குகளையும் ஏற்றி கூறுவதால் இத்தகைய தடுமாற்ற நிலை இருந்து வருகின்றது. அறிவியல் முன்னேற்றத்தின் அடிப்படையில் பல மாற்றங்கள் எல்லா துறைகளிலும் இக்காலத்தில் நிகழ்ந்து வருகின்றது. வளர்ந்து வரும் மாற்றங்களை காலத்தின் மேலேற்றி காலம் மாறிக்கொண்டே வருகின்றது என்று பேசும் போக்கு இருந்து வருகின்றது. காலத்திற்கு ஏற்ப நாம் மாறிக்கொண்டே வருகின்றோம் என்பதும் இதே போல்தான். நம்முடைய வசதிக்கும் தேவைக்கும் ஏற்ப சிலவற்றை விட்டுவிடுகின்றோம், சிலவற்றை சேர்த்துக் கொள்கின்றோம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகையினானே. அந்தந்த நேரத்தில் அந்தந்த கடமைகளை ஆற்றினால் சிறப்பாகவும் எளிமையாகவும் முடிக்க முடியும் என்பதை புரிந்து கொண்டால் காலத்தின் சூட்சுமத்தை விளங்கிக் கொண்டு வாழ்க்கையில் வெற்றி வாகை சூடலாம்.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க, இதில் கால மேலாண்மை கருத்துக்களை வழங்கினார் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
2: அகஸ்வணி கரிகால். நேரம் 6:15. பொழுது விடிந்தது, பொன்னழில் பூத்தது, தொழுதிடும் மனங்களில் தூய்மையாய் விளங்கிட இதழின் வளர்ந்து இனிமையாய் வருகிறது பக்தி மாலை. முதலாவதாக டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: வான வீதியில் தேனமுதாய் கனமழை பொழியும், கரைகள் பண்பலை நூறு பள்ளி மூன்றில் ஒழித்துக் கொண்டிருக்கும் பக்தி மாலையில் தொடர்ந்து சூடுமாலை ராஜ்குமார் பாரதி பாடியது.

காற்றோடு கலந்து காதோடு பேசும் கரைக்கால் பண்பலை 100.3 ஒழித்துக் கொண்டிருக்கும் பக்தி மாலையில் நிறைவாக வசந்தா பாடிய பாடல்.

0: இதுவரை நேர்களின் செவி நுழைந்து சிந்தை கவர்ந்து முந்தை வினயகல மொழி இசைத்து மகிழ்ந்தது பக்தி மாலை அகஸ்வணி கரைக்கால். நேயர்கள் கேட்கவிருப்பது கரைக்கால் ஒய்என்ஜிசி காவிரியேசன் கரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸின் உழவர்களுக்கு நிகழ்ச்சி வழியின் ஒரு ஒய்என்ஜிசி காவிரியேசன் கரைக்கால்.
1: ஒய்என்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஒய்என்ஜிசி
2: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
3: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
4: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
1: ONGC என்றும் மக்கள் பணியில்.
0: மேலும் நிகழ்ச்சி விழுங்க கரைகள் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்
5: அனைவருக்கும் கோடைக்காலத்தை குளுகுளு என கொண்டாடிட டெய்லி குளிவிக்கும் லைட் அண்ட் வெயிட் ஆடைகள், ட்ரெண்டான சம்மர் கலெக்ஷன், ஸ்கூல் காட்டன் ஆடைகள் என அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ்.
0: அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, இன்று பராபவ ஆண்டு ஆணி திங்கள் 8ஆம் நாள் திங்கட்கிழமை.
6: உழவர்களுக்கு
7: என்ன, பூங்குடி வீட்டுல யாரும் இல்லையா? காய்கறி தோட்டத்துல தண்ணி இவ்வளவு வீணா போயிட்டு இருக்கு. பூங்குடி, பூங்குடி!
8: அட வாங்க சுபாக்கா, என்ன விஷயமா வந்திருக்கீங்க?
7: நான் வந்த விஷயம்லாம் இருக்கட்டும் பூங்குடி, அங்க போய் பாரு, காய்கறி தோட்டத்துல தண்ணி வீணா போயிட்டு இருக்கு.
8: நல்லா கண்ணை திறந்து பாருங்க, வீணாவா போகுது, காய்கறி பயிருக்கு தானே போகுது.
7: அதுக்குன்னு என்ன இப்படியா? இந்த மாதிரிலாம் சாகுபடிக்குன்னு தண்ணியை வீணாக்க கூடாதுன்னு தானே உனக்கு சொட்டு நீர் பாசனத்தை பத்தி அவ்வளவு சொல்லியிருக்கேன்.
8: எல்லாம் சொன்னீங்கக்கா, நானும் கேட்டேன், ஆனா அது வாங்கணும் இல்லக்கா, எங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்கேன்.
7: ஓ, அது வரைக்கும் இந்த மாதிரி தண்ணியை வீணாக்க போற?
8: இருங்க சுபாக்கா, போயிட்டு ஆஃப் பண்ணிட்டே வந்துடுற தண்ணிய.
7: ஆஃப் பண்ணிட்டியா? பூங்குடி, நான் சொல்ல வந்த விஷயமே வேற. ஆனா உங்க வீட்டுல இப்படி தண்ணிய வீணாக்கிறத பாத்துட்டு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு எனக்கு தோணுது.
8: சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, நான் வேண்டான்னு சொன்னாலும் நீங்க விடவா போறீங்க? சொல்லுங்க சொல்லுங்க.
7: PMKSY அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கியா பூங்குடி?
8: எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி தாங்க இருக்கு.
7: இருக்கும் இருக்கும். பிரதான் மந்திரி கிருஷி சின்சா யோஜனா அப்படிங்கிறது தான் PMKSY அப்படின்னு சொன்ன பூங்குடி.
8: அப்படின்னா என்னக்கா?
7: இது இந்திய அரசோட முதன்மையான நீர்ப்பாசன திட்டம்.
8: சரி,
7: இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன தெரியுமா?
8: அதையும் சொல்லுங்களேன்.
7: ஒரு சொட்டு நீர் அதிக பயிர், அதாவது மோர் கிராப் பெர் டிராப். தண்ணியை திறம்பட பயன்படுத்துவதற்கும் பாசன உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காகவும் தான் இந்த திட்டத்தையே கொண்டு வந்திருக்காங்க. பாரு, ஒரு சொட்டு நீர்ல

0: அதிக பயிர் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
1: ஓ, நீர்ப்பாசனத்துக்கு திட்டம் வேற இருக்கா?
0: இந்த திட்டத்தோட குறிக்கோள் என்னன்னா, விவசாயத்துல தண்ணீர் பயன்பாட்டை மேம்படுத்துறது, நீர் வளங்களை வீணாக்காம பாதுகாக்கிறது, அப்புறம் நுண்ணீர் பாசனம், இந்த சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம், இந்த முறைகளை ஊக்குவிக்கிறது, அப்புறம் நீர்ப்பாசன வசதிய உறுதி செய்யறது, இயற்கை வள மேலாண்மை மூலம் நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்துறது.
1: ஏசுபாக்கா, இந்த திட்டத்துக்கு ஏதாவது மானியம் உண்டா?
0: சிறு குறு விவசாயிங்க நுண்ணீர் பாசன கருவிகளை அமைக்கிறதுக்கு 100% மானியம் வழங்குறாங்க. இதே பெரிய விவசாயிகளுக்கு 75% மானியம் வழங்குறாங்க. பொங்கடி,
1: அடேங்கப்பா.
0: அது மட்டும் இல்ல, பாசனத்திற்கான தண்ணீரை திறமையா பயன்படுத்துவதனால விளைச்சலும் லாபமும் அதிகரிக்கிறது, தண்ணீர் பற்றாக்குறை உள்ள காலங்கள்ல பயிரை காப்பாத்துறது. இதுதான் இந்த திட்டத்தோட பலனே பூங்கொடி.
1: ஓ, நம்ம ஊர்ல இருக்கிற நம்ம ராமசாமி தாத்தா சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம் இதெல்லாம் செய்யறாரு, அதெல்லாம் கூட இந்த திட்டத்தின் கீழதான் வருமாக்கா?
0: ஆமா பூங்கொடி, நம்ம ராமசாமி தாத்தா மட்டும் இல்ல, நம்ம ஊர்ல நிறைய விவசாயிங்க இந்த திட்டத்தின் கீழே செயல்படுத்துறாங்க. இந்த மாதிரி பாசன முறைகளை பயன்படுத்துறதுனால நீர் சேமிப்பு அதிகரிக்குது, பாசன செலவு குறையுது, பயிர் வளர்ச்சியும் மேம்படுது, மகசூலும் அதிகரிக்குது. ஏன், உரங்களோட பயன்பாடு கூட சிக்கனமா இருக்கும்.
1: சுபாக்கா, முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டீங்க. வறட்சி காலத்துல கூட இந்த மாதிரி நீர் பாசனம் மூலமா பயிர்களை பாதுகாக்க முடியுது.
0: ஆமா பொங்கடி, அத சொல்ல விட்டுட்டோம் பாரு.
1: இப்பதாங்க புரியுது தண்ணீரோட அருமை எனக்கு எப்படின்னு.
0: புரிஞ்ச வரைக்கும் சரிதான் பூங்கொடி. இந்த மாதிரி இனிமே தண்ணீரை வீணாக்காம இந்த திட்டத்தின் கீழே மானியம் பெற்றாவது இந்த பாசன முறைகள் எல்லாம் வைப்பூங்கொடி.
1: கண்டிப்பாக்கா, இன்னும் 1 மாசத்துல பாருங்க, எங்க காய்கறி தோட்டம்லாம் இந்த திட்டத்தின் மூலமா பலனடைகிறத.
2: கேட்டது உழவர்களுக்கு.
3: நேயர்கள், இதுவரை கரைக்கல் ஓஎன்ஜிசி கவரேசர், கரைக்கல் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ் வழங்கிய உழவர்களுக்கு கேட்டீர்கள். நிகழ்ச்சி வழங்கியோர் ஓஎன்ஜிசி கவரேசர் கரைக்கல்.
2: ஓஎன்ஜிசி, மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி.
3: மேலும் நிகழ்ச்சி வழங்கியோர் கரைக்கல் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ்.
4: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் கரைக்கல் சேகர்ஸ், சேகர் சேகர்ஸ்.
5: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
6: மகனே, இந்த வீடு 3 generations பாத்துருக்கு.
5: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
7: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
3: அகஷ்வனி கரைக்கால்.
5: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
6: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
7: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
3: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை அறிவியல் கல்லூரி வழங்கும் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சி வழங்குவோர் தீன் கலை அறிவியல் கல்லூரி நீடூர் மயிலாடுதுறை.
8: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
9: பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில்
9: பிஎஸ்சி பயோடெக்னாலஜி,
8: பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன், பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ், நியூட்ரிஷன், ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டயட்டெடிக்ஸ்
9: போன்ற பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: இந்நிகழ்ச்சியில் இணைந்து வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
10: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
11: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
12: ரசாயனம் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை. தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
11: முதல் தரமான கரும்பிலிருந்து சாறு எடுக்கப்பட்டு சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை. தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
12: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
11: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
3: இணைந்த இணைச்சி விழுங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
13: எங்கும் என்றும் நம்பர் 1 பூமேக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் 1 பூமேக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் 1
14: பூமேக்ஸ், பெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ்
13: பூமேக்ஸ்.
15: இன்சொல் அமுது வழங்குகிறார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.

0: அனைவருக்கும் வணக்கம். ஒரு பெரிய காட்டில் முனிவர் ஒருவர் ஆசிரமம் நடத்தி வந்தார். குழந்தைகளுக்கு கல்வி போதித்து வந்தார். அந்த முனிவரை பொறுத்தவரை எல்லா குழந்தைகளையும் சமமாகவே நடத்தி வந்தார். குருநாதர் போகலாம் என்று சொல்லும் வரை அங்கேயே இருப்பார்கள். அப்படிப்பட்ட குருகுலவாசம் அது. அந்த ஆசிரமத்தில் ராஜகுமாரனும் தங்கி படித்து கொண்டிருந்தான். அவனுக்கு 15 வயது. சில வருடங்கள் கழித்து முனிவர் தன்னிடம் இருக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் தேர்வு வைத்தார். அவர்கள் அறிவுத்திறனை கண்டுபிடிக்க பல சோதனைகளையும் வைத்தார். சோதனை முடிந்தவர்களை அவரே வீட்டிற்கு அனுப்பி வைத்தார். எல்லா மாணவர்களும் சென்று விட்டார்கள். கடைசியில் எஞ்சியிருந்தது ஒரு மாணவன் மட்டும்தான். அவனை மட்டும் வீட்டுக்கு அனுப்பவில்லை. அவன்தான் ராஜகுமாரன். ராஜகுமாரனின் வயதான தந்தை எல்லா மாணவர்களும் குருகுல கல்வி முடித்து வந்துவிட்ட நிலையிலே தன் மகன் மட்டும் வரவில்லையே என்று வருத்தப்பட்டார். ஆசிரமத்திற்கு சென்று முனிவரை பார்த்தார். முனிவரும் அவரை அன்புடன் வரவேற்று அங்கிருந்த மாளிகையிலே தங்க வைத்தார். ராஜாவிடம் முனிவர் பேசினார். உங்கள் பையன் எல்லா தேர்வுகளிலும் தேர்ச்சி பெற்றுவிட்டான். இப்படி முதலாவதாக வரும் மாணவனுக்கு நாங்கள் இன்னும் ஒரு தேர்வு வைப்போம். அதிலேயும் அவன் முதலாவதாக வந்துவிட்டால் அவன் பெரிய வித்துவான் என்ற கௌரவத்தை அடைவான் என்று சொன்னார் முனிவர். ராஜா அங்கேயே தங்கிவிட்டார். காலையில் எழுந்து குடிசைக்கு வெளியில் வந்தார். அந்த நேரத்தில் தம் மகன் தலையில் விறகு சுமந்தபடி வருவதை பார்த்தான் மன்னன். அவன் அருகில் வந்ததும் ராஜா உற்று பார்த்தார். தலையில் சுமையுடன் வருவது தம் மகன் என்று தெரிந்ததும் திகைப்படைந்தார். ஒரு ராஜகுமாரனை இதுபோன்ற வேலை செய்ய சொல்கிறார்களே என்று வருத்தப்பட்டான். தந்தையே, இது என்னுடைய குருதேவரின் உத்தரவு. இங்கே நான் ஒரு மாணவன், அவ்வளவுதான். இங்கே அரசனும் ஒன்றுதான், ஆண்டியும் ஒன்றுதான். குருதேவர் சொல்வதை மறுக்காமல் செய்வதுதான் என் கடமை என்றான். அடக்கம் அமரருள் வைக்கும், அடங்காமை ஆரிருள் உய்த்துவிடும். நன்றி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை நீடூர்தீன் கலை அறிவியல் கல்லூரி வழங்கிய
2: இன் சொல் அமுது. வழங்கினார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
1: நிகழ்ச்சி வழங்கியோர் தீன் கலை அறிவியல் கல்லூரி நீடூர் மயிலாடுதுறை.
3: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
4: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பிஏ இங்கிலீஷ், பிபிஏ,
4: பிசிஏ, பிகாம், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி மேக்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: இணைந்த நிகழ்ச்சி வழங்கியோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
5: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
1: இந்நிகழ்ச்சி இணைந்து வழங்கியோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
6: எங்கும் என்றும் நம்பர் ஒன் பூமேக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் பூமேக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் ஒன்
7: பூமேக்ஸ் பெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ்.
8: ஐயா சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
9: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
10: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: காற்றின் வழியே காதுகளுக்குள் பயணிக்கும் கரைக்கல் பண்பலை 100.3. மலரும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.

வணக்கம். மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். சர்வதேச யோகா தினம் உலகளாவிய கொண்டாட்டமாக மாறியது ஊக்கமளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளாா்.

திருவள்ளூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா கசிவால் அப்பகுதி மக்கள் மேலும் பாதிக்காத வகையில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் இயந்திரங்கள் கொள்முதல் செய்வதில் தரநிலைகள் முழுமையாக பின்பற்றப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் நெதர்லாந்தை வென்றது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச யோகா தினம் உலகளாவிய கொண்டாட்டமாக மாறியது ஊக்கமளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், யோகா உலகம் முழுவதும் மறக்க முடியாத கொண்டாட்டங்களுடன் கூடிய நாளாக அமைந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். இதை உலகளாவிய நிகழ்வாக மாற்றிய மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நல்வாழ்வு மற்றும் ஆரோக்கியத்தை நோக்கிய முயற்சியில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மக்களை யோகா ஒருங்கிணைத்திருப்பதாக அவர் தெரிவித்தார். யோகாவை அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மக்கள் மேற்கொள்ள இந்த தினம் மேலும் ஊக்கமளிக்கும் வகையில் அமைந்திருப்பதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட வாயு கசிவால் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து மிகுந்த வேதனை அளிப்பதாகவும் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவிப்பதாகவும் காயமடைந்தோர் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். இதனிடையே திருவள்ளூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா கசிவால் அப்பகுதி மக்கள் மேலும் பாதிக்காத வகையில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இச்சம்பவம் அதிர்ச்சியையும் வேதனையையும் ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு உயரிய சிகிச்சைகளை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நிலையில் மாநில சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு ராஜீவ் மற்றும் மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா ஆகியோர் விபத்து நிகழ்ந்த தொழிற்சாலையில் ஆய்வு மேற்கொண்டனர். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ், தொழிலாளர் நலன் தொடர்பான விதிகள் மீறப்பட்டதா என்பது குறித்து துறை ரீதியான விசாரணை நடைபெறுவதாகவும் அந்த தொழிற்சாலையை மூட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைத்து மாநிலங்களின் முன்னேற்றமும் அவசியமானது என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தெலங்கானா மற்றும் மேற்குவங்க மாநிலங்கள் உருவான தினத்தை ஒட்டி ஆளுநர் மாளிகையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மாநிலங்களுக்கிடையே கலாச்சார பரிமாற்றம் நாட்டின் ஒற்றுமையை வலுப்படுத்தும் என்று அவர் கூறினார். பல்வேறு இந்திய மொழிகளை கற்றுக்கொள்வது தேசிய ஒருங்கிணைப்பையும் கலாச்சார புரிதலையும் மேம்படுத்தும் என்று திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் குறிப்பிட்டார். அரசு பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப உணவின் அளவையும் அதிகரிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் பள்ளி ஒன்றில் காலை உணவு திட்டத்தில் ஏற்பட்ட குளறுபடிகள் அதிர்ச்சியையும் வேதனையும் அளிப்பதாக கூறியுள்ளார். இனிவரும் காலங்களில் இதுபோன்ற நிலை ஏற்படாமல் தடுக்க வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் இயந்திரங்கள் கொள்முதல் செய்வதில் தரநிலைகள் முழுமையாக பின்பற்றப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். திருச்செங்கோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் அரசு மருத்துவமனைகளுக்கு தமிழ்நாடு மருத்துவ சேவைகள் கழகம் மூலமாகவே மருந்துகள் மற்றும் உபகரணங்கள் கொள்முதல் செய்யப்படுவதாக கூறினார். எம்ஆர்ஐ இயந்திரங்கள் ஐரோப்பிய தரநிலைகள் மற்றும் அமெரிக்க தரநிலைகள் அடிப்படையிலேயே வாங்கப்படுவதாக தெரிவித்தார். இது தொடர்பாக வெளியான தகவல்கள் தவறானவை என்றும் மருத்துவத்துறையில் எந்த முறைகேடும் நடைபெறாது என்றும் திரு அருண்ராஜ் கூறினார். திறந்தவெளி நெல் கொள்முதல் நிலையங்களில் தேங்கியுள்ள நெல் மூட்டைகளை உடனடியாக கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தஞ்சாவூர் மாவட்டத்தில் திறந்தவெளி நெல் சேமிப்பு கிடங்கில் வைக்கப்பட்டிருந்த 100,000 அதிகமான நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணானதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளார். நெல் மூட்டைகளை உரிய நேரத்தில் அரவைக்கு அனுப்பி வைப்பதில் ஏற்பட்ட தாமதமே இதற்கு காரணம் என்று திரு டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு உரிய இழப்பீட்டை வழங்க வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரம்மகுமாரிகள் அமைப்பின் 90வது ஆண்டு விழா சென்னையில் நேற்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில்

0: 90வது ஆண்டை குறிக்கும் வகையில் 90 முக்கிய பிரமுகர்கள் ஒரே நேரத்தில் குத்துவிளக்கை ஏற்றினர். இதில் பிரம்மகுமாரிகள் அமைப்பைச் சேர்ந்த மகளிர் மற்றும் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். போதைப் பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்குவது தொடர்பான உறுதிமொழி ஏற்பு நிகழ்வும் இதில் நடைபெற்றது. மேகதாது அணை விவகாரம் குறித்து விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் பொருத்தமான திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, கோயம்புத்தூர் ஆகிய 5 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளின் சில இடங்களில் நேற்றிரவு பரவலாக மழை பெய்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் பல்வேறு இடங்களில் நேற்று மிதமான மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த வந்த நிலையில் திடீரென பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னஸ்தலம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட நமச்சிவாயபுரம், தொட்டியம், கனியாமூர், பைத்தந்துறை, எளியத்தூர், கடத்தூர், தெஞ்ஞானத்தம் ஆகிய சுமார் 20 மேற்பட்ட கிராமங்களில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னல் காற்றுடன் கூடிய மிதமான மழை கொட்டி தீர்த்தது. இந்த மழையானது விவசாய பயிர்களுக்கான நிலக்கடலை, கரும்பு, மக்காச்சோளம் போன்ற பயிர்களுக்கு உகந்த மழையாக இருப்பதால் விவசாயிகள் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் என் முருகேசன்.
0: எத்தியோப்பிய நாடாளுமன்ற தேர்தலில் அந்நாட்டு பிரதமர் திரு அபி அகமத் தலைமையிலான ஆளும் முன்னேற்ற கட்சி அறுதி பெரும்பான்மையை தக்கவைத்துள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மத்திய பிரதேச மாநிலம் குனோ தேசிய பூங்காவில் சிறுத்தைகள் பராமரிப்பு பகுதியை பார்வையிட்டார். மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் புதிய கட்டிடத்திற்கு புதுதில்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அடிக்கல் நாட்டுகிறார். இந்திய கடற்படையின் போர்க்கப்பலான INS தர்காஷ் கடல்சார் ஒத்துழைப்பு பயணத்தின் ஒரு பகுதியாக நேற்று மொரீஷியஸில் உள்ள போர்ட் லூயிஸுக்கு சென்றடைந்தது. NCC சார்பில் நாடு முழுவதும் நடைபெற்ற யோகா தின நிகழ்வுகளில் 830,000 பேர் பங்கேற்றதாக தேசிய மாணவர் படை தெரிவித்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே இரு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி ஏற்பட்ட விபத்தில் 20 பேர் காயமடைந்தனர். வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் பார்வையாளர்களுக்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள வசதிகள் குறித்து மாநில அமைச்சர்கள் திரு ரஞ்சித்குமார் மற்றும் திரு சரத்குமார் ஆய்வு மேற்கொண்டனர். ஓமன் நாட்டின் கப்பலில் பணியில் இருந்தபோது உயிரிழந்த மாலுமி நிஷாந்தின் மனைவிக்கு தமிழக அரசின் இளநிலை உதவியாளர் பணிக்கான பணி நியமன ஆணையை மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தூத்துக்குடியில் வழங்கினார். சென்னை அடையாறு முகத்வாரத்தில் தூர்வாரும் பணிகள் குறித்து மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் ஆய்வு மேற்கொண்டார். சென்னையில் அனுமதி பெறாமல் வைக்கப்பட்டிருந்த 16 விளம்பர பலகைகள் கடந்த 2 நாட்களில் அகற்றப்பட்டு 210,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உலக இசை தினத்தை முன்னிட்டு சென்னை மாநகராட்சி சார்பில் பாண்டி பஜாரில் 15 மணி நேரம் நடைபெற்ற தொடர் இசை நிகழ்ச்சியில் பங்கேற்ற இசைக்கலைஞர்களை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் பாராட்டினார். விளையாட்டுச் செய்திகள். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா நெதர்லாந்தை வென்றது. ரேட்டர்டோமில் நடைபெற்ற இப்போட்டியில் 3-2 என்ற கணக்கில் இந்தியா வெற்றி பெற்றது. லண்டனில் நாளை நடைபெறவுள்ள போட்டியில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா இந்தியாவை வென்றது. மான்செஸ்டரில் நடைபெற்ற இப்போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச யோகா தினம் உலகளாவிய கொண்டாட்டமாக மாறியது ஊக்கமளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா கசிவால் அப்பகுதி மக்கள் மேலும் பாதிக்காத வகையில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளுக்கு MRI ஸ்கேன் இயந்திரங்கள் கொள்முதல் செய்வதில் தரநிலைகள் முழுமையாக பின்பற்றப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் நெதர்லாந்தை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: அகாஷ்வாணி காரைக்கால் நேரம் 6:55. ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது

0: ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது கரைகள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளியர் நிகழ்ச்சி வழங்குவர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
2: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், நீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட் நாகூர், மார்க்கெட் வீதி காரைக்கால், கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
1: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப். போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என்கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரிலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் யூவி மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 வருட பாரம்பரியமிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
4: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தல, இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமிலா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தள நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
5: வணக்கம் தம்பி.
6: வணக்கம்.
5: உங்க பேர் என்ன?
6: வி ஹரிகிருஷ்ணன்.
5: எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
6: சொரக்குடி.
5: எந்த ஸ்கூல்ல என்ன ஸ்டாண்டர் படிக்கிறீங்க?
6: ஜிபிஎஸ் சர்மாவளங்கை ஸ்கூல்ல இருந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
5: சரிங்கப்பா, இன்னைக்கு நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
6: திருக்குறள்.
5: திருக்குறள் சொல்றதுக்கு முன்னாடி உங்கள்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? திருக்குறளை யார் எழுதினாங்க?
6: திருவள்ளுவர்.
5: கரியா சொன்னீங்களே.
6: திருக்குறள் அகரமுகர எழுத்தெல்லாம் ஆதிபவம் உலகை கற்றனா ஆய பயணம் கொள் பாலவன் நட்டார் தொழ எண்ணி மனமிசை இயங்கினார் மாணவி சேர்ந்தார் நிலமிசை நீந்து வருவார் வேண்டுதல் வேண்டாமை நிலா நடி சேர்ந்தாருக்கு ஆண்டும் நிலைமை இல்லை இரு சேரும் சேராய் பொருள் சேர்ப்பார் மாட்டு ஒருவாயில் ஐந்து வித்தான் பொய் தீர் ஒழுக்க நேரம் நீந்தார் நீந்து வருவார் தனக்குமே இல்லாத தால் சேர்ந்தார் கல்ல மணக்கவளை மாற்றல் அரிதி அறவாளி அந்த நான் தால் சேர்ந்தார் கல்ல பிறவாள் நீன்றல் அரிதே கோழில் பொறியில் குணமிழவே என் குணத்தால் தாளை வணங்கா தலை பிறவி பெருங்கலை நீந்துவர் நீந்தார் இரவன் அடி சேராதா துப்பார்க்கு துப்பாய துப்பார்க்கு துப்பாய தூளு மலை என்ப என் எழுத்தென்ப எவிரண்டும் கண்ணென்ப காலம் உயிருக்கே தீனா சுட்டப்பன் உள்ளாரும் ஆளாதே நாவினா சுட்டவரே கற்க கசரட கற்பவேன் கட்டப்பேன் நிற்க அதற்கு தக அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தான் ஆர்வர புன்கனின் மூசல் தரும் துப்பார்க்கு துப்பாய துப்பார்க்கு துப்பாய தூளு மலை நன்றி மறுப்பது நன்றன்று நன்றல்ல நன்றே மறுப்பது நன்றே.
5: சூப்பரா சொன்னீங்களே திருக்குறள். நீங்க படிச்சு முடிச்சு பெரிய ஆளுல பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
6: போலீஸ்.
5: போலீஸ் ஆகி என்ன பண்ண போறீங்க?
6: திருநங்களை பிடிச்சி நல்ல வழியில நடத்துவேன்.
5: சூப்பரா சொன்னீங்களே. நீங்க வருங்காலத்துல சிறந்த காவல் அதிகாரி ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பை சார்பாக வாழ்த்துக்கள்.
6: தேங்க்யூ.
4: இதுவரை பசந்தளர் நிகழ்ச்சியில் மழை செல்வங்களில் மழை மொழியில் இணைந்தோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது கரைக்கல் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசும் தலைவர் நிகழ்ச்சி வழங்கும் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
2: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால், இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
1: மேலும் நிகழ்ச்சி வழங்கும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
1: நேரம் 7 மணி.
7: நேயர்கள் கேட்க விருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் மாப்பிள்ளை மன்னாசாமி நகைச்சுவை தொடர். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியார்.

0: மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆசி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை.
1: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
2: வணக்க நேயர்களே, சந்தோஷத்திலேயே பெரிய சந்தோஷம் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறது தான். அந்த வகையில இந்த நிகழ்ச்சி வழியா உங்களை சந்தோஷப்படுத்த முயற்சிக்கிறோம். நிகழ்ச்சியை கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.
3: மாமி மாமி.
4: என்ன மாப்பிள்ள எப்பவும் போல பரபரப்பா கூப்பிடுறாரு? ஒன்னு உப்பு போறாத காரியமா இருக்கும், இல்லன்னா வழக்கம் போல பணம் கேப்பாரு. வேற என்ன இருக்க போகுது?
3: மாமி, நான் கூப்பிடுறது காதல விழுலையா?
5: அம்மா, மச்சான் நடுக்கூடத்துல இருந்துட்டு கத்திட்டு இருக்கிறாரு, எதுக்கு கூப்பிடறான்னு தெரியல, போய் என்னன்னு கேளுங்க.
6: என்ன மாமா வழக்கம் போல பணம் கேப்பாங்க?
7: ஏ அம்சவல்லி, மாமா எப்ப வந்தாலும் பணம் தான் கேப்பாங்களா? என்ன ஏதுன்னு தெரியாம உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க கூடாது, நீ சின்ன பிள்ளை.
3: பெரிய மாமி, சின்ன மாமி, ஏ அம்சவல்லி, ஏ மச்சா மாரசாமி, என்னது எல்லாரு பேரையும் சொல்லி கத்தி விட்டோம், ஒரு ரியாக்ஷனுமே காணுமே. ஒருவேளை நம்ம வழக்கம் போல பணம் கேட்க வந்திருப்போம்னு அதாவது ஓடி ஒளிஞ்சிட்டோ, இருந்தாலும் மறுபடியும் கூப்பிடுவோம். பெரிய மாமி,
4: ஏன் மாப்பிள்ள நடுக்கூடத்துல நின்னுட்டு இங்க எல்லாரையும் ஏல விடுறீங்க? எல்லாம் இங்கதான் இருக்கும், அந்த வாரம் இருங்க.
3: மாமி எல்லாம் என்ன ரொம்ப சலிச்சது மாதிரி பேசிட்டு வராங்க. நாம எப்படி வந்திருக்கோங்கிறது தெரியாம இப்படி பேசிட்டு நினைக்கிறேன். இப்ப நாம இருக்கிற பொசிஷன் தெரிஞ்சுக்கிட்டா மரியாதையே வேற. வரட்டும் வரட்டும், இந்த மாப்பிள மன்னாசாமி யாருங்கறத காட்டுவோம்.
8: மாமி மாமி,
4: அட இந்த வந்துட்டு மாப்பிள.
3: மாமி, இந்த மாப்பிள மன்னாரசாமியோட அருமை தெரியாம இப்படி அலட்சியமா வர்றீங்க. இப்ப நான் எப்படி வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, அப்புறம் பாருங்களா நீங்க என்ன செய்றீங்கன்னு.
6: என்ன மாமா, நீங்க எப்படி வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சா நாங்க ஆடியா போயிடுவோம்.
3: ஆமா, ஆடிதான் போயிடுவீங்க. நீ மட்டும் இல்ல, இந்த ஊரே இல்ல இல்ல இந்த ஊரே ஆடிப்படும் பாரு.
5: என்ன மச்சான் சொல்றீங்க, ஊரே ஆடுமா? எதுவும் பாட்டு கச்சேரி நடத்த போறீங்களா?
3: இந்த மாடசாமி குசும்பெல்லாம் இந்த மாப்பிள மன்னார் சாமி கிட்ட எடுபடாது. நான் எப்படி வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்க, நீ ஏன் ஆடுவ?
4: என்ன மாப்பிள வழக்கத்துக்கு மாறா ரொம்ப தெம்பு தைரியமா பேசுறீங்க, முகம்லாம் ரொம்ப பிரகாசமா இருக்கு, என்ன செய்தி மாப்பிள?
3: என்ன மாமி மறுபடியும் இப்படி லேசா கேக்குறீங்க, நான் எப்படி வந்திருக்கேன் தெரியுமா?
7: என்ன மாப்பிள லேசா கேக்காம அப்புறம் என்ன கனமாவ கேட்க முடியும்? என்ன விஷயம்னு சொல்லுங்களா மாப்பிள.
3: என்ன விஷயமா? இப்ப சொல்றேன் பாருங்க, இது என்ன, இது என்னன்னு தெரியுதா? என்ன?
5: அதான் நல்லா தெரியுதே மச்சான், ஒரு பேக் வந்து ஆடிக்கிட்டு இருக்கு.
3: என்னது?
5: நீங்க கையில ஒரு பேக் வச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல வந்தா தங்கு சீப் ஆயிடுச்சு.
3: ஓ அப்படியா, அதானே பார்த்தேன், என்ன எடுக்கல கடுக்கங்காயத்தியோன்னு பார்த்தேன். இது பேக்கு தான், ஆனா இது சாதாரண பேக் இல்ல.
6: என்ன மாமா இது சாதாரண பேக்கு? இந்த பேக்குக்கு போய் பெரிய பேக்ரவுண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்களே, இதான் எல்லாரும் வீட்லயும் இருக்கே.
3: எல்லார் வீட்லயும் இருக்கும் அம்சவல்லி, ஆனா இந்த பேக்குள்ள இருக்கிறது எல்லார் வீட்லயும் இருக்குமா?
7: மாப்பிள அதுக்குள்ள என்ன இருக்குன்னு நீங்களே சொல்லிடுங்களேன். அதுக்குள்ள என்ன இருக்குமோ ஏது இருக்குமோன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கும், சொல்லுங்க மாப்பிள.
3: சொல்றேன் மாமி சொல்றேன். அதுக்கு முன்னாடி
4: என்ன, தலைய வலிக்குமே, டீ காபி எதுவும் வேணுமா?
3: ஹாய், கரெக்டா சொல்லிட்டீங்க, ஆனா அந்த டீ காஃபி எல்லாம் வேணாம், கொஞ்சம் ஆட்டுக்கால் சூப் இருந்தா தேவல.
6: மாமா ஆட்டுக்கல்லு தான் வீட்டுல இருக்கு, ஆட்டுக்கால் வாங்கி சூப் வச்சு தரேன், இப்போதைக்கு இந்த பச்சை தண்ணிய குடிங்க.
3: என்ன சொல்லி, நான் எப்பொழுதும் சாதாரணமா வரும்போதே காபி டீ கிடைக்கும், இப்ப நான் வெயிட்டா வந்திருக்கேன், மரியாதை லைட்டா இருக்க, இந்த பச்சை தண்ணிய இப்ப யாரு குடிப்பா? சூடா டீ காபி குடிக்கணும், ஏதாவது போய் போட்டு எடுத்துட்டு வா.
7: மாப்பிள உங்களுக்கு டீ வேணுமா காபி வேணுமா, ஏதாவது ஒன்னு சொல்லுங்க.
3: அப்படியா சின்ன மாமி, எனக்கு டீயும் வேணும் காஃபியும் வேணும்.
5: என்ன மச்சா சொல்றீங்க, ஒன்னு டீ சாப்பிடணும் இல்ல காஃபி குடிக்கணும், ரெண்டு டீயும் கொண்டு வாங்குறீங்களே, இது குழப்பமா இருக்கு.
3: மாரசாமி எனக்கு டீ தான் வேணும், ஆனா நான் கொண்டுகிட்டு வந்திருக்கத பார்த்தோன்னே மாமி மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க இல்லையா, அவங்கள எழுப்பி களைப்பு தீர குடுக்கறதுக்கு தான் காஃபிய முன்னாடியே கொண்டு வர சொல்லி சொன்னேன்.
4: மாப்பிள இப்பயே நீங்க பேசிட்டு போனா இப்பயே காஃபி சாப்பிடணுங்கிற நிலைமை வந்துடும் போல இருக்கு, நீங்க விஷயத்த சீக்கிரம் சொல்லுங்க மாப்பிள.
3: ஒன்னு இல்ல மாமி, இந்த மாப்பிள மன்னார் சாமி மாமி மாமின்னு கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்தாலே என்ன கேப்பேன்?

0: என்ன கேப்பீங்க? ஒன்னே பணம் கேப்பீங்க, இல்லனா சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கேப்பீங்க.
1: ஆனா இப்போ இந்த மாப்பிள மன்னார் சாமி ரெண்டையுமே கேட்க போறது இல்ல.
2: அப்படியா? அப்படின்னா என்ன மாப்பிள கேட்க போறீங்க?
1: கேட்க போல மாமி, கொடுக்க போறேன்.
0: கொடுக்க போறீங்களா? அப்படின்னா சீக்கிரம் சீக்கிரம் என்கிட்ட கொடுங்க மாமா.
2: ஏ அம்சவலி, சும்மா இரு. மாப்பிள மாப்பிள கொண்டு வந்திருக்கத என்கிட்ட கொடுங்க மாப்பிள.
3: மச்சான், என்ன தருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரே ஒரு மச்சினை, நீங்க என்கிட்ட கொடுக்கறதான் முறையது.
4: இருங்க இருங்க, எல்லாரும் கொஞ்சம் சும்மா இருங்க. ஏதாச்சும் மாப்பிள கேட்க வந்தாருன்னா என்ன கைய காட்டி விடுறீங்க? இப்பதான் மாப்பிள எதையோ குடுக்க வந்திருக்காரு, ஆனா எல்லாம் எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு போட்டி போடுறீங்க. ஏதா இருந்தாலும் மாப்பிள எங்கிட்டதான் குடுப்பாரு பாருங்க.
1: சரியா சொன்னீங்க மாமி, நான் கொண்டு வந்திருக்கத உங்கள்ட்டதான் குடுக்க போறேன். ஏன் தெரியுமா? மத்தவங்கள்ட்ட எல்லாம் கொடுத்தா திருப்பி வாங்க முடியாது, உங்கள்ட்ட கொடுத்தாதான் உடனே திருப்பி வாங்கிக்கலாம்.
3: உடனே இல்ல மச்சான், ஒண்ணுக்கு பத்தா கூட வாங்கிக்கலாம்.
4: ஆக இந்த வீட்டுல இளிச்சவாய் நான் தான் நினைச்சுகிட்டு இருக்கீங்க. இந்த ஆரவள்ளி யாருங்கறத போக போக காட்டுறேன். அதுக்கு முன்னாடி மாப்பிள நீங்க என்ன கொண்டாந்துருக்கீங்கன்னு என்னகிட்ட காட்டுறீங்க.
1: இந்தாங்க மாமி, நீங்களே பிரிச்சு பாருங்க.
4: கொண்டாங்க மாப்பிள, கொண்டாங்க.
3: அம்மாமா கொஞ்சம் பொறுங்க, பையிருக்கிற பொசிஷனை பார்த்தா பணம் கட்டுக்கட்டா இருக்கிற மாதிரி இருக்கு, அதுல பணம் தானே இருக்கு.
0: என்னன்னு இப்படி சொல்லிட்டீங்க? அத பார்த்தா பணத்தோட சேர்ந்து பவுன் இருக்கிற மாதிரில இருக்கு.
2: ஆமாண்டா மாடசாமி, இதுக்குள்ள பணம் பவுன் வேற இன்னும் என்னானமோ இருக்கிற மாதிரி தெரியுது. அக்கா அக்கா சீக்கிரம் பிரிங்க, பாப்போம் என்னன்னு.
5: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாப்பிள்ளை மன்னார்சாமி நகைச்சுவை தொடர்.
6: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேசன் செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
4: ஐயோ என்ன மாப்பிள இது, கட்டு கட்டா பணம் கொண்டாந்துருக்கீங்க, எங்க என்னாலயே நம்ப முடியலையே.
1: இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த மாப்பிள மன்னார் சாமி யாருங்கறத?
4: தெரிஞ்சுகிட்டோம் மாப்பிள, தெரிஞ்சுகிட்டோம். இவ்ளோ பணம் எப்படி மாப்பிள வந்துச்சு?
1: என்னமா இப்படி கட்டிட்டீங்க? பணம் என்ன சும்மா வரும்? உழைச்சி சம்பாரிச்சாதான் வரும். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சு கொண்டு வந்திருக்கேன் மாமி.
3: அப்படியா மச்சான்? உங்க உடம்ப பார்த்தா அப்படி ஒண்ணு எனக்கு தெரியலையே. அப்படி என்ன வேலை மச்சான் பாத்தீங்க?
1: உழைக்கிறதுக்கு உடம்பு மட்டும் பத்தாது மாடசாமி, பிரெயினும் வேணும். அது உங்ககிட்ட எங்க இருக்குது? அதான் இப்படி கேட்டுட்டேன். இது என்னோட பிரெயினும் பாடியும் சேர்ந்து உழைச்சி சம்பாதிச்ச பணம்.
4: எப்படியோ மாப்பிள, எப்ப பார்த்தாலும் எங்கிட்டதான் பணம் கேப்பீங்க. ஆனா இந்த வாட்டி கட்டுக்கட்டா கை நிறைய பணம் கொண்டாந்து குடுத்திருக்கீங்க. இது எப்படி வந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா நிம்மதியா கொண்ட பணத்தை உள்ளார வச்சிருவேன்.
1: சொல்ற மாமி, அதாவது ஒரு பஞ்சு மிட்டாய் விக்கிறவர்கிட்ட வேலைக்கு சேர்ந்தேன். அவரு கொடுத்த பஞ்சு மிட்டாய வித்து கட்டுக்கட்டா பணம் சம்பாதிச்சிட்டேன் மாமி.
3: என்ன மச்சான் கதை சொல்றீங்க? பஞ்சு மிட்டாய் வித்து கட்டுக்கட்டா பணம் சம்பாதிச்சீங்களா? நீங்க சொல்றதுல ஒன்னும் லாஜிக்கே இல்லையே, ஏதோ மேஜிக் பண்ண மாதிரி இருக்கு.
1: என்னது, நம்ம மேஜிக் பண்ணிருக்கிறத மாடசாமி கண்டுபிடிச்சிடுவோம் போல இருக்க. எப்படி தப்பிக்கிறது? எதா இருந்தாலும் சமாளிப்போம்.
3: மச்சான் என்ன நான் பாட்டுக்கு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்க இன்னமும் உங்க வாய்க்குள்ள முணுமுணுன்னு இருக்கீங்க, சொல்லுங்க.
1: அது ஒண்ணு இல்ல மாடசாமி, நான் வித்த பஞ்சு மிட்டாயும் இந்த பணக்கட்டுகளும் ஒண்ணுதான். ஏன்னா பஞ்சு மிட்டாயும் சுருங்கும், இந்த பணக்கட்டும் சுருங்கும்.
0: என்னமாமா இப்படி குழப்புறீங்க? பஞ்சு மிட்டாய் சுருங்கும், பணக்கட்டு எப்படி சுருங்கும்?
1: அந்த மேஜிக்க போக போக தெரிஞ்சுக்குவ, இப்ப கொஞ்சம் பொறுமையாரு. எப்படியோ பணக்கட்ட பார்த்தோன்னே மாமி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கல்ல, அது போறேன் எனக்கு.
4: ஆமா மாப்பிள, நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். கட்டுக்கட்டா இவ்வளவு படத்தை நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. எவ்வளவு நேரம் ஆனாலும் இதை எண்ணி முடிச்சுட்டு தான் நான் தூங்குறதா இருக்க.
1: என்னது, என்ன போறீங்களா? நீங்க என்ன ஆரம்பிச்சா நீங்க தூங்கவே மாட்டீங்க மாமி.
4: பரவாயில்ல மாப்பிள, மூணு நாள் ஆனாலும் இதை நான் எண்ணிட்டுதான் மறுவேளை பாப்பேன்.
1: ஐயோ மாமி, நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன வேணாம், அதுல எத்தனை கட்டு இருக்குங்கறத நானே சொல்லிடுறேன். அதுல 110 கட்டு இருக்கு மாமி, அதை மட்டும் என்னங்க போறோம்.
3: சரியா மச்சான், 110 கட்டு இருக்குது, ஒவ்வொரு கட்டுலயும் எவ்வளவு ரூபா பணம் இருக்கு?
1: என்ன கட்டுக்கு 200 ரூபா இருக்கு, 110 கட்டுக்கு 200 ரூபா வீதம் எவ்வளவுன்னு உனக்கு கணக்கு பண்ண தெரியாதா?
2: என்ன மாப்பிள்ள சொல்றீங்க, கட்டுக்கு வெறும் 200 ரூபா தான் இருக்கா?
0: மாமா கட்ட பார்த்தா 100 ரூபா கட்டு மாதிரி இருக்கு. கட்டுக்கு 200 ரூபா இருக்கா இல்ல 10,000 ரூபா இருக்கா?
1: 200 ரூபா தான் இருக்காம சொல்லி.
5: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாப்பிள்ளை மன்னார்சாமி நகைச்சுவை தொடர்.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேசர் செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: என்ன மாப்பிள்ள குழப்பீங்க, முதல்ல எண்ணி பாத்துருவோம் விட்டுருங்க.
2: எல்லாம் போச்சே.
1: ஐய என்ன மாப்பிள்ள இது,
3: இதுதாமா வெள்ளை பேப்பர், அதுவும் 100 ரூபா நோட் சைஸுக்கு கட்டிங் பண்ண வெள்ளை பேப்பர்.
4: நீல சாயம் வெளுத்து போச்சு, ராசாவேசம் கலந்து போச்சு, அண்ணில தாயம் பழுத்து போச்சு, ராசாவேசம் கலந்து போச்சு, அண்ணில தாயம் பழுத்து போச்சு, ராசாவேசம் கலந்து போச்சு, அண்ணில தாயம் பழுத்து போச்சு, ராசாவேசம் கலந்து போச்சு.
2: ஏ மனசாமி சும்மாரு, நானே சாயம் வெளுத்து போச்சேன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கிறேன், நீ வேற விளக்கம் கொடுத்து.
5: மாமா இததான் கட்டுக்கு 200 ரூபான்னு சொன்னீங்களா? மேல 100, கீழே 100, நடுவுல 98, ஒயிட் மணி.
1: என்ன மாப்பிள்ள இது, நான் எவ்வளவு ஆசையா இருந்தேன், இப்படி என் ஆசைய நிராசையா ஆக்கிட்டீங்களே மாப்பிள்ள.
2: அது ஒண்ணு இல்ல சின்ன மாமி, பெரிய மாமிய எப்பயாவது ஒரு நாளைக்காவது ரொம்ப சந்தோஷப்படுத்தி பாக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு இப்படி செஞ்சா சந்தோஷப்படுவாங்களேன்னு கட்டுக்கட்டா பணத்தை கொண்டு வந்தேன், கடைசியில இப்படி ஆயி போச்சு. இருந்தாலும் நான் நினைச்ச மாதிரியே மாமி ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. ஆனா இவ்வளவு சீக்கிரம் அந்த பணக்கட்டை பிரிப்பாங்கன்னு எதிர்பார்க்கல மாமி.
3: மச்சான் இப்பதான் புரியுது, நீங்க பணக்கட்டையும் பஞ்சு முட்டாயும் சேர்த்து சொன்ன டயலாக்கு என்ன அர்த்தம்னு. என்னத்த இருந்தாலும் எங்க அம்மாவை காத்து போன பலூனா ஆக்கிட்டீங்களா மச்சான்.
2: நீ சொல்றது சரிதான் மடசாமி, பஞ்சு முட்டாய் எப்படி சுருங்குமோ அத மாதிரி இந்த பணக்கட்டும் சுருங்கும்னு சொன்னதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனாலும் இது ஒரு ட்ரையல் தான், ஏன்னா இதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாள்ல கட்டுக்கட்டா பணம் சம்பாதிக்க போறேன்.
5: அப்படியா மாமா, அதுக்கு என்ன செய்யணும், அத சீக்கிரமாவே செய்யுங்க.
2: அதுக்கு நான் ஒண்ணும் செய்ய வேண்டாம், பெரிய மாமி தான் செய்யணும்.
1: நான் என்ன செய்யணும் மாப்பிள?
2: நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம் மாமி, இந்த மாப்பிள்ள மன்னார் சாமி கிட்ட 1,00,000 ரூபா பணத்தை கொடுத்தா போறோம், இத அப்படியே பன்மடங்கா பெருக்கி 500,000 ஆக்கிடுவேன்.
1: என்னது மறுபடியும் பணமா?
6: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் மாப்பிள்ளை மன்னார்சாமி நகைச்சுவை தொடர். இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்றோர்
2: நான் தாங்க மாப்பிள மன்னார்சாமி, ஆந்தகுடி அருணாமணி அண்ணன்.
7: நான் தாங்க மச்சான் மாடசாமி இல்ல சண்முக சுந்தரம்.
1: நான் தாங்க பெரிய மாமி ஆரவல்லி ஜெயந்தி ராமமூர்த்தி.
8: நான் தாங்க சின்ன மாமி அமுதவல்லி ஈ சுபா.
9: நான் தாங்க அம்சவல்லி டி ஜெயபாரதி.
6: நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தக்குடி ஏஎம் அருள் பிரகாஷ், ஏஎம் அருண் பிரசாந்த். சரி நேயர்களே, மீண்டும் வரும் வாரம் சந்திப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை.
0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
10: வானவீதியில் தேனமுதாய் கனமழை பொழியும் கரைக்கல் பண்பலை 100.3. தொடரும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.
11: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். மாணவர்களிடையே ஆக்கப்பூர்வமான சிந்தனை, அறிவியல் மனப்பான்மை மற்றும் தொழில் முனைவு உணர்வை வளர்ப்பதில் உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்காற்ற

வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் வளர்ச்சி தொடர்பாக புதுதில்லியில் இன்று நடைபெறும் உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றவுள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகளும் சேவைகளும் முன்னெப்போதும் இல்லாத வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் சில இடங்களில் அடுத்த சில நாட்களுக்கு அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். மாணவர்களிடையே ஆக்கப்பூர்வமான சிந்தனை, அறிவியல் மனப்பான்மை மற்றும் தொழில் முனைவு உணர்வை வளர்ப்பதில் உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூரில் உள்ள ராணி துர்காவதி பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், எந்த ஒரு தனிநபர் அல்லது சமூகத்தின் வளர்ச்சிக்கும் கல்வியே மிகச்சிறந்த வழியாகும் என்று குறிப்பிட்டார். கல்வியையும் திறமையையும் தனிப்பட்ட வெற்றிக்காக மட்டுமல்லாமல் சமூகத்தின் நலனுக்காகவும் பயன்படுத்த வேண்டும் என்று மாணவர்களுக்கு அவர்

0: ஜபல்பூரில் உள்ள ராணி துர்காவதி பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், எந்த ஒரு தனிநபர் அல்லது சமூகத்தின் வளர்ச்சிக்கும் கல்வியே மிகச்சிறந்த வழியாகும் என்று குறிப்பிட்டார். கல்வியையும் திறமையையும் தனிப்பட்ட வெற்றிக்காக மட்டுமல்லாமல் சமூகத்தின் நலனுக்காகவும் பயன்படுத்த வேண்டும் என்று மாணவர்களுக்கு அவர் அறிவுறுத்தினார். பழங்குடியின சமூகத்தின் கல்வி வளர்ச்சி மிகவும் முக்கியமானது என்றும் அவர் தெரிவித்தார். பழங்குடியின இளைஞர்கள் நவீன வளர்ச்சியில் பங்களிப்பதற்கான வாய்ப்புகளை நாம் கூட்டாக உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் கூறினார். பழங்குடியின சமூகத்தின் பாரம்பரிய திறன்கள் மற்றும் அறிவு பரப்பப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மாணவர்களுக்கு கல்வி வழங்குவதை தாண்டி உயர்கல்வி நிறுவனங்கள் புத்தாக்கம் மற்றும் ஆராய்ச்சிக்கான முக்கிய மையங்களாகவும் செயல்பட வேண்டும் என்று அவர் கூறினார். இந்திய கலாச்சாரம், மரபுகள், இந்திய மொழிகள் ஆகியவை மீது மாணவர்களிடையே பெருமித உணர்வை ஏற்படுத்துவதும் உயர்கல்வி நிறுவனங்களின் பணியாக அமைய வேண்டும் என்று திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டார். நாட்டின் வளர்ச்சி தொடர்பாக புதுதில்லியில் இன்று நடைபெறும் உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றவுள்ளார். தனியார் ஊடக நிறுவனம் சார்பில் இந்த உச்சி மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவின் உத்திசார் வளர்ச்சி, பொருளாதார உறுதித்தன்மை, தொழில்நுட்ப முன்னேற்றங்கள், நாட்டின் வலிமை ஆகியவை குறித்து இந்த மாநாட்டில் விரிவான விவாதங்கள் நடைபெறும். தேசமே முதன்மையானது என்ற கொள்கையின் அடிப்படையாக கொண்டு நடைபெறும் இந்த மாநாட்டில் மத்திய அமைச்சர்கள், மாநிலங்களின் முதலமைச்சர்கள், கொள்கை வகுப்பாளர்கள், தொழில்துறை பிரதிநிதிகள், கண்டுபிடிப்பாளர்கள், கலாச்சாரம் மற்றும் திரைத்துறையினர் பங்கேற்கின்றனர். சுயசார்பு, உலகளாவிய வர்த்தகம், புத்தாக்கச் சூழல், பாதுகாப்புத்துறை உற்பத்தி, நிலையான வளர்ச்சி, கலாச்சாரம் போன்ற கருப்பொருட்கள் குறித்தும் இந்த மாநாட்டில் ஆலோசிக்கப்படும். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகளும் சேவைகளும் முன்னெப்போதும் இல்லாத வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஜெய்ப்பூரில் உள்ள கதிபுரா ரயில் நிலையத்திலிருந்து ஜெய்ப்பூர் தர்பங்கா இடையிலான அம்ருத் பாரத் விரைவு ரயிலை அம்மாநில முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மாவுடன் இணைந்து அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய ரயில்வே அமைச்சர், ராஜஸ்தானின் சிகார் மாவட்டத்தில் உள்ள சுந்தர்புராவில் புதிய ரயில் நிலையம் அமைக்கப்படும் என்று அறிவித்தார். ஜெய்ப்பூரில் அமைக்கப்பட்டுள்ள ரயில் பராமரிப்பு முனையம் ரயில்வே உள்கட்டமைப்பை கணிசமாக வலுப்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். சுமார் 450 ரயில்களை பராமரிக்கும் திறன் கொண்ட இந்த முனையம் ரயில்களின் இயக்கத்திறனை அதிகரிப்பதோடு பயணிகள் சேவைகளையும் மேம்படுத்தும் என்று திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் ரயில்வே துறை குறிப்பிடத்தக்க மாற்றத்தை சந்தித்து வருவதாக கூறினார். ரயில்வே கட்டமைப்பின் விரிவாக்கம் மற்றும் நவீனமயமாக்கல் நடவடிக்கைகளால் ராஜஸ்தானில் வர்த்தகம், சுற்றுலா, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு ஆகியவை மேம்பட்டுள்ளதாக திரு பஜன்லால் சர்மா தெரிவித்தார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு நாடு முழுவதும் நேற்று சுமூகமாக நடைபெற்றதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. நாட்டின் பல்வேறு நகரங்களில் அமைக்கப்பட்டிருந்த 5,440 மையங்களில் சுமார் 20 லட்சம் பேர் இந்த தேர்வை எழுதியதாக சமூக வலைதளத்தில் அந்த முகமை கூறியுள்ளது. உள்துறை அமைச்சகம், சுகாதார அமைச்சகம், ரயில்வே அமைச்சகம், கல்வி அமைச்சகம், அஞ்சல் துறை, விமானப்படை உள்ளிட்டவற்றின் கூட்டு முயற்சிகளால் தேர்வு சுமூகமாக நடத்தப்பட்டதாகவும் மாநில அரசுகளும் இதற்கு ஒத்துழைப்பு வழங்கியதாகவும் அந்த முகமை தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் இந்த மறுதேர்வு நடத்துவதில் 7 லட்சம் அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டதாகவும் தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. ஆந்திராவில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த 2 ஆண்டுகளில் மேற்கொண்ட சாதனைகள் குறித்து அனைத்து துறைகளின் சார்பிலும் அறிக்கை வெளியிடப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். அமராவதியில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை நடத்திய அவர் இதனை தெரிவித்தார். மின்சாரத்துறை தொடர்பான முதல் அறிக்கை இன்று வெளியிடப்பட உள்ளதாக அவர் கூறினார். அரசின் நலத்திட்டங்கள், வளர்ச்சி தொடர்பான முன்முயற்சிகள் ஆகியவற்றை இந்த அறிக்கைகள் வெளிப்படுத்தும் என்று திரு சந்திரபாபு நாயுடு குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகை அமைப்பிற்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

0: பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த கூட்டத்திற்கு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தலைமை வகிக்க உள்ளார். இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் மற்றும் பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். இன்றைய உலகம் எதிர்கொள்ளும் புதிய வகையிலான பாதுகாப்பு சவால்கள் என்ற கருப்பொருளில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. பாதுகாப்பு சவால்களின் தன்மை குறித்தும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களில் புதிய தொழில்நுட்பங்களின் பங்கு குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக ஆலோசனை நடத்தப்படும். பயங்கரவாத எதிர்ப்பு தொடர்பாகவும் நவீன தொழில்நுட்ப பயன்பாட்டில் பாதுகாப்பை அதிகரிப்பது தொடர்பாகவும் பிரிக்ஸ் கூட்டு பணிக்குழு கூட்டங்களில் எட்டப்பட்ட முடிவுகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்படும். மகாராஷ்டிராவில் சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இது தொடர்பாக மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில துணை முதலமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டே, விவசாயிகள், பெண்கள் என அனைத்து தரப்பினரின் நலனிலும் மாநில அரசு அக்கறை கொண்டுள்ளதாக தெரிவித்தார். சட்டப்பேரவை நடவடிக்கைகளை புறக்கணிப்பதாக எதிர்க்கட்சிகள் அறிவித்திருப்பது துரதிருஷ்டவசமானது என்று அவர் கூறினார். அவை புறக்கணிப்பை கைவிட்டு எதிர்க்கட்சிகள் ஆக்கப்பூர்வமான விவாதங்களில் பங்கேற்க வேண்டும் என்று திரு ஏக்நாத் ஷிண்டே கேட்டுக் கொண்டார். மேற்குவங்க சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. மாநிலத்தில் பிஜேபி அரசு பொறுப்பேற்ற பிறகு நடப்பு நிதியாண்டுக்கான முழுமையான பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளது. மாநில நிதியமைச்சர் திரு ஸ்வபன்தாஸ் குப்தா தாக்கல் செய்ய உள்ள பட்ஜெட்டில் மாநிலத்தின் வளர்ச்சிக்கான பல்வேறு அறிவிப்புகள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மும்பை சர்வதேச திரைப்பட விழா நேற்று மாலை நிறைவடைந்தது. 7 நாட்கள் நடைபெற்ற இந்த விழாவின் நிறைவு நிகழ்ச்சியில் மகாராஷ்டிரா ஆளுநர் திரு ஜிஷ்ணுதேவ் வர்மா, தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கூடுதல் செயலாளர் திரு பிரபாத் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்கள் பல்வேறு நாடுகளிலும் சிறப்பாக நடைபெற்றன. இஸ்ரேலில் டெல் அவிவில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று யோகா பயிற்சி மேற்கொண்டனர். ஜெருசலம், திமோனோ, அஷ்தோத் உள்ளிட்ட இஸ்ரேலின் பல்வேறு நகரங்களிலும் யோகா தின நிகழ்வுகள் நடைபெற்றன. நேபாளத்தின் காட்மாண்டு உள்ளிட்ட 11 நகரங்களில் இந்திய தூதரகம் சார்பில் யோகா நிகழ்வுகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இதில் 13,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் சில இடங்களில் அடுத்த சில நாட்களுக்கு அதிகனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அசாம் மற்றும் மேகாலயா மாநிலங்களில் சில இடங்களில் 27ஆம் தேதி வரை மிக கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், மேற்கு வங்கம், சிக்கிம் ஆகிய மாநிலங்களின் சில இடங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திரா, பீகார், கேரளா, கோவா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, ஒடிஷா, தெலங்கானா ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. ஹிமாச்சல பிரதேசம், மத்திய பிரதேசம், உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் இன்று இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கர், மத்திய பிரதேசத்தின் கிழக்கு பகுதிகள், உத்தரப்பிரதேசத்தின் கிழக்கு பகுதிகள் மற்றும் வடக்கு உள் கர்நாடகம் ஆகிய பகுதிகளில் வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஈரான் உடனான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க துணை அதிபர் திரு JD Vance கூறியுள்ளார். சுவிட்சர்லாந்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மேலும் முன்னேற்றம் ஏற்படும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாணவர்களிடையே ஆக்கப்பூர்வமான சிந்தனை, அறிவியல் மனப்பான்மை மற்றும் தொழில் முனைவு உணர்வை வளர்ப்பதில் உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் வளர்ச்சி தொடர்பாக புதுதில்லியில் இன்று நடைபெறும் உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உரையாற்றவுள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகளும் சேவைகளும் முன்னெப்போதும் இல்லாத வகையில் மேம்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் சில இடங்களில் அடுத்த சில நாட்களுக்கு அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: காற்றில் தமிழ்ந்த காதில் மலரும் கரைகள் வன்மலை 100.3. நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெடல் ஸ்டோர், நேரம் 7:25.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெடல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெடல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
6: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்
7: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
6: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
7: ARC காமாட்சி ஜுவல்ஸ், கோலாகல திறப்பு விழா, பிப்ரவரி 6 முதல்.

0: திரைப்படம் திரு மாயவரம்.
1: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
3: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ் மகிட்டா டிவால்ட் ஆர்கைடைல்ஸ் கட்டர் வெல்டிங் மிஷின் செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் சுந்தரம் பவர் டூல்ஸ் ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
2: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது சைபால் வழங்கும் தகவல் நேரம். நிகழ்ச்சி வழங்கும் ஒரு சைபால், அனைத்து மருந்து கடைகளும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிலங்கோ சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால். சைபால்
0: இணைந்த நிகழ்ச்சி வழங்கும் கரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
2: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
3: காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிகல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
0: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தருப்பாய்கள், ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
4: உங்கள் கடை காரைக்கால்.
5: தரமான தார்ப்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
6: ஒரு ஆள் இருந்தான், அவனால் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற முடியல. அதனால் என்ன பண்ணால், ஒரு நாள் மெதுவாக எழுந்திரிச்சான், வீட்டை திறந்து வெளியில் வந்துட்டான். மனைவி, ஒரு மகன், இவங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு போயிட்டான். அந்த பிள்ளைக்கு அப்பா பேரில் ரொம்ப பாசம், அதனால் தந்தையின் பிரிவை அவனால் தாங்கிக்க முடியல. ஏங்கி ஏங்கி ஒரு நாள் அவன் செத்து போட்டான். வீட்டை விட்டு வெளியில் போன அப்பா என்னென்னவோ பண்ணி கொஞ்சம் பணம் சம்பாதிச்சான். பணம் சம்பாதித்த உடனே வீட்டுக்கு திரும்பலாம்ங்கிற நினப்பு வந்தது. பணத்தோடு தன்னுடைய கிராமத்தை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கிறான். வழியில் மழை பிடிச்சிக்கிட்டுது, கடுமையான மழை. அதனால் என்ன பண்ணால், அங்கேருந்த ஒரு சத்திரத்தில் தங்கினான். ராத்திரி தூக்கத்தில் ஒரு கனவு, அந்த கனவில் அவன் ஒரு பெரிய ராஜா, தங்க சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கிறான். சுற்றி ஏராளமான சேவகர்கள், என்ன வேணும்னாலும் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அந்த ராஜாவுக்கு 6 குமாரர்கள், எல்லாருமே இளவரசர் கோலத்தில் ஆடம்பரமாக இருக்கிறாங்க, ஆனந்தமாக இருக்கிறாங்க. அருமையான கனவு, எந்த கவலையும் இல்லாமல் இவன் படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். இந்த சமயத்தில் திடீர்னு ஒரு பெரிய இடி முழக்கம், இவன் முழிச்சுக்கிட்டான், கனவு கலைஞ்சிட்டுது. கண்ணை திறந்து பார்க்குறான், ஒன்றையும் காணும். ஐயோ, என்ன இது, இதுவரைக்கும் நான் படுத்திருந்த ஹம்ச தூளிகா மஞ்சள் எங்கே போச்சு? நான் பெரிய மகாராஜாவாக இருந்தேனே, அந்த பதவி எங்கே போச்சு? எனக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருந்த பணியாளர்கள்லாம் எங்கே போனாங்க அப்படின்னு யோசனை பண்ணான். பக்கத்தில் இருந்தவங்கள விசாரித்தான். அவங்க படுக்கையிலேருந்து எழுந்திரிச்சு உட்காந்து ஏதாவது கனவு கண்டிருப்பே அப்படின்னாங்க. எல்லாம் கனவுன்னு புரிஞ்சதும் அவனுக்கு ஏமாத்தமாக போயிட்டுது. 6 அரச குமாரர்களையும் காணாமே அப்படிங்கிறதெல்லாம் அவனுக்கு ரொம்ப வருத்தம். இருந்தாலும் என்ன பண்ணுறது, காலையில் எழுந்திரிச்சான், வீட்டுக்கு போய் சேர்ந்தான். இவனை பார்த்ததும் மனைவிக்கு ரொம்ப மகிழ்ச்சி, அதே நேரம் மகனை நினச்சி அழுகை. எங்கே நம்ம பிள்ளைன்னு கேட்டாவன், உங்கள் பிரிவு தாங்காமல் இறந்து போட்டான்னாங்க. அதை கேட்டதும் இவனுக்கு அழுக வரல, அப்படியே சிலை மாதிரி நின்னான். மனைவிக்கு இது வியப்பாக இருந்தது. என்னங்க இது, நம்ம பிள்ளை பேரில் எவ்வளோ அன்பு வச்சுருந்தீங்க, பாசம் வச்சுருந்தீங்க, இப்படி நிற்கிறீங்களே, அது எப்படி முடியுது உங்களால் அப்படின்னு கேட்டாங்க அந்த அம்மா. அதுக்கு இவன் சொல்கிறான், நேற்று ராத்திரி நான் ஒரு சத்திரத்தில் தங்கியிருந்தேன், அங்கே ஒரு பெரிய கனவு கண்டேன். அந்த கனவில் நான் ஒரு அரசன், ஹம்ச தூளிகா மஞ்சத்தில் படுத்திருக்கிறேன். என்னை சுற்றி ஏகப்பட்ட பணியாளர்கள், அங்கே எனக்கு 6 குமாரர்கள், கண் விழித்து பார்க்குறப்போ அவங்க யாருமே இல்லை. இப்போ நான் கனவில் வந்து போனால் அந்த 6 குமாரர்களுக்காக அழறதா, இல்லை இங்கே வந்து போனால் இந்த ஒரு மகனுக்காக அழ

0: அவங்க கனவுல வந்த குமாரர்கள். இவன் விழிப்பு நிலையில் வந்த குமாரன். விழிப்பு நிலையில் கனவு கிடையாது, கனவுல விழிப்பு நிலை கிடையாது. ஆனால் அந்த ரெண்டுலேயும் நான் இருக்கிறேன். அப்படின்னா நான் வந்து ஆம்னி பிரசன்ட், மற்றதெல்லாம் நகரும் மேகங்கள். இந்த உண்மையை ஒரு பெரியவர் அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார். இதை முழுசாக புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை நமக்கு ஒரு ஆனந்தந்தான். ஆனால் நம்மளில் பல பேர் இந்த உண்மையை சரியாக புரிஞ்சுக்கிறதில்ல. நீங்கள்லாம் கனவையே வந்து வாழ்க்கையாக நினைக்கிறவங்க அப்படின்னு ஒரு பெரியவர் சொல்கிறார் நம்மளை பார்த்து. ஒருத்தனுக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி, டாக்டர்கிட்ட போனான், மருந்து சாப்பிட்டான். கொஞ்ச நாள் கழித்து டாக்டர் கேட்டார், ஏன்ப்பா என்கிட்ட வைத்தியம் பண்ணிக்கிட்டே இப்போ எப்படி இருக்குது, ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரியுதா அப்படின்னார். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டுங்க அப்படின்னா அவன். எப்படின்னு கேட்டார். முன்னாடிலாம் தூக்கத்தில் 10 அடி தூரம் நடப்பேன், இப்போலாம் 100 அடி தூரம் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னானான்.
1: நேயர்கள், இதுவரை சைபால் வழங்கிய தகவல் நேரம் கேட்டீர்கள். வழங்கியவர் தன்கச்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சி நமது நிலைய ஒளி களஞ்சியத்திலிருந்து. நிகழ்ச்சி வழங்கியோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் கார் எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
5: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
6: காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிகல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
1: இணைந்து வழங்கிய ஒரு காரைக்கால் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்ப்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
7: உங்கள் கடை காரைக்கால்.
8: தரமான தார்ப்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
9: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
10: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
11: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

செறித்து வரும் செங்கதிராய், செழிப்பான செந்தமிழாய், குதித்தாடும் கடல் அலையாய், கூடி வரும் தென்றல் காற்றாய், ஓடி வரும் நதி நடையாய், பாடி வரும் குயில் இசையாய், வெடித்து வரும் முளை தளிராய், விரிந்த மலர் நறுமணமாய், அசைந்தாடும் நெற்கதிராய், இசைந்து வரும் குழல் ஒளியாய், தவழ்ந்து வரும் காற்றில் தனித்துவம் காட்டி தரணியில் உயிர்வாய், காரைக்கால் பண்பலை 100.3

0: நேயர்கள் கேட்கவிருப்பது. காற்று மாளிகையின் கவின்மிகு நாயகன் காரைக்கால் பண்பலையின் காலை காம்போ.
1: திருச்சி சாரதாசு காத்திருங்கள்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க.

0: மற்றும்
1: ஒவ்வொரு நொடியும் அழகானது, ரசித்துக் கொண்டே கடப்போம் என மன்னத்திலுடன் எழும் மனங்களுக்குள் மகிழ்ச்சியை ஏற்படுத்த மலர்கிறது இந்த காலை காம்போம்.

0: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
1: இருபத்தி நான்கு ஆறு 2026 அன்று பிற்பகல் 4 மணிக்கு முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தவர்களுக்கான சிறப்பு குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர்களின் தலைமையில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்ட அரங்கில் நடைபெறவுள்ளது. முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தவர்கள் தங்களது குறைகளை மனுக்கள் மூலம் அளித்திடலாம். மனுக்களுடன் முன்னாள் படைவீரர் அடையாள அட்டையின் நகலினை இணைத்திட வேண்டும். எனவே அந்த கூட்டத்தில் முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தவர்கள் கலந்து கொண்டு பயனடையுமாறு திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டுள்ளார்.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: நேரம் 7:45, 50 நொடிகள். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் நாகப்பட்டினம் திருக்குவளை மற்றும் செம்போடை அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களிலும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் 50% அரசு ஒதுக்கீடு இடங்களில் மாணவர்கள் சேர்ந்து பயிற்சி பெற 30/6/2026 வரை நேரடி சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இந்த நேரடி சேர்க்கைக்கு வரும்

இப்பொழுது கைபேசி, இமெயில் ஐடி, ஆதார் எண், மதிப்பெண் சான்றிதழ், மாற்றுச் சான்றிதழ், சாதி சான்றிதழ் மற்றும் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ஆகியவற்றை எடுத்து வர வேண்டும். விண்ணப்ப கட்டணம் மற்றும் சேர்க்கை கட்டணம் ஓராண்டு பிரிவுக்கு 235 ரூபாய் மற்றும் இரண்டாண்டு பிரிவு 245 ரூபாய் செலுத்த வேண்டும். பயிற்சியில் சேரும் மாணவிகளுக்கு விலையில்லா சைக்கிள், சீருடை, பாடநூல், வரைபட கருவி, காலணி, பஸ் பாஸ், மாதாந்திர உதவித்தொகை ரூபாய் 750 வழங்கப்படும். மேலும் அரசு பள்ளிகளில் பயின்ற பெண் மாணவிகளுக்கு புதுமை திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் ரூபாய் 1000, ஆண் மாணவர்களுக்கு தமிழ் புதுவன் திட்டத்தின் கீழ் 1000 ரூபாயும் உதவித்தொகையாக வழங்கப்படும். மேலும் பயிற்சி முடித்த பின் கேம்பஸ் இன்டர்வியூ மூலம் வேலை பெற்று தரப்படும். மேலும் தகவலுக்கு 8526572226 என்ற எண்ணில் உதவி இயக்குனர், மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகம் நாகப்பட்டினம் அவர்களை தொடர்பு கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது காற்றில் தவிழ்ந்து காதல் பேசும் காரைக்கால் பண்பலையின் காலை காம்போ.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள்

0: ஏழு 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நேரலை காரைக்கால் மாவட்டத்தில் தீவிர பல்ஸ் போலியோ தடுப்பு நிகழ்வுக்கான மாவட்ட வழிகாட்டல் குழு கூட்டம் இன்று காலை 11 மணி அளவில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெறும். இக்கூட்டத்திற்கு காரைக்கால் மாவட்ட தீவிர பல்ஸ் போலியோ தடுப்பு நிகழ்வுக்கான மாவட்ட வழிகாட்டு குழு உறுப்பினர்கள் அனைவரும் தவறாது கலந்து கொள்ள கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.

வானில் கலந்து வழிமுழுதும் நிறைந்து வளமாய் மாற்றிக்கொண்டிருக்கும் கரைக்கால் பன்மலையின் ஒரு பிள்ளை மூன்றில் இது காலை கம்போம் நிரலை அடுத்து 8:05 வரை இருக்கிறது. துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அறிவிப்பாளர் புஷ்பகலா. இது காலை காம்போம்.

இதுவரை காற்றில் கலந்து கானம் இசைத்து காலை நேரத்தை கலகலப்பாக்கி கவிதை பொழுதாய் காலையை மாற்றி மகிழ்ந்து மகிழ்வித்தது காரைக்கால் பண்பலை 100.3 காலை காம்போ. வான் முழுதும் தேன் துளிகள் வலம் வரும் வற்றாத ஜீவநதியாய் காரைக்கால் பண்பலை 100.3

0: திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி, நேரம் 8 மணி.
1: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல் 916 ஹால்மார்க் தங்க நகைகள்
2: அனைத்தையும்
1: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ், அண்ணாசாலை, திருவாரூர்.
0: நேயர்களினை கேட்கலாம் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியின் முதலில்.
3: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அல்லது கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நாட்டிச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல்

0: சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
1: நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாழ்க்கையில அனுபவிக்க ஏகப்பட்ட விஷயம் இருந்தாலும் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த நினைச்சு நினைச்சு இந்த டோட்டலா வாழ்க்கைய தவற விட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய அரண்மனை, அந்த அரண்மனையில பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியா வந்து அந்த அரண்மனை காவலர் இருக்காரு. இந்த அரசர் இதை கவனிச்சுட்டே இருக்காரு. இந்த காவலருக்கு வந்து என்ன இப்படி ஒரு மகிழ்ச்சி, நம்ம மகிழ்ச்சியா இல்ல, ஆனா இந்த காவலர் மட்டும் எப்படி மகிழ்ச்சியா இருக்காரு, இவர் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு அரசர் முடிவு எடுத்தாரு. உடனே அவனை கூப்பிட்டு அனுப்புறாரு. உடனே அவர் வந்து நின்னோடனே காவலர்கிட்ட வந்து அரசர் கேக்குறாரு, நான் வந்து இவ்வளவு சொத்து சுகம் இருக்கு, இவ்வளவு பிரம்மாண்டமான அரண்மனை இருக்கு, இவ்வளவு எனக்கு எல்லாமே வசதிகள் வாய்ப்புகள் இருக்கு, ஆனா என்னால நிம்மதியா மகிழ்ச்சியா இருக்க முடியல. ஆனா நீ இங்க இந்த அரண்மனையில ஒரு காவலாளி, நான் எப்ப பார்த்தாலும் மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கிறியே, இது எப்படி அப்படின்னு கேட்டோன்னே அப்ப வந்து அந்த காவலாளி வந்து மன்னரை பார்த்து சொல்றாரு, மன்னரே நான் வந்து ரொம்ப ஏழ்மை, எனக்கு வந்து இங்க வேலை பாக்குறதால தான் எனக்கு ஒரு வருமானம் வருது, மழையிலையும் வெயிலையும் மறைக்கிறதுக்கு எங்க வீட்டுல ஒரே ஒரு கூரை தான் இருக்கு, எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு கொஞ்சோண்டு சாப்பாடு இருக்கு, ஒரு ரெண்டு ட்ரெஸ் வச்சிருக்கேன், இதுதான் என்னுடைய வருமானம், இது எனக்கு போதும், நான் வந்து ஆசையை வளர்த்துக்கிறதே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஆசையை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதனால நிம்மதி நிறைய போயிடுது, இது வேணும் அது வேணும்னு எப்ப நினைக்க ஆரம்பிச்சிடுறோமோ அப்ப மனசு அதை நோக்கி ஓடும் போது அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காகவே நம்ம ஒர்க் பண்ற மாதிரி ஆயிடுது. அப்ப பார்த்தோம்னா அந்த ஆசை நிறைவேறாத போது கவலை வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு, மன்னா நான் வேணா ஒன்னு சொல்றேன் அப்படின்றாரு, சொல்லு அப்படின்றாரு. அதாவது நம்ம ஊர்ல பார்த்தோம்னு கேட்டீங்கன்னா கவலைப்படுவோர் சங்கம்னு ஒரு சங்கம் வச்சிருக்காங்க. என்னது கவலைப்படுவோர் சங்கம்மா? ஆமா, நீங்க வேணா நம்ம அரண்மனையில யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு 100 பொற்காசுகள் உன்ட்ட கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுத்து அவரை வந்து என்ன சொல்லுங்க, ஆனா ஒரே ஒரு பொற்காசை குறைச்சு கொடுத்துருங்க, 99 மட்டும் கொடுத்துருங்க, 100 சொல்லி கொடுத்துருங்க நீங்க அவர்கிட்ட, ஏன் அப்படின்னு கேக்குறாரு. இல்ல அதை வாங்கிட்டு போய் வாசப்படியில உட்காந்து எண்ணுவாங்க, அதுல 99 தான் இருக்கும், ஆனா 99 கிடைச்சிருக்குன்னு சந்தோஷப்பட மாட்டாங்க, ஒன்னே ஒன்னு கிடைக்கலையேன்னு வருத்தப்படுவாங்க, அதை நினைச்சு நினைச்சு புலம்புவாங்க, நீங்க வேணா கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாருங்கன்னு சொன்னோன்னு உடனே என்ன பண்ணாரு, அரசர் ஒருத்தரை கூப்பிட்டு இந்தப்பா நீ வந்து ஏதாவது என்ன பத்தி பாடு, எதை பத்தி ஏதாவது பேசுன்னு சொல்றாரு. உடனே அவர் மன்னரை பாராட்டி பேசினோடனே அவருக்கு என்ன பண்றாரு, இந்த அவனுக்கு 100 பொற்காசுகள் தரணும் கொடுத்துட்டாரு. கொடுத்தோன்னு அவர் அந்த புலவர் என்ன பண்றாரு, வாசல போய் உட்காந்து என்றாரு, பார்த்தா 100 காயின்னு சொன்னதுல பார்த்தா 99 தங்க காசு தான் இருக்கு, ஒரு காசை காணும், திரும்பி கொட்டி என்றாரு, திரும்பி கொட்டி என்றாரு, பல முறை எண்ணிட்டே இருக்காரு, பாத்தீங்கன்னா 99 தான் இருக்கு. அவருக்கு சந்தோஷம் போயிடுச்சு, கலகலப்பு போச்சு, நிம்மதி போயிடுச்சு. இந்த ஒரு காசு எங்கேயே விழுந்துருச்சு இருக்குன்னு இந்த பக்கம் தெரியாரு, அந்த பக்கம் தெரியாரு, வாங்கினால அந்த இடத்துல போய் கீழே ஏதாவது கிடக்குதான்னு பாக்குறாரு. இப்படி எல்லாம் பாத்துட்டு இருக்கும்போது அந்த அமைச்சர் கேக்குறாரு, இப்ப என்ன ஒரே பரபரப்பா இருக்கீங்களே, நல்லா தான் வந்தீங்க, அரசர் வந்து உங்களுக்கு 100 காயின் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லும்பொழுது, இல்ல ஒரே ஒரு காயின் குறையுது. அப்பதான் அவர் சொன்னாராம், நீங்க வந்து இந்த சங்கத்துல வந்து முதல் ஆளா சேர்ந்திருக்கீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து பாடினத்துக்கு வந்து 100 காயின் கிடைச்சது, அதுல ஒரு காயின் குறைஞ்சதுக்கு இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க, இந்த 99 காயின் இன்னைக்கு இந்த பாடினதால வந்த மகிழ்ச்சியை விட்டுட்டீங்க பாத்தீங்களா, நம்ம வாழ்க்கையில நமக்கு கிடைச்சிருக்கிறத சந்தோஷமா எடுத்துக்குங்க, ஆசைகளை லிமிட்டா வச்சுக்கீங்க, சின்ன நிம்மதி நமக்கு குலையிற மாதிரி இருந்தா கூட அதை ஓரமா வச்சுட்டு பொற்காசுகள் 1 காசுகள் குறைஞ்ச மாதிரி நீங்க நினைக்கிறத ஓரமா வச்சுட்டு எப்பயுமே மகிழ்ச்சியா இருந்தீங்க அப்படின்னா அரசர் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல மனிதரா வாழலாம். வாழ்த்துக்கள், நன்றி.
0: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஜிஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஜிஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
3: உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 8:05.

துள்ளி வரும் பாட்டு. துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில உங்கள் உள்ளம் தொட்ட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அழையுங்கள் 0436823123 அல்லது 2994480 அல்லது 2995 இந்த எண்களில். தினமும் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில ஒரு பொது அறிவு கேள்வி கேட்போம் இல்லையா. இன்னைக்கு என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாகனங்களில் பயன்படுத்தப்படும் பூஜ்ய உமிழ்வு, அதாவது ஜீரோ எமிஷன் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, அந்த எரிபொருளின் பெயர் என்ன? வாகனங்களில் பயன்படுத்தப்படும் பூஜ்ய உமிழ்வு எரிபொருள் எது? விடைகளை காரைக்கால் பண்பலையின் ஃபேஸ்புக் பக்கத்துல கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களே. இது காரைக்கால் பண்பலை 100.3 துள்ளி வரும் பாட்டு.

0: இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது காரைக்கால் பண்பலை 100.3 துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியினை முதல் நேயர் என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம். சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: மேலகாசாகுடியில இருந்து வடிவேலன் பேசுறேன் மேடம்.
0: வடிவேலன், சொல்லுங்க என்ன பாடல் வேணும்?
1: மெர்சல் படத்துல இருந்து ஆள போறான் தமிழ், அந்த பாடல் போடுங்க மேடம்.
0: சரி, கண்டிப்பாக உங்களுக்காக அந்த பாடல் உள்ள வரும். நன்றி.
1: நன்றி மேடம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: திருச்சி சாரதாசு காத்திருங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸின் உழவர்களுக்கு.
5: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
6: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 மயிலாடுதுறை தீன் கலை அறிவியல் கல்லூரியின் இன்சொலமுது.
7: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
8: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை, பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
9: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர், மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
10: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபாலின் தகவல் நேரம், அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், கும்பகோணம் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை காலை 7:00 காரைக்கால் PSR டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம். நாளை மாலை 5:00 சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரியின் வாங்க பேசலாம். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சிகள் கேட்கலாம்.
11: Work from home, high salary, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
12: மாட்டிக்கிட்டீங்க.
13: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது
14: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
15: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
0: மன்னார்குடி ஆவணி பர்னிச்சர், நேரம் 8:15. தேவர் டிம்பர் டிப்போவின் ஒரு பிரம்மாண்ட உதயம். சொந்த தயாரிப்பு பர்னிச்சர்களை வாங்க ஆவணி பர்னிச்சர், பின்லே விளையாட்டு மைதானம் அருகில் மன்னார்குடி. இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது காரைக்கால் பண்பலை 100.3 துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில மேலக்காசகுடி வடிவேலன் கேட்ட பாடலை இப்ப கேட்கலாம்.

0: அபிப்பேரிச்சை நேரம் 8:20. அபிப்பேரிச்சை ஓர் இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிப்பேரிச்சை. அனைவருக்கும் ஏற்றது கேட்டு வாங்குங்கள் அபிப்பேரிச்சை. இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியினை அடுத்த நேரம் நாம சந்திக்கலாம். வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம். சித்ரா மணக்குடி
0: சொல்லுங்க. சித்ரா, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம். சொல்லுங்க.
1: படம் விடுதலை பாடல் வழி நெடுக காட்டும் இல்லையா, அந்த பாடல் கூட.
0: சரி, பாடல் கேட்கலாம். நன்றி.

இன்னைக்கு துளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில ஒரு பொது அறிவு கேள்வி கேட்டிருந்தோம். வாகனங்களில் பயன்படுத்தப்படும் பூஜ்ய உமிழ்வு எரிபொருள் எது அப்படின்னு கேட்டிருந்தோம். நிறைய நேர்கள் சரியான பதிலை சொல்லியிருக்கிறாங்க. ஹைட்ரஜன் என்பது சரியான விடை. ஹைட்ரஜன் ஃபியூயல் மின்கலங்களில் பயன்படுத்தி வாகனங்கள் இயக்கப்படுகின்றன. இது சுற்றுச்சூழலுக்கு எவ்வித நச்சு வாயுக்களையும் வெளியிடுவதில்லை. வெளியேற்றப்படும் நீராவியானது எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது. வாகனங்களில் பயன்படுத்தப்படும் பூஜ்ய உமிழ்வு எரிபொருள் ஹைட்ரஜன் என்பது சரியான விடை. அனைத்து நேயர்களுமே மேக்சிமம் சரியான பதிலை சொல்லியிருக்கிறாங்க. யார் யாரெல்லாம் அனுப்பியிருக்காங்கன்னு பார்க்கலாம். கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா, பொன்னியம்மன் மேடு.

பவானி கணேசன், இருவேலி ரேவதி இளங்கோவன், ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி, நாகூர் ஜெகபர் சாதிக், தானிக்கோட்டகம் தெற்கு ரவிக்குமரன், அடுத்து நளினி சங்கர் டிஆர் பட்டினம்லேருந்து, அமிர்தராயன்கோட்டை பாரிவள்ளல், கும்பகோணம் செந்தில்நாதன் ஜெயா விவேகானந்தன், கடலூர் துறைமுகம் சுரேஷ், இரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீத், கல்லாத்தூர் பரமசிவம், மேலவோடுதுறை சேப்பு விஜயராகவன், ஆண்டிமடம் கார்த்திகேயன், நன்னிலம் அம்பலவாணன், பூவம் குபேர், ஆண்டிமடம் சுதி சுபிதா, மணக்குடி ராஜேந்திரன், குவைத்திலேருந்து திட்டச்சேரி நிசான் ஹலீம், நன்னிலம் சுப்பிரமணியன், கோமல் சரவணன், அன்னப்பன்பேட்டை ஜோதி, திருபுவனம் அலைமேலு மங்கை சத்யபாமா, அம்மாப்பேட்டை வைத்தியநாதன், அதம்பார் கலைச்செல்வி, கீழ்குடியிருப்பு சிங்காரவேல், அடுத்து வீரதுரை, அடுத்து கம்பர் கபிலன் பாரி, இவங்க சரியான பதில் அனுப்பியிருக்கிறாங்க. அடுத்து செந்தில்குமார் பால்பனைச்சேரியிலேருந்து, பந்தநல்லூர்லேருந்து ரெபேகா, நிரவி கஜேந்திரன், வினோத்குமார் திருமலை ராயன்பட்டினம்லேருந்து, ஆயக்காரன் புலம் பழனிவேல், காரைக்கால், அடுத்து காரைக்கால் பிரகாஷ், திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, பேரளம் செந்தில் கண்ணன் சோபா, குளஞ்சியப்பன் காட்டுமன்னார் கோவில், அடுத்து ரவிச்சந்திரன் அஞ்சு ரவிச்சந்திரன், மயிலாடுதுறை ரேவதி நகர், புதுத்துறை செல்வகுமார், கார்த்திகேயன் பூந்தோட்டம், வாரியங்காவல் சங்கர், காரைக்கால் நளினி, போரூர் பொன்ராஜ், அடுத்து கைலாசபுரம்லேருந்து ரவி, பஞ்சநதிக்குளம் கோவி இளவரசன், காரைக்கால் மாஸ் நகர் ஸ்ரீதர், கதிராமங்கலம் கணேசன் தங்கவேல். அனைத்து நேயர்களுக்குமே பாராட்டுக்கள். இதுவரையிலும் ஒரு 48 பேர் சரியான பதிலை சொல்லியிருக்கிறாங்க. அனைத்து நேயர்களுக்குமே காரைக்கால் பண்பலையின் சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துக்களும்.

நேர்களை இன்று பகல் 10:05 சிந்தனையரங்கம் நிகழ்ச்சியில இடும்பைக்கு இடும்பை இந்த தலைப்பில் நேர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அடுத்து இன்று காலை 9:45 12வது சர்வதேச யோகா தினம். நவீன யுகத்தில் ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கு துணை நிற்கும் யோகா நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் தருமபுரி மாவட்ட அரசு மருத்துவமனை கல்லூரி யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்துறை உதவி மருத்துவ அலுவலர் மருத்துவர் ரமேஷ் பாபு அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி தருமபுரி. அடுத்து வர இருக்கு 9 பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில நலமாய் வாழ குழந்தைகள் வளர்ச்சியில் ஏற்படும் மாற்றங்களில் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் தஞ்சாவூர் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ வல்லுநர் டாக்டர் ஆர் சந்தோஷ் அவர்கள். நம் பண்பலையில் தொடர்ந்து வரும் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்க இணைந்திருங்கள் நேர்களே. திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி நேரம் 8:30 916 KDM ஹால்மார்க் தங்கம் பூக்கும் நந்தவனம். மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். இனி தொடர்ந்து கேட்கலாம் வைக்கிங் பனியன் சன் ரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் வைக்கிங் பனியன் சன் ரீப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது காரைக்கால் பண்பலை 100.3 துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த நேர் என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்கலாம். வணக்கம்.
2: காலை வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: வேளாக்குடி ரமணா சகாதேவன். நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: நல்லமா இருக்கும் ரமணா சகாதேவன். சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
2: அசுரன் படத்துல கத்தரி பூ அழகி.
1: சரி, பாடல் கேட்கலாமா?
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி.

0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மூலம் கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 க்கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் சுமங்கலா.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: கேட்கவே தூளு, இது காரைக்கால் பண்பலை 100.3. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இது துள்ளி வரும் பாட்டு. நிகழ்ச்சியில நேயம் அடுத்த நேயர் என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்கலாம். வணக்கம்.
4: காலை வணக்கம்மா.
3: காலை வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
4: நேயாதமான் படத்துல இருந்து எங்க வீட்டு குத்து விளக்கு.
3: சரி, பாடல் கேட்கலாம். நன்றி.
4: நன்றி.
5: எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்லம் ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்லம் ஓடி வருவேன். அன்பாக நான் இருந்திருந்தனா தோல்லையே தூக்கி நின்றுருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கெச்சா என் வாழ்க்கையே கெத்து.

0: இசையின் சரளா இசை எங்கும் வீசமீது உங்கள் அபிமான பண்பலை 100.3 துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் இனியும் அடுத்த நேயர் என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: கடலூர் மாவட்டம் சர்வராஜன்பேட்டை தீனா ரமேஷ்.
0: சொல்லுங்க, நிகழ்ச்சியில் என்ன பாடல் வேணும்
1: மேடம்? படம் டக்லைட், பாடல் முத்தமழை சாங். நன்றி, வணக்கம்.
0: கண்டிப்பாக உங்களுக்காக அந்த பாடல் உலாவரும். திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ். நேரம் 8:45.
2: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
4: துளிவரும் பாட்டு நிகழ்ச்சியில இனியும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: இனிய உற்சாகமான ஜில்லிலோ நற்காலை வணக்கம் மேடம்.
4: நற்காலை வணக்கம். சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: நன்றி.

0: உருவாக்கி இந்த அழுக்கிலேயே ஊறி போனதோ இவனுங்களை மாதிரி ஆளுங்க. இவங்களை எல்லாம் பார்த்தாலே
1: விரட்டி விரட்டி வெளுக்க

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: தொழில்வரும் பாட்டு நிகழ்ச்சியில நேயம் அடுத்த நேர் என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்கலாம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறோம்?
3: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் செந்தில்கண்ணன் பேரலம்.
2: சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
3: எனக்காக திருச்சி தும்மாம்பரத்துல இருந்து தாய் கிழவி பாடல வழங்கணும்னு கேட்டு. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
2: நன்றி.

0: யாரு?
1: தாய் கிளவி.
0: ஏன் கோச்சிட்டு போதியா?

நேரிலே அடுத்து வர இருக்க 9 மணிக்கு பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் நலமாய் வாழ குழந்தைகள் வளர்ச்சியில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் தஞ்சாவூர் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ வல்லுநர் டாக்டர் ஆர் சந்தோஷ் அவர்கள். 9:05 வலம் வர இருக்கு பாயிண்ட் டு பாயிண்ட். இன்னைக்கு பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் சுத்தமின்றி உணவு பரிமாறும் போது உங்களின் எதிர்வினை என்ன? இந்த கேள்விக்கு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் காரைக்கால் பண்பலையின் ஃபேஸ்புக் பக்கத்தில் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம். நிகழ்ச்சியில் நிறைவாக அனைவருக்கும் ஒரு பாடல்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். வானவீதியில் தேன்மழை, கானமிசைக்கும் கற்பூர பெட்டகம், கரைக்கால் பண்பலை 100.3, நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நேரம் 9 மணி.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
3: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
4: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
3: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை, நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
5: திருவான் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, புதுப்பொலிவுடன் பிரம்மாண்டமாய் விரிவுபடுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன் தங்க பூக்கும் நந்தவனம், தங்க நகைகளின் பூங்காவடம், ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, இளையமன் சன்னதி, திருவாரூர்.
6: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
7: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன,
6: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
7: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
8: என்னமா அங்க சத்தம்?
7: சமைச்சுகிட்டு இருக்கேன் மாமா.
6: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: டிஎம்சி திருவாரூர் மெடிக்கல் சென்டர் அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் மற்றும் உயரிய மருத்துவர்கள் கொண்டு அனைத்து நவீன சிகிச்சை மற்றும் அவசர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திருவாரூர் மெடிக்கல் சென்டர், ஜவுளிக்கார தெரு, திருவாரூர்.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், த பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: காரைக்கால் டாக்டர் சக்திவேல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்,
4: மக்களின் அத்தியாவசிய தேவை
3: இப்போது அதிநவீன வசதிகள் உள்ள

0: முதலாவதாக நேயர்கள் கேட்கவிருப்பது கரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நல்லமாய் வாழ நிகழ்ச்சி வழங்குவோர் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
3: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சோலை மற்றும் விதினில் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்
4: திருவாரூர். அருண் என்டர்பிரைசஸ் புதுசாய் பெருசாய்
5: கடுதா, தார்பாய், நாக்குபாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சலுசாய் வாங்க
4: அருண் என்டர்பிரைசஸ் எல்லையம்மன் கோயில் தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
5: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
6: நலமாய் வாழ. குழந்தைகள் வளர்ச்சியில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் தஞ்சாவூர் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ வல்லுநர் டாக்டர் சந்தோஷ் ராஜகோபால் அவர்கள். இந்த ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு ஆரம்ப கட்டத்திலே இதை சரி பண்ண வேண்டிய அவசியம் என்ன டாக்டர்?
7: ஆட்டிசம் கூட என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் பேசிக்காக வந்து கம்யூனிகேஷன் ப்ராப்ளம். இன்னொருத்தவங்கள்ட்ட நமக்கு என்ன செய்யுது, இல்லை நமக்கு என்ன வேணும், இதை வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான டிஃபிகல்ட்டி தான் ஒன்று. ரெண்டாவது வந்து ரிப்பீட்டிவ் பிஹேவியர். அந்த பிஹேவியர்னா அந்த செயல் வந்து ஒரு சில டைமில் என்ன ஆகும்னா அது அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்காது, மற்றவங்களுக்கு பிரச்சனையாக கூட வரலாம். ஸோ இது ரெண்டும் தான். ஸோ மெயினாக நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது கம்யூனிகேஷனில் தான். ஸோ அவங்களுக்கு வந்து இப்போது ஒரு ஒரு சமூகத்தில் வாழணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன தேவைங்கிறது அவங்களால சொல்ல முடியும். எல்லாமே வந்து மொழியினால தான். ஸோ அந்த லாங்குவேஜில் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது. இப்போ நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா இது ஸ்பீச் ப்ராப்ளம், லாங்குவேஜ் ப்ராப்ளம் நினைக்கிறாங்க. இல்லை, இது வந்து கம்யூனிகேஷன் ப்ராப்ளம். ஏன்னா இப்போ ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு காது கேட்காத ஒரு குழந்தை ஒரு ஒரு நபரோ வந்து அவங்களால வந்து பேச முடியாது. ஆனால் அவங்கள ஆக்ஷனால் காமிக்க முடியும், எனக்கு என்ன உள்ளே இருக்குன்னு ஆக்ஷனால் காமிக்க முடியும். இதுக்கு கூட ஒரு ஆட்டிசம் அப்படிங்கிற அந்த அந்த கண்டிஷன் இருக்கிற குழந்தைக்கு அது கூட தெரியாது. ஸோ நான் வெர்பல் கம்யூனிகேஷன் சொல்லுவோம் நம்ம. நான் வெர்பல் கம்யூனிகேஷனாக பேச இல்லாமலே நம்மளுடைய மனப்பா ஆண்மையை நம்மளுடைய நீடையை வந்து வெளிப்படுத்தலாம். அது இப்போ சாப்பிட்ற பொருளாக இருந்தால் கையை காமிச்சு எனக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லலாம், தண்ணி குடிக்கணும்னு கையை காமிச்சு சொல்லலாம். இது கூட அவங்களுக்கு பண்ண முடியாது. ஸோ இஷ்யூ வந்து ஸ்பீச் ப்ராப்ளம் மட்டும் கிடையாது, கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் கூட. ஸோ அதனால வந்து இப்போ ஸ்கூலில் படிக்கிறதுலேருந்து எல்லாத்துலேயும் பிரச்சனை ஏற்படும். இதில் வந்து மைல்டாக இருந்தால் பிரச்சனை இருக்காது. இப்போ நமக்கே தெரியும் சில பேர் வந்து நல்லா பேச மாட்டாங்க, நல்லா படிப்பான், நல்ல பையன், ஆனால் யார்ட்டையும் ரொம்ப பேசுறதில்ல. அதில் விட கொஞ்சம் ஆர்டிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் இருக்கும், ஆனால் அது வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் போகிற அளவுக்கு இருக்காது. எல்லாமே ஒரு ஸ்பெக்ட்ரம் தான். இப்போ ஒரு சில குழந்தை நமக்கே நம்ம ஸ்கூல் படித்தவங்களே இருப்பாங்க, நல்லா பழகிறவங்க படிக்கிறவங்களும் இருப்பாங்க, சில பேர் அவனுக்கு பெரிய பெரிய படிப்பு நினப்பு அது ஆக்சுவலி அப்படி இருக்காது. அவங்களுக்கு வந்து அதை நல்லா படிக்குது, ஆனால் அந்த சோஷியல் ஸ்கில்ஸ் இருக்காது. அது ஒரு மைல்ட் ஃபார்ம் ஆஃப் ஆர்டிஸ்டிக் பிஹேவியர் தான். ஸோ இப்போ வந்து நியூரோ டைவர்சிட்டி அப்படிங்கிற ஒரு ஒரு வேர்டை சொல்கிறோம். அப்போ அதான் எல்லா மனிதர்களும் வந்து வித்தியாசமாக இருப்பாங்க, யூனிட்டி டைவர்சிட்டின்னு சொல்கிற மாதிரி அது ஒரு டைவர்சிட்டி. அது வந்து எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும்னு கிடையாது. அதனால் வந்து நீங்கள் ஆட்டிசம் இல்லை ஒரு டிசீஸ் அப்படின்னு பார்க்காம இப்படி தான் இருக்குது. அவங்க வெளிப்படுறது அவங்களுடைய இமோஷன்ஸ் வெளிப்படுத்துறதாக இருக்கட்டும், அவங்க நீட்ஸ் சொல்கிறது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது.
6: ஆக்சுவலாக என்ன நடக்கும் சார், நம்ம இப்போ ஒரு விஷயத்தை நம்ம பேசுகிறோம், அவங்களால அது புரிஞ்சிக்க முடியுமா, புரிஞ்சிக்கிட்டு அவங்களால ரிப்ளை பண்ண முடியாதா, என்ன விஷயம் நடக்கும் டாக்டர்?
7: இப்போ அது டிபெண்ட்ஸ் ஆன் சிவியரிட்டி ஆல்சோ, எவ்வளோ சிவியராக இருக்குன்ற பொறுத்து. ரொம்ப சிவியராக ஆட்டிஸ்டிக்காக இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம சொன்னாலும் புரியாது, அவங்களால அதை அக்சஸ் பண்ணவும் முடியாது. இதே வந்து நம்ம ஒரு வேளை நம்ம ஒரு ஃபோட்டோ இல்லை என்ன ஒரு படத்தை வரைஞ்சிட்டு நம்ம காமிச்சோன்னா அவங்களுக்கு புரியும். பிக்சர் எக்ஸ்சேஞ்ச் கம்யூனிகேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு என்ன வேணும்னா அதை அவங்க பேப்பரில் காமிப்பாங்க. நமக்கு ஏதாவது வேணும், இப்போ வந்து நிறைய ஆட்டிசம் குழந்தைங்க வந்து அவங்களுக்கு வந்து சோஷியலான லொக்கேஷன் ஒரு கல்யாணம் வருது, ஒரு பிறந்தநாள் வருதுன்னு நிறைய பேரை பார்த்தா வந்து அவங்க ரொம்ப இரிட்டேட் ஆவாங்க, ரொம்ப அழுது அடம்பிடிச்சு எல்லாம் பண்ணுவாங்க, எஸ்பெஷலி இஃப் தேர் ஸ்மால் சில்ட்ரன். ஸோ அவங்களை எப்படி நம்ம புரிய வைக்கணும்னா அந்த ஃபங்க்ஷன் எப்படி போக போகுதுன்னு நம்ம ஒரு ஒரு ஃபோட்டோஸ் மூலமாகவோ ஒரு பிக்சர்ஸ் மூலமாக காமிச்சு அவங்கள ரெடி பண்ணி அப்புறமா கூட்டிகிட்டு போனால் வந்து கொஞ்சம் கூட ஈஸியராக இருக்கும். அந்த மாதிரி சிஸ்டம் தான் தெரபிஸ்ட் எல்லாம் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க.
6: நேயர்கள் இதுவரை கேட்டது
0: கரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய
6: நலமாய் வாழ. குழந்தைகள் வளர்ச்சியில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தந்தார் தஞ்சாவூர் குழந்தைகள் நல சிறப்பு

0: சிறப்பு மருத்துவ வல்லுநர் டாக்டர் சந்தோஷ் ராஜகோபால் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை நலமாய் வாழ நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
1: நிகழ்ச்சி வழங்கியவர் ஜிஎல் ஹாஸ்பிடல் காரைக்கால்.
2: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
3: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
2: ஜிஎல் மருத்துவமனை
3: காரைக்கால்.
4: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
1: மேலும் நிகழ்ச்சி வழங்கியோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் விதிலன் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். காற்றில் தவிழும் கற்பூரமுல்லை காரைக்கால் பண்பலை 100.3.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் பாயிண்ட் டூ பாயிண்ட் நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி
3: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நாம் அணிந்திருக்கிறோம் கரைக்கல் பண்பலை 100.3 இது பாயிண்ட் டு பாயிண்ட். பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில முகநூல் பக்கத்துல ஒரு பதிவு கொடுத்திருக்கிறோம். அதனால்தான் நேயர்களே, நீங்கள் காரைக்கல் எஃப்எம் 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கல் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி ஃபாலோ பண்ணும்பொழுது நீங்கள் இன்றைக்கு பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிக்கு ஒரு தலைப்பை கொடுத்துருக்குறோம், அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் இப்போ நாங்கள் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா, சுத்தமின்றி உணவு பரிமாறும்போது உங்களின் எதிர்வினை என்ன அப்படிங்கிறதான் கேள்வி. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக புஷ்பா செல்வா காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, நான் சுந்தரபாண்டியன் இருக்கிறேன். சுத்தமின்றி உணவு பரிமாறும்போது உங்களின் எதிர்வினை என்ன அப்படின்னா, அவங்கள்ட்ட இப்போ வீட்டில் போய் எதிர்வினை காட்டினா அது எதுனா எதிர்வினை ஆகும் அப்படின்னு தெரியலையே அப்படின்னு நிறைய பேர் சொல்கிற கூட தேங்கலாம் இல்லையா? அப்படிலாம் உண்டா?
6: எங்கள் வீட்டில் நடந்தது இல்லைப்பா.
0: நடந்தது இல்லை, இருந்து நடந்தாலும் சொல்ல மாட்டேன்.
6: வீட்டில் உங்கள் வீட்டில் என்னென்ன அனுபவம்னு நீங்கள் தான் சொல்லணும்.
0: நாங்கள் தான் எதிர்வினைன்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன எதிர்வினைனா எதிர்வினையாக போயிடுது. நான் பொதுவாக ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறேன்னு வச்சிங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே இலை எடுத்து வச்சு கொண்டு வச்சுருவாங்க. அதில் இந்த அந்த வாழை மரம் வெட்டும்போது, இந்த வாழை இலை வெட்டும்போது இந்த பால் அப்படியே படிஞ்சிருக்கும். அது ஒன்றும் தீங்குலனாலும் கூட அதில் மண்ணெலாம் பட்டிருக்கலாம், அது அப்படியே கரையாக இருக்கும். சில பேர் என்ன சொன்னால் அது அப்படியே தேக்கப்படுவாங்க. இதை எப்படி கேட்குறது? அதை அந்த சப்ளை வைக்கும்போது அப்படி பட்டுன்னு வைப்பார், அப்படியே ஒரு பயம் வந்துடும். அப்புறம் கையை வந்து கையை சுத்தம் பண்ணாங்களா பண்ணுறது அப்படியே கொண்டு வந்து வைப்பாங்க. இப்படியெல்லாம் பார்த்து என்ன எதிர்வினை ஆட்டி இருப்பீங்க அப்படின்னு கேட்டால் நேர்கள் பதில் சொல்ல தயாராகிடுவாங்க இல்லையா? இப்போ சொல்லி இருக்கிறாங்க. யார் அப்படின்னா, கொடிக்கால் பாளையம் சாகுல் கமிந்த ராஜா. முதல்ல அமைதியாகவும் மரியாதையாகவும் அந்த நிலையை சுட்டி காட்டுவேன். உணவின் சுத்தம் மற்றும் பாதுகாப்பு மிகவும் முக்கியம் என்பதால் தேவையானால் உணவை தவிர்ப்பேன். சுகாதார விதிகளை பின்பற்றுமாறு பணியுடன் அறிவுறுத்தி

0: உணவு பரிமாறும் இடங்களில் சுத்தத்தை கடைபிடிப்பது அனைவரின் பொறுப்பு என்று நினைவூட்டுவேன். உணவின் சுவையை விட அதன் சுத்தமே ஆரோக்கியத்தின் அடித்தளம்னு ஒரே தட்டத்திட்டார்.
1: அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க? கதிராமங்கலம் கணேசன் தங்கவேல். நான் சாப்பிடும் சாப்பாடும் சாப்பிடும் இடமும் எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவேன். அப்படி இல்லை என்றால் கோபம் அதிகமாக வரும். மீறி பேசினால் நான் சாப்பிடாமல் வெளியில் சென்று விடுவேன்.
0: சரி, அதுக்கு மேலே அவங்களுக்கும் கோபம் வந்துடும். ஒரு கடையில் அப்படிதான் ஒரு நண்பர் என்ன பண்ணாருன்னா, ஒரு வடை வாங்கி சாப்பிட்றதுக்காக போனார். அது ஒரு ஷோகேஸ்ல அந்த வடையெல்லாம் வச்சிருக்காங்க. அதுக்குள்ள ஈ பறக்குது. என்னங்க இப்படி வச்சிருக்கீங்க அப்படின்னா அவர் கோபம் வந்துட்டு கிடக்காரு. எங்க ஒண்ணு இல்லையா, ஒண்ணு இழுத்தாரு பாருங்க, அந்த கொசு பறந்தது அப்படியே அதிலே அடிபட்டு உள்ள மாட்டிக்கிட்டு. அவர் கொசுவை இல்லாம இருக்கு நம்ம கடைன்னு சொல்லுதான் நினைச்சாரு. தவிர அவர் சொன்ன உடனே அதை ரிமூவ் பண்ணிட்டு அதை சுத்தப்படுத்தணும்னு
1: நினைப்போம்ல.
0: அதுக்கு தான் என்னன்னா, அந்த சுகாதாரத்துறையில வந்து இப்போ அந்த உணவு பாதுகாப்பு துறையில வந்து பார்ப்பாங்க. இது மாதிரி இருந்தா அதுக்கு ஃபைன் இருக்கு, நடவடிக்கைகள்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன். அவங்க வந்துதான் சொல்லணுங்கிறது இல்லை, நாமளே நம்மை தேடி வர்ற
1: நம்ம சாப்பிடுற உணவு எப்படி சுத்தமா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம்ல.
0: அது அதுவும் அப்படிதான் வச்சிருப்பாங்க அவங்க. அது தொந்தரவு வரைக்கும் அப்படிதான். அதனால அது ஒன்றும் பெருசாக, அவங்க அந்த மாதிரி உணவில் இருந்தாங்கன்னா இந்த உணவையும் பாதுகாக்க நினைச்சிருவோம். நாம நம்ம உணவு இப்படிதான் இருக்கும் நினைச்சிட்டாங்கன்னா, இப்போ நேரில் சொல்றாங்க இல்லையா, நான் இப்படிதான் இருப்பேன்னு. அந்த மாதிரி இருந்தால் அவர்களும் அப்படிதான் பின்பற்றுவாங்க. பெரும்பான்மையான இடங்கள்ல வந்து சில இதை தவிர்க்க முடியலாலும் குறுமடங்கி இந்த உணவுல ரொம்ப நோக்கமாக இருக்கணும். மணக்குடி ராஜேந்திரன் அனுப்பியிருக்காரு. சுத்தமின்றி உணவு பரிமாறப்பட்டால் அதை அமைதியாக கவனித்து சம்பந்தப்பரிடம் தெரிவிப்பேன். உணவின் சுவையை விட சுகாதாரத்திற்கு முன்னுரிமை கொடுப்பேன். அனைவரும் நலனுக்காக சுத்தமாக உணவு பரிமாறப்பட வேண்டும் என்று நினைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
1: அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க? யூசுப் மாலிம் நாகூர்லேருந்து. சுத்தம் சுகம் தரும். ஒரு முறை கல்யாண விருந்தில் இப்போல்லாம் பிளேட் யூஸ் பண்ணுறோம். அப்போது பிளேட் எல்லாம் வந்தது. திரும்பவும் ஒரு முறை அதை சுத்தம் செய்ய சொன்னோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பிளேட் சுத்தம்
0: பண்ணாமல்
1: சொல்லியிருக்காங்க நினைக்கிறேன்.
0: அது மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு ஜூஸ் கடையில் ஒரு நண்பர் ஜூஸ் வாங்கிட்டு இருந்தார். அந்த ஜூஸை குடிச்சிட்டு அப்படியே வச்சுட்டு போனார். அந்த ஜூஸ் அடிக்கும் போது மிக்சியில் ஒரு அடிப்போம்ல, இப்போ கிரேப் ஜூஸ்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு, அந்த நுரை மேலே இருக்கும் அப்படியே. அவர் குடிச்சிட்டு வச்சுருப்போம் நுரை அப்படியே அந்த கிளாஸ் பூரா சுற்றி இருக்கு. அந்த கடைக்காரன் என்ன பண்ணார்னா, அந்த கிளாஸ் அப்படி பைப்பை திறந்து ஒரு குழு குழுக்கி ஊற்றிட்டு அடுத்த ஜூஸ்
1: ஊற்றுறேன்.
0: ஆனால் அது முதல்ல குடிச்ச நுரை அப்படியே படிஞ்சிருக்கு. அந்த கையை உள்ளே கொடுத்து கழுவலை. வாங்கினவருக்கு தெரியல அவர் போல
1: குடிக்கிறேன்.
0: இது அவர்கிட்ட ஏதாவது தொந்தரவு இருந்ததுன்னா மற்றவர்களுக்கு பரவிடும். ரெண்டாவது, ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டு கொஞ்சம் நேரத்தில் அதில் ஒரு கிருமி இருந்ததுன்னா மற்றவர்களுக்கு தொந்தரவு. ஏன்னா அந்த நீர் வழியாக தான் பெரிய நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும், தொற்றுகள் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது இருக்கோ இல்லையோ நம்ம கடைக்கு வந்த வாடிக்கையாளர் தொடர்ந்து வியாபாரம் வீட்டுல போய் நடக்காதா சொல்றதுக்கு பயம். வீட்டுல சொன்னோம்னா வேற ஏதாவது தாக்குதல் ஏற்பட்டு கூடாது.
1: கடையளவுக்கு மோசமாக இருக்காது,
0: கொஞ்சம் பரவாயில்ல. கடையளவுக்கு இல்லைன்னா கடையில கை கழுவ மாட்டாங்க, நாங்க விரல் மட்டும் தான் கழுவ மாட்டாங்க. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட்.
2: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 க்கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.

0: ஆயிடுச்சா?
1: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா?
0: கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்த்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும்.
1: நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
2: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
3: நேரில் நாளை காலை 9 மணிக்கு கரைகள் ஜியூல் ஹாஸ்பிட்டல், திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ நிகழ்ச்சி வழங்குவோர் ஜியூல் ஹாஸ்பிட்டல்,
4: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை,
5: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
4: ஜிஎல் மருத்துவமனை
5: காரைக்கால்.
3: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ், திருவாரூர். செங்கல் சுலை மற்றும் விதைகள் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் சேதியும். நிகழ்ச்சி வழங்குவோர் விபிஎன் கண் மருத்துவமனை,
6: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
7: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
6: விபிஎன் கண் மருத்துவமனை.
3: நிகழ்ச்சி வழங்குவோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி,
6: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
8: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
3: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசும் தளிர்,
9: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் நமது நிகழ்ச்சி வழங்குவோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
4: வீட்டு உபயோக பொருட்கள்
10: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் ARC காமாஜி ஜுவல்ஸ், மயிலாடுதுறை.
11: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
3: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் சன் பிரேவ்ஸ் வழங்கும் ஊரும் உறவும் நிகழ்ச்சி வழங்குவோர் வைக்கிங் பனியன் சன் பிரேவ்ஸ்.
12: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
3: நாம் அணிந்திருக்கிறோம் காற்றில் கலந்து காதில் பேசும் கரைக்கால் பண்பலை 100.3 இது பாயிண்ட் டு பாயிண்ட்ல கேட்டிருந்த இல்லையா, சுத்தமின்றி உணவு பரிமாறும் போது உங்களுடைய எதிர்வினை என்ன, என்ன பண்ணுவீங்க நீங்க அப்படின்னு கேட்கறோம். நீங்க வந்து சாப்பாடு வந்து சுத்தம் இல்லாம, கை சுத்தம் இல்லாமையோ அல்லது பண்ணுவாங்க, இல்லை இப்படி பண்ணாதீங்க தொந்தரவுங்கன்னு அப்படி அமைதியை மென்மையா சொல்லி கேட்பாங்க. சில பேர் உடனே கேட்டுருவாங்க, சில பேர் கேட்டது மாதிரி நடிப்பாங்க. அதனால என்ன நேரில் என்ன சொல்றாங்க கேட்டலாம். மயிலாடுதுறை மாவட்டம் திருவாலப்புத்தூர் கடக்கம் ஐங்கரன் தரணி, சுத்தமின்றி பரிமாறும்போது அன்பாக எடுத்து கூறி அதை தடுத்து சுத்தம் செய்து பரிமாற ஏற்பாடு செய்வேன். நல்லா இருக்கு.
13: அடுத்து திருக்கண்ணபுரம் ஆனந்த், சுத்தம் இல்லாமல் பரிமாறினால் சத்தமின்றி வெளியில் வந்து விடுவேன்.
3: அடடா, ஏதாவது பண்ணிட்டு போங்க சும்மா அப்படின்ட்டு. நான் வீட்டிலையோ அல்லது ஹோட்டலில் சாப்பிட போனாலும் சுத்தமாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் எனக்கு வரும் பாருங்க கோபம். இந்த மாதிரி கேள்வியெல்லாம் ரூம் போட்டு யோசிக்கிற பழக்கம் உங்களால் தான் முடியும் அப்படின்னு அறிவியல் மாவட்ட அமிர்தராயன் கோட்டை பாரி வல்லல் வேற சொல்லியிருக்கிறார்.
13: அடுத்து நன்னிலம் சுப்பிரமணியன், உங்கள் உணவின் சுவை மிகவும் நன்றாக உள்ளது, ஆனால் பரிமாறு முறையில் சுத்தத்திற்கும் இன்னும் சிறிது கவனம் செலுத்தினால் அது அனைவருக்கும் மேலும் சிறந்த அனுபவமாக இருக்கும் என்று கூறுவேன்னு சொல்லியிருக்காங்க.
3: நான் ஒரு உணவு விடுதியில் என்ன பண்ணாங்க, ஒரு வாளியில் அந்த மாப் ஸ்டிக்கர் இல்லையா தர தொடங்கி அதை விட்டு அந்த கீழே தொடச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த வாளியில் அது இந்த எவர்சில்வர் பார்த்தோம் இல்லை, இது தனியாக உள்ளது தான் அப்படின்னா அவர்கிட்ட இல்லைங்க நான் விலைக்கு சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறமா சாம்பார்லாம் ஊற்றிக்கணும். ஏன்னா அதோட அது அப்படி இருக்கக்கூடாது, நீங்கள் விலைக்குனா சுத்தமாகிடும் அது வேறு. இருந்தாலும் சாப்பிட்றதுங்கிறது ஒரு உணவு மட்டும் அது

0: உணவும் கூட இருக்கு இல்லையா,
1: என்னென்ன பொருட்களை எந்தெந்த வேலைகளுக்கு உபயோகப்படுத்தணும்னு இருக்குல்ல.
0: ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி சொல்லியிருக்கிறாங்க, இருவருக்கும் காலை வணக்கம், சுத்தம் சோறுபடும் என்பார்கள், பிறகு இடம் சுத்தம் இல்லை என்றால் எப்படி அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க.
1: அடுத்து பாருங்க, குளிஞ்சியப்பன் காட்டுமன்னார் கோவிலேருந்து, இன்னும் ஒரு சில உணவகங்களில் சுகாதாரமற்ற நிலையில் தான் உணவு பரிமாற்றம் இருக்கிறது, அதை எதிர்த்து கேட்பவருக்கு எதிர்வினை நடப்பதையும் பார்க்கிறோம். நாம் கடைக்காரர் கேட்காத பட்சத்தில் அந்த துறை உணவு பாதுகாப்பு மற்றும் பகுதி அதிகாரியிடம் தெரிவித்தால் உடனே அதற்கு தீர்வு கிடைக்கும். அதற்கான தொலைபேசி எண்ணும் இருக்கிறது. அந்த எண் தமிழ்நாடு முழுவதும் ஒரே எண் தான். அதே வேளையில் குடும்பத்தில் இருந்தால் நாம் தான் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும்
0: அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உணவு பாதுகாப்பு அலுவலர்னு இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உடனே வந்து பார்வையிட்டு அந்த நடவடிக்கை எடுப்பாங்க. பெரும்பகுதி நம்ம சுத்தமாக இருக்கணும், அது ரெகுலராக நடந்துகிட்டு இருக்கோம். அவங்களே ஒரு ஆய்வு பண்ணுவாங்க, நம்ம தெரியணும் இல்லை, அவங்களே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஆய்வு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல் மங்கள் அப்படி இருக்கணும். சுத்தமே சுகாதாரத்திற்கு வழிவகுக்கும், சுத்தமில்லை என்றால் நோய் நொடிகளுக்கு வழிவகுக்கும். நாகூர் ஜெகபர் சாதிக் சொல்லியிருக்காரு.
1: குவைத்திலிருந்து திட்டச்சேரி நிசான் ஹலீம், குவைத்தில் கேட்டரிங் கம்பெனியில் வேலை செய்தேன், அப்போது இது போன்ற தவறு நடக்கும், ஒரு முறை சொல்லுவேன், அடுத்த முறை யாரிடம் சொன்னால் சரி என்று முடியுமோ அவர்களிடம் அந்த தவறை கூறிவிடுவேன். ஹோட்டலில் சாப்பிடும்போது உணவை சுகாதாரமான முறையில் மாற்றி தருமாறு கேட்பேன், அல்லது அந்த இடத்தை விட்டு வெளியேறுவேன்னு சொல்லியிருக்காங்க.
0: நல்லவேளை நம்ம சாப்பிட்ற சோறெல்லாம் கொதிக்க வச்சு சாப்பிட்றோம்.
1: ஆமா,
0: இல்லைன்னா அது போல எல்லாமே உள்ளே போயிட்டு இருக்கும் இல்லையா. நிறைய இப்ப என்ன சொல்றாங்க, இப்ப இந்த அசைவ உணவுகள்ல இந்த சிக்கன்லாம் அதை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வேக வச்சா தான் அதில் உள்ள கிருமிகள்லாம் போகும். ஆனால் அந்த அளவுக்கு நம்ம வேக வைக்கிறதுக்காது, 100 டிகிரிலேயே நமக்கு வந்து வெந்துடும், அதை தாண்டி வேக வைக்கணும். அதனால இந்த ஃப்ரிட்ஜில் கொண்டு ஃப்ரீசரில் வச்சு பண்ணுறது அதெல்லாம் பண்ணாதீங்க. அப்படின்லாம்
1: பொதுவாக எல்லா விடுதிகள்லையுமே, அது உணவு விடுதிகளையுமே உங்களுக்கு அந்த சிக்கன் அந்த மாமிசங்களை ஸ்டோர் பண்ணுறதுல தான் நிறைய
0: இருக்கு
1: தவறுகள் நடக்குது. அப்படி
0: அதனால் வீடுகள்லையும் அப்படி செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக நம்முடைய தமிழ் மரபுலே அப்படின்னா, உணவு சமைத்து 4 மணி நேரத்திற்குள்ளே சாப்பிட்றணும். உணவு நம்ம உடலை பாதுகாக்கிறதுக்கு உணவு தரக்கூடிய அந்த வினை இருக்கு பாருங்க, அதுக்கு இதுதான் காலம் நிர்ணயிச்சிருக்காங்க. உணவு தயாரித்து 4 மணி நேரத்தில் சாப்பிட்ணும், மீண்டும் சுட வைத்து சாப்பிட மாட்டாங்க, பழைய சோறு சாப்பிடுவாங்க, ஏன்னா அது ஒரு நிலையில் மாற்றம் அடையும். மற்றபடி எல்லாம் நம்ம உணவு சமைச்சு 4 மணி நேரத்தில் சாப்பிட்ணும். எப்படிங்க காலையிலே சமைச்சது வீணா போயிடுமே அப்படிம்போம், அப்புறம் வந்து காலையிலே சமைச்சது 20 வரைக்கும் சாப்பிட்றேன், ஏன்னா வேலைக்கு ஆண்கள் போயிடுவாங்க இல்லை பெண்களும் போயிடறாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 1:30 சமைச்சு சாப்பிடுவாங்க. நம்ம வாடுறதே உயிர் வாடுறதே நல்லா இருக்கத்தானே, அதையே நம்ம கெடுத்துக்கிட்டு அப்புறம் கஷ்டப்படணும், அதனால நல்லா இருக்கலாம் அப்படிங்கிற தகவல் நம்ம சொல்லலாம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: பாயிண்ட் டு பாயிண்ட்ல ரொம்ப அழகாக சுத்தத்தை பற்றி நேயர்கள் சொல்லிக்கிட்டே வராங்க. நாகூர் முகமது ரபிக், நமக்கு சுத்தம் சோறு போடும்போது சாப்பிடும்போது சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
1: அடுத்து செம்மனார் கோவில் குணசேகர், சத்தமின்றி உணவு
0: பரிமாறுங்கிறது திருத்தம் கீழே கொடுத்தமின்றி,
1: ஓகே, சுத்தமின்றி உணவு பரிமாறு ஏதோ சொல்ல வராருன்னு நினைச்சு நான் படிக்க ஆரம்பிச்சேன். ஓகே, சுத்தமின்றி உணவு பரிமாறுதல் என்பது எவ்வகையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதில்லை. என்னை பொறுத்தவரை சத்தமின்றி சம்பந்தப்பட்டவரிடம் கூலாக கூறி மாற்றி பரிமாற ஆவணம் செய்திடுவேன்னு சொல்லியிருக்காங்க.
0: 2 தடவை சத்தம் போடுறவங்க தான், 1 தடவை சுத்தம் போட்டு அடுத்தது சத்தம் போட்டுருக்காங்க.
1: நம்மளை படிக்கிற நம்மளே எப்படியா குழப்பி
0: விட்டு சொல்லியிருக்கிறாரு. நான் சாப்பிடும்போது சாப்பாடு சுவையாக இருக்க வேண்டும், சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது, சாப்பாடோட கை கழுவக்கூடாது, குப்பையில் கொட்டக்கூடாது அப்படின்னு திருச்சி கருமண்டபம் வேலாயுதம் திரவிய மலர் சொல்லியிருக்கிறாங்க.
1: அடுத்து சுத்தமின்றி தானே, சுத்தமின்றி உணவு பரிமாறப்பட்டால் நான் எழுந்து வந்து விடுவேன், சுத்தம் சுகாதாரமாக இருக்க வேண்டும் என்று எடுத்து சொல்லுவேன், எனக்கு இல்லை நீங்கள் சாப்பிடுவீர்களா என்று கேட்பேன் அப்படின்னு பேரளம் செந்தில் கண்ணன் சொல்லியிருக்காங்க.
0: நன்னிலம் சுகுணா சுப்பிரமணியன், உங்கள் உணவு மிகவும் சுவையாக உள்ளது, பரிமாறும் போது சுத்தத்திலும் கூடுதல் கவனம் செலுத்தினால் அது உணவின் சிறப்பை இன்னும் உயர்த்தும் என அன்புடன் கூறுவேன்.
1: அடுத்து கும்பகோணம் செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன், சுத்தம் மற்றும் சுகாதாரம் மிக முக்கியம் இல்லையா, கோபத்தின் உச்சிக்கே சென்று விடுவேன்.
0: அலிவலம் சக்தி முருகானந்தம், சுத்தம் சுகம் தரும். பொதுவாகவே உணவு வந்து 6 சுவையோடு இருக்கணும், அறுசுவை உணவுன்னு சொல்கிறோம் இல்லையா, 6 சுவை, ஏன்னா ஒவ்வொரு சுவையும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அந்த ஹார்மோனை தூண்டக்கூடிய தன்மை உள்ளது, அப்போ உடல் ஆரோக்கியப்படுத்தலாம். அதனால 6 சுவை நம்ம வச்சு தான் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஆனால் 7வது இந்த
1: நிறைவு உணவு பரிமாறும் உணவகங்கள் சாப்பாடு பரிமாறும் விதம் நன்றாக இருந்தாலும் கை அலச வைக்க வேண்டும், தண்ணீர் சுத்தமில்லாமல் உள்ளது. அதுபோல உணவு வழங்கும் பொழுது சற்று கஷ்டப்படுத்தும் விதமாக பேசி சில உணவகங்கள் நம்மை கஷ்டப்படுத்துகின்றன. இது போல உள்ள முறைகளை மாற்ற உடனே சம்பந்தப்பட்ட துறைக்கு நான் போன் செய்து விடுவேன்னு

0: பனிக்கொட்டகம் தெற்கு ரவிக்குமரன் சொல்லியிருக்காங்க.
1: போற மக்களும் கொஞ்சம் கவனமா இருக்கும். நமக்கு வந்து இப்ப ஜலதோஷம் முடிச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒரு கர்ச்சிப்பு வச்சு தனியா வச்சுக்கணும், நம்ம பாட்டுக்கு போய் தொடச்சி அந்த சேர்ல எல்லாம் தடவிட்டோம்னா அடுத்து வந்து உட்கார்றவங்களுக்கு பட்டு அவர்களுக்கு அந்த நோய் தொட்டலாம். நம்ம அளவுத்துல வாழணுமோ தவிர இந்த மாதிரி நோய்கள் விடிய விடாது. அதனால நம்ம கவனம் ரொம்ப முக்கியம். உற்சாகமான காலை வணக்கம் சொல்றது நான் தோணியரை சுமதி. இன்னைக்கு ரொம்ப எனக்கு ஒரு பிடிச்ச விஷயத்தை பத்தி பேசியிருக்கீங்க, சாப்பாடு. அது சுத்தமின்றி பரிமாறும் போது எனக்கு என்ன தோன்றும் என்றால், நாம் இதுபோல் தவறுகளை மற்றவருக்கு செய்யக்கூடாது என்று தோன்றும். நம் மண்ணை தன் நிலையில்தான் அவர்களும் இருப்பார்கள் என்று தோன்றும். என்னை பொறுத்தவரை முதலில் சமைத்த பாத்திரத்தில் வைத்து பரிமாறி எனக்கு சுத்தமாக பிடிக்கும். அதை மற்றொரு பாத்திரத்தில் மாற்றி பரிமாற வேண்டும். கொஞ்சம் எழுத்து பிழை இருக்கு, எனக்கு பிடிக்காது. சுத்தமாக மற்றொரு பாத்திரத்தில் மாற்றி பரிமாற வேண்டும். சிலரை கவனித்து இருக்கிறேன், சமைத்த பாத்திரத்திலே கொண்டு வந்து பரிமாறுக்கு வைப்பார்கள். சாப்பிடும் இடத்தில் என்ன வானிலை இல்லை அப்படியே வைப்பாங்க. குழம்பு மிக்சி ஜாரில் ஐட்டு அப்படியே ஒரு கரண்டியை போட்டு வைப்பாங்க. சட்னி எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அடுத்தவர் செய்யும் தவறு சாப்பிடுவோம் முக்கியமாக செய்யவே கூட என்று தோன்றும்னு பௌடகிரி சுமதி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் செஞ்சுருக்கீங்கல்ல?
0: நான் செஞ்சதில்லை, அப்படியே ஆனால் பார்த்துருக்கேன்.
1: பார்த்துருக்கிறீங்க. அப்படியே சட்னி ஜாரில் ஒரு ஸ்பூனை போட்டு அதில் சட்னி
0: அப்படியே சமைச்சு, அதாவது பாத்திரம் குழம்பு வச்ச பாத்திரத்தை அப்படியே எடுத்துட்டு வந்து வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அதை வேற ஒரு பாத்திரத்துல மாற்றி
1: அது நல்லதுதானே?
0: நல்லதுதான், நல்ல விஷயம்.
1: இன்னொன்னு என்னன்னா, அந்த திறந்து சில பேர் சாப்பாடு திறந்தே போட்டுருவாங்க. நீங்கள் அந்த திருமண வீடுகள் இது மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சமையல்கள் சமைப்பாங்க பாருங்க. அதுபோல் அவங்க அப்படி எடுத்துட்டு சமைச்சு அப்படியே ஈயா முக்கியம் என்னமோ தெய்வம்.
0: நிறைய இடங்கள்ல வந்து இந்த உணவு வந்து மூடணுங்கிறத வந்து
1: மூடி வைக்கணும்.
0: பொதுவான ஒரு
1: வீடுகள்லயே இந்த அம்மா சொல்ற மாதிரி கொண்டாந்து அப்படியே வச்சு எடுக்கும் போது ஏதாச்சும் ஒரு ஒரு ஒரு ஒரு பூச்சி விழுந்து வச்சாங்க, இன்னும் கொஞ்சம் தான் பயன்படுத்தலாம். அப்படியே மொத்தம் வீணா போயிடும் இல்லையா? நேயர்கள் கேட்டுக்கிறது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கி ஒரு நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால்.
4: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
5: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
6: கோபால் பல் பொடி.
0: இனி கேட்கலாம் நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை.
7: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை,
8: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
7: VPN கண் மருத்துவமனை,
8: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சைகளுடன், அனைத்து கண் நோய்களுக்கான சிறப்பு ஆய்வு கூடங்களுடன், கண் நோய்களை மிக துல்லியமாக VPN கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
9: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
10: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
9: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி 121 பழைய நாகை சாலை திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
1: கடந்த காலங்களில் இதே நாள் நடைபெற்ற வரலாற்று நிகழ்வுகளை சொல்லுகின்ற நேரம் இது. தேதியும் செய்தியும். இன்று June 22.
0: இன்று உலக மழைக்காடு தினம். மழைக்காடுகள், வனவிலங்குகள் மற்றும் பல்லுயிர்களை பாதுகாப்பது பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. தமிழக கடம் கலைஞர் ஆலங்குடி ராமச்சந்திரன் அவர்களின் பிறந்த நாள் என்று 1912 வருடம். இவர் செம்பை வைத்தியநாத பாகவதர், GN பாலசுப்ரமணியன், மதுரை மணி ஐயர் போன்ற புகழ்மிக்க கர்நாடக இசை பாடகர்களுக்கு பக்கவாத்தியமாக கடம் வாசித்திருக்கிறார்.
1: கேரள கர்நாடக இசைக்கலைஞர் பாடசாலை பி பொன்னம்மாள் அவர்களின் நினைவு நாள் இன்று. இவர் ஸ்ரீ பத்மநாத சுவாமி கோயிலின் புகழ்பெற்ற நவராத்திரி கொண்டாட்டங்களில் பெண்கள் கலந்து கொள்வதை தடை செய்த 300 ஆண்டுகால பாரம்பரியத்தை உடைத்திருந்து 2006 செப்டம்பர் 23 அன்று திருவனந்தபுரத்தில் உள்ள நவராத்திரி மண்டபத்தில் பாடினார். இவருக்கு நாட்டின்

0: உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது 2017 வழங்கப்பட்டது. இவர் 2021 இதே நாளில் மறைந்தார்.
1: இந்திய இயக்குனர் ராமசாமி நாராயணன் அவர்களின் நினைவு நாள் என்று 2014 தென்னிந்திய மொழிகளில் திரைப்படங்களை இயக்கியவர், தயாரிப்பு பணிகளையும் செய்துள்ளார். இவரது திரைப்படங்களில் பலவற்றில் விலங்குகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. 36 125 திரைப்படங்களை இவர் இயக்கியுள்ளது ஒரு உலக சாதனையாகும். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் தலைவராகவும் இருந்தவர். இவர் இயற்றிய திரைப்படங்களில் ஆடிவெள்ளி, வேங்கையின் மைந்தன், சூரக்கோட்டை சிங்கக்குட்டி, சிவப்பு மல்லி ஆகியன குறிப்பிடத்தக்கவை. கேட்டது நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை.
2: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு,
2: பிபிஎன் கண் மருத்துவமனையும்.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
4: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
4: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
1: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3. இனி தொடர்ந்து கேட்கலாம் பாயிண்ட் டு பாயிண்ட்.
0: விட்டுட்டோம் உடம்பு முக்கியம், அதனால இந்த ஆரோக்கியம் முக்கியம், அதுக்கு இந்த உணவும் ரொம்ப முக்கியம், அதுக்கு சுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? சரி, அடுத்து என்னன்னா, பாபு முல்லைக்கால்லேருந்து கங்க்ராச்சுலேஷன் ஒரு கையை தட்டு போட்டு அனுப்பியிருக்கிறாரு. ஆண்டி மடம் கார்த்திகேயன் அனுப்பியிருக்காரு, சுத்தமின்றி உணவு பரிமாறும் போது அந்த உணவை அருந்தால் கொஞ்சம் தயக்கம் இருக்கும். அதிலும் பொதுவாக ஹோட்டல்களில் சுகாதாரம் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். முடிந்த அளவுக்கு வீட்டில் செய்யும் உணவை அருந்துவது மிக மிக நல்லது.
1: அடுத்து கல்லாத்தூர் பரமசிவம், விருந்து பரிமாறும் போது தலையிலும் கைகளிலும் உரை அணிந்து பரிமாற வலியுறுத்துவேன்னு சொல்லியிருக்காங்க.
0: மயிலாடுதுறை ரேவதி நகர் 5 ரவிச்சந்திரன், எங்க வீட்டில் எல்லாமே சுத்தமாக தான் இருக்கும். சாப்பிடும் முன் குழந்தைகளை கை கழுவிட்டு சாப்பிட சொல்வேன். வெளியில் போயிட்டு வந்தாலே கைகள் கால்கள் அலம்பிட்டு தான் உள்ளவர சொல்வேன். உணவு பரிமாறும் போது கையை கழுவிட்டு உணவு பரிமாறுவேன். வாரத்துக்கு ஒரு முறை நகங்கள் வெட்ட சொல்வேன். சுத்தம் சோறுபடும், சுகாதாரம் மேனியை காக்கும் அப்படின்னு அடிச்சிருக்கிறாங்க இல்லையா? இது ரொம்ப முக்கியமானது, குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்படியே அங்கேருந்து வருவாங்க, கை கடன் சாப்பிடணும், கை கடை சொல்லலாம் மாட்டேன்னு அழுவோம். குழந்தை சின்ன பிள்ளை தானே, சொன்னால் கேட்கவே மாட்டாங்க. வீட்டில் சாப்பாடு பரிமாறாங்க அப்படி இல்லை, அவங்க சொன்னாங்க முதல்ல நான் கை கட்டுந்து சாப்பாடு பரிமாறுவேன். அது ரொம்ப முக்கியம், ஏன்னா கைகளை ஏதாவது தூசியில் வச்சிருக்கலாம். நம்ம கைகள் பொதுவாகவே எங்கேயாச்சும் பட்டுட்டு தான் இருக்கும். அதனால விரல்களில் இருந்தால் அதிகமான நோய் தொற்றுகள் ஏற்படுகின்ற இடமா இருக்கு. அதனால கையை கழுவிட்டு, நம்ம முதல்ல கை கழுவிட்டு உணவு பரிமாறணும். எத்தனை பேர் வந்தாலும் எத்தனை முறை பரிமாற தொடங்கினாலும், அதுபோல் குழந்தைகளை கை கழுவிட்டு சாப்பிட சொல்லும். சாப்பிட்ட பிறகு வாயை கொப்பளித்து சுத்தம் பண்ண சொல்லிக் கொடுக்கும்.
1: அடுத்து திருபுவனம் ரவி லக்ஷ்மி, உடல் ஆரோக்கியமாக திகழ சுத்தம் அவசியம் என்பதை உணர்ந்து அதன்படி செயல்படுவேன். காரணம், நான் கேட்ரிங் தொழிலில் இருப்பதால் சமையல் செய்யும் இடமும் சரி, பரிமாறும் இடமும் சரி, தூய்மையை விரும்புவேன், சுத்தமாக இருக்க சொல்லி தருவேன் சொல்லியிருக்காங்க.
6: திருச்சி சாரதாசு காத்திருங்கள்.
0: நேரலுக்கு உள்ளங்கனிதனில் வாழ்த்துக்களை கூறுவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 அதிரடி தள்ளுபடி.
0: பாயிண்ட் டு பாயிண்ட்ல அடுத்த செய்தி பாருங்க. காட்டுமன்னார் கோயில் டீ மடப்புறம் தோப்பு திரு வேல்முருகன், சுத்தமின்றி உணவு பரிமாறும் போது பசியை விட தூய்மையை நான் எதிர்பார்ப்பேன். யாரையும் குறை சொல்ல நான் விரும்ப மாட்டேன், நான் ஒதுங்கிக் கொள்வேன், நன்றி.
1: அடுத்து பூம்புகார் மேலையூர்லேருந்து செம்பியன், கோவை செம்பியன் அனுப்பியிருக்காங்க. நாம் சாப்பிடும் இடமும் உணவும் சுத்தமாக இருக்க வேண்டும். இது வீட்டிலும் சரி, வெளியிலும் சரி, இதனை நான் கடைபிடிப்பேன். அவ்வாறு இல்லையெனில் சத்தமின்றி வெளியேறி விடுவேன்னு சொல்லியிருக்காங்க.
0: உணவின் தூய்மை தான் நமது ஆரோக்கியம். தூய்மையற்ற உணவை தவிர்த்து நோயினுடைய இன்று ஆரோக்கியமாக வாழும். அசுத்தமான இடங்களில் அசுத்தமான உணவை, அசுத்தமாக சுத்தமில்லாமல் பரிமாறப்படும் உணவுகளை உண்ணாமல் பாதுகாப்பான முறையில் அப்புறப்படுத்தி விடுவேன். எதிர்வினை என்பது கோபப்படுதல் அல்ல, அமைதியாகவும் வெளிப்படுத்தலாம்.
1: அடுத்து நாகை பாபு, சுத்தம் சோறு போடும் என்பார்கள், அந்த உணவே சுத்தம் இல்லாவிட்டால் உண்மையிலேயே செம டென்ஷன் ஆகிவிடுவேன். வீடாக இருந்தால் அடிக்கடி உடைவது என்னோட டிவி ரிமோட் தான், அதுவே கடையாக இருந்தால் நாகரிகமாக கூப்பிட்டு

0: சொல்வேன். சரியான பதில் இல்லாவிட்டால் அங்கேயும் சவுண்ட் தான்,
1: அங்கேயும் ரிமோட்லாம் இருக்கும், என்ன உடைக்க முடியாது. பல
0: எப்படி உடைச்சாலும் அவர் தான் திருப்பி வாங்கி வாங்கிடுவாங்க.
1: சில இடங்கள்ல சாப்பிடும் போது முடியெல்லாம் கிடக்கும், சாப்பிடுவதற்கு அருவறுப்பாக இருக்கும். சில கடைகளை டீ குடிக்கும் போது அந்த கிளாஸ் முகத்துக்கிட்ட கொண்டு போக முடியாது, அந்த அளவுக்கு அதில் ஒரு துர்நாற்றம் இருக்கும். எது செய்தாலும் சுத்தமாக செய்ய வேண்டும், சுத்தம் சோறுபடும் என்று சும்மாவா சொன்னார்கள் சோமசுந்தரம் சிவபுரி.
0: காரைக்கால் நளினி, சுத்தம் இல்லாமல் சாப்பாடு பரிமாறுனா நான் சாப்பிட மாட்டேன், எழுந்திருச்சு வந்து விடுவேன். அது எனக்கு சின்ன பிள்ளையிலிருந்தே ஒட்டிக்கிட்டு வந்துருச்சு. ரேஷன் அரிசியில் வண்டு புழு கடந்து சமைச்சு கொடுத்தாங்கன்னா அதையும் நான் தொடமாட்டேன். ஏழு நாள் வரைக்கும் பட்டினியாக கிடந்தாலும் கிடப்பேன், ஆனால் அதை சாப்பிட மாட்டேன். தண்ணியை குடிச்சிட்டு காலத்தை ஓட்டிடுவேன். அந்த அரிசி காலியானதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவாங்களாம்.
1: நான் ஒரு அலோன்ஸ் ராஜ், சுத்தம் சோறு போடும் என்பார்கள். அறுசுவை உணவோடு சுத்தம் என்ற ஏழாவது சுவையை சேர்த்து பரிமாறினால் இன்பம்தான். சுத்தம் இல்லாத இடத்தில் சுவையாக உணவு பரிமாறலும் சுவையாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறார்.
0: சுத்தமின்றி உணவு பரிமாறும் போது அவர்களை நான் சாடி விடுவேன், என் மனம் வேதனையாகவும் இருக்கும்னு நல்லம்பல் ஷேக் அலாவுதீன் சொல்லியிருக்காங்க.
1: அதற்கு வாய்ப்பே இல்லை. எங்கள் வீட்டில் என் மனைவி சமைக்கும் சமையல் எப்போதும் சுத்தமாக இருப்பது மட்டுமல்ல, எந்த சமையலும் சுவையாக செய்யும் கலை அவருக்கு உண்டு. எங்கள் தெருவில் உள்ள அத்தனை குடும்பமும் என் மனைவியின் சமையலை பாராட்டுவதுடன் அவர்கள் வீட்டு விசேஷங்களுக்கு சமைப்பதற்கு இவரைத்தான் அழைப்பார்கள். அரியலூர் மாவட்டம் கீழவரப்பு சிங்காரவேலு சொல்லியிருக்கிறார்.
0: நாகூர் முகமது ஜலீல், சுத்தமின்றி உணவு பரிமாறும் போது சுத்தத்தின் அவசியம் குறித்து அறிவுரை வழங்குவேன்னு சொல்லியிருக்காங்க.
1: எனக்கு கோபம் வரும், வைரநகர் சிவாஜி, புஷ்பவனம், நாகப்பட்டினம்.
0: அடுத்து பந்தநல்லூர்லேருந்து ரபேக்கா, என் அம்மா எப்போதும் சுத்தமாக சமையல் செய்வாங்க, சாப்பாடு ஏதாவது குறை இருந்தால் அம்மாவிடம் சண்டை போடுவேன்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து பொறவைச்சேரி பிரியா கரன், சுத்தமான இடத்தில் பழைய சோறு சாப்பிட்டாலும் தேவாமிரதம் போல் இருக்கும், சுத்தம் சுகம் தரும்.
0: சுத்தமற்ற உணவு கூடத்தில் சுகாதாரமான உணவு என்பது ஒரு கேள்விக்குறிதான். சில உணவு ஸ்தாபனங்களில் மேஜையை துடைத்து கைகளை கழுவாமல் உணவு பரிமாறுவார்கள். அந்த இடத்தில் அதை சுட்டிக்காட்டி சுத்தமாக பரிமாற சொல்வது என் வழக்கம்னு வழங்கைமான் ஆட்டோதுரை சொல்லியிருக்காங்க.
1: சில இடத்துல தண்ணி டம்ளர் கொண்டு வருவாங்க, அப்படியே ரெண்டு பேரலையும் அந்த டம்ளர் உள்ள தெரிக்க அப்படியே.
0: அடுத்து
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: பொதுவாகவே சமைக்கிற பாத்திரம் இருப்பாருங்க, அது ரொம்ப சுத்தமாக இருக்கும்.
0: ஆமாம்,
1: அதை நல்லா எடுத்துக்காட்டாக சொல்லலாம் அப்படின்னா, அந்த பால் முதல் நாள் காய்ச்சின பாலில் சரியாக கழுவாமல் வச்சிட்டோம்னா அந்த பால் தெரிஞ்சு போயிடுது. அப்படி தான் பால் நமக்கு கண்ணுக்கு தெரியுது, நிறைய பொருள் கெட்டு போகிறது தெரியாது. அதனால் சுத்தமாக இருக்கிறது ரொம்ப உடனே உடனே கழுவி சுத்தம் வைத்துக் கொள்வது ரொம்ப நல்லது. இரவஞ்சேரி கலாபதி ராஜமோகன், நான் பைசா கொடுத்து உணவு வாங்கி சாப்பிட்டாலும் விசேஷங்களுக்கு மண்டபத்திற்கு சென்று இருந்தாலும் அவருடைய சிச்சுவேஷன் எப்படி இருக்கு என்பதை பார்த்து தான் சாப்பிடுவேன். இல்லை என்றாலும் சாப்பிடாத வந்து விடுவேன். ஒரு நாள் அதிக வறட்சி, ஒரு கடையில் இடத்துல ஜூஸ் போட்டுட்டு இருந்தாங்க, அங்கே போயிட்டு ஒரு ஆரஞ்சு ஜூஸ் கேட்டேன். அவர் ஆரஞ்சு பழத்தை பிரிஞ்சு வச்சுட்டு ஒரு டம்ளரை கழுவினார், அதில் உள்ள தண்ணீர் ஜூஸில் பட்டு விட்டு, உடனே நீங்கள் டம்ளர் கழுவின அழுக்கு தண்ணி அதில் பட்டு விட்டது எனக்கு வேண்டாம் என்று சொல்லி வந்து விட்டேன். அவ்வளோதான், இந்த எதிர்வினை இருக்கத்தான்.
0: ஆமாம். அடுத்த காரைக்கால் நிறைவி நச்சுப்பிள்ளை, சுத்தமின்றி சாப்பாடு பரிமாறினால் அதிக கோபமும் வருத்தமும் வரும், சண்டை கூட போட்டு உள்ளேன்னு சொல்லியிருக்காங்க.
1: பிள்ளை திருவாசல் ஆரோக்கியதாஸ் செல்வமணி, தொடவே மாட்டேன், அப்படியே எழும்பி வந்து விடுவேன். உணவகத்துக்கு சென்றால் இலையில் வைக்கவில்லை என்றால் சாப்பிடவே மாட்டேன், வந்து விடுவேன். வீட்டில் எப்போதும் குற்றமாக இருக்கும்.
0: அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க, மேட்டுப்பாளையம் நாகராஜன், உணவு பரிமாறும் பொழுது தலைக்கு ஒரு கவசம், கையில் உரை அவசியம் இருக்க வேண்டும். முடிந்தால் முகக்கவசம் அணிந்து கொள்ளலாம். நாம் பேசும்போது எச்சில் தெரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அதனால் நான் சுத்தம் இல்லை என்று தெரிந்தால் கூப்பிட்டு சரி செய்ய சொல்லுவேன் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: தேவைகள் நடக்குது இல்லையா, திருமணம் இது போன்ற நிகழ்வுகளுக்கு சமையல்காரர்கள் வந்து குறிப்பை லிஸ்ட்டு கொடுப்பாங்க. அதில் வந்து இந்த மாதிரி க்ளவுஸ், கையில் போகிறதுக்கு உரை, அப்புறம் தள்ள போகிறதுக்கு உரைலாம் எழுதியிருப்பாங்க. அப்படி வீட்டுக்கார வாங்கி இந்த வச்சிருப்பேன், வச்ச இடத்துலேயே இருக்கும்,
0: அப்படியே இருக்கும்.
1: ஆ, சமையல்காரர் பரிமாறுவோம் தான் தலை அப்படியே தான் இருக்கும், ஏதாவது அது போட்டிருக்க மாட்டாங்க. அதில் ரொம்ப கவனமாக பயன்படுத்தலாம். கரைக்கல்ல ஒரு சிறிய ஹோட்டலில் காலை டிஃபன் சாப்பிட்றப்போ ஒரு தேவையில்லாத பொருள் அதில் கிடந்தது, உடனே வயிறெல்லாம் பெரட்டி குமட்டுறது மாதிரி ஆயிடுச்சு. கடையில் சண்டை வளர்த்து எந்திரிச்சு வந்துட்டேன், காசு வேண்டாம் காசை கொடுத்துட்டு வந்தேன், கண்டிப்பாக உண்மை சார் நான் அப்படின்னு சொல்லியிருக்காரு புதுத்துறை செல்வகுமார்.
0: அடுத்து ஒரு முறை அந்த இடம் சுத்தம் இல்லையா பின்பு அங்கு போகாமல் இருப்பேன், எதுக்கு வீண் சண்டை அப்படின்னு திருவாரூர் கேக்கரை குமார் சொல்லியிருக்காங்க.
1: என் நண்பர் ஒருத்தர் கடையில் போய் வடை வாங்கினாரு, வடையை இப்படி உடைச்சா வடைக்குள்ளேருந்து நூல்லாம் வருது.

0: மைசூர் போண்டா
1: கேள்விப்பட்டிருக்கேன்,
0: மைசூர் போண்டா கேள்விப்பட்டிருக்கேன், அப்புறம் அந்த உருளைக்கிழங்கு போண்டா எல்லாம் கேள்விப்பட்டேன். உள்ள உருளைக்கிழங்கு நூல் போட்டா இப்பதான் இதுதான் ரெண்டு பக்கம் நிக்குது அப்படியே, அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது இல்லையா. ஒரு முறை அந்த இடம் சுத்தமா இல்லையா, பின்பு அங்க போகாமல் இருப்பேன், எதுக்கு வீண் சண்டை அப்படின்னு திருவாரூர் கேக்கரை குமார் படிச்சிட்டீங்களா? அப்ப கடலூர் துறைமுகம் சுரேஷ் வந்துடுறேன். உணவகமாக இருக்கட்டும், சுப நிகழ்ச்சியமாக இருக்கட்டும், உணவு பரிமாறையும் நான் தான் கவனிப்பேன். ஏனென்றால் பரிமாறுவரைதான் நான் கவனிப்பேன், நான் தான் பரிமாறல. ஒரு வாரம் மார்த்த வாரம் எப்படி பொருள் மாறு பாருங்க. உணவு பரிமாறுபவரைத்தான் நான் கவனிப்பேன். ஏனென்றால் ஒரு சில இடத்தில் இலையை எடுப்பார்கள், இல்லை துணியால் டேபிள் துடைப்பார்கள், அப்பொழுது யாராவது இட்லி கேட்பார்கள், அவர் அதே கேட்டு சென்று இட்லி எடுப்பார். இதை பார்க்கும்பொழுது ஒரு எனக்கு கோபம். அவரையெல்லாம் இருக்கும்போது நான் கேட்க மாட்டேன், அவரை அந்த பொறுமையாக தனியாக கூப்பிட்டேன், எந்த பொருள் எடுத்தாலும் ஒவ்வொரு முறையும் கை கை விட்டு சாப்பிடுங்க வையுங்கள், நமக்கு ஆரோக்கியம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிப்பார். கேட்கவில்லை என்றால் உணவு பாதுகாப்பதை இடம் சொல்லிவிட வேண்டியது தான், அவ்வளோதான்.
1: இருவருக்கும் சாப்பிடும் இடத்தை சுத்தமாக வைத்திருந்தால் மட்டுமே நான் சாப்பிடுவேன்.
0: வணக்கம்.
1: வணக்கம் இருவருக்கும். ஓகே ஓகே, சாப்பிடுவேன். இல்லை என்றால் பசிக்கலை என்று சொல்லிவிடுவேன், அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுவேன்னு தெத்தியிலேருந்து செல்வி சொல்லியிருக்காங்க.
0: ஏற்பட்ட நிலநிஷங்கர், சுத்தமின்றி உணவு பரிமாறினால் கண்டிப்பாக சென்று ஏன் இப்படி செய்யணும் என்று கேட்பேன்.
1: சுத்தம் இல்லாமல் பரிமாறினால் அவரை தனியாக அழைத்து அவரிடம் கூறுவேன். ஒரு சிலருக்கு ஒரு குணம் இருக்கும் இல்லையா, அதில் கோபப்படுபவர்களும் உண்டு. ஏன்னா நான் தண்ணீர் குடித்த டம்ளரில் இட்லிகள் கடந்துச்சான், அதனால ரொம்ப கோபமாகி தனியாக கூப்பிட்டு சொல்லுவேன் அப்படின்னு
0: சொல்லியிருக்காங்க. குமரன், நான் கோபப்பட மாட்டேன், பொறுமையாக எடுத்து சொல்லி சுத்தமாக பரிமாறு என்று சொல்லிவிடுவேன்.
1: அடுத்து அம்மாப்பேட்டை வைத்தியநாதன், சுத்தம் இல்லாமல் உணவு பரிமாறினால் அதை அப்படியே வைத்துவிட்டு வெளியே வந்து விடுவேன். வெளியில் இது போன்று நடந்ததில்லை, வீட்டில் பலமுறை நடந்துள்ளது. ஓப்பனா சொல்லிட்டாங்க,
0: வீட்டில் பலமுறை நடந்தது. பரவாயில்ல, இவ்வளவு தைரியம் இருக்கு அவருக்கு, எப்படி தைரியத்தை பாராட்டு. கோமல் சரவணன், நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
1: நாகம்பாடி கௌதமி கருணாகரன், நான்லாம் உடனே ஃபேஸ்க்கு ஃபேஸ் சொல்லிடுவேங்க, ஐயோ அதை மட்டும் ஏத்துக்கவே முடியாதுங்கன்னு சொல்லியிருக்காங்க.
0: சுத்தமாக இருந்தால் மட்டுமே சாப்பிடுவேன். மயிலாடுதுறை குரு.
1: அடுத்த ரேக்கி ராமதாஸ் மங்கை நல்லூர்லேருந்து, என் உணவகத்தில் என் மனைவி சமைப்பார்கள், நான் உதவி செய்வேன். அதை கண்டிப்பானவர்கள் எல்லாம் உணவுப் பொருட்களும் மூடி இருக்க வேண்டும். சில சமயங்களில் மறந்திருப்பேன், அவர்கள் கண்டித்ததுண்டு, இப்போது கவனமாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க.
0: மூடி வைக்காத பாத்திரத்தில் மொய்க்கும் மீக்கல், முகத்தை சுளிக்க வைக்கும் அசுத்த காட்சிகள், துடைக்காத மேசையும், துர்நாற்ற வீச்சும், தூய்மையாற்ற உணவினால் ஆயுள் தேயும், சுவைக்கு தரும் காசு சுகாதாரம் எங்கே, உணவம் எதற்கு இங்கே அப்படின்னு சொல்லி திருமலஸ்தானம் வேறு சுந்தரி கவிதையை எழுதிட்டார்.
1: அடுத்து கொடிக்கால்பாளையம் ஜான்ஹாஜா நஜ்முதீன், உணவு உண்ண செல்லும் போது நான் சுத்தம் சுகாதாரத்துடன் சென்றாலும் உணவு பரிமாறுபவரும் சுத்தத்தை பேணினால் தான் நமக்கு சாப்பிட ஆர்வம் வரும், சாப்பிட்டதும் நிறைவாக இருக்கும் இல்லையான்னு கேட்டிருக்காங்க.
0: நேயர்கள் சொல்லிருக்காங்க இல்லையா, சுத்தமிட்டு உணவு பரிமாறும் போது உங்களுக்கு எதிர்வினை என்ன, எல்லாருக்குமே எதிர்வினை இருக்கும், அதனால சுத்தமா வச்சு நாம மேல சுத்தமா இருக்கணும், மற்றவர்கள் சுத்தமா இருந்தால் நல்லா இருக்கும். இதை கேட்கிறவர்கள் அந்தந்த தொழிலில் ஈடுபடுவர்கள், வீடுகளில் இருக்கக்கூடியவர்கள் அந்த சுத்தத்தை பேணுவதால் நம்முடைய ஆயுளை நீட்டித்துக் கொள்ளலாம், உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம். நிறைவு பெற்றது இன்றைய பாயிண்ட் டு பாயிண்ட். இது காரைக்கால் பண்பலை 100.3
2: ஆகாஷ் வாணி. வளம் பெறுவோம், நலம் பெறுவோம், யோகா சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் நவீன யுகத்தில் ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கு துணை நிற்கும் யோகா. இன்றைய வேகமான உலகில் மனிதன் பல சாதனைகளை படைத்திருந்தாலும் மன அமைதியையும் வாழ்க்கை சமநிலையையும் தேடும் பயணம் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. இந்த தேடலுக்கான எளிய, இயற்கையான மற்றும் காலத்தால் சோதிக்கப்பட்ட வழிமுறையே யோகா.

யோகா உடலை வளைப்பதற்கான பயிற்சி மட்டுமல்ல, மனதை ஒருமுகப்படுத்தும் கலையும் கூட. உணர்வுகளை ஒழுங்குபடுத்தும் அறிவியலும் மனிதனை தன்னுடன் இணைக்கும் ஆன்மீக பாதையும் ஆகும். உடல் நலத்திற்கும் மனநலத்திற்கும் இடையே ஒரு பாலமாக விளங்கும் யோகா அமைதியான தனி மனிதனையும் ஆரோக்கியமான சமூகத்தையும் உருவாக்கும் வல்லமை கொண்டது. உலக நலனே தனி மனித நலனின் அடித்தளம் என்ற உயர்ந்த சிந்தனையை பிரதிபலிக்கும் வகையில் ஆண்டுதோறும் ஜூன் 21 தேதி அன்று சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படும்.

0: யோகா தரும் ஆரோக்கியம், அமைதி, ஆனந்தம் குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார். தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்துறை உதவி மருத்துவ அலுவலர் மருத்துவர் ரமேஷ் பாபு அவர்கள்.
1: முதலில் ஒரு சிறிய கேள்வி. இன்று மனிதன் எதையும் வேகமாக செய்து முடிக்கின்றான். உணவு சாப்பிடுவதில் வேகம், தான் செய்கின்ற வேலைகளில் வேகம், தகவல் தொழில்நுட்பத்தில் வேகம், தன்னுடைய வாழ்க்கை முறையில் வேகம். ஆனால் அவனுக்குள்ள ஒரு கேள்வி, மனம் அமைதியாக இருக்கின்றதா, என்னுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கின்றதா? இந்த கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலகளாவில் அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்காங்க. என்னதான் அனைத்துலேயுமே வளர்ச்சி இருந்தாலும் அவனுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கின்றதா, அவன் மனம் ஆரோக்கியமாக இருக்கின்றதா, இந்த கேள்வியோட பாதையில் அவன் போய்கொண்டே இருக்கின்றான். முன்பு மக்கள் அதிகம் நடந்தார்கள், உடல் வேலையை எப்பொழுதும் செய்து கொண்டிருந்தார்கள், குடும்பமாக பேசினார்கள், இயற்கையோடு வாழ்ந்தார்கள். இன்று குறைந்த இயக்கம், உடல் உழைப்பு வந்து மிக குறைந்த போயிடுச்சு. வேகமான வாழ்க்கை, அதிக தகவல், குறைந்த கவனம், இதனால் உடலிலும் மனதிலும் மெதுவான மாற்றங்கள் ஆரம்பமாகின்றன. முதிர்வு வயது கூடுவது மட்டுமல்ல, முதிர்வு என்பது பிறந்த நாளில் மெழுகுவர்த்தி கூடுவதல்ல. உடல், மனம், உறவுகள், வாழ்க்கை தரம், இவை எப்படி பாதுகாக்கப்படுகின்றன என்பதுதான் முக்கியம். ஒருவர் 70 வயதிலும் உற்சாகமாக இருக்கலாம், மற்றொருவர் 40 வயதிலேயே சோர்வு இருக்கலாம். இன்று கழுத்து வலி, முதுகு வலி, கண் சோர்வு, மன சிதறல் இவை அதிகரிக்கின்றன. உடல் ஓய்வில் இருக்கிறது, மனம் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. அதனால்தான் உலகம் யோகாவை மீண்டும் பார்க்கிறது. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் அனிந்த மனிதர்களும் இயக்கத்துடன் எதிர்பார்க்கும் தங்களுடைய மதத்திற்காக அல்ல, தங்களுடைய இனத்திற்காக அல்ல, தங்களுடைய மனம் ஒரு அமைதியை நோக்கி செல்கின்றதா, அதற்காக நம்மளோட இந்தியா உருவாக்கிய உலகளாவிய யோகா தினம். இங்கு மதம் மட்டுமல்ல, உடற்பயிற்சி மட்டுமல்ல, இது வாழ்க்கையை சமநிலைப்படுத்தும் ஒரு நடைமுறை. யோகா உடல், மூச்சு, மனம், இந்த மூன்றையும் இணைக்கும் ஒரு பாலம். யோகா மூன்று கதவுகளையும் திறக்கின்றது. அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆசனம், பிராணயாமம் மனதனை தெளிவுபடுத்துகின்ற முக்கியமான ஒரு கருவியாக இருக்கின்றது. ஆசனம் உடலை மீண்டும் உயிர்ப்பிக்கின்றது. இன்று பலருக்கு உடல் வலி இல்லை, உடல் விழிப்புணர்வு இல்லை. சில நிமிட ஆசனம் உடலை இயக்குகிறது, நெகிழ்வை அதிகரிக்கின்றது, இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகின்றது. உடல் நமக்காக தினமும் வேலை செய்கிறது. நாம் உடலுக்கு நேரம் தருகிறோமா? பிராணயாமம் மறந்து போன மருத்துவம். ஒரு மனிதன் கோபமாக இருக்கும்போது மூச்சு எவ்வளோ வேகமாக இருக்கின்றது, அமைதியாக இருக்கும்போது மூச்சு மெதுவாக இருக்கும். அதனால் யோகா சொல்கிறது, மூச்சை மாற்றினால் மனதின் அனுபவமும் மாறலாம். சில நிமிட அமைதியான சுவாசம் நாளையே மாற்றக்கூடும். மனிதனின் புதிய நோய் லோன்லினஸ். இன்று மக்கள் தனியாக இல்லை, ஆனால் தனிமையில் இருக்கிறார்கள். நண்பர்கள் இருக்கிறார்கள், தொடர்புகள் இருக்கின்றன, ஆனால் மனம் கேட்கின்றது, என்னை யார் உண்மையாக புரிந்து கொள்வார்கள்? லோன்லினஸ் அல்லது அலோனினஸ். லோன்லினஸ் என்பது என்னிடம் யாரும் இல்லை, அலோனினஸ் என்பது என்னுடன் நான் இருக்கிறேன். ஓசோ கூறுகிறார், தனிமை என்பது மற்றவர்களின் இல்லாமை அல்ல, உங்களோடு நீங்கள் இல்லாத நிலை. அவர் கூறுவது, சிறிது நேரம் அமைதியாக இருங்கள், மூச்சை கவனியுங்கள், உங்களை சந்தியுங்கள். யோகா உடலை மட்டும் மாற்றாது, யோகா உடலை மென்மையாக்கும், மூச்சை அமைதிப்படுத்தும், மனதை மெதுவாக்கும், வாழ்க்கையை உணரவை. இன்றே தொடங்கலாம். தினமும் 10 நிமிட நடை, 10 நிமிடம் ஆசனம், 5 நிமிட மூச்சு, 5 நிமிடம் அமைதி. இது பெரிய மாற்றம் போல் தெரியாது, ஆனால் ஆண்டுகள் கழித்து அதன் மதிப்பு தெரியும். குழந்தைகளுக்கு எப்படி யோகா சொல்லித்தரலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, குழந்தைகள் ஒரு 6 வயதில் அடைந்திருந்து அவங்களுக்கு யோகாவை ஒரு முக்கிய வாழ்க்கை முறையாக கொண்டு வரலாம். எளிய உடல் பயிற்சி, மொபிலிட்டி எக்ஸசைஸ்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கை, கால், கழுத்து, முதுகெலும்பினுடைய வளைவு திசைகளை நாம் கொண்டு வந்து விளையாட்டுத்தனத்தினுடைய ஒரு யோகா முறைகளை அவங்களுக்கு பயிற்சியாக வழங்கலாம். அது வந்து சொல்லும் பொழுது அவங்களுடைய விளையாட்டு இதுலேயே அது வந்து பார்த்தீங்கன்னா யோகாவும் அப்படியே ஒரு அணிச்சை செயல் போல் அவங்களுக்கு பயணத்தை மேற்கொள்ளும். அதே மாதிரி சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா வயது ஆனவர்கள் வீக்கான பாடியாக இருக்கும், அவங்களுக்கு நடக்க

உட்காந்து எந்திரிக்கிறதோ சிரமமா இருக்கும். அவங்க எப்படி யோகா பண்ணலாம், அவங்களுக்கு வந்து மூச்சு பயிற்சி எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவர்கள் எந்த பொசிஷன்ல இப்போ வந்து உட்கார்ந்த நிலை இருக்காங்கன்னா, அந்த உட்கார்ந்த நிலையிலேயே சில ஆசனங்கள் இருக்கின்றது. சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுதே கைகளை மேலே தூக்குறது, அந்த மேல கையை மேல தூக்கும் பொழுது அதனுடன் மூச்சை உள்ளே இழுக்கணும், கையை கீழே கொண்டு வரும் பொழுது மூச்சை வெளியே விடணும், இதுல கவனத்தை கொண்டு வந்து அந்த யோகாவை செய்யறது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, கழுத்தை முன்ன மெதுவா கொண்டு வந்து அதுல வந்து காத்தை வெளியே விட்டுக்கிட்டே முன்ன கொண்டு வரணும், காத்தை உள்ளிழுத்துட்டு கழுத்தை பின்னாடி கொண்டு வரணும். இப்போ செய்யும் பொழுது மூளைக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். சில ஆசனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உட்கார்ந்த நிலையிலேயே பாதத்தை தொடுறது, உட்கார்ந்த நிலையிலேயே கையை மேலே தூக்குறது, இது வந்து பாதாசனம் இல்லது அர்த்த சக்கராசனம், இது வந்து நின்றுட்டு செய்யறது. அதை உட்காந்துட்டே செய்யும் பொழுது அதே பொசிஷன்ல அவங்களுக்கு அந்த எஃபெக்ட் கிடைக்குது. இது மாதிரி அவங்க செய்யலாம். பெட்ல படுத்துட்டு இருக்கும் பொழுது இன்னொருத்தவங்களோட உதவியுடன் காலை மேலே தூக்குறது, அது வந்து பார்த்தீங்கன்னா விபரீத கிரணி என்ற ஆசனத்தை செய்யலாம். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நாவுக்காசனம் என்பது படகு போல் இருக்கிற ஆசனம், அதே வந்து கையை மட்டும் மேலே தூக்கி கையை கீழே கொண்டு வந்து செய்யும், ரெண்டுக்குமே வந்து சேம் எஃபெக்ட் கிடைக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பயப்பட தேவையில்லை, அவங்க எந்த சூழ்நிலையில் இருக்கின்றார்களோ அதே சூழ்நிலையில் அந்த ஆசனங்களை செய்யலாம். சில மூச்சு பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா, மூச்சு பயிற்சிகள் சில பேருக்கு வந்து சளி பிரச்சனை அதிகமாக இருக்கும், வயது வந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சளி அதிகமாக இருக்கும், அதனால வந்து பார்த்தீங்கன்னா காற்றை உள்ளே இழுக்கிறது வெளியிடுறதுல சிரமம் ஏற்படும். அப்போ என்ன செய்யலான்னா, அவங்களால என்ன முடியுமோ அதை எண்ணிக்கையின் அடிப்படையில், இப்போ காற்றை உள்ளே இழுக்கிறது, இப்போ 10 எண்ணிக்கை காற்றை நான் உள்ளே இழுக்கிறேன், அந்த 10 எண்ணிக்கையில் காற்றை வெளியே விடுறேன், இதை வந்து மனதில் வைத்து கொண்டு எண்ணிக்கையின் அடிப்படையில் அவங்க சுவாசம் பண்ணும் பொழுது அந்த பிராணாயாமத்தின் உள்ள எஃபெக்ட் எப்படி இருக்கோ அதே சேம் எஃபெக்ட் அவங்களுக்கு கிடைக்கின்றது. சில இதை வந்து பார்த்தீங்கன்னா, விரல்களை மடக்கி காற்றை உள்ளே இழுக்கிறது, விரல்களை நீட்டி காற்றை வெளியே விடுகிறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான மெத்தட் தான். பெரியவர்கள் லைட்டான யோகாசனம் செய்யும் பொழுது அவங்களுடைய வளர்ச்சிதை மாற்றம் நன்றாக அடைந்து அவங்களுக்கு இரத்தத்தின் அளவு இன்க்ரீஸ் ஆகுது, இரத்தத்தின் ஆக்சிஜன் அளவு இன்க்ரீஸ் ஆகுது, அதே சமயத்தில் வந்து சர்க்கரையின் அளவு குறைந்து ஒரு நல்ல சக்தியை உண்டு பண்ணுகின்றது. அதனால உங்களுடைய யோகாவை உங்கள் பயணத்தில் தொடருங்கள்.

இருக்கின்ற காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் தகவல் தொழில்நுட்பம், அதனால் வந்து மீடியா திரை, இதில் தான் அவங்க வந்து அதிக கவனத்தை கொண்டு போகின்ற சூழல் கட்டாயம் இருக்கின்றது. இதிலிருந்து நாம் விடுபடவே முடியாது. ஆனால் ஆரோக்கியத்தையும் மேற்கொள்ள வேண்டும். அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி 6000 ஸ்டெப்ஸ் அவங்க நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பில்லோ, அது வந்து பார்த்தீங்கன்னா லங் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது. அந்த ஏர் பில்லோ வாங்கி டெய்லி காலையில் அதை வந்து ஃபில்லப் பண்ணி காற்றை உள்ளே ஃபில்லப் பண்ணி காற்றை வெளியே விடணும், திருப்பியும் காற்றை உள்ளே இது பண்ணி ஃபில்லப் பண்ணலாம். இது மாதிரி 3 முறை, காலையில் 1 தட்டி, மதியானம் 1 தட்டி, சாயந்தரம், இரவு. இது செய்யும் பொழுது அவங்களுடைய லங் வால்யூம் நல்லா இம்ப்ரூவ் ஆகி அவங்களுக்கு வந்து ஆக்சிஜன் லெவல் இம்ப்ரூவ் ஆகுது. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு படுக்கையில் படுக்கும் பொழுது 20 சுவாசமாவது 2 கால்களையும் சுவரில் வைத்து செங்குத்தாக வைக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா மூளைக்கு தேவையான பம்பிங் ஆக்ஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. இது மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் அவங்க செய்யலாம். அதே மாதிரி வந்து டெய்லி 10 நிமிடம் அவங்க வந்து வீட்டை துடைக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. அந்த வீட்டை துடைக்கும் பொழுது அவங்களுடைய அப்டமனுடைய ஃபேட் வந்து லூஸ் ஆகி அந்த அப்டமனுடைய ஃபேட் கம்மியாகுது. இது மாதிரி சில கர்ம யோகத்தையும் அவங்க செய்து கொண்டிருந்தால் அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். ஃபஸ்ட்டு யோகாவை தொடங்குவதற்கு இப்பொழுது டைம் இருக்கா, அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, எப்படின்னு யோகாக்காக டைம் ஒதுக்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் வந்து இந்த குவஸ்டின் கேட்குறாங்க. உங்களுடைய குளியல் அறையில் 10 நிமிஷம் ஒதுக்குனீங்கன்னா அதில் 2 நிமிஷம் யோகாக்காக ஒதுக்குங்க. அந்த 2 நிமிஷம் கையை காலை மேலே தூக்குங்க, உங்களுடைய பாதத்தை தொடர்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இதை ஃபஸ்ட்டு ஆரம்பிங்க. அதில் வந்து உங்களுடைய கவனத்தையும் உங்கள் மூச்சையும் ஒருங்கிணைத்து செயல்படுத்த முடியுதான்னு பாருங்கள். அவ்வாறு செயல்படுத்த முடிஞ்சிச்சுன்னா உங்களுடைய மனம் உற்சாகத்தை அடைந்து நீங்கள் அதிலிருந்து அந்த பயணத்தை ஈஸியாக தொடங்கி இதுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்க வேண்டிய சூழ்நிலை உங்களை அறியாமலேயே உங்களுடைய வாழ்க்கையில் ஒட்டி கொள்ளும் என்பதை நான் உறுதியுடன் கூறுகின்றேன். நண்பர்களே, வயதை நிறுத்த முடியாது, ஆனால் வயதை அனுபவிக்கும் முறையை மாற்ற முடியும். வாழ்க்கை நீளமாக இருப்பதை விட வாழ்க்கை உயிரோட்டமாக இருக்க வேண்டும். திரையில் உலகத்தை பார்த்தோம், இனிமேல் உள்ளே இருக்கும் உலகத்தை பார்ப்போம். இத்தனை நாள் வெளியில் சுவையை தேடினோம், இனிமேலாவது உங்கள் இயற்கை தன்மையினை ருசியுங்கள். ஒரு ஆசனம், ஒரு மூச்சு, ஒரு அமைதி, ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குங்கள்.

0: தினமும் யோகா தினத்திலிருந்து உங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளிலும் ஒரு ஆசனத்தையும் ஒரு மூச்சு பயிற்சியையும் செய்து உங்களுடைய வயதினுடைய சுவையினை முழுவதுமாக அனுபவித்து உங்களுடைய ஆரோக்கியத்தையும் ஆனந்தத்தையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் உங்களுடைய பாதையில் அனுபவிக்க உதவுங்கள்.
1: யோகா என்பது சில ஆசனங்களின் தொகுப்பு மட்டுமல்ல, அது மனிதனை அவனுக்குள்ளேயே பயணிக்க செய்யும் வாழ்வியல் நெறி. உடலின் ஆரோக்கியம், மனதின் அமைதி, சிந்தனையின் தெளிவு மற்றும் வாழ்க்கையின் சமநிலை ஆகியவற்றை ஒருங்கே வழங்கும் அரிய வரமாக யோகா திகழ்கிறது. இயந்திரமயமாகி வரும் இக்காலத்தில் நம்மை நாமே சந்தித்துக் கொள்வதற்கான நேரம் மிகவும் குறைந்து வருகிறது. அத்தகைய சூழலில் சில நிமிட யோகா பயிற்சி நம்மை நமக்கே அறிமுகப்படுத்தும். வெளி உலகை வெல்வதை விட தன்னை தானே வெல்வது உயர்ந்த சாதனை என்பதை யோகா உணர்த்தும். ஆரோக்கியமான உடலும் அமைதியான மனமும் அன்பு நிறைந்த உலகமும் உருவாகட்டும் என்ற நம்பிக்கையுடன் யோகா குறித்த பல்வேறு தகவல்களை வழங்கினார் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்துறை உதவி மருத்துவ அலுவலர் மருத்துவர் ரமேஷ் பாபு அவர்கள். நேயர்கள், இதுவரை கேட்டது வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் நவீன யுகத்தில் ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கு துணை நிற்கும் யோகா. படைப்பு தருமபுரி வானொலி நிலையம்.
2: காற்றில் நுழைந்து காதில் இழையும் கரைக்கல் பண்பலை 100.3 நேரம் 10 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம் சிந்தனை அரங்கம். நிகழ்ச்சியின் முதலில்
3: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
4: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. துறையிலிருந்து ஒரு நேர் நம்மகிட்ட கேள்வி கேட்டிருந்தார். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி நரம்பு தளர்வு, நரம்பு பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த நரம்பு பிரச்சனைனால எலும்பும் மூட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, நான் எப்படி கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு கேள்வி கேட்டிருந்தார். இதில் மெயின் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நினைப்போம் நரம்புக்கும் இந்த எலும்புக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, ஸோ அதனால் என்ன ஆக போகுது அப்படின்னு. பட் நிறைய திங்ஸ் இதில் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, மசில் வந்து வீக் ஆகும். ஸோ நரம்பு இதாச்சுன்னா என்னாகும், மசில் வந்து வீக் ஆகும். இந்த மசில் வீக் ஆச்சுன்னா என்னாகும்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஜாயிண்ட் ஒன்றும் சைடில் பிடிச்சிக்கிறதுக்கு தசை தான் பிடிச்சிருக்கும். அது இல்லாதப்ப என்னென்னா இன்ஸ்டெபிலிட்டி இருக்கும். ஸோ ப்ராப்பரான ஸ்டெபிலிட்டி இருக்காது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, சீக்கிரமாக மூட்டு வந்து ப்ராப்பராக ஸ்டெபிலிட்டி இல்லாமல் சீக்கிரம் தேஞ்சு போயிடும். அதை தேஞ்சு போகிறதுக்கு இருக்கும். அதனால் ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை எல்லாம் சீக்கிரமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ரிப்பீட்டட் இன்ஜுரி அந்த இடத்துல சென்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ நரம்பு அந்த உணர்ச்சி கொடுக்கக்கூடிய நரம்பில் ஏதாவது பாதிப்பு இருக்குன்னா, அவங்களுக்கு வந்து மெயினாக சுகர் இருக்க பேஷண்ட் பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்காது, நரம்பு வந்து அவங்களுக்கு வந்து உணர்ச்சி இருக்காது. சுகர் பேஷண்ட்டுக்கு, ஏதாவது ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி ஆனவங்களுக்கு, இல்லை அந்த நரம்பு தளர்ச்சி பெரிஃபல் நரம்பு தளர்ச்சி ஆனவங்களுக்கு, ஸோ இதெல்லாம் என்ன பண்ணணும், நியூரோபதிக் ஆர்த்ரோபதின்னு சொல்லுவோம். என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு உணர்ச்சி இல்லாதனால அவங்க மேலே என்ன காயம் ஏற்பட்டாலும் திரும்ப திரும்ப அந்த காயத்தில் நடந்துக்கிட்டே இருப்பாங்க. திரும்ப அந்த இன்ஜுரி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அப்போ வந்து போன் வந்து பார்த்திங்கன்னா வலி இல்லாதனால அந்த போன் எல்லாம் டேமேஜ் ஆகி எல்லாம் மாறிக்கூடி பெரிய இதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க கண்டிஷன்ஸ்லேயும் இருக்கும். சில பேருக்கு ரொம்ப வீக்கத்தோட வலி எல்லாம் மாறி வருவாங்க, வலியே இருக்காது அவங்களுக்கு. கடைசியில் எக்ஸ்ரேலாம் இருந்து பார்த்தா ஃபுல்லாக எல்லாம் ஃப்ராக்சர் ஆகிருக்கும், இதெல்லாம் இருக்கும். பட் ஆனால் அவங்களுக்கு வலி மட்டும் இருக்காது. தசையோட புடிமானம் சரியில்லை அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்பைனில் நம்ம உட்காரம் அப்படின்னா தசை ரெண்டு பக்கம் கரெக்டாக ஹோல்ட் பண்ணி இழுத்தால் தான் நம்ம நேராக உட்கார முடியும். இதுவே ஒரு பக்கம் வீக்காக இருக்குது அப்படின்னா பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பக்கம் சாய ஆரம்பிப்போம். அதே மாதிரி கால் ஒரு பக்கம் இழுத்து நடக்கிறோம் அப்படிலாம் என்ன ஆகுன்னா, ஒரு பக்கமாக நமக்கு வந்து தேய்மானமோ ஒரு பக்கமாக வலி கொடுக்கறதுக்கூடிய தன்மையும் இது மாதிரி இருக்கும். மசில் வீக்காச்சு அப்படின்னாலே நம்மளோட முதுகு தண்டுவடத்தில் இருக்க டிஸ்க் மேலே இருக்க அழுத்தம் வந்து ஜாஸ்தியாகும். அதனால் பார்த்தீங்கன்னா நரம்பு அழுத்தம், ஜவ் பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த மாதிரி விஷயங்களும் சேர்ந்து இது கூட வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த நரம்பு பிரச்சனையில் நம்ம ப்ராப்பராக எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, ஸ்ட்ரோக் வந்த பேஷண்ட்டுக்கு எக்ஸசைஸ் பண்ணும் எக்ஸசைஸ் பண்ணுன்னு சொல்லுவோம். என்ன ரீசன் எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம்னு கேட்டிங்கன்னா, நம்ம தசை வந்து நம்ம அவங்க ஒரு பொசிஷனில் சுருக்கியே வச்சுருந்தாங்கன்னா அது அப்படியே ஜாம் ஆகி இருவி போயிடும். ஒரு ஒரு மூட்டும் அப்படியே ஜாம் ஆகி இருவிடும். ஸோ அதனால தான் அடிப்பட்ட கையில் ஏதாவது அடிப்பட்ட பேஷண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா

0: ஷோல்டர் எக்ஸசைஸு, அந்த ஃபிங்கர் எக்ஸசைஸ்லாம் ப்ராப்பராக ரெகுலராகவே பண்ண சொல்லிகிட்டு இருப்போம். இல்லைனா என்ன ஆகும்னா, அந்த ஃபிங்கர்லாம் இறுவி பிடிச்சிக்கிச்சுன்னா நமக்கு வந்து பின்னாடி அதுக்கு வலி கொண்டு வரது வந்துங்கிறது, ஃபிசியோதெரபி பண்ணி வலியோடு கொண்டு வரதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்லேயே அந்த எக்ஸசைஸ் எல்லாம் ஃப்ரீ தசை ஃப்ரீயாக இருக்கும் போதே பண்ணோம்னா நமக்கு வந்து எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ கண்டிப்பாக நர்வ் ப்ராப்ளம் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த ஃபிசியோதெரப்பியில் ஜாயிண்ட் அண்ட் இந்த போனுக்கான எக்ஸசைஸ் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை ரெகுலராக கண்டிப்பாக பண்ணணும். அது பேஷண்ட்னால பண்ண முடியலனாலும் கூட இருக்கவங்க அதை பண்ணி விட்டு ரெகுலராக அது வந்து அவங்க அந்த எக்ஸசைஸ் அவங்களுக்கு வந்து பண்ணி விடணும். அப்போ தான் வந்து அவங்க ஜாயிண்ட் ரெக்கவரி அப்போ அவங்களால ஈஸியாக நடக்கிறதோ இந்த வேலை செய்கிறதோ அவங்களால கண்டிப்பாக பண்ண முடியும். மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 95 85 95 55 88 இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.
2: காற்று வீச்சில் கவிதை பேசும் கரைக்கல் வன்மலையின் ஒரு பள்ளி 3.

0: பெயர்களினை கேட்கலாம். சிந்தனை அரங்கம், செந்தமிழ் சொற்கள், அதில் சிந்தனை துளிகள், செயல்பட தூண்டும் வார்த்தைகள், அரிதாய் உலாவரும் தகவல்கள், அற்புத செய்திகளோடு உலாவரும் சிந்தனை அரங்கம்.
1: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
0: நேர்களே, இன்றைய சிந்தனை அரங்கத்தின் தலைப்பு இடும்பைக்கு இடும்பை. இந்த தலைப்பில் பேசணும் அப்படின்னா நேயர்கள் அழைக்கலாம். 4368 என்கின்ற காரைக்கால் இணைப்பகை எண்ணை தொட்டு 231-2331 இந்த எண்ணில் அழையுங்கள். அல்லது 2994-8 இந்த எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். 2995-8 இந்த எண்ணோடும் நீங்கள் இணையலாம். 9566-42-7231 என்ற அலைபேசி எண்ணும் உங்களுக்காக காத்திருக்கிறது. நிலை காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. முகநூல் ஃபேஸ்புக்லேயும் நீங்க உங்கள் கருத்துக்களை பகிரலாம். இடும்பைக்கு இடும்பை, ஒரு வலிமையான தலைப்பை இன்றைக்கு கொடுத்திருக்கிறது காரைக்கால் பண்பலை. இடும்பை அப்படின்னா துன்பம், இடும்பைக்கு இன்ப, இடும்பைனா துன்பத்திற்கு துன்பம் தருது. துன்பத்தில் ஓடுறதில்ல, நமக்கு வரக்கூடிய துன்பத்திற்கு துன்பம் கொடுத்தல அப்படின்னா அந்த துன்பம் நம்ம வரவிடாமல் தடுத்தல். இடும்பைக்கு இடும்பை அப்படின்னு இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நேயர்கள் சுருக்கமாக உங்களுடைய கருத்துக்களை பகிரலாம். இந்த சுருக்கமாக நேயர்களை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நிறைய நேயர்கள் அப்போ தான் பேச நேரம் கிடைக்கும் இல்லையா. அவர்கள் எப்படி கையாளுறாங்க, அவர்களுக்கு வரக்கூடிய அந்த இடும்பை அல்லது இடுக்கன் அல்லது துன்பம் இவைகள் வரும்பொழுது அவர்கள் எப்படி அதை தூர ஓட விட்டு மகிழ்ச்சியை எடுத்துக்கிறாங்க, இன்பத்தை கொண்டு வராங்க அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம நிறைய நேயர்கள்ட்ட கருத்துக்கள் பேசினா அவரவர்கள் பார்வையே சொல்லுவாங்க. அது

0: மட்டும் இல்லைங்க, நம்ம நிறைய நேரம் எடுத்துக்கும் பொழுது என்ன ஆகிடும் அப்படின்னா, முதல்ல சொல்லிட்டு வர்ற கருத்து அடுத்தடுத்து வரும்பொழுது மறந்து போயிடும். நம்ம கருத்தும் அவர்களுக்கு மகிழ்ச்சி தரணும் தவிர இடும்பி தந்தக்கூடாது இல்லையா. அதனால் நேர்கள் ரொம்ப திறமாக பேசுகிறீங்க, நிறைய நேர்கள் ரொம்ப அழகாக சுருக்கமாக பேசிட்டு வராங்க. முதலாவதாக இணையக்கூடிய நேயர், இடும்பைக்கு இடும்பை தர என்ன சொல்ல போகிறார் கேட்கலாம். வணக்கம், யார் பேசுவது?
1: விளமல் தேன்மொழி முத்துக்குமாரசாமி பேசுறேன் சார்.
0: பேசுங்கம்மா.
1: இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர் என்கிறார் வள்ளுவர். துன்பம் கண்டு தூண்டிவிட்டால் நம் நாம் நினைத்ததை ஒருபோதுமே பெற முடியாது.
0: சரி,
1: தடைகளை படிகளாக மாற்ற நம்ம தயாராகிக்கணும்.
0: சரி,
1: துன்பம் கண்டு கலங்காமல் எதிர்த்து போராடி துன்பத்தையே துன்பப்படுத்தி வெல்பவர்களே மன உறுதி படைத்தவர்கள்.
0: எப்படி வர்றது? அப்படி முடியலையே.
1: இப்ப உளுந்துட்டோம் சார், கீழே உளுந்துட்டோம், அடிபட்டு போயிட்டு உளுந்து கடந்தா யாரும் கூட மாட்டாங்க சார்.
0: சரி,
1: நம்ம வலிய பொருட்படுத்தாம பல்ல படுத்திட்டு எந்திரிச்சுட்டு மருந்து மருந்து தடவிக்கிட்டு எந்திரிச்சு கை கால்களை எல்லாம் நல்லா உதறி எந்திரிச்சு
0: ரொம்ப அழகான அழகான உதாரணம் ஒண்ணு கொடுத்தீங்க. விழுந்துட்டோம், நம்ம தான் எழுந்திருக்கணும். ரொம்ப அழகான உதாரணமா, நன்றி நன்றி. இணைப்புல வந்ததுக்கு
1: ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன் சார். கம்பராமாயணத்துல சார், கையடை படலத்துல விஸ்வாமித்திரர் சொல்றாரு, ராமனை துணையாக எங்களோட அனுப்புங்கன்னு தசரதன் வேண்டாரு.
0: சரி,
1: தசரதனும் அவனும் பாலகன், அதனால் நானே உதவுகிறேன் என்று சொல்றாரு. சொல்லும் போது என்ன சொல்றாரு பாருங்க, இடும்பச்சி இடும்பைங்கிற மாதிரி இடையூற்றிற்கு இடையூறா யான் காப்பேன் என்று சொல்றாரு. இரண்டு எதிர்மறைகளை சொல்லி ஒன்றை உச்சத்துல நிறுத்துறாரு. இதுதான் வள்ளுவர் வந்து துன்பம் வரும்போது நிலை குலையாமல் நெஞ்சோட எதிர்த்து சமாளிக்கணும்னு சொல்றாரு.
0: சரிம்மா, நன்றிமா. இணைப்புல வந்ததுக்கு நன்றி. கீழே விழுந்துட்டோம்னா நாம தானே எழுந்திருக்கிறோம். அப்போ ஒரு துன்பம் வந்துட்டு அப்படியே படுத்துறது இல்லை, அப்போ நாம் அடுத்த கட்டத்துக்கு முயல்றோம். அந்த இயல்பாக நமக்குள் நடக்கக்கூடிய ஒன்றை ரொம்ப அழகாக உதாரண பொருளாக கொடுத்தாங்க நேயர். இணையக்கூடிய அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கங்க.
0: யார் பேசுவது? பேசுங்க.
2: அதாவது எல்லா மனிதர்களும் இன்பத்தோட வாழ்ந்த மனிதர்கள் சொல்ல முடியாது. ஆமா, ஏதோ ஒரு விஷயத்துல அவங்களுக்கு ஒரு துன்பம் வரதான் செய்யும். அது வரும்போது நம்ம மனம் கலங்க கூடாது. ஆமா, அதை நம்ம எப்படி வந்து அதை விரட்டலாம், அந்த துன்பத்தை வந்து எப்படி நம்ம போக்கலாம் அப்படிங்கிற சிந்தனை பண்ணணும். வந்து சும்மா வந்துருச்சே அப்படிங்கறதுக்காக நம்ம மனம் கலங்கிருந்து வச்சுக்கோங்களேன், அது இன்னும் பெரிய ஒரு பேரிழப்ப ஏற்படுறதுக்கு போயிடும்.
0: சரிங்க, நன்றிங்க. இணைப்புல வந்ததுக்கு நன்றி.
2: நன்றிங்க, நன்றிங்க.

0: அழகான ஒரு பாடல் வரி, துன்பத்தை கண்டு ஓடிட்டா எப்படி, அதை வென்றுதானே காட்டணும் அப்படிங்கிற வரிகள் அடங்கிய பாடலாக இருந்தது. இடும்பைக்கு இடும்பை தொடர்ந்து பேசலாம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்சனி கூடிய அடுத்த நேரம் என்ன சொல்ல வர்றாங்க கேட்கலாம். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
3: உடையார் போலயே மஜி
0: பேசுறேன்.
3: இடும்பைக்கு இடும்பை, அதாவது உங்களை மாதிரி என்ன மாதிரி உள்ளவங்க எல்லாம் என்ன செய்வாங்க தெரியுங்களா? எந்த மாதிரியான தடைகள் எந்த ரூபத்துல எந்த திசையில இருந்து வந்தாலும், எப்படிப்பட்டவர்களிடம் இருந்து அது வந்தாலும், அந்த இடையூறுகளை கண்டே மனம் தளராமல் தன்னம்பிக்கையோடு எதிர்கொண்டு அந்த தடைகளை தகர்த்து எறிவார்கள். அந்த தடைகளே துன்பப்படும்படி செய்து விடுவார்கள். இதைத்தான் இடுக்கன் வருங்கால் நகுக என்றார் வள்ளுவர். நன்றி சார்.
0: அருமை, அருமையா சொன்னீங்க, நன்றி. எதை வந்தாலும் உடைத்து தள்ளிவிட்டு இடும்பைக்கு இடும்பை, இரண்டு எதிர்மறையான வார்த்தைகள் ஒன்றாக வரும்பொழுது என்ன ஒரு பொருளாவது பாருங்க. இடும்பைங்கிறது நமக்கு ஒரு நெகட்டிவ் தாட் ஆகுது. துன்பம், துன்பத்திற்கு துன்பம், துன்பத்தின் மேல் துன்பம் என்பது ஒருத்தருக்கு வருவது. துன்பத்திற்கு துன்பம், துன்பத்திற்கு துன்பம் கொடுத்து விரட்டுவது. ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. அழகா வள்ளுவர் கையாண்டு இருக்கிற. வணக்கம். இணைப்புல வந்துட்டாங்க, இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. வணக்கம்.
4: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க?
4: நல்லா சார்.
0: நல்லா இருக்கேன். யார் பேசுறது?
4: செந்தில்கண்ணன் பேசலாம்.
0: பேசுங்க.
4: இடும்பைக்கு இடும்பை படுப்பார். அந்த
0: இடும்பைக்கு இடும்பை படாதவர்,
4: படாதவர், அதாவது துன்பத்துல பயப்படாம இருக்கவங்க துன்பத்துக்கே துன்பம் கொடுப்பாங்க. இருக்கன் வருங்கால் நக அடுத்து அகுதொப்பது இல், துன்பம் வரும்போது நகைத்து விட்டு இதுவும் கடந்து போகும்.
0: இடுக்கன் வருங்கால் நகுக அதனை அடுத்து ஊறுவது அஃது ஒப்பது இல்.
4: ஆமா சார். அதாவது சார், இனிய இடுக்கணும் புன்னகை செய்து விட்டு
0: எதிர்கொள்ளும்
4: நம்ம அந்த இடத்த விட்டு நவுந்துடணும்.
0: நன்றி. இணைப்புல வந்ததுக்கு
4: தானா விலகிடும்.
0: சரி, நன்றிங்க.
4: ஓகே சார்.
0: இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க?
5: பேசுங்க. ஹலோ,
0: சொல்லுங்க. பேசுங்க, பேசுங்க. இணைப்புல இருக்கிறீங்க.
5: துன்பம் சார், துன்பம் வேற, கஷ்டம் வேற, வறுமை வேறங்க சார். சார்
0: சொல்லுங்க, பேசுங்க. இணைப்புல இருக்கிறீங்க.
5: கிடைக்குது,
0: நீங்க பேசுங்க, நீங்க பேசுறீங்க.
5: அதிகமாக போயிட்டே இருக்கு.
0: வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம் ஐயா.
0: யார் பேசுவது?
6: ஐயா, தஞ்சை மாவட்டம் திருபுவனம் அன்னை சேவியர்
0: ஐயா. நல்லா இருக்கு, பேசுங்க
6: ஐயா. துன்பம் வந்து எதனால ஐயா வருது? அதாவது நடந்துகிற விதம், செய்கின்ற செயற்கள் என்ன மற்றபடி

மற்றபடி வந்து நாம் எப்படி வந்து கிரகிக்கிறோமோ அந்த ஒரு வார்த்தைனால துன்பங்கள் எல்லாம் ஏற்படுது. என்ன அந்த துன்பங்களை தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யறது? ஏன்னா துன்பங்கள்லயே வரக்கூடாது. ஏன்னா துன்பங்கள் வந்து எதனால வருது? ஒரு ஒரு மனப்பெண் வந்து சரியான

0: எப்படி வந்து நாம் எப்படி வந்து கிரதிக்கிறோமோ அந்த ஒரு வார்த்தையினால துன்பங்கள் எல்லாம் ஏற்படுது. என்ன அந்த துன்பங்களை தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யறது? ஏன்னா துன்பங்கள்லயே வரக்கூடாது. ஏன்னா துன்பங்கள் வந்து எதனால வருது? ஒரு ஒரு மனப்பெண் வந்து சரியான முறையில் நடந்துக்காம நடந்துக்காத விதமா இருந்தா துன்பம் வரும். ஏன்னா ஏன்னா மன கசப்பு ஏற்படும். ஏன்னா ஒவ்வொரு இடத்திலும் துன்பம் என்பது ஏன்னா ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு படியும் நடக்கும் போது அந்த துன்பங்கள் ஏற்படுது. ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைகளும் சொல்லும் போது துன்பம் ஏற்படுது, மனக்கசப்பு ஏற்படுது.
1: நன்றி, இணைப்புல வந்ததுக்கு. இணையக்கூடிய அடுத்த நேரத்தில் பேசலாம். வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கிறாங்க, நான் எங்கே பேசிருக்காங்க? வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: காலை வணக்கம் ஐயா.
1: பேசுவது யார்?
2: ஐயாவுக்கு காலை வணக்கம் கூறுவது மணக்குடி ராஜேந்திரன்.
1: பேசுங்க ஐயா.
2: அச்சம் இல்லை, அச்சம் இல்லை, அச்சம் என்பது இல்லையே. உச்சி மீது வான் விழுந்த போதிலும் அச்சம் இல்லையே.
1: வானிடுந்து வீடுகின்ற போதிலும்
2: பச்சம் இல்லை. கீழே விழுவேன், இழுவேன், தன்னம்பிக்கை என்னிடம் இருக்கிறது. வாழ்க்கையில் வந்து மேடு பள்ளங்கள் நிறைந்ததை என் தாய் தம்பியை சொல்லிக் கொடுத்தாரு. என் மாசா மாதா பிதா குரு மூன்று பேரும் கற்றுக் கொடுத்தது. அதாவது வாழ்க்கையில் மேடு பள்ளம் நிறைந்தது, அந்த வாழ்க்கை மேடு பள்ளத்தை கீழே விழுந்தாலும் எழுவதற்கு நான் கற்றுக்கொள்வேன். என்னிடம் இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை, பயமின்மை, என் தாய் தம்பியர் கொடுத்த அறிவு, ஆசான் கொடுத்த ஊன்றுதல், என்னை பெறாத தாய் எனக்கு கொடுத்த அறிவுரை, அந்த அறிவுரைகள் தான் என்னை வந்து கீழே விழுந்தாலும் மேலே எழுவேன் என்ற நம்பிக்கை. என்னிடம் பயம் இல்லை, அச்சம் இல்லையே. அதேதான் துரியோதனனும் கர்ணனும் செஞ்சது மகாபாரதத்துல. கர்ணனுக்கு இந்த பேர் இருந்தா கர்ணன் மகாசாலினா, அவன் கீழே விழுந்தாலும் அவனை விழுதான் நண்பன் கூட இருந்தான் பாருங்க. அதுதான் அதுதான் நட்பு. அந்த நட்பு அங்க வந்து அவனை கீழே விழுந்தாலும் விடாமல் எழுதச்சிருந்த நம்பிக்கை.
1: நன்றி, இணைப்புல வந்ததுக்கு நன்றி.
2: நன்றி சார்.
1: ரொம்ப அழகான பாரதியார் பாட்டை எடுத்துக் கொடுத்தார். அச்சம் இல்லை, அச்சம் இல்லை, அச்சம் என்பது இல்லை. உச்சி மீது வானிடுந்து வீடுகின்ற போதிலும் அச்சமில்லை. நச்சை வாயிலே குணர்ந்து நண்பர் ஊட்டு போதிலும் அச்சமில்லை. ரொம்ப வானிடுந்து நம்ம தெல்ல எப்போன்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்மகிட்ட இருப்புக்காக யாராவது ஒரு நஞ்சை கொண்டு வந்து ஊட்டலாம் இல்லையா? அப்படி ஒரு நண்பர் என்னை கொண்டு வந்து ஊட்டினா கூட எனக்கு அச்சமில்லைன்னு சொல்லக்கூடிய அந்த துணிச்சல், ஒரு தெளிவு, ரொம்ப அழகான வரிகளை நேயர் நினைவிட்டிருக்கார். நேயருக்கு நன்றி.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நேரில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சி வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
5: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
1: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ நிகழ்ச்சி வழங்குவோம். உங்கள் கடை காரைக்கால், தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க. உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், கும்பகோணம். மேலும் நிகழ்ச்சி வழங்குவோம் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
6: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
1: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள் நிகழ்ச்சி வழங்குவோர் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
7: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
1: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் மங்கள்யான். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமது தார்பாய்கள் கிரீன் எக் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். மேலும் நிகழ்ச்சி வழங்கும் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.
8: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.

0: பேசுங்க பேசுங்கம்மா. இணைப்புல இருக்க, உங்க இணைப்பு சரியில்லையோ, உங்க இணைப்பு விட்டு விட்டு வருதுமா, சரியான இடத்துல பேசுங்க, இல்லைன்னா அடுத்த முறை முயற்சி பண்ணுங்க. இணைப்பு சுமதி அவங்களுக்கு விட்டு விட்டு வருது, நீங்க மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்யலாம். வணக்கம். வணக்கம்ங்க.
1: ஒரு
0: என்ன தெரியாது அப்படின்னா, எது வந்தால் எனக்கு என்ன, நான் என்னுடைய வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறேன், மகிழ்ச்சியாக கடத்துகிறேன் அப்படிங்கிற அந்த நிலைப்பாடு தான். ரொம்ப அழகான ஒரு ஓமை உதாரணத்தை சொல்லி ரொம்ப அழகாக சொன்னார் திண்டுக்கல் கணேசன். நேயருக்கு நன்றி. இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
2: காற்றில் கலந்து காதில் ஒலிக்கும் பாறை பண்பலைக்கு என்றும் உங்கள் பாபுராஜ் வந்து முகமது இக்பால்.
0: பேசுங்க ஐயா.
2: நல்ல நலமுடன் இருக்க வாழ்த்துக்கள்.
0: பேசுங்க ஐயா.
2: துன்பத்துக்கு துன்பம் சொல்லிடுங்க. ஒருத்தர் துன்பம் செஞ்சா மீண்டும் அவங்களுக்கு துன்பம் செஞ்சிடக்கூடாதுங்க. வந்து ஞானப்படுற மாதிரி செஞ்சிடணும். அதான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு, இன்னா செய்தாரு ஒருத்தர் அவர் நான நன்னயம் செய்தவர்கள் சொல்லியிருக்காங்க.
0: சரி,
2: அதுக்காக நபிகள் நாயகம் ஒரு முறை தினசரி காலையில 5 மணிக்கு தொழுகிறதுக்காக போயிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல ஒரு கிளவி வந்து டெய்லி அவங்க மேல குப்பையை கொட்டிட்டு இருந்தாங்களாம். ஒரு நாள் அந்த பெண்மணி வந்து குப்பை கொட்டாம இருந்திருக்காங்களாம். தொழுவ வந்தவங்க கேக்குறதுக்கு அவங்களுக்கு உடம்பு முடியாம படுத்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் நேரடியா போய்
0: பார்த்து
2: அவங்கள்ட்ட நலம் விசாரிச்சிருக்காங்க.
0: சரி,
2: உடனே அவங்களுக்கு ரொம்ப வெக்கமா போய் மன்னிப்பு கேட்டாங்களாம். அதனால நம்ம யாருக்கு துன்பம் செஞ்சோட நம்ம அவங்களுக்கு நன்மையே செய்யணும். அதான் என்னுடைய கருத்து.
0: நன்றி நன்றி நன்றி. ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி இணைப்புல வந்ததுக்கு.
3: திருச்சி சாரதாசு
4: பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்க
0: பேசுங்க.
4: இடும்பைக்கு இடும்பை சொல்லிருக்கீங்க. இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. துன்பம் வந்த போது துன்பத்தை நினைத்து கவலைப்படாம அந்த துன்பத்திற்கே நம்ம துன்பம் கொடுத்து விட்டோம்னா அது நமக்கு இன்பத்தை தந்துவிடும்.
0: எப்படி கொடுக்கறது?
4: அதாவது துன்பம் வர்ற நேரத்துல ஒரு இடைஞ்சல் வருது நமக்கு, அந்த இடைஞ்சல நம்ம பெருசு பண்ணிக்க கூடாது. வெள்ளம் போல் கடுமையான துன்பம் துன்பம் வந்த போது அறிவுடையவன் தன் உள்ளத்தால நினைத்து பார்க்கும் போது அந்த துன்பம் அப்பொழுதே கெட்டு விடுங்கிறாங்க. அதனால நம்ம வந்து துன்பத்தை பிரித்து பண்ண கூடாது. இடுக்கன் வருங்கால் நவியன்னு சொல்லியிருக்காருல, அது மாதிரிதான்.
0: இணைப்புல வந்ததுக்கு
4: நன்றி நன்றி.
0: வெள்ளத்து அணைய இடும்பை, அறிவுடையான் உள்ளத்தின் உள்ள கெடும் அப்படிங்கிற திருக்குறளை ஐயா எடுத்து காட்டியிருக்காரு. வெள்ளம் போல் அளவற்றதாய் வரும் துன்பமும் அறிவுடையவன் தன் உள்ளத்தினால் அத்துன்பத்தின் இயல்பை நினைத்த அளவில் கெடும். என்ன ஒரு ஒரு அழுத்தம் திருத்தமான ஒரு முடிவை நம்மள்கிட்ட கொடுக்கிறார். வெள்ளம் போல துன்பம் வந்தாலும் சரிதான், அவன் அறிவுடையவனாக இருந்தால் அவனுடைய உள்ளத்தில் அந்த துன்பத்தினுடைய இயல்பு என்னவாக இருக்கிறது, அதான் அந்த நிதானிக்கிறது. இது என்ன, இது எப்படி வருது, இது எப்படி விரட்டலாம் அப்படின்னு அவன் அந்த துன்பத்தினுடைய இயல்பை நினைத்த அளவில் கெடுமா, அது என்னன்னு நினைச்சிட்டானா போதும், அதை போய் விரட்டணும் முயற்சிலாம் பண்ணுறதில்ல. ரொம்ப அழகான ஒரு திருக்குறளை நேயர் சொக்கலிங்கம் எடுத்து சொல்லிருக்காரு. நேருக்கு நன்றி சொல்லி அடுத்த நேயர் வணக்கம்.
5: ஹலோ வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க?
5: திருப்பதி முதலியார் தேவி சார்.
0: பேசுங்கம்மா.
5: எங்க வீட்டுக்காரங்க திடீர்னு கடைக்கு போனவங்க கீழே வந்துட்டாங்க சார், ஒரு ரம்ஜான் அன்னைக்கு.
0: சரி,
5: ரொம்ப பயந்து போய் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, இனிமே நான் இந்த கையை தூக்க முடியாது, நான் ஒண்ணும் பண்ண முடியாது.

0: நானேஷ் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. காற்றில் தமிழும் கற்பூர பெட்டகம் காரைக்கால் வன்பலை 100.3. நாம் அனைவருக்கும் வந்த நிகழ்ச்சி சிந்தனை அரங்கம். நிகழ்ச்சியினுடைய தலைப்பு இடும்பைக்கு இடும்பை. யார் பேச வர்றாங்க கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: பாக்கம்பர்த்தியர் சுமதி.

0: சரி.
1: அப்புறம் ஹாஸ்பிடல் கழித்து போய் எக்ஸ்ரே எடுத்து பார்த்து எலும்பு நவுந்துருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டாங்க சார். அப்புறம் அறந்தாங்க எல்லாம் கூட்டு போய் கட்டு போ அது நட கூடி காலையே 4 மணிக்கே வச்சு சாப்பாடு எல்லாம் செஞ்சு கூட்டிட்டு போயிட்டு இப்ப நல்லா ஆயிட்டாங்க சார்.
0: அதனால
1: பயப்படாம எதுவுமே நான் துணிஞ்சு அவங்களை இட்டுட்டு போனேன் சார்.
0: எது வந்தாலும் வர வாங்க சரியாயிடும் அப்படின்னு நீங்க
1: ஹெல்மெட் பழையபடி இந்த கை வரும் உங்களுக்கு.
0: அதனாலதான் பாருங்க வள்ளுவர் வந்து மனைவியை வந்து வாழ்க்கை துணை நலம் அப்படின்னு வச்சார்.
2: அவனுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அதிக வேலை இருக்காது. அப்படி வேலை இருந்தாலும் தான் வேலை செய்யாம அடுத்தவங்க என்ன குறைச்சு செய்யறாங்கன்னு தான் பாத்துக்கிட்டு பாப்பல.
0: சரி,
2: நல்ல பொழுதை எல்லாம் தூங்கி கிடைத்தவர்கள் தாறு கட்டு நாட்டையும் இருந்தாங்கிற மாதிரி அந்த மாதிரி எண்ணங்களை வந்து முன்னாடி மாட்டிக்கணுங்க ஐயா.
0: மாத்தினாலே துன்பம் வராது. உழைக்கிற நோக்கம் உறுதி ஆயிட்டா, நாம உழைச்சு நாம சாப்பிடணுங்கிற எண்ணம் உறுதி ஆயிட்டா அடுத்தவனை கெடுத்து அவன் நல்லா இல்லாம போகணும் அவன்கிட்ட இருந்து எடுக்கணுங்கிற எண்ணம் வராது இல்ல. அப்ப ஒரு குணம் நம்மள்கிட்ட மாறணும். அந்த குணம் மாறணுச்சுன்னா நமக்கு நல்லது கிடைக்கும். ரொம்ப அழகா குணசேகரன் ஐயா எடுத்துக்காட்டியிருக்கிறாரு. இடும்பைக்கு இடும்பை கொடுக்கணும் அப்படின்னா கெட்டதை நினைக்காம இருந்தாலே இடும்பை நம்மள்கிட்ட வராது. ரொம்ப அழகான சொற்கள். நன்றி நேயருக்கு. நேரம் 10:30. இப்ப நேயர்கள் முகநூலில் என்ன பதிவிட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப அழகாக இடும்பைக்கு இடும்பை அப்படின்ன உடனே நேயர்கள் கருத்துக்களை பகிர்ந்துட்டு வந்திருக்கிறாங்க. காரைக்கால் நளினி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரே சொல் இதுவும் கடந்து போகும் அவ்வளவு தான் சார் அப்படின்ட்டாங்க. ஏன் ரொம்ப போட்டு இழுத்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி. டிஆர் பட்டம் நளினிஷங்கர், இடும்பைக்கு இடும்பை துன்பம் வரும்போது நாம் கலங்கக்கூடாது எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மதுரை சோமசுந்தரம் வணக்கம் சொல்கிறார். அதே மாதிரி கலைச்செல்வி, இடும்பைக்கு இடும்பை துன்பம் வரும்போது மனம் தளராமல் அதனை எதிர்கொண்டு துன்பத்தையே துன்பம் பார்த்து பயந்து ஓட விட வேண்டும். இதுவும் கடந்து போகின்ற மன உறுதி இருக்க வேண்டும்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அரசகுழி ஜான், விழுந்த இடத்தில் விதையாயிரு, முளைத்தால் மரம், இல்லையில் மண்ணுக்கு உரம். அதேபோல் துன்பத்தை கண்டு துவண்டு போய்விடக்கூடாது. வாய்ப்புக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கதிராமங்கலம் கணேசன் தங்கள், இடும்பைக்கு இடும்பை என்றால் துன்பத்திற்கு காரணம் அறிந்ததில் இருந்து விடுபட ஒரு நல்ல வழியை தேட வேண்டுமே ஒழிய அதை கண்டு துவண்டு விழுந்து விடக்கூடாது. துவண்டால் துணிவு வராது, விழுந்தால் சோகம் மாறாது. துணிவோம் உயர்வுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். தேவனுக்கு ஜோலட்சுமி இந்த கருத்தை சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வாழ்க்கை என்னும் பயணத்தில் நம்மை மகிழ்விக்க இன்பம் மட்டுமே வருவதில்லை, நம்மை சோதிக்க துன்பங்களும் வருவதுண்டு. அத்தகைய துன்பங்களிடம் நாம் அடிபணிந்து போகிறோமா, அல்லது துன்பங்களை நம்மிடம் அடிபணியை வைத்திருக்கிறோமா என்பதில் தான் நமது வெற்றியே இருக்குது. ஒரு பிரச்சனை நமக்கு வரும்போது மனம் சோர்ந்து தளர்ந்து பயந்து அழாமல், ஏன் இப்படியே நடந்துக்குது, எதுக்கு இப்படி நடக்குது என்று சிந்தித்து, தவறு எங்கே நடந்தது, எங்கே தவறு செய்தோம் என்று நிதானமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இதுதான் துன்பத்திற்கு நாம் தரும் முதல் தண்டனை. எதை கண்டு பயப்படுகிறோமோ அதை தைரியமாக எதிர்கொள்ளும் மன உறுதியின் பிரச்சனைகளை சந்திக்கும் போது துன்பங்கள் நம்மை விட்டு பின்தங்கி செல்லுமே தவிர நம்மை ஒன்றும் செய்யாது. எந்த துன்பங்களுமே நிரந்தரமானதில்லை. நம்முடைய அணுகுமுறைகள் தான் துன்பங்களின் கால அளவை தீர்மானிப்பதாக இருக்கிறது. ஆகையால் பயத்தை தூர வைத்து நம்பிக்கை அருகில் வைத்து வாழ்க்கையை ஜெயித்து விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மன்னார்குடி அண்ணாமலை, எவ்வளவு துன்பம் வந்தாலும் துன்பத்தை எல்லாம் கடந்து இறுதி வெற்றி பெறுபவன் தான் அண்ணாமலை அப்படின்னு வேற எழுதி அனுப்பியிருக்கிறார். துன்பம் வந்துவிட்டது என்று நினைத்து கவலைப்படுவதை விட அதிலிருந்து மேலே என்ன வழி என்பதை கண்டுபிடித்து செயல்பட வேண்டும். அரியலூர் மாவட்ட கீழ்குடிப்பு சிங்காரவேல் சொல்லியிருக்கிறாரு. பொதுத்துறை செல்வகுமார் என்ன சொல்லியிருக்கிறாரு, உங்களுக்கு சிந்தனை அரங்கத்திற்கு துன்பம் இடையூறு வரும்போது அதை கலங்காலம் விரட்டி துன்பத்திற்கு துன்பம் விடாக்கி அதை விரட்டி அடித்து விடுவார்கள் அப்படின்னு சொல்கிறார். உங்களுக்கும் சிந்தனை அரங்கத்திற்கும் துன்பம் இடையூறு வரும்பொழுது அதை கலங்காமல் விரட்டி அடைத்து துன்பத்திற்கு துன்பத்தை உண்டாக்கி அதை விரட்டி அழைத்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மயிலாடுதுறை ரேவதி நகர் 5 ரவிச்சந்திரன், இடும்பைக்கு இடும்பை துன்பத்தை எதிர்த்து போராடுவோம், வேதனையை எதிர்கொண்டு வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. காட்டுமலர் கோயில் மடப்புறம் தோப்பத்தில் வேல்முருகன், துன்பத்திற்கே துன்பம், மனித வாழ்க்கையை போராட்டம்தான் துன்பத்தை எதிர்த்து நிற்கும். உடல் தளர்ந்து போகலாம், மனம் தளரக்கூடாது. வாழ்க்கை ஒரு சக்கரம், துன்பமே இன்பமும் துன்பமும் நிமிர்ந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நிகழ்ச்சி தொடர்ந்து அடுத்தடுத்து என்ன சொல்கிறாங்க நேயர்னு கேட்கலாம். அதுக்கு முன்பாக

0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உலங்கணிந்த நல் வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: கரைக்கல் பண்பலின் ஒரு பிள்ளை மூன்றில் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சிந்தனை அரங்கம் இன்றைய தலைப்பு.

0: இப்போ இடும்பைக்கு இடும்பை நேரில் என்ன சொல்ல வர்றேன் கேட்கலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: நேச உள்ளங்களுக்கு பார்த்த வணக்கங்கள் சார். மதுரையிலிருந்து உங்கள் அன்பு சொன்ன ஆண்டனி
0: பேசுங்க.
1: சார், இன்பத்தில் மட்டும் பங்கிட்டு துன்பத்தில் மட்டும் ஷேர் பண்ணுறதுல ஒரு வாழ்க்கை நியதி அல்ல சார். ஷார்ட் அண்ட் ஸ்வீட், ஒரு குட்டி கதையோட சார். ஒரு அரசர் இருக்காரு, அரசர்த்தோடு ஒரு முறையிடுறாரு. என்னுடைய கவலையெல்லாம் இருக்குங்கய்யா, நீங்க தீர்த்து வைங்கன்னு சொல்லி முறையிடுறாரு அரசர்த்தை. அவர் அந்த நண்பர், அப்பயா அப்படி உன்னுடைய கவலையெல்லாம் ஒரு மூட்டையை கட்டி எடுத்துட்டோம் அப்படிங்கிறாரு. மூட்டையை எடுத்து கட்டி எடுத்துட்டு போறாரு. அப்புறம் அந்த அரசவையில வச்சுட்டு அரசர் ஆணிடுறாரு, ஊர் மக்கள் எல்லாம் அவங்க கவலையை ஒவ்வொரு மூட்டையும் எடுத்துட்டு கொண்டு வந்து வரவும் சொல்லி ஆணிடுறாரு ஊர் மக்கள்கிட்ட. அதன்படி ஒவ்வொருத்தருடைய கவலை ஒரு மூடையில குத்துக்கிட்டு பெரிய மூட, சின்ன மூட, கால்வாச்சு மூட, முழு மூட, அப்படி ஒரு கவலை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையை எடுத்துட்டு வர்றாங்க அந்த கவலைகளை. அப்ப வந்து எல்லா மக்களையும் அப்படியே ஒரு ஒரு ஒன்றித்து இருக்க வைத்து கரண்ட் அப்படி மூடைகளை வைத்து கரண்ட் ஆஃப் பண்ண சொல்றாரு. கரண்ட் ஆஃப் ஆகுது. கரண்ட் ஆஃப் என்ன, கரண்ட் ஆஃப் பண்ண உடனே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூடையை வந்து கலந்து எடுத்துக்கிறேன் சொல்லிட்டு எடுக்கிறாங்க. அப்புறம் கரண்ட் ஆஃப் பண்ண உடனே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறை மாற்றி மாற்றி மாற்றி எடுத்துக்கிறாங்க அந்த கவலைகள்ல. அப்படின்னு பார்க்கும் பொழுது வெளிச்சம் வந்துருது. அப்போ ஒவ்வொருத்தரும் என்ன நினைக்கிறாங்க, ஏன் நம்ம கொண்டு வந்த மூட சின்ன மூட, இப்ப நம்ம பெரிய மூடை பெரிய மூடை கவலை எடுத்துக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அழுகிறாங்க, முறையிடுறாங்க. அது மாதிரிதான்
0: சார் நம்ம இருக்கிறதே சிறப்புங்கிறீங்க.
1: அதான் சார், அப்படி நம்ம வாழ்க்கை பரவாயில்ல, இந்த தருணங்கள்ல நம்ம இறைவன் நல்ல வழி நடத்த.
0: சரி, நன்றி நன்றி.
1: இணைப்பு ஒரு அரசர் வந்து ஆணையர் சார்.
0: தேங்க்யூ. இணையக்கூடிய இடத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: யார் பேசுறது?
2: தேத்தாக்குடி வடக்கு செல்வ பாரதி.
0: பேசுங்க செல்வ பாரதி.
2: அதாவது இன்பம் துன்பம், வெற்றி தோல்வி, இரவு பகல் எல்லாமே மாறி மாறி வருவதுதான்.
0: சரி,
2: இன்பம்னு வந்திருந்து அடுத்த துன்பம் வரும், அடுத்த துன்பம் வந்தா அதுக்காக நம்ம கவலைப்படாது, நிச்சயம் அடுத்த இன்பம் வந்துதான். அதே மாதிரி தோல்வி அடைஞ்சா தோல்வக்கூடாது, நிச்சயமா அடுத்த முறை வெற்றி வரும்.
0: இல்ல இப்ப இன்பத்து துன்பத்துக்கு அடுத்து இன்பம் வரும்னு சொல்லு, துன்பத்திற்கு துன்பத்தை கொடுத்து ஓட விரட்ட விடுங்கன்னு சொல்றாரு.
2: ஆமா, அது நம்ம வந்து கலங்க கூடாது. வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், வாசனை வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எது வந்தாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை.
0: சூப்பர், நன்றி நன்றி
2: நன்றி சார்.
0: இது அழகா சொன்னீங்க. இணையக்கூடிய இடத்து நேர் வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: யார் பேசுவது?
3: எரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன்.
0: பேசுங்கம்மா.
3: வாழ்க்கை பாதையில சார் பல தடைகள் வரும்தான், அதை கண்டு நம்ம வந்து தோளக்கூடாது. இடர்கள் வந்து எவ்வளவு நம்மள துரத்தியே நினைச்சாலும் அந்த இடர்களுக்கு வந்து நம்ம வந்து தடை போடணும் சார். ஏன்னா நம்ம துன்பத்துக்கு வந்து துன்பம் கொடுக்க மனசை உருவாக்கிக்கணும், கொள்ளணும், நம்ம மனதை வந்து உருவாக்கிக்கணும். அதுல இருள் என்ற துன்பம் வரும் வேலையில அதை பார்த்து நம்ம பயப்படாம துன்பம் என்னும் மலையை கடக்க இரும்பு போன்ற மனதை வச்சுக்கிட்டோம்னா நம்ம வெற்றி எல்லாம் வெற்றி கண்டிப்பா வந்து சேரும் சார் என்பது என்னுடைய கருத்து.
0: நன்றி. இணைப்புல வந்ததுக்கு நன்றி. இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
4: அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது நாகூரிலிருந்து அலோன்ஸ் ராஜியா.
0: பேசுங்க.
4: இடும்பைக்கு இடும்பை. ஐயா, துன்பம் வாழ்க்கையில் வருவது சகஜம்தான்.
0: சரி,
4: துன்பமே வாழ்க்கை ஆகிவிட்டால் நம் நிலை என்ன ஆகும்?
0: அது ரொம்ப சகஜமா போயிடும்.
4: அதுக்கு ரொம்ப என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, துன்பம் என்ற நோய் வந்தால் அதை மகிழ்ச்சி என்ற மருந்தை போன்று அகற்ற வேண்டும்.
0: அகற்ற வேண்டும்,
4: அதுதான் புத்திசாலித்தனம்.
0: நம்ம கொண்டு மகிழ்ச்சியை ஃபிட் பண்ணும் அதுல.
4: ஆமா, நம்ம துன்பத்தை கண்டு துன்பத்தையே கண்டு துவங்கு போயிடக்கூடாது.
0: ஐயா, என்ன செய்யறது என்ன செய்யறது, அடுத்து நம்ம கையில மகிழ்ச்சி ஒண்ணு இருக்கு.
4: ஈஸியா எடுத்துக்கணும், ஈஸியா எடுத்துக்கிட்டு நம்ம மகிழ்ச்சியை உள்ள கொண்டு வந்தோம். அது துன்பம் காணா, அது தானாவும் ஓடிடும்.
0: ஓடிடும், நின்னா தானே.
4: துன்பத்தை கண்டு துவண்டு விடாத, துணிவே துணை என்று எதிர்பார்க்க வேண்டும்.
0: அவ்வளவுதான்.
4: அதாவது ஐயா, இந்த துன்பம்னு சொன்ன நேரத்தை எனக்கு ஒரு செய்தி நினைக்க வந்துச்சு.
0: என்னது?
4: பள்ளியிலிருந்து டீச்சர் போன் பண்ணாங்க.
0: என்ன சொல்லி?
4: உங்க குழந்தைக்கு அட்மிஷன் ஆயிட்டு, ஆனா அட்மிஷன் போட்டான் எல்லா இதுமே எங்க இடத்த அவங்களுடைய யூனிஃபார்ம், நோட்டு, புத்தகம், பேனா,
0: எல்லாத்துக்கும்
4: சாட்சி எல்லாமே எங்கிட்ட தான் வாங்கணும், வெளியில வாங்க கூடாதுன்னு.
0: சரி
4: சரிம்மா, வாங்கி கொடுத்துறேன். படிப்பு என்னம்மா? அப்படி என்ன? அது நீங்க வெளியில டியூஷன் தான் வச்சுக்கணும், எல்லாம் உங்ககிட்ட வாங்கணுமா?
0: ஆனா டியூஷன் பண்ணி வெளியில வச்சுக்கணும்.
4: டியூஷன் மட்டும் நீங்க வெளியில வச்சீங்கன்னு.
0: சரி,
4: இது துன்பமா இன்பமா
0: அப்படின்னு யாருக்கு?
4: என்ன
0: ஸ்டூடெண்ட் பள்ளிக்கூடத்துல சேர்த்த குழந்தை நான் தான்.

0: இது மாதிரி சில சம்பவங்கள் நடக்கத்தான் செய்யுதுயா. நம்ம இதெல்லாம் பெருசா பண்ணிய கூடாது. எடுத்து வாழ நினைத்தால் வாழலாம்.
1: வழியா இல்லை,
0: வழியா இல்லை இந்த பூமியில.
1: அருமையா அருமையா சொன்னீங்க ராஜ், நன்றி இணைப்புல வந்ததுக்கு. ரொம்ப அழகா பேசினாரு, நகைச்சுவையா பேசினாரு. இணையக்கூடிய இடத்து நேயர் வணக்கம்.
2: வணக்கம் சார், நான் கலப்பலேந்து பேசுறேன்.
1: பேசுங்கம்மா.
2: துன்பம் வரும், துன்பம் வராமல் இருக்கா சார் வாழ்க்கையில? தோண்டு விடக்கூடாது, அதுல இருந்து எப்படி மீளலாம் தான் பாக்கணும் சார்.
1: சரிம்மா, நன்றி இணைப்புல வந்ததுக்கு நன்றி. இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
3: ஹலோ வணக்கம்.
1: யார் பேசுவது?
3: கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
1: பேசுங்க ஐயா.
3: அதாவது உங்களுடைய அரிச்சந்திரனுக்கு வந்து படாத துன்பமே கிடையாது. அவரை எப்படியாவது ஒரு பொய் சொல்லாது வக்கீல் தான் நான் விடுவேன்னு சொல்லிட்டு ஆபீஸ் விசாரிச்சா இது பண்ணாங்க,
1: போட்டி
3: போடுறாங்க. அவரை பொய் சொல்ல வைக்கிறதுக்கு நாடு நகரம் மனைவி மக்கள் எல்லாத்தையும் இழந்து கூட அவர் வந்து அந்த பொய் நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமா இருந்தாரு. அதே மாதிரி தன்னோட பிள்ளைய கூட பாம்பு பிடிக்க வச்சு அந்த அந்த குழந்தைய கொண்ட போய் அந்த இதுல இது பண்ணும்போது இப்பனாலும் அவன் பொய் சொல்லி நம்ம பிள்ளை கேட்டி பொய் சொல்லுவான்னு நினைச்சா இது பண்ணுவான், இது பண்ணுவாங்க. அப்ப கூட அவர் வந்து சொன்னாரு, என் பிள்ளைய இறந்தாலும் சரி ஆனா நீ கொடுக்க வேண்டியது ஒரு மூளை புண்டு அந்த வாக்கியம் கொடுக்கணுமா, நீ கொடுத்தாதான் இந்த பிள்ளைய வந்து வயானத்துல அடக்குவேன் அப்ப அடக்கம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அப்பையும் பொய் சொல்ல மறுத்துட்டாரு.
1: அவருக்கு அவருக்கு ஒரே கொள்கை உண்மை பேசுறது மட்டும்தான், பொய் பேச
3: மாட்டார்.
1: வேற எந்த எதுவும் அவருக்கு துன்பம் இல்லை, பொய் பேசுறது மட்டும்தான் துன்பம்.
3: ஆமா, அதனால வந்து நான் எது அது சொல்ல மாட்டேன், சொல்லவே மாட்டேன். எனக்கு என்னையே அழிச்சாலும் சரி, நானே அழிஞ்சு போனாலும் சரி, எக்காரணத்தை கொண்டு நான் பொய் சொல்ல மாட்டேன், உண்மையை தான் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ துன்பத்திற்கு இடையிலையும் அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவளை வந்து தன்னோட நாடு நகரம் திரும்பவும் கிடச்சிச்சு அவருக்கு. அந்த மாதிரி நம்ம வந்து துன்பத்துக்கு துன்பமே நம்ம கொடுத்தோம்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறலாம். அதே மாதிரி தான் எல்லாரோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும்.
1: நன்றி, நன்றி இணைப்புல வந்ததுக்கு நன்றி.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நிகழ்ச்சி இணையக்கூடிய அடுத்த நேரம் என்ன சொல்ல வர்றாங்க கேட்கலாம். வணக்கம்.
6: வணக்கம் சார்.
1: யார் பேசுறது?
6: பாக்கம்பருத்தி சுமதி.
1: மீண்டும் வந்திருக்கீங்க.
6: ஆமா சார்.
1: சரி பேசுங்க.
6: நாம நினைத்ததை வந்து அடைய நினைக்கணும்னா இலக்கை அடையும் வரை எந்த துன்பம் வந்தாலும் சரி கலங்காம முன்னேறணும்.
1: சரி,
6: சாமர்த்தியம் இருந்துச்சுன்னா எதையும் சாதிக்கலாம் சார்.
1: சரி,
6: தைரியம் இருந்துச்சுன்னா எப்படியும் சாதிக்கலாம்.
1: எப்படியும் சாதிக்கலாம். சரி,
6: துன்பம் வந்து விட்டதேன்னு நம்ம வார்த்தையால பேசுவதை விட வாழ்ந்து காட்டுவதுதான் சிறப்பு.
1: சரிம்மா.
6: நமக்கு திறமை வேண்டும், வீழ்வது வேண்டும், இழத்தான் எழுந்து பார், வாழ்க்கை வெளிச்சமாகும்.
1: சரிம்மா, நன்றிம்மா இணைப்புல வந்ததுக்கு.
6: நன்றி சார்.
1: இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
7: வணக்கம் ஐயா.
1: யார் பேசுவது?
7: கருப்பம்பளம் தெற்கிலிருந்து சா சிவகுமார். நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்குங்க ஐயா, பேசுங்க.
7: அதாவது இடும்பைக்கு இடும்பை, அதாவது நமக்கு வந்து துன்பங்கள் வந்து அடுக்கடுக்காக படிப்படியாக வந்து கொண்டே இருக்கும். அதையெல்லாம் மனசை வந்து தளர விடாம நம்ம எப்படி அந்த துன்பத்திலிருந்து விடுபட முடியும்
1: அப்படின்னு பாக்கணும்.
7: அப்படின்னு பாக்கணும். சில இந்த கிராமத்துல சொல்லுவாங்க, இடிச்ச புண்ணிலையே இடிக்குது அப்படின்னு. அதாவது சா ஏறுனா முழம் சறுக்குது அப்படின்பாங்க. ஆக இதையெல்லாம் பார்க்கிற போது நமக்கு வந்து எவ்வளவுதான் துன்பங்கள் வந்தாலும் கூட நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மன தைரியத்தை விடாமல் அதுல வந்து நம்ம வந்து வெற்றி காண முடியணும். அதத்தான் அதான் சொல்றாங்க, பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு இது மேல்புறத்தில் இனிப்பு கீழ்ப்புறத்தில் கசப்பு, துன்பம் வரும் வேலையிலே சிரிங்க என்று சொல்லி வச்சார் வள்ளுவர். சரிங்க,
1: சூப்பர் சூப்பர், நன்றி.
7: வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
8: அதிகமா ஆசைப்பட்டு கடன் வாங்கி பொருட்கள் எல்லாம் வாங்கும் போது நமக்குதான் துன்பம் வந்து சேரும்.
1: துன்பத்தை கொண்டு வரதே நம்ம தான். துன்பத்தை முதல்ல வர மாட்டோம், அடுத்த துன்பத்தை அடிச்சு அடிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்கிறீங்க.
8: ஆமா.
1: சரி, நன்றி இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. ரொம்ப அழகாக சொன்னார், துன்பத்துக்கு காரணமே நம்ம தாங்க. அந்த முதல்ல அந்த காரண புலருக்கு நம்ம சரியாக இருந்தோம்னா துன்பம்ங்கிறதே வராது. ரொம்ப அழகாக சொன்னார். ஆரம்பம் நன்றி. இணையக்கூடிய எடுத்துனே.
9: ஹலோ
1: வணக்கம்.
9: வணக்கம் சார், நான் சிவபுரியிலேருந்து சோமசுந்தரம் பேசுகிறேன்.
1: பேசுங்க ஐயா.
9: அதாவது வந்து ஒரு துன்பம்ங்கும் போது அது இயல்பாக வர்றதுன்னா பரவாயில்லைங்க. அதை வந்து நம்மளே வந்து தேவையில்லாத பழக்க வழக்கத்தினால அதை ஏற்படுத்திக்கிட்டு

0: மரவழிச்சு கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு.
1: ஆமா, அதனால வந்து உடல்நிலை பாதிச்சு குடும்பத்திலயும் பிரச்சனை. இந்த மாதிரி பல விதமான விஷயத்துல நம்ம சொந்த காசுலயே அது சூனியம் வச்சுக்கிற மாதிரி ஆயிடுது.
0: ஓஹோ, இதுதான் அது.
1: அதுதான் அது. அதனால நம்ம வந்து துன்பத்தை எந்த அளவுக்கு தவிர்க்க முடியுமோ, எந்தெந்த விஷயம் தேவையில்லாத விஷயம் நமக்குங்கிறதெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்த்து அதன்படி நம்ம வாழ்க்கையை கொண்டு போனோம்னாலே சிறப்பா இருக்குங்க.
0: நன்றிங்க, நன்றி, ரொம்ப அழகா.
1: நன்றி, நன்றி.
0: தேவையற்றதை நீக்கினாலே துன்பம் வராது. வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: சார் வணக்கம், நான் நாளைக்கு
0: நல்லா இருக்கேன். யார் பேசுறது?
2: தஞ்சை மாவட்டம் கதிராமங்கலம் மீனா சாமியார்.
0: பேசுங்க.
2: அதாவது வாழ்க்கையில வச்சு பண்ணு
0: சார்,
2: துணிந்து செல், தொடர்ந்து செல், தோல்வி கிடையாது அப்படின்னு ஒரு பாட பாடல் வரும்.
0: சரி,
2: அது மாதிரி சார் வரும்போது நம்ம எதையும் வந்து எடுத்துட்டு வரலாம்.
0: சரி,
2: போகும்போது எதுவும் எடுத்துட்டு போக முடியாது. நடுத்தர வாழ்க்கையில நான் எல்லாருக்கும் பார்த்துட்டு நம்ம எது நினைச்சோம், எந்த வேலையை தொடங்கணுமா செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு ஆண்டவர்கள் சான்றோர்கள் சொல்லிருக்காங்க. அப்படி அந்த அவங்க சுப்படி கேட்டு நான் நினைச்சதை தொடர்ந்து நடத்தி கொண்டு வந்தா வாழ்க்கையை என்னைக்கு வெற்றி
0: பெறலாம். நன்றி, இணைப்புல வந்ததுக்கு நன்றி. இணையக்கூடிய எடுத்தனே. வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: இனிய காலை வணக்கம். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் ஆட்டோ துரை.
0: பேசுங்க
3: சார். இன்பம் துன்பங்கிறது சார், துன்பம் மட்டுமே வாழ்க்கை இல்லை, இன்பம் மட்டுமே வாழ்க்கை
0: இல்லை.
3: இன்பமும் வரும், துன்பமும் வரும். இதுனா எதிர்கொண்டு வாழணும். இன்பம் வரும்போது கழிக்கிறது, துன்பம் வரும்போது சலிக்கிறது. இத தவிர்த்து துன்பம் வர்றதுக்கு காரணம் யாரு? தானா வந்து முதல்ல ஆய்வு நடத்தணும். துன்பம் ஒரு மனிதனை தேடி வரும்போது துன்பத்துக்கு நாமளே யோசிச்சு பார்த்தா நாமளே காரணகர்த்தா இருப்போம். அந்த காரணம் மீண்டும் வராத அளவுக்கு, துன்பம் நம்மளை நெருங்காத அளவுக்கு கரெக்டா நேர்கொண்ட பார்வையோட வாழ்ந்தோம்னா துன்பங்கிறது நம்ம வாழ்க்கையில வராதுங்கிறது என்ன சின்ன கருத்து.
0: நன்றி, நன்றி. இணைப்புல வந்தது இணையக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம்.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம். யாருங்க? யாருங்க? உங்களுடைய இணைப்பு விட்டு வருதுமா? ஒழுங்கா இடத்துல இருந்து பேசுங்க.
4: முடிகண்டநல்லூர் வாசிகை முத்து.
0: பேசுங்க, பேசுங்க, பேசுங்க.
4: அதாவது சார், எனக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சு. அது உள்ள சிக்கலாம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும் அப்படின்னு.
0: அம்மா, உங்களுடைய இணைப்பு சரியில்லைம்மா, நீங்க மீண்டும் அடுத்த முறை முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய இணைப்பு
4: கேக்குதா?
0: ஓகே, பேசுங்க, பேசுங்க.
4: அதாவது சார், நம்ம சாப்பிடறது ஒரு இடியாப்பத்தை புழிஞ்சு வச்சுட்டு அதுல உள்ள சிக்கல் எல்லாம் எடுத்துட்டு தான் சாப்பிடுவோம். அது நடக்கிற கதையா சார்?
0: நடக்குமா?
4: நடக்குமா? நம்ம சாப்பிடவும் முடியாது, அதுவும் தீராது, நம்மளுக்கு பசியும் தீராது.
0: சேர்த்து அப்படியே உள்ள தள்ளணும். பிரிச்சுட்டே கூட
4: அது போலதான் சார். நம்மள்கிட்ட ஒரு மகிழ்ச்சியை வந்து ஒரு பத்து பேர்ட்ட சொன்னோம் வச்சுங்களேன், ஒரு ஜோக்க பத்து பேரும் சிரிப்பாங்க. ஆனா நம்ம விட்ட உள்ள கவலையை பத்து பேர்ட்ட சொன்னோம்னாக்கா இதை யாரும் அதுக்காக அழமாட்டாங்க. நம்ம தான் நம்ம கவலையை தீட்டு நம்ம தான் அழுக்கணும். எல்லா அம்மா எல்லா ஒரு காயத்துக்கும் மருந்து போட்டு ஆத்த முடியாது சார். மகிழ்ச்சியை வச்சுதான் சார் ஆத்தணும். ஒருத்தவங்க என்ன பண்ணாங்களா, டாக்டர் பார்க்க போனாங்களாம், என்னால மகிழ்ச்சியா இருக்க முடியல, என்னால ஒரு மனசு ஒரு இறுக்கமாவே இருக்குதுன்னாங்களாம். டாக்டர் சொன்னாரா, மகிழ்ச்சியான புக்கை படிங்களேன், மகிழ்ச்சியா இருக்கிறவங்கள்ட்ட பேசுங்களா, ஜோக்குள்ள மாதிரி சினிமாவெல்லாம் பாருங்களேன் அப்படின்னு. என்னால எப்பயுமே இருக்க முடியல, மனசு ஒரு இறுக்கமாவே இருக்கு, கவலையாவே இருக்கு, மகிழ்ச்சியா இருக்க முடியல. நீங்க வந்து சார்லி சாப்ளின் புக் வாங்கி படிங்க அப்படின்னாங்களாம். அதுக்கு அந்த சார்லி சாப்ளின் நான் தான் சொன்னாங்களாம். எல்லாரையும் மகிழ்ச்சி தர அவர்கிட்டயும் ஒரு கவலை இருக்கு.
0: அவர்கிட்ட ஒரு கவலை இல்ல, அவர் வாழ்க்கையே முழுக்க சோகமானது
4: கவலை. ஆனா பல பேரை சிரிக்க வச்சாரு பாருங்க.
0: அதான்
4: உள்ள அழுகிறேன் வெளியே சிரிக்கிறேங்கிற சொல்லுவாங்க பாத்தீங்களா. வெளியில சிரிக்கிற எல்லாருமே நல்லா சந்தோஷமா இருக்கிறவங்க கிடையாது சார். அவங்க உள்ளுக்குள்ள பல வெளியில வச்சுட்டு அழுகுறாங்க தான் சார். சொல்லுவாரு பாருங்க, எவ்வளவு அடிச்சாலும்
0: தாங்குறானு
4: சார்.
0: நன்றி.
4: கவலைப்படுற மாதிரி இருக்கணும் சார். வாய்ப்புக்கு நன்றி சார்.
0: சார்லி சாப்ளின் அவர் வாழ்க்கை ரொம்ப, அவருக்கு இரண்டு ஒன்றுக்கு இரண்டுக்கு மேற்பட்ட மனைவி, ஆனால் எல்லாமே அவருக்கு சோகமாக தான் அமைஞ்சது. ஆனால் அதை பற்றி அவர் கவலை பண்ணல, அவர் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருந்தார். அதுதான் ரொம்ப முக்கியம். ரொம்ப அழகாக நேயர் சுட்டி காட்டினாங்க. இணையக்கூடிய நேயர் வணக்கம். யார் பேசுவது? ஆமாம், உங்களுடைய இணைப்பு சரிவர இல்லை, சரியான இடத்துல பேசுங்க. பேசுங்க.
5: அரண்டவன் கண்ணுக்கு இரண்டுதெல்லாம் பேயின்னு சொல்லுவாங்கயா. பாக்குறது பூரா பயமா இருக்கும். ஏன்னா அது ஒரு தன்மயவாதிகளுக்கு வந்து எதுவுமே எதிர்த்து போராடுறதுக்கு அவங்களுக்கு தைரியம் இருக்காது. என்னைக்கு ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ எதிர்த்து போராட, நம்ம பிறருக்கு துன்பத்தை கொடுக்காம வாழ்ந்துட்டோமாண்டாவே நம்மளுக்கு வர்ற துன்பத்தை வந்து ஈஸியா நம்ம காலுக்கு கீழே போட்டு மிதிச்சிடலாங்கய்யா. ஏன்னு சொன்னா அந்த

0: தைரியத்தை இறைவன் வந்து எல்லாத்துக்கும் கொடுக்குறானா என்னங்கிறது தெரியல. ஆனா யாருக்கும் துன்பமா வாழாம இருக்கிறவங்களுக்கு துன்பத்தை ஒரு சில விஷயங்கள்ல கொடுக்கத்தான் செய்வோம். அதை நம்மளும் ஃபேஸ் பண்ணி நம்ம வாழ்ந்துக்கலாங்கிற ஒரு தைரியத்தையும் சேர்த்தே கொடுத்துட்றாங்கய்யா.
1: சூப்பர் சூப்பர், நன்றிமா.
0: நன்றி நன்றி.
1: நமக்கு இறைவன் தைரியத்தையும் சேர்த்து தான் கொடுக்குறான். துன்பம் அவன் தான், இது துன்பம் அவன் கொடுக்குறதில்ல, நம்மளாம் வரவழைச்சிக்கிறது தான் எப்பயுமே. ஆனால் அவன் அது வெல்லக்கூடிய ஆற்றல் நம்ம கொடுத்துறான். ரொம்ப நேரம் அழகாக சொன்னாங்க நேர். நன்றி நேயருக்கு. இணையக்கூடிய நேர் வணக்கம்.
2: ஏலே வணக்கம் ஐயா.
1: யார் பேசுவது?
2: திருப்பூர் மாநகர் மன்னரை பாரப்பாளையத்திலிருந்து சேரங்கத்தான் பேசுறேன் ஐயா.
1: பேசுங்க.
2: இடும்பைக்கு இடம்பை.
1: ம்,
2: அடிக்கடி மேற்கோள் காட்டி அன்னை தெரசா.
1: ம்,
2: அன்னை தெரசா வந்துங்க இது பண்ணுற போது இந்த கையில் வந்து எத்தில் துப்புனாங்களோ.
1: ம்,
2: ஆனா துன்பம் தான் விளை வச்சு அப்படிங்க. ஆனா அதை வந்து வர்ணிக்காம இன்னைக்கு அவங்கள வந்து சொல்றாங்க, அவங்களத்தான் பெருமை சொல்றாங்க நிறைய. இந்த மாதிரி அந்த மாதிரி எனக்கு சின்னது சீக்கிரமா சொல்லிடுங்க. ஒரு ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வந்து நின்று இந்த பக்கத்துல ஒருத்தர் 50 ரூபா கேட்டாருங்க. இன்னொருத்தரா எங்கிட்ட இல்லைங்க சாப்பிடுறது என்ன கொடுத்துரு அப்படி இருக்கிறதான் கொடு அப்படின்னு ஐயாரு கொடுக்குன்னு அடிச்சு
1: போடாரு
2: என்னையா. அப்ப நான் அதை விட்டுட்டு பெருந்தன்மை விட்டு வந்துட்டேங்க. ஆனா வந்து மத்தவங்கள அதை கேள்வி போட்டு நீ எப்படி அவரு நீ இது மாதிரி அடிக்கலாம்னு சொல்லி போட்டு ஒரு ஒரு 10-50 பேர் சேர்ந்து என்னை கூப்பிட்டு போய் அவருக்கு மன்னிப்பு கேள்னாருங்க. அப்ப வருத்தமா இருக்க இல்லைங்களா அந்த நம்ம நான் பெருந்தன்மை விட்டாங்க அவங்க வருது அதை அப்படித்தான் நினைக்கும் தலைக்கு பொருந்துமே தெரியலைங்க. வாய்ப்பிட்டு சேர்ந்து
1: நன்றி. எடுத்து நேயர் வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: எடுங்காட்டிலேயே வீரகம் பேசுறேன் சார்.
1: பேசுங்க ஐயா.
3: துன்பம் எப்போது நானும் வர்றது இல்லை சார், நம்ம வரவழைச்சுக்கிறதா சார். ஆமா, துன்பம் என்னைக்கும் பாருங்க, நம்ம இங்க நடந்து போறோம், தெரு போட போறோம், முள்ளு குத்திட்டு முள்ளு குத்திட்டு இருக்கிறோம். அது தானா ஒடியாத்த குத்துது?
1: நம்ம தானே குத்த குத்திக்கிட்டோம் போய்.
3: நம்ம போய் அதை குத்தி விட்டு அதை குத்துறோம்.
1: அதான் அதே மாதிரிதான் துன்பம் நமக்கு வந்துட்டுங்கிறோம் வரவழைச்சிட்டு. இதை விட முதல்ல சொன்ன உதாரணம் அருமையா இருந்தது. துன்பத்தை நம்ம தான் போய் எடுத்துக்கிறோம், தவிர அது வர்றதில்ல. ரொம்ப அழகா
3: குடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா சிவனுக்கு மயக்கம் வந்துருது. உடனே பார்வதி போய் உங்க கழுத்தை போய் பிடிச்சாங்க, அதுக்கு தானே இறங்க
1: கூடாதுன்னு.
3: அப்புறம் பாருங்க, ஏன்னா உலக தாக்கத்துக்கு தான் அவர் அது பேர் செஞ்சாரு.
1: சரிங்க சரிங்க, நன்றி.
3: துன்பம் எல்லாம் வந்து நம்மளா வரவழைச்சுக்கிறதா.
1: சரிங்க, நன்றி நன்றி. இணைப்புல வந்ததுக்கு நன்றி.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நம்ம முகநூலில் இது குறித்து போட்டிருந்தோம் இல்லையா, அதை பார்த்துட்டு நேயர்கள் கருத்துக்கள் அனுப்பியிருக்கிறாங்க. அதில் யார் யார் அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இடும்பைக்கு இடும்பை யார் போட்டிருக்காங்க? திருப்பூண்டியிலேருந்து சுந்தரி அனுப்பியிருக்கிறாங்க. சுந்தரி பாஸ்கர். எந்த துன்பத்திலும் தளராத மன வலிமை பெற்ற வல்லவர்கள் வரும் துன்பத்தை கடந்து உறுதியாக நிற்பார்கள், அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிப்பார். மன வலிமையை பெருக்கிக் கொண்டு துன்பத்தை திணறடிக்கும் வலிமை மிக்கவர்கள் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி டிஆர் பட்டினம் ரமேஷ் அனுப்பியிருக்காரு. மன உறுதியாலும் விடாமுயற்சியாலும் எந்த துன்பத்தையும் நம்மால் துரத்த முடியும். துன்பம் என்பது சில காலம் தான். நம்முடைய தொழிலும் சரி குடும்பத்திலும் சரி இந்த துன்பத்தை நாம் துரத்திய பிறகு நம்முடன் பல காலம் இருப்பது இன்பம் தான் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆட்டோ கார்த்திகேயன் பூந்தடை, எவ்வளவு சோதனை வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே கடந்து போயிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குடிக்கல்பாளையம் சாகுல் கமிந்த ராஜா, வாழ்க்கையில் எந்த ஒரு பெரிய சோதனையோ தோல்வியோ வரும்போது அதனை எதிர்த்து நிற்கக்கூடிய மன உறுதியை துன்பத்தை வெல்லுதல் கவலைகள் நம்மை தேடி வரும்போது நாம் கவலைப்படக்கூடாது, மாறாக துன்பத்தை எப்படி முறியடிப்பது என சிந்தித்து செயல்பட வேண்டும். அந்த செயல்பாடு துன்பத்திற்கு மிகப்பெரிய துன்பமாக அமைந்துவிடும். தீர்க்க முடியாத பிரச்சனைகள் என்று எதுவுமில்லை, நம்முடைய விடாமுயற்சியும் நம்பிக்கையும் இருந்தால் எத்தகைய இக்கட்டான சூழ்நிலையும் எளிதாக கடந்து செல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காட்டுமலார் கோயில் வேல்முருகன் அது மாதிரி படிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய நேர்கள் செய்திகள் அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. திருமலஸ்தான வீரசுந்தர், இடும்பை என்றால் துன்பம் என்று பொருள். துன்பம் வந்தபோது அதற்காக மனம் தளர்வார்கள், அந்த துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்கி அதனை ஓட்டி விடுவார்கள். வாழ்வில் தடைகளோ அல்லது பெரிய கஷ்டங்களோ வரும்போது கலங்கி போகாமல் தைரியமாக எதிர்த்து கொள்பவர்களை கண்டு வந்த துன்பமே பயந்து ஓடிடும். மன உறுதி கொண்டவர்கள் துன்பத்தை வென்று சாதனை படைக்க வேண்டும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ் அனுப்பியிருக்கிறாரு. இடும்பைக்கு இடும்பை, துன்பம் வரும்போது மனம் கலங்காமல் எதிர்த்து போராடி அந்த துன்பத்தையே துன்பத்தில் அழைத்து வென்று விடுவார்கள் மன உறுதி படைத்தவர்கள் என்பது இதன் பொருள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பாபு முல்லக்கால், துன்பம் வரும்போது மன உறுதியோடு களம் காண வேண்டும், விடாமரிசு தான் நம்ம வெற்றி பெற உந்துதலாக இருக்கும், அதுதான் இடும்பைக்கு இடும்பைன்னு சொல்லியிருக்கிறாங்க. தினமணியில் பல கருத்துக்களை வழங்கி கொண்டிருக்கிற காரைக்கால் பண்பலைக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு.

வரதராயன் கோட்டை பாரி வள்ளல் காரைக்கால் நளினி ஒரே சொல் இதுவும் கடந்து மோசார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி நிறைய நேயர்கள் நமக்கு அனுப்பியிருக்கிறாங்க. துன்பத்திற்கு துன்பம், இன்பத்து இடும்பைக்கு இடும்பை, ரொம்ப ஒரு நமக்கு வாழ்க்கையில் இது வேண்டிய ஒரு நினைப்பு அல்லது உணர்வு அல்லது செயல்பாடு, இது எப்படினாலும் வச்சுக்கலாம். நம்ம ரொம்ப அழகாக நேயர்கள் இந்த தலைப்பை கையாண்டாங்க. இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர், துன்பத்திற்கு கண்டு கலங்காதவர்கள், துன்பத்தையே கண்டு துன்பத்திற்கே துன்பம் கொடுத்து ஓட வைப்பவர் அப்படின்னு தான் இதுக்கு ஒரு பொருள் சொல்லியிருக்கிறாரு. வாழ்க்கையில் இன்பம் துன்பம் மாறி மாறி தான் வரும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு வழக்கம் இருந்தது காலத்தில். ஆனால் வள்ளலார் சொன்னார், இன்புறலாம் எவ்வுலகம் ஏத்திட வாழ்ந்திடலாம், எல்லாம் வல்ல சேர்த்து இறைமையும் பெற்றிடலாம்னார். இன்புறலாம், இன்பம் ஒன்று, இன்பம் ஒன்றே அடைதல் பொருட்டு அப்படின்னு வள்ளலார் சொல்கிறார். இன்பம் ஒன்றே அடைதல், துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் நம்ம அடைய முடியும் அப்படின்னு, ஒரு வாழ்க்கை முறையை பிற உயிர்களை காப்பது மூலமாக அதை அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஒரு உணர்வு, இடும்பைக்கு இடும்பை எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னா, வள்ளுவர் சொல்லியிருக்காருல, இடுக்க நடியாமங்கிற தலைப்பில் ஒரு 10 குறள் சொல்லியிருக்காரு பாருங்கள். அதை எப்போ பெறலாம் நம்ம அப்படின்னா, நமக்கு என்ன இருக்கணுமா, இன்பத்துள் இன்பம் விழையாதான் துன்பத்துள் துன்பம் உறுதல் இல்லன். இன்பம் வந்த காலத்தில் அந்த இன்பத்தை விரும்பி போற்றாதவன் துன்பம் வந்த காலத்தில் அந்த துன்பத்தை அடைவது இல்லை. அதான் முக்கியமான ஒரு உணர்வு. நமக்குள்ள ஒரு உணர்வு இருக்கணும். துன்பம் வருதா வல்லையா வர வைக்கிறவன் அடுத்தது. நமக்கு ஒரு இன்பம் வரும்பொழுது ஆகா ஓஹோ நம்ம குதிக்காமல் அது ஒரு இயல்பாக எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா, துன்பம் வரும்போது இயல்பாகவே அது கடந்து விடும், துன்பம் வராமல் வெகுண்டு சென்று விடும் அப்படிங்கிற ஒரு உணர்வு பூர்வமான ஒரு செயல் சொல்லியிருக்காரு. அதனால் வெற்றி எப்பயும் நம்ம பக்கம்தான் இருக்கும். அப்போ இடும்பையை விரட்டணும். அப்போ மற்ற உணர்வுகளை மிக தெளிவாக வைத்திருந்தால் அந்த துன்பம் வராது என்ற செய்தி நிறைவேறுது இன்றைய சிந்தனை அரங்கம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இனி உற்சாக மனக்கலை வணக்கம் நேயர்களே. நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. இது உங்களுக்கே உங்களுக்கான நிகழ்ச்சி தோழிகளே. வணக்கம் தோழி. தினம் தினம் வணக்கம் தோழி நிகழ்ச்சி ரொம்பவே சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. அது போல இன்றைய வணக்கம் தோழி நிகழ்ச்சி ஒரு ட்விஸ்டோட ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போதுங்க. ட்விஸ்டா, என்ன ட்விஸ்டா இருக்கும் அப்படின்னு இன்னடா நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜில் நம்ம வணக்கம் தோழி நிகழ்ச்சிக்கான போஸ்டரில் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் சைலண்டாக ரேடியோ மட்டுமே கேட்டுட்டு இருக்கவங்களுக்காக நானும் ஒரு முறை சொல்லணும்ல. அப்படி என்ன இன்னைக்கு ட்விஸ்டோட கேள்வி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமையல். சமையல் அப்படின்னு சொன்னாலே அது வந்து முக்கால்வாசி நேரம் அது பெண்கள் பக்கம்தான் நிற்கிது இல்லையா. அந்த சமையல் தினம் தினம் காலையில் சமைக்கிறோம், மத்தியானம் சமைக்கிறோம், பிடிச்சது எல்லாத்தையும் ஸ்நாக்ஸ் அப்படி இப்படின்னு முக்கால்வாசி நேரம் நமக்கு சமையல் கட்டிலேயே போயிடுது அப்படின்னு நிறைய பேர் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். இன்னைக்காவது ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கணும்ப்பா, இந்த சமையலை கொஞ்சம் தள்ளி வைக்கணும் அப்படின்னு நம்மளோட குட்டி மூளை கண்டிப்பாக யோசிக்குங்க.

என்னதான் எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்கறது, மற்றவங்கள வந்துட்டு சந்தோஷமா வயிறார சாப்பிட வைக்கிறது ஒரு பக்கம் சந்தோஷம் கொடுத்தாலும், தினம் தினம் ரெஸ்டே இல்லாமல் சமைக்கிறேன்ப்பா, இதுக்கு ஒரு ரெஸ்ட் வேணும் அப்படின்னு நம்ம யோசிச்சு போடுற பிளானு தாங்க இந்த சமையலுக்கு லீவ் விடுற பிளானு. இப்பவே புரிஞ்சிருப்பீங்க இன்னைக்கு எதை பத்தி பேச போறீங்க அப்படின்னா. ஆமா தோழிகளே, நம்ம ஒரு நாள் சமையலுக்கு லீவ் விடணும் அப்படின்னா என்ன மாதிரி எல்லாம் பிளான் பண்ணுவோம் தான் இன்னைக்கு வணக்கம் தோழி நிகழ்ச்சியில பகிர்ந்துக்க போறீங்க. இதனால நிறைய பேர் வீட்டில் அடடா நீ இப்படியெல்லாம் பிளான் போட்டிருக்கீங்களா அப்படின்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க தான். இருந்தாலும் ஒரு நாள் ஜாலியா என்டர்டைன்மெண்டா நம்ம போற பிளானையும் சொல்லிதான் பார்ப்போமே. உங்களோட இந்த சமையலுக்கு லீவ் விடுற பிளானை பத்தி தெரிஞ்சுக்க அவளோட காத்திருப்பது நான் உங்கள் அன்பு ஆர்ஜே அகல்யா பிரபாகரன். ஓகே, நாங்கள் ஃபேஸ்புக்கில் கமெண்ட்ஸும் போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால நீங்களும் கமெண்ட்ஸ் போடணும் அப்படின்னா நம்ம ஃபேஸ்புக்கில் போயிட்டு காரைக்கால் பண்பலை அப்படின்னு தமிழில் தட்டச்சு செஞ்சிங்கன்னா நம்மளோட பண்பலை ஃபேஸ்புக் பேஜ் ஓப்பன் ஆகிடும். அதில் வணக்கம் தோழி நிகழ்ச்சிக்கான போஸ்டர் இருக்குங்க, அதுக்கு கீழே உங்களோட கமெண்ட்ஸையும் கொடுங்க. இல்லை மேடம், நான் வந்து ஃபோன் பண்ணி உங்ககிட்ட பேசணும், என்னோட சமையல் விஷயங்கள் எல்லாத்தையுமே பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உடனே ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. 04368 இந்த முன்னேற்பு என்னோட 2311231 அல்லது 2994880 அல்லது 2995580 இந்த தொலைபேசி எண்ணிலோ அல்லது 9566427231 இந்த அலைபேசி எண்ணிலோ அழைக்கலாம். உங்களுடைய சமையலுக்கு லீவ் விடுற பிளான் பத்தி சொல்றதுக்கு ரெடியா இருங்க இந்த பாடலை தொடர்ந்து.

0: கரைக்கால் பண்பை நூறுபள்ளி மூன்றில் இது வணக்கம் தோழி. நிகழ்ச்சியில சமையலுக்கு லீவ் விட என்னெல்லாம் பிளான் போடுவீங்க அப்படின்னு தான் கேட்டிருக்கேன். நிகழ்ச்சியில வர இந்த தோழி என்ன சொல்றாங்கன்னு கேப்போம். வருக வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
1: திருத்தறிப்பூண்டி தேவி மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நலமா இருக்கும் தேவியம்மா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் மேடம், ரொம்ப நல்லா இருக்கேன்.
0: சொல்லுங்கம்மா, பண்பலையில் என்ன பாடல் வேண்டும்?
1: ரோஜா படத்துல இருந்து சின்ன சின்ன ஆசை அந்த பாடல்.
0: பாடல் கடுத்துலாம் சொல்லுங்க. நீங்க சமையலுக்கு லீவ் விடுறதுக்கு என்னெல்லாம் பிளான் போடுவீங்க?
1: நான் வந்து அவங்ககிட்ட சொல்லிடுவேன், எங்க நானே சமைச்சு நானே சாப்பிடறது ஒரு மாதிரி முகத்துல அடிக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கடையில வாங்கிட்டு வந்து சாப்பிடலாமான்னு கேட்பேன். நீ முன்னாடியே பிளான் பண்ணிட்டேன், நான் ஒரு நாளைக்கு மட்டும், ஆனா மாசத்துல ஒரு நாள் எப்பயாவதுதான் மேடம் வாங்குவோம், ரொம்ப எல்லாம் வாங்க மாட்டோம். நாங்க ரெண்டு பேர் தான் இருக்கோம், எங்க பையன் சென்னையில இருக்கான். அவன் வரப்பெல்லாம் கேட்பான், ஏதாவது கடையில வாங்கிட்டு வரட்டோமா, வித்தியாசமா ஏதாவது சாப்பிடுமா, இதையே சாப்பிடுறியேம்பான். ஆனா அப்பெல்லாம் தோணாது, ஏதாவது விருத நாள் அப்படியா போயிடும், இல்லதான் வேணாண்டா அப்படின்னுடுவான். அவன் அங்க போய் திட்டுவான், நான் வர்றப்பெல்லாம் நீ கேட்கவே மாட்டேங்கிற, ஆனா அப்பாட்ட மட்டும் கேக்குற அப்படின்பான்.
0: அது வந்து பிளான் இல்ல, பிளான் எங்க எக்ஸிக்யூட் ஆகுமோ அங்கதானே கேட்க முடியும்.
1: மேடம் அப்ப கூட எங்க அண்ணி சமைச்சு குழம்பு எல்லாம் வச்சு தொட்டுக்கெல்லாம் பண்ணி கூட்டிருந்தாங்க, வீட்டுல மட்டும் சாதம் மட்டும் போய் வச்சிங்க அப்படின்ட்டு. ஆனா நான் வந்து பிளான் பண்ணிட்டு வரக்கூடிய
0: நன்றி. உண்மைதாங்க, நம்ம சமையல் வந்து நம்ம சமைச்ச சாப்பாடை நாமளே சாப்பிட்டுட்டே இருக்கோம். என்னைக்காவது ஒரு நாள் ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் பிளான் அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னும் என்னென்னலாம் பிளான் வருதுன்னு கேட்டுருவோங்க.

0: உண்மைதாங்க, சின்ன சின்ன ஆசையில இதுவும் ஒரு ஆசை தான், சமையலுக்கு ஒரு நாள் லீவ் விடுறதும். ஓகே ஓகே, இப்போ நம்ம இன்னைக்கு வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் சமையலுக்கு லீவ் விடுறதுக்கு என்னெல்லாம் பிளான் போட்டிருக்கீங்க அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கோம். அது போல இப்போ வர தோழி என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்கம்மா?
1: விருதியூர்லேருந்து நதியா மேடம்.
0: சொல்லுங்கம்மா, பண்பலையில் என்ன பாடல் வேண்டும்?
1: பெரிய வீட்டு பணக்காரன் படத்துல மல்லிகை மல்லிகை தூதாக போ, அந்த பாடல் கொடுங்க மேடம்.
0: பாடல் கொடுத்துடலாம். சொல்லுங்க, நீங்க சமையலுக்கு லீவ் விடுறதுக்கு ஏதாவது பிளான் போட்டிருக்கீங்களா?
1: அந்த மாதிரி பிளானே போட முடியல மேடம்.
0: போட முடியல.
1: வீட்டுல யாராவது செஞ்சு குடுக்கற மாதிரி ஆள் இருந்தா நம்ம ஏதாவது பிளான் பண்ணலாம்.
0: கண்டிப்பா.
1: நம்ம வீட்டுல அந்த மாதிரி ஆள் இல்ல. அப்படி பிளான் பண்ணிட்டு இருந்தாக்கா நான் தான் பட்டினியா இருக்கணும்.
0: ஆஹா, அதுக்கு நம்ம பிளானே போடாம இருக்கலாம் அப்படிதானே?
1: கொஞ்சம்
0: போகும். அதனால நம்மளே இந்த இடத்துல எந்த ரெஸ்ட் வேணாப்பா சமைச்சிருவோம் அப்படிங்கிற முடிவுல இருந்துட்டீங்க. நிச்சயமாமா, நிகழ்ச்சியில இணைந்த மிக்க நன்றிமா.
1: நன்றி மேடம்.
0: நேற்று நமது பண்பலையில் நாளை காலை 6:30 எந்திருக்க காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
3: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட

0: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 இருக்கு. மயிலாடுதுறை நீடூர் தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வழங்கும்
1: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
2: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை பூமேக்ஸ். பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
3: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் சக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: நேற்கு நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்லா வழங்கும் பசந்தளர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்செல்ல வழங்கல் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
6: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேஸ்.

0: சக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: நேற்று நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலாட்லா பழங்கும் பசந்தளர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்செல்ல வழங்கல் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
3: நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும், உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கார எலக்ட்ரிகல்ஸ், கும்பகோணம் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
5: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.

0: 11:25 நம்ம வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு சமையலுக்கு லீவ் விட என்னெல்லாம் பிளான் போடுவீங்க அப்படின்னு தான் கேட்டிருக்கேன். அதுக்கு இப்ப என்ன பதில் சொல்ல வராங்கன்னு பாப்போம். வந்திருக்க நீங்க யாருன்னு கேட்கலாம். பாருங்க, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? சொல்லுங்கம்மா, பண்பலி என்ன பாடல் வேண்டும்? பாடல் கொடுத்துடலாம். சொல்லுங்க, நீங்க சமையலுக்கு லீவ் விடுறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்களா?
1: எதுவுமே பண்ணது இல்ல மேடம் இது வரைக்கும்.
0: அடடா, ஏன்
1: நம்ம சாப்பிடலனால வீட்டுல உள்ளவங்க சாப்பிடணும்னு சமைச்சியே வச்சு வைக்கிறாங்க நம்ம.
0: பாத்தீங்களா, அதாவது எனக்கு கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, என் குடும்பத்துக்கு நான் எப்போதும் சமைச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய தியாக மனசோட பேசிருக்கீங்க.
1: அது கோமா இருந்தா கூட சமையலுக்கு லீவுறது இல்ல மேடம்.
0: அடடா, இது பரவாயில்லையே. ஆனா என்ன, வீட்டுல கேட்டாதான் தெரியும். அப்பயாச்சும் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்தா வெளியில போய் சாப்பிடலாம் அப்படின்னு நினைப்பாங்களோ என்னமோ தெரியலையே வீட்டுல. அத போய் கேளுங்க, ஒரு நாளாவது நமக்கு சாப்பாட்டுல இந்த ரெஸ்ட் கிடைக்காதான்னு அவங்களும் யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல.
1: யோசிக்கவே மாட்டாங்க, அவங்களுக்கு வெளி சாப்பாடு பிடிக்காது அந்த அளவுக்கு.
0: அப்படியா? சூப்பர் சூப்பர். அப்படி இருக்க பிடிக்கும், ரொம்ப சூப்பருங்க. நிச்சயமா நிகழ்ச்சியில இணைந்த மிக்க நன்றிமா.
1: நன்றிங்க மேடம்.
0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 7 மணிக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் டைம்ஸ் பார்க் வழங்கும் தங்கமான நேரம். நாளை மாலை 5 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் வாங்க பேசலாம். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடுசெட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை அனைத்தும் விளம்பரதார நிகழ்ச்சிகள்.
2: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: வணக்கம் தோழி. நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் வர இந்த தோழி சமையலுக்கு லீவ் விடுறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணியிருக்காங்களான்னு கேட்போம். வருக வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
1: காட்டுமலார்குடி வட்டம் நாட்டார மதத்திலிருந்து மைனாவதி செந்தில்குமார் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, பண்பில் என்ன பாடல் வேண்டும்?
1: பாச்சா படத்திலிருந்து நீ நடந்தால் நடை அழகு, நீ சிரித்தால் சிரிப்பு, அந்த பாடல் போடுங்க.
0: பாடல் கொடுத்துலாம் சொல்லுங்க. நீங்க சமையலுக்கு லீவ் விடுறதுக்கு ஏதாவது பிளான் போட்டிருக்கீங்களா?
1: ரஜினி படம் வந்தாலே சினிமா பாக்க போவோம் குடும்பத்தோட. போயிட்டு பாத்துட்டு பாக்க போகும்போதும் ஒரு சமயம் பசங்க ஹோட்டல் ஏதாவது வாங்கி கொடுக்க சொல்லுவாங்க. மதியானம் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு போவோம். மதியானம் வர்றது இந்த ஈவினிங் 8 மணி ஆயிடும். உண்மையில நீ போய் செய்ய மாட்டேன், வீடு கடையிலேயே வாங்கிட்டு போயிடும். புரோட்டா ஏதாவது வாங்கி சாப்பிட்டு வந்துருவோம் மேடம்.
0: எனக்கு நிகழ்ச்சியிலிருந்தமைக்கு நன்றிமா.
1: நன்றி மேடம்.
0: நம்ம ஃபேஸ்புக் பேஜ்லயும் நம்ம வணக்கம் தோழி நிகழ்ச்சிக்கான போஸ்டர் போட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கும் நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த கமெண்ட்ஸையும் அப்படியே படிச்சுட்டு போவாங்க. கலாவதி

ராஜ்மோகன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அன்பான வணக்கத்தோட எரவாஞ்செடி கலாவதி ராஜ்மோகன் சமையலுக்கு பிளான்லாம் பண்ணி லீவ்லாம் போட்டதே இல்லைங்க. இது வரைக்கும் ஃபங்க்ஷன் டைமில் மட்டும்தான் எனக்கு சமையல் லீவே கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் உண்மைதாங்க. ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டாலும் நமக்கு லீவு ரெஸ்ட்டு கிடைக்கிது தான். இருந்தாலும் ஃபங்க்ஷனுக்கு போகணுங்கிற ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸான டைமும் வந்துடுது தான். அதுக்கப்புறமா டிஆர் பட்டினத்துலேருந்துட்டு நளினி சங்கர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்படிலாம் இல்லைங்க, நான் எப்போதுமே சமைச்சு தான் ஆகணும், லீவ்லாம் விட்டதும் இல்லை, பிளானும் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா திருமூலஸ்தானத்துலேருந்து வீரசுந்தரி சொல்லியிருக்காங்க, என்ன அப்படின்னா சமையலுக்கு பிளான் பண்ணி லீவ்லாம் விட்டதே இல்லைங்க, ஏன்னா வாரத்துக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நான் சமையல் கட்டிக்கே போவேன், மீது நாள்லாம் அம்மாவே சமைச்சிருவாங்க, அன்னைக்கும் நம்ம ரெஸ்ட் கேட்டால் நமக்கு ஏன் இந்த வீணான வேலையெல்லாம். அப்புறமா அடுத்து யார் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, மயிலாடுதுறை ரேவதி நகர்லேருந்து அஞ்சு ரவிச்சந்திரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சமையலுக்கு நான் இதுவரை லீவ் விட்டதே இல்லைங்க, எங்கள் பிள்ளைங்க நீங்கள் சமைச்சாதான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க, அதனால் நான் என்றைக்குமே சமைக்காமல் இருந்ததே இல்லை, ஹோட்டலில் போயிட்டு சாப்பிடுவோம் என்னைக்காச்சும் ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஐயாவாடியிலேருந்து கனிமொழி அசோக்ராஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முற்பகல் வணக்கத்தோடு எங்கள் வீட்டில் எல்லாமே நான் தான், லீவ் எல்லாம் போட முடியாது, ஏதாவது விசேஷம்னா லீவ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போல நீங்களும் உங்களுடைய சமையலுக்கு லீவ் விடுறதுக்கு என்னெல்லாம் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜில் கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த பாடலை தொடர்ந்து வந்து படிச்சிடலாம்.

0: வணக்கம் தோழி, நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். சமையலுக்கு லீவிட என்னெல்லாம் பிளான் பண்ணுவீங்க அப்படின்னு தான் கேட்டிருக்கேன். அது போல இப்ப வர தோழி என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். வருக வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
1: அம்மா தெரிஞ்சு அமுதா பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம் அமுதாமா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, பன்மலையில் என்ன பாடல் வேண்டும்?
1: சிக்கன் படத்துல இருந்து ராமனின் மோகனம் பாட்டு கொடுங்க.
0: பாடல் கொடுத்துடலாம். சொல்லுங்க, நீங்க சமையலுக்கு லீவ் விடுறதுக்கு ஏதாவது பிளான் போட்டிருக்கீங்களா?
1: பிளான்லாம் போட்டது இல்லை மேடம். சமயத்துல வெளியில எங்கேயா போயிருந்தாங்கன்னா நீங்க கடையில காட்டுங்க, நான் இருக்கிறத சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லுவேன்.
0: ஆஹா, அதாவது சமையல வந்துட்டு ரெஸ்ட் எல்லாம் எடுக்கிறது இல்ல, சிம்பிளா சமைச்சுக்கலாம் அப்படியும் ஒரு ஐடியா இல்ல?
1: ஆமா மேடம், வீட்டுல ஏதாவது வேலை இருந்ததுன்னா சமயத்துல கொஞ்சம் தயிர் சாதம் ஏதாவது செஞ்சு ஒரு ஊரை வச்சு கூட சிம்பிளா எடுக்கும்.
0: அவ்வளவுதான், நம்ம ரெஸ்ட் எல்லாம் இப்படிதான் டிஃபரெண்டா தான் இருக்கும் இல்லையா? முழுசாலாம் ரெஸ்ட் எடுக்க முடியாது, இருந்தாலும் வேலை பளுவ மட்டும் கொஞ்சம் குறைச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு புது டெக்னிக் சொல்லி இருக்கீங்க. நிச்சயமா நிகழ்ச்சியில இருந்தமைக்கு நன்றிமா. நேர்களுக்கு தங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவார் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நிறைய பேர் நம்ம ஃபேஸ்புக் பேஜில் கமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்கங்க. அது போல் வேலங்குடியிலேருந்து குணசுந்தரி என்ன சொல்ல, குணசுந்தரி செல்வநாதன் அவங்க என்ன சொல்லனா, பிளான் போட்டாலே ஃபெயிலாக தான் போயிடுது, எங்கேருந்து பிளான் போடுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் பந்தநல்லூர்லேருந்து ரெஃபேக்கா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹோட்டலில் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு சில நேரம் வீட்டில் சமைக்காமல் லீவ் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் பண்ணுறது, முத காலர் சொன்ன மாதிரி எப்போதும் நம்ம சமைச்சதை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் போர் அடிச்சா கடையில் சாப்பிட்றது வழக்கம் தானே. அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருக்காங்க யாருன்னு பார்த்தா, செந்தில்கண்ணன், ஷோபா செந்தில்கண்ணன் பேர்லத்துலேருந்து சொல்லியிருக்காங்க, அப்படியெல்லாம் முடியாது, கொஞ்சம் லேட்டாக வேணால் சமைக்கலாம் ஆனால் லீவெல்லாம் விட முடியாது, அவங்களுக்கு கடை சாப்பாடு பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் குத்தாலம் தேரடியிலேருந்து தில்லை வில்லாளன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விசேஷ நாட்களில் வேணா வீட்டில் சமையலுக்கு லீவு தாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் மவுரிக்காட்லேருந்து வித்யா வீரமணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சமையலுக்கு லீவ் விட பிளான் பண்ணதே இல்லை, ஏன்னா ஹோட்டலில் சாப்பிட யாருக்கும் பிடிக்காது, ஒத்தும் வராது, அதனால் சமைச்சு தான் ஆகணும், ருசிக்காக இல்லைனாலும் பசிக்காக சமைச்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மணக்குடியிலேருந்து சித்ரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சமையலுக்கு லீவ் விட பிளான் போட்டிருக்கேன் அப்படின்னாலும் சாப்பிட்றதுக்கு மட்டும் லீவே கிடையாதுங்க, சில நாட்கள் வெளியில் சாப்பிட்டு ஓய்வு எடுத்துக்கலாம் அப்படின்னு நினப்பேன், ஆனால் வீட்டோட சாப்பாடு அதோட சுவை தனிதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நன்னிலத்துலேருந்து சுகுணா சுப்பிரமணியன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காலை வணக்கத்தோட குடும்பத்தினருடன் எங்கேயாவது வெளியில் போனால் சந்தர்ப்பம் அமையுங்க, அப்போ மட்டும் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன

சொல்லியிருக்காங்கன்னா ராத்திரி மட்டும்தான் செய்ய முடியும், மத்தியானம் ஏதாவது சிம்பிளாக செஞ்சுட்டு ராத்திரி வேணா வெளியில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரு அப்படின்னா பிரியாலட்சுமி எந்த ஊர்லேன்னு சொல்லியிருக்காங்கன்னு தான் தெரியல. அப்புறமா சமையலுக்கு லீவ் என்பதே கிடையாதுங்க, ஃபங்க்ஷனுக்கு போனால் மட்டும்தான் ஒரு வேளை மட்டும் லீவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரு பார்த்தா பனங்காட்டாங்குடியிலேருந்து அனுஷயா சங்கர் தான் இந்த கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா யார் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா அதம்பாடிலேருந்து கலைச்செல்வி தான் சொல்லியிருக்காங்க, எனக்கு திருமணம் ஆன போதுலேருந்தே சமைக்க தெரியாதுங்க, பக்கத்து வீட்டிலேருந்து கேட்டு கேட்டு தான் சமைச்சேன், ஆனால் லீவும் எடுத்துக்க முடியாது, நம்ம சமைச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையினால லீவே எடுத்துக்கல, சமைச்சுக்கிட்டே தான் இருப்பேன், ஆனால் இப்போ மருமக வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போல உங்களுடைய கமெண்ட்ஸை நம்ம கரைக்கல் பண்பலை ஃபேஸ்புக் பேஜில் கொடுங்க, இந்த பாட்டை தொடர்ந்து வந்து படிக்கலாம்.

0: வணக்கம் தோழி, நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில வர இந்த தோழி யாருன்னு கேட்போம். வருக வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
1: திருவாரூர் மாவட்டம் பனங்குடியில இருந்து லதா பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, பன்மலையில் என்ன பாடல் வேண்டும்?
1: புதிய வார்த்தைகள் இருந்து நம்தன நம்தன தாளம் வரும்
0: பாடல் கடுத்துடலாம். சொல்லுங்க, நீங்க சமையலுக்கு லீவ் போடுறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்களா?
1: ஊருக்கு போயிடுவேன் மேடம், அப்ப பிளான்
0: போட்டுருவேன்.
1: ஒரு வேளையாவது சாப்பாடு செஞ்சுதான் ஆகணும்.
0: நிகழ்ச்சியில் நிறைய கமெண்ட்ஸ் நமக்கு வந்துகிட்டே இருக்குங்க. அது போல இப்ப யார் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா, பூத்திரையிலேருந்து சித்ராதேவி செல்வகுமார் தான் சொல்லியிருக்காங்க. இனிய காலை வணக்கத்தோட எங்க மேடம் லீவெல்லாம் விட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னைக்காவது கடையில் உணவு மட்டும் வாங்கி சாப்பிடுவோம் அவ்வளோதான், ஆனால் லீவெல்லாம் கொடுக்கறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சமையலுக்கு லீவ் போட்டிருக்கேன், அப்போ நாங்கள் வெளியூரில் பயணம் என்பதால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வெளியூர் பயணம் பண்ணுறதுனால நான் சமையலுக்கு லீவ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நமக்கு ஒரு கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. சண்முகப்பிரியா சரவணன் எந்த ஊருன்னு தான் சொல்ல மறந்துட்டாங்க. அப்புறம் காரைக்கால்லேருந்து நளினி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சமையல் என்பது ஒரு கலை, அது கேள்வி, அது வந்து ஒரு கலைங்க. உடனே இஷ்டத்துக்கெல்லாம் செஞ்சு நல்லா சாப்பிடுவோம், ஆனால் திருப்தியாக சாப்பிடுவோம். என்னைக்காவது ஆசைப்பட்டா சொல்லிட்டே லீவ் போட்டுடலாம், ஏன் தேவையில்லாமல் பிளான் எல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தூங்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னு பார்த்தா ராஜலக்ஷ்மி தான் இந்த கமெண்ட்ஸை நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா கலைவாணி வெங்கடேஷ வாட்டாறு மன்னார்குடியிலேருந்து எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, எப்போதாவது லீவ் போட்டுருக்கேன், அதுவும் ராத்திரி சமையலுக்கு மட்டும்தாங்க லீவ் போட்டிருக்கேன், மற்றபடி நான் தான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மன்னார்குடியிலேருந்து ஜெயசித்ரா அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் வீட்டில் எல்லாமே நான் தாங்க, நான் சமைச்சாதான் நல்லா இருக்கும்னு சொல்லி வேலை வாங்குறாங்க, முடியலைன்னு சொன்னால் என்னைக்காச்சும் ஒரு பிரியாணி மட்டும் வாங்கி சாப்பிடுவோங்க அப்படின்னு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் கொடுங்கங்க. நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜில் நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸை போட்டிங்க அப்படின்னா நான் அதை நிகழ்ச்சி முடியறதுக்கெல்லாம் படிச்சிடலாம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

இன்னைக்கு வணக்கம் தோழி நிகழ்ச்சியில சமையலுக்கு லீவுட என்னெல்லாம் பிளான் போட்டிருக்கீங்க அப்படின்னு தான் கேட்டிருந்த நிறைய தோழிகள் வந்து அவங்க என்னெல்லாம் பிளான் போட்டிருக்காங்க, இல்லை பிளானெல்லாம் போடல தானாகவே நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில பேர் சமைச்சுதான் ஆகணும், ஒரு வேலை மட்டும் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அது போல நிறைவா ரெண்டு பேர் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க, அவங்களோட கமெண்ட்ஸையும் படிச்சிடலாம். நன்னில மல்லிகா தான் இந்த கமெண்ட்ஸை போட்டிருக்காங்க. சமையலுக்கு லீவ் போட்டிருக்கேன், வெளியில ஃபங்க்ஷனுக்கு போகும்போது ஒரு வேலை மட்டும் லீவ் விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, புவனகிரியிலேருந்து சுமதி பாபு தான் இந்த கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. மற்றவங்களுக்காக இல்லைனாலும் நமக்காக நாம் சமைச்சுதாங்க ஆகணும், லீவெல்லாம் போட்டால் வயிறு பசிக்குமே, அதனால் லீவெல்லாம் எடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நம்ம வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் தோழிகள் எல்லாமே ரொம்ப ஆர்வமாக கலந்துக்கிட்டு அவங்க சமையலுக்கு லீவ் விடுறதுக்கு என்னெல்லாம் பிளான் போட்டாங்க அப்படின்னு நம்மக்கிட்ட சூப்பராக பகிர்ந்துக்கிட்டாங்கங்க. இது போலவே சைலண்டாக கேட்டுட்டு நம்மளும் நிறைய பிளான் போட்டிருக்கோம், ஆனால் சொல்லலன்னு மனசுக்குள்ளேயே இருக்கிறவங்களுக்கு இருந்தாலும் நம்ம பிளானு நமக்கு தெரியும்ல. பிளான் பண்ணி லீவ் போடணும் இல்லை, ஆனால் என்ன கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் நமக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தில் மட்டும்தாங்க நம்ம எதனா ஒரு பிளான் போட்டு இப்போவாச்சும் சமையலுக்கு லீவ் விடலாமா அப்படின்னு யோசிப்போமே தவிர எதுவுமே ஒரு இன்டென்ஷனலாக பண்ணுறது இல்லைங்க. அதனால் என்னைக்காச்சும் வீட்டில் இருக்கவங்க கொஞ்சம் டயர்டாக இருக்காங்களோ, அப்படி இல்லை அவங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு தேவை அப்படின்னு குடும்பத்தில் நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு நாள் அவங்களோட சமையலுக்கு லீவ் கொடுத்து தான் பாருங்களேன். இன்னைக்கு வணக்கம் தோழி நிகழ்ச்சி ரொம்பவே சுவாரஸ்யமாக நிறைவடைஞ்சிச்சுன்னு தாங்க சொல்லணும். இது போல ஒரு இனி தருணத்தில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலோடு நம்மிடமிருந்து விடைபெறுகிறது வணக்கம் தோழி.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 12 மணி. எஃப்எம் எக்ஸ்பிரஸ் இன்றைய நிகழ்ச்சிகளின் முன்னோட்டம் கேட்கலாம். இவ் அறிவிப்பினை தொடர்ந்து 12:10 மனதில் நின்றவை. 12:50 ஜெயங்கொண்டம் ராமநாகை மாளிகையின் பசுந்தளிர். 12:55 பன்னிசை. 1 மணிக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை. 1:55 மெல்லிசை. 2 மணிக்கு லஞ்ச் பிரேக்கில் கேள்விக்கென பதில். 2:30 லஞ்ச் பிரேக்கில் சங்கீத சாரலில் ஓ எஸ் தியாகராஜன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 3 மணிக்கு எல்எஸ்சி. 3:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் எல்எஸ்சி. 4 மணிக்கு அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர் நிகழ்ச்சியில் இம்மாதம் 8ஆம் தேதி அன்று ஒலிபரப்பான நாகப்பட்டினம் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை பிராந்திய இணை இயக்குநர் திருமதி பி பரமேஸ்வரி அவர்கள் பங்குபெற்ற நேரலை நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு. மாலை 5 மணிக்கு நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் உலாவரும் நேரம் விளம்பரதார நிகழ்ச்சி. 5:15 காலையோசை. 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேலை. 6 மணிக்கு பன்னிசை. 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமது. வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன்சுரு டி சி அரங்கநாதன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. மகளிருக்கான உடல் நல பிரச்சனைகள் குறித்து சித்த மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் உதவி சித்த மருத்துவ அதிகாரி டாக்டர் பி சத்யமீரா அவர்கள். 6:45 இசை தூரிகை. 7 மணிக்கு பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர். 7:25 காரைக்கால் கேம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட்டின் உழவர் அரங்கம் மரம் சார்ந்த விவசாயம். காரைக்கால் திருப்பட்டினம் ஜி ஜெய்கணேஷ் அவர்களுடன் நேர்முகம். 8 மணிக்கு காற்றில் வரும் கானம். 8:30 காரை எக்ஸ்பிரஸ் 100.3. 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை. காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இன்சொல் அமுது. வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன்சுரு டி சி அரங்கநாதன் அவர்கள். 10 மணிக்கு இரவும் மலரும். 11 மணிக்கு காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். கேட்டது இன்றைய நிகழ்ச்சிகளின் முன்னோட்டம். எஃப்எம் எக்ஸ்பிரஸ்.
1: தெவிட்டாத தெல்லமுதாய் தமிழோசை.
2: நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன்.
3: தெய்வீக ராகங்களாய் தமிழிசை.
1: தமிழ் மணக்கும் பாடல்களாய் திருமுறை.
3: செவி இனிக்கும் நாள்தோறும் இருமுறை.
1: காரைக்கால் பண்பலையில் ஒவ்வொரு நாளும் பிற்பகல் 12:55
3: மாலை 6 மணிக்கும்
1: இன்னிசையாய் உலாவரும்.
3: பன்னிசை.

மனதில் நின்றவை, நேயர்களின் கடித வழி விருப்ப கானங்கள். நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க, பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், வில்லிவாக்கம் குபேந்திரன், வெண்கரும்பூர் நேரு, மேட்டுப்பாளையம் பூமொழி கஜேந்திரன், முத்தரசநல்லூர் நவீன் சுந்தர், இளையான்குடி இக்பால், சித்தி கத்தீஜா, அப்துல் மஜீத், ரிஃபாயா, முகமது ஹசன், நூருல் ஃபாத்திமா, இவர்களுக்காக உலாவரும் பாடல் அக்னி நட்சத்திரம் படத்திலிருந்து. கே ஜே யேசுதாஸ், சித்ரா குரல்களில், இளையராஜா இசையில், வாளியின் வரிகளில்.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். இன்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 மனதில் நின்றவை. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் தேவா இசையில் SP பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில் மறி கொழுந்து படத்திலிருந்து. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க வெண்கரும்பூர் நேரு, கொள்ளிடம் காமராஜ், செங்கம் புனிதன், வடகரை சின்னதுரை, விருத்தாச்சலம் விருத்தகிரி, பெண்ணாடம் சுமதி, செம்மனார்கோவில் குணசேகர், திலகவதி, பொன்சே ஆறுமுகம், ஜனனி, பாலையூர் செல்வராஜ், செல்வி.

0: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
1: நேர்களே, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சுளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தரப்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
2: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
3: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
2: ஜிஎல் மருத்துவமனை
3: காரைக்கால்.
1: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும்.
4: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
5: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
4: பிபிஎன் கண் மருத்துவமனையும்
6: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
7: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
1: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர்.
8: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமது.
9: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
1: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் ஊரும் உறவும்.
10: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங் தான்.
1: உங்கள் மனதோடு இணைந்த சுகமான ராகங்களோடு உலா வந்து கொண்டிருக்கும் இது காரைக்கால் பண்பலை 100.3 மனதில் நின்றவை. நாகப்பட்டினம் லக்ஷ்மி பாலு, சுபா வேல்முருகன், விவின் பாலாஜி, கவிபாலா, கும்பகோணம் டி எஸ் பாலு, செமினார் கோவில் கண் ஸ்ரீராமுலு, சாந்தி குருநாதன், கபிலன் சுபா, மருவத்தூர் மாதேஸ்வரன், செல்வம் அமுதா, சதீஷ், சரவணன், பூம்புகார் சுந்தரவள்ளி, சங்கரன், நெய்தவாசல் பார்த்தசாரதி இவர்களுக்காக உலாவரும் பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில் புதிய தென்றல் படத்திலிருந்து.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
3: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 மனதில் நின்றவை நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா குரல்களில் தேவா இசையில் தாய்க்குளமே தாய்க்குளமே படத்திலிருந்து. இந்த பாடலுக்காக விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க எருக்கட்டாஞ்சேரி, சுப்ராயலு, நாகலட்சுமி, தில்லையாடி வீராசாமி, தமிழன்பன், நவீலன்,

கீழையூர் உத்ராபதி தேன்மொழி, கடிச்சம்பாடி மகேந்திரன் ஆனந்த், பரசலூர் மல்லிகா, கீழமுக்கூட்டு சம்மனார் கோவில் அன்பழகன், வீரகடோர்கஜன், பாஸ்கர், பாலு, மூர்த்தி, சபரி.

இசை தென்றலாய் உலாவரும் இது கரைக்கால் பண்பலை 100.3 மனதில் நின்றவை. கங்களாஞ்சேரி முருகேசன் மைதிலி இனியா, சூரனூர் காமாட்சி சுப்பிரமணியன், விலமல் தியாகராஜன், கமலேஷ் கமலப்பிரியா, சீர்காழி வட்டம் மேலமாத்தூர் கலைஞர் தாசன் பாரி, இவர்களுக்காக உலாவரும் பாடல் ரெட்டைவால் குருவி படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று 2 நாள் பயணமாக மங்கோலியா சென்றுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் எல்லைப்பகுதி பாதுகாப்பு குறித்து இன்று முதல் 4 நாட்கள் நாடாளுமன்ற நிலைக்குழு ஆய்வு மேற்கொள்கிறது. மேகதாது அணை பிரச்சினையில் தமிழக அரசு எவ்வித சமரசத்திற்கும் உடன்படாது என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். கொலம்பியா அதிபராக வலதுசாரி கட்சித் தலைவர் எபிலார்டோ எஸ்பிரியா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் பிரீத்தம் கேந்திரே தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று 2 நாள் பயணமாக மங்கோலியா சென்றுள்ளார். இந்த பயணம் குறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அந்நாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து தாம் நடத்தவுள்ள பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமையும் என்று குறிப்பிட்டுள்ளார். மங்கோலிய வெளியுறவு அமைச்சர் பேட்ஸ்கேயை தாம் சந்தித்து பேச இருப்பதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தமது மங்கோலிய பயணத்தை முடித்துக்கொண்டு டாக்டர் ஜெய்சங்கர் வரும் புதன்கிழமை தென்கொரியா செல்கிறார். அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் சோஹென் மற்றும் அந்நாட்டு தலைவர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேசவுள்ளார். ஜேஜூவில் உள்ள அமைதிக்கான அமைதி கூட்டத்தில் அவர் பேசவுள்ளார். அப்பகுதியில் வளர்ச்சிக்கான திட்டங்கள் குறித்தும் டாக்டர் ஜெய்சங்கர் விவாதிக்க உள்ளார். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்களில் எல்லை பாதுகாப்பு மற்றும் நாட்டின் வெளியுறவு கொள்கை தொடர்பான விஷயங்கள் குறித்து திரு சசி தரூர் தலைமையிலான வெளியுறவு விவகாரங்களுக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு இன்று தமது ஆய்வை தொடங்கியுள்ளது. ஜம்மு, ஸ்ரீநகர், கார்கில், லே ஆகிய இடங்களுக்கு நேரடியாக சென்று இந்த குழு 4 நாட்கள் ஆய்வு மேற்கொள்கிறது. சிந்து நதிநீர் பகிர்வு ஒப்பந்தத்தை இந்தியா தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கும் சூழ்நிலையில் அண்டை நாடுகளுடனான இருதரப்பு உறவுகள் குறித்தும் இக்குழு ஆய்வு மேற்கொள்கிறது. எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதி மற்றும் சர்வதேச எல்லைப் பகுதிகளில் எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை தடுப்பது மற்றும் அச்சுறுத்தல்களுக்கு தீர்வு காண்பதற்கான முயற்சிகள் குறித்தும் நாடாளுமன்ற நிலைக்குழு ஆய்வு செய்ய உள்ளது. கிழக்கு லடாக் பகுதியில் அமைந்துள்ள சீனாவுடனான எல்லைக்கோட்டு பகுதியில் தற்போது நிலவும் சூழ்நிலை குறித்தும் ஆய்வு மேற்கொள்ளப்படவுள்ளது. 2 யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த அரசு மற்றும் ராணுவ அதிகாரிகளுடன் பாதுகாப்பு தொடர்பான விஷயங்கள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட உள்ளது. இக்குழு புதுதில்லியிலிருந்து புறப்படும் முன் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி அண்டை நாடுகளுடன் இந்தியா மேற்கொண்டுள்ள உறவுகள் மற்றும் வெளியுறவு கொள்கைகள் குறித்து விளக்கினார். மேகதாது அணை பிரச்சினையில் தமிழக அரசு எவ்வித சமரசத்திற்கும் உடன்படாது என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். பேரவையில் இன்று காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு தமிழக அரசால் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் குறித்து சில கட்சிகளின் உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்து பேசிய அமைச்சர், இந்த அணை கட்டுவதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கக்கூடாது என முதலமைச்சர் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும் பிரதமரை நேரில் சந்தித்து இது தொடர்பாக வலியுறுத்தியதாகவும் தெரிவித்தார். காவிரி நதிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண புதிய நடுவர் மன்றம் அமைப்பதால் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்றும் திரு ஆனந்த் விளக்கமளித்தார். தமிழகத்தில் உள்ள அனைத்து தொழிற்சாலைகளிலும் விபத்து நடைபெறாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கண்டிகை பேரில் நேற்று ஏற்பட்ட விபத்து குறித்து பேரவையில் விதி 110 கீழ் விளக்கமளித்த அமைச்சர், உயிரிழப்பை தடுக்கும் வகையில் மாநில அரசு துரிதமாக செயல்பட்டதாக தெரிவித்தார். கோவாவில் இரும்பு தாது சட்டவிரோத சுரங்க முறைகேடு தொடர்பான வழக்கில் 1023 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்க இயக்குநரகம் முடக்கியுள்ளது. இது தொடர்பாக அந்த இயக்குநரகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் சல்கோகர் மைனிங் இண்டஸ்ட்ரீஸ் உள்ளிட்ட நிறுவனங்களின் சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமலாக்க இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம்.

0: வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் 2 நாள் பயணமாக இன்று மத்திய பிரதேச மாநிலம் போபால் செல்கிறார். இன்று மாலை போபால் மாவட்ட ஆட்சியருடன் அவர் ஆலோசனை நடத்த உள்ளார். நாளை தேவாஸ் மாவட்டத்தில் உள்ள டோகாகுயி என்ற கிராமத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டங்களை டாக்டர் எல் முருகன் தொடங்கி வைக்க உள்ளார். பிரிக்ஸ் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களின் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் பாதுகாப்பு ஆலோசகர்கள் பங்கேற்கின்றனர். உலகளாவிய பாதுகாப்பு சவால்கள் குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்படும். உறுப்பு நாடுகள் எதிர்கொள்ளும் தேசிய பாதுகாப்பு சவால்கள் குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட உள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிராக அமைக்கப்பட்டுள்ள பிரிக்ஸ் குழு வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கை குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட உள்ளது. கொலம்பியா அதிபராக வலதுசாரி கட்சித் தலைவர் அபிலார்டோ எஸ்பிரியா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அதிபர் தேர்தலில் இடதுசாரி வேட்பாளர் இவான் கெப்பிடாவை அவர் வென்றார். எஸ்பிரியா 1,29,00,000 வாக்குகளும் கெப்பிடா 1,27,00,000 வாக்குகளும் பெற்றனர். அமெரிக்கா, அர்ஜென்டினா, சிலி நாடுகளின் தலைவர்கள் எஸ்பிரியா வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியாவுடன் 428 மில்லியன் டாலர் மதிப்பிலான பாதுகாப்பு தளவாடங்களை வழங்க அமெரிக்கா ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின்படி அதிநவீன ஹோவிட்சர் பீரங்கிகள், அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர்கள் உள்ளிட்டவற்றை இந்தியாவிற்கு வழங்க இருப்பதாக அமெரிக்க ராணுவ தலைமையகமான பென்டகன் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தளவாடங்களை வழங்குவதுடன் அவற்றின் பராமரிப்பிற்கு தேவையான உதிரி பாகங்கள் மற்றும் பிற சேவைகளை வழங்கவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இந்திய பொறியாளர்களுக்கு உரிய பயிற்சி, தொழில்நுட்ப சேவைகளையும் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை 3% குறைந்துள்ளது. சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுவார்த்தைகளை அடுத்து கச்சா எண்ணெயின் விலை குறைந்துள்ளது. ஈரானிலிருந்து ஏற்றுமதி அதிகரிப்பதற்கும் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் தடையற்ற போக்குவரத்திற்கும் வழி ஏற்பட்டுள்ளதால் கச்சா எண்ணெய் விலை சற்று குறைந்துள்ளது. சர்வதேச சந்தையில் பிரெண்ட் கச்சா எண்ணெய் பீப்பாய் 1 $79 அமெரிக்காவின் மேற்கு டெக்சாஸ் கச்சா எண்ணெய் பீப்பாய் 1 $75 உள்ளது. மேற்கு வங்கம் ஜல்பாய்குடியில் நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 6 அதிகரித்துள்ளது. அரசு போக்குவரத்து கழக பேருந்தும் ட்ரக்கும் மோதிய விபத்தில் இந்த விபத்து நேரிட்டது. காயமடைந்த 25 பேர் ஜல்பாய்குடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அம்மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ஆனந்தமய் பர்மன் மருத்துவமனைக்கு நேரில் சென்று காயமடைந்தவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி இரங்கல் தெரிவித்துள்ளார். பஞ்சாப், ஹரியானா, உத்தராகண்ட், ஹிமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளம், கர்நாடகா, கோவா, அசாம், மேகாலயா உள்ளிட்ட மாநிலங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானா, கிழக்கு உத்தரப்பிரதேசம், கிழக்கு மத்திய பிரதேசம் உள்ளிட்ட பகுதிகளில் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் பிரீத்தம் கேந்திரே தங்கப்பதக்கம் வென்றார். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 1 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று சீன தைப்பேயை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி இன்று இரவு 9 மணிக்கு நடைபெறுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் எகிப்த் 3-1 என்ற கோல் கணக்கில் நியூசிலாந்தை வென்றது. டலாஸில் இன்று இரவு 10:30 நடைபெற உள்ள ஆட்டத்தில் அர்ஜென்டினா ஆஸ்திரியாவை எதிர்கொள்கிறது. நாளை அதிகாலை 2:30 நடைபெறும் ஆட்டத்தில் பிரான்ஸ் ஈராக்குடன் மோதுகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஒருநாள் கிரிக்கெட் தொடர் அடுத்த மாதம் 14ஆம் தேதி தொடங்குகிறது. முதல் போட்டி எஜ்பஸ்டனில் 14ஆம் தேதியும், இரண்டாவது போட்டி கார்டிஃபில் 16ஆம் தேதியும், மூன்றாவது மற்றும் இறுதிப் போட்டி லார்ட்ஸில் ஜூலை 19ஆம் தேதியும் நடைபெற உள்ளன.

0: முன்னதாக இந்தியா அயர்லாந்துக்கு எதிராக 2 20-20 கிரிக்கெட் போட்டிகளில் விளையாட உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று 2 நாள் பயணமாக மங்கோலியா சென்றுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் எல்லைப்பகுதி பாதுகாப்பு குறித்து இன்று முதல் 4 நாட்கள் நாடாளுமன்ற நிலைக்குழு ஆய்வு மேற்கொள்கிறது. மேகதாது அணை பிரச்சினையில் தமிழக அரசு எவ்வித சமரசத்திற்கும் உடன்படாது என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். கொலம்பியா அதிபராக வலதுசாரி கட்சித் தலைவர் எபிலாஜோ எஸ்பிரியா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் பிரீத்தம் கேந்திரே தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 12:50.
2: 105 ஆண்டுகால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: இனி கேட்கலாம் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
4: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தளிர், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
5: வணக்கம் தம்பி.
6: வணக்கம்.
5: உங்க பேர் என்ன?
6: வி ஹரிகிருஷ்ணன்.
5: எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
6: சரக்குடி.
5: எந்த ஸ்கூல்ல என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
6: ஜிபிஎஸ் சர்மாவளங்கே ஸ்கூல்ல இருந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
5: சரிங்கப்பா, இன்னைக்கு நேர்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
6: திருக்குறள்.
5: திருக்குறள் சொல்றதுக்கு முன்னாடி உங்க நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? திருக்குறள் யார் எழுதுனாங்க?
6: திருவள்ளுவர்.
5: சரியா சொன்னீங்களே.
6: திருக்குறள் அகரமுகர எழுத்தெல்லாம் ஆதிபவம் மறுட்டே உலகை கட்டணாய பயணம் கொள் பாலவர் நட்டார் தொழ எண்ணி மனமிசை எங்கினா மாணவி சேர்ந்தா நிலமிசை நீந்து வருவா வேண்டுதல் வேண்டாமை நிலா நடி சேர்ந்தாருக்கு ஆண்டும் நிலைமை இல்லை இது செய்யும் செய்தா பொருள் செய்பவருந்தால் மாட்டு ஒரு வாயில் ஐந்து வித்தான் பொய் தீர் ஒழுக்க நிலைந்தால் நீந்து வருவா தனக்குமே இல்லாத தால் சேர்ந்தார் கல்ல மணக்கவளை மாற்றல் அரிதி அறவாளி அந்த நான் தால் சேர்ந்தார் கல்ல பிறவால் நீன்றல் அரிதி கோழில் பொறியில் குணமிழவே என் குணத்தால் தாளை வணங்கா தலை பிறவி பெருங்கலை நீந்துவர் நீந்தான் இரவன் அடி சேராதா துப்பார்க்கு துப்பாய துப்பார்க்கு துப்பாய தூளு மலை என்னென்ப என் எழுத்தென்ப எவிரண்டும் கண்ணென்ப காலம் உயிருக்கு தீனா சுட்டப்பொன் உள்ளாரும் ஆறாதே நாவினா சுட்டவரே கற்க கசரட கற்பவின் கட்டப்பின் நிற்க அதற்கு தகை அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தான் ஆர்வர புன்கனின் மூசல் தரும் துப்பார்க்கு துப்பாய துப்பார்க்கு துப்பாய தூளு மலை நன்றி மறுப்பது நன்றன்று நன்றல்ல நன்றே மறுப்பது நன்றே.
5: சூப்பரா சொன்னீங்களே திருக்குறள். நீங்க படிச்சு முடிச்சு பெரிய ஆள பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
6: போலீஸ்.
5: போலீஸ் ஆகி என்ன பண்ண போறீங்க?
6: திருநங்களை பிடிச்சி நல்ல வழியில நடத்துவேன்.
5: சூப்பரா சொன்னீங்களே. நீங்க வருங்காலத்துல சிறந்த காவல் அதிகாரி ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பை சார்பாக வாழ்த்துக்கள்.
6: தேங்க்யூ.
4: இதுவரை பசுந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.
1: கேட்டது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால், இனி கேட்கலாம் பன்னிசை.

0: பன்னிசை கேட்டீர்கள். தெவிட்டாத தெல்லமுதாய் தமிழோசை.
1: நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன்.
2: தெய்வீக ராகங்களாய் தமிழிசை.
0: தமிழ் மணக்கும் பாடல்களாய் திருமுறை.
2: செவி இனிக்கும் நாள்தோறும் இருமுறை.
0: காரைக்கால் பண்பலையில் ஒவ்வொரு நாளும் பிற்பகல் 12:55
2: மாலை 6
0: இன்னிசையாய் உலாவரும்
2: பன்னிசை.

0: பாரு, நல்லா பாடிட்டு இருந்த ரேடியோவை வந்ததும் திருவினா எப்படி கேக்குறதா?
1: எப்பவும் நான் தான் நேரா நேரத்துக்கு ரேடியோ வைப்பேன், இன்னைக்கு நீங்க வச்சீங்களாக்கும். அப்படி என்னென்ன கேட்டீங்க?
0: பாட்டுனா எனக்கு உசுறு. சினிமா பாட்டு மட்டும்தான் கேட்பேன்னு நினைச்சியா? கர்நாடக சங்கீதத்தை தவறாம கேட்பேன். எம்எஸ் சுப்லட்சுமி அம்மா பாடினாலும் கேட்பேன், கிளாரினெட்டும் கேட்பேன்.
1: இருங்க இருங்க, கிளாரினெட்டா?
0: நாதஸ்வர இசை மாதிரியே இருக்கும்.
1: வானொலிக்கு வயது என்ன தெரியுமா?
0: வானொலிக்கு அகவை 90.
2: வாழ்க வளர்க ஆகாஷ்வாணி, நம் வானொலி நம் பெருமை.
3: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களை, காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 Facebook, Instagram, YouTube, X வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. என்றும் உங்களுடன், இசையுடன் பயணிப்பது

0: ஆம் நேர்களே, நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 1 மணி. பண்பலையில் நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் வழங்கும் தேன்மழை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை உங்களுக்கு வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: தேன்மழையில் ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் பொங்கி வரும் காவேரி திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு குரல் அருண்மொழி, சித்ரா, இசை இளையராஜா.

தென்மழையில் ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் பெரிய மருது திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு குரல் ஸ்வர்ணலதா, இசை இளையராஜா.

0: நிற்கு நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தாருப்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நமது பண்பலையில் நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்ட் இயற்கை உரம், அதிக மகசூல அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நமது பண்பலையில் நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சல் அமுது தார்பைகள் கிரீனேட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
4: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: தேன்மழையில் ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் ஊர்காவலன் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு குரல் SB பாலசுப்ரமணியம், சித்ரா, இசை சங்கர் கணேஷ், பாடலுக்கு வரிகள் வாலி.

0: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
1: நேர்வே நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பழகவிருப்போர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கும் மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. பண்பலையில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் தேன்மழை. நிகழ்ச்சியில் வரும் இந்த பாடல் சக்திவேல் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு குரல் அருண்மொழி, ஸ்வர்ணலதா, இசை இளையராஜா.

0: நேயர்களுக்கு தங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவார். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: தென்மழையில் ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் தர்மத்தின் தலைவன் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் பாலி, பாடலுக்கு குரல் எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா.

0: பண்பலையில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிய தீன்மழை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி.
0: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 1:30. நேர்களே, காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. தென்மழையில் ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் இளையராஜா இசையில், கங்கை அமரன் வரிகளில்

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: தென்மழையில் நிறைவாக ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் ரிக்ஷா மாமா திரைப்படத்திலிருந்து.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். தமிழக தொழிற்சாலைகளில் வரும் காலங்களில் விபத்துக்களை தவிர்க்க உரிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளும் என்று மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஷ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் உரிமை மற்றும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தில் மாநில அரசு எவ்வித சமரசமும் செய்யாது என்று நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் சட்ட வல்லுநர்களின் ஆலோசனைப்படியே புதிய நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என தனி தீர்மானத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றுவதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்கோத்ரா குறிப்பிட்டுள்ளார். கோவை, நீலகிரி, திண்டுக்கல் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் உள்ள அனைத்து தொழிற்சாலைகளிலும் விபத்து நடைபெறாமல் தடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொண்டு வருவதாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஷ் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகை பேரில் தனியார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்து குறித்து சட்டப்பேரவையில் இன்று அவை விதி 110 கீழ் விளக்கம் அளித்த அமைச்சர் இந்த தகவல் தெரிந்ததும் முதலமைச்சர் எடுத்த துரிதமான நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டினார். விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கவும் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு உரிய தீவிர சிகிச்சைகளை அளிக்கவும் முதலமைச்சர் அறிவுறுத்தியதாகவும் கூறினார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு தொழிலாளர் மாநில ஈட்டுறுதி காப்பீடு திட்டம் மற்றும் வருங்கால வைப்பு நிதியை உடனடியாக வழங்கவும் முதலமைச்சர் ஆணை பிறப்பித்ததாகவும் தெரிவித்தார். இவ்விபத்து குறித்து தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை இயக்குநர், மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் உள்ளிட்டோர் விசாரணை நடத்தி 24 மணி நேரத்திற்குள் முதலாவது அறிக்கையையும் முழுமையான விவரங்களுடன் 3 நாட்களுக்குள் அறிக்கை சமர்ப்பிப்பதற்கும் முதலமைச்சர் உத்தரவிட்டதையும் சுட்டிக்காட்டினார். தொழிற்சாலைகளில் வரும் காலங்களில் எவ்வித விபத்தும் நடைபெறாமல் தடுப்பதற்கு நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளும் என்றார்.
1: இனி வரும் காலங்களில் இது போன்ற விபத்துகளை தவிர்க்கும் பொருட்டு அசாடஸ் இண்டஸ்ட்ரிகளை உடனடியாக குழு அமைத்து ஆய்வு செய்யவும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளனர். அதன் அடிப்படையில் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் மொத்தம் 54,957 தொழிற்சாலை உள்ளன. இதில் அபாயகரமான தொழிற்சாலைகள் 6,669 உள்ளன. இனி வரும் காலங்களில் அனைத்து தொழிற்சாலைகளிலும் இதுபோல் நடக்காமல் இருக்க அனைத்து
0: தமிழகத்தின் உரிமை மற்றும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தில் மாநில அரசு எவ்வித சமரசமும் செய்யாது என்று நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை பிரச்சினை தொடர்பாக சில விளக்கங்களை சட்டப்பேரவையில் தெரிவித்த அவர், தமிழகத்தின் வாழ்வாதார பிரச்சினையான மேகதாது அணை பிரச்சினையில் எந்த சமரசத்திற்கும் மாநில அரசு உடன்படாது என்றார். கர்நாடக முதலமைச்சர் காவிரியின் குறுக்கே மேகதாது பகுதியில் அணை கட்டுவது குறித்து கருத்து தெரிவித்தவுடன் முதலமைச்சர் திரு விஜய், அரசு தலைமை வழக்கறிஞர், அரசு துறை அதிகாரிகள், உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் ஆகியோருடன் ஆலோசித்ததை குறிப்பிட்டார். மேகதாது அணை கட்டுவதற்கு மத்திய அரசு எந்தவிதத்திலும் அனுமதி வழங்கக்கூடாது என்று மத்திய அரசுக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியதாகவும் இதுகுறித்து பிரதமரை நேரில் சந்தித்து வலியுறுத்தியதையும் சுட்டிக்காட்டினார். இன்றைய சூழலில் புதிய நடுவர் மன்றம் அமைப்பது அவசியமானது என கருதிதான் எதிர்க்கட்சித் தலைவர் சொன்ன கருத்தை தீர்மானத்தில் சேர்க்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டதாகவும் அவர் கூறினார். காவிரி நதிநீர் பிரச்சினைக்கும் மேகதாது அணை தொடர்பான பிரச்சினைக்கும் சம்பந்தம் இல்லை என்று தெரிவித்த அவர், புதிய நடுவர் மன்றம் அமைப்பதால் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பிற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது எனவும் கூறினார். இந்த விவாதத்தின் போது பேசிய பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார், புதிய நடுவர் மன்றம் அமைப்பது கர்நாடகத்திற்கு சாதகமாக அமைந்துவிடும், எனவே அது கூடாது என்று தெரிவித்ததுடன் இதற்கு பாமக எதிர்ப்பு தெரிவிப்பதாக கூறினார். இது தொடர்பாக பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு ராமச்சந்திரனும் புதிய நடுவர் மன்றம் கூடாது என தெரிவித்தார். மேலும் ஒரு தீர்மானத்தின் மீது திருத்தம் வந்தால் அவை உறுப்பினர்களுக்கு அந்த திருத்தத்தை வழங்கி அது குறித்தும் விவாதித்து இருக்க வேண்டும் என்றார். இது தொடர்பாக விரிவான விளக்கம் ஒன்றை அளித்த மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, விவசாயிகள் உட்பட ஒட்டுமொத்த தமிழர்களின் உணர்வுகளை மதித்துதான் இந்த தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். கர்நாடக அரசு விரிவான திட்ட அறிக்கையை வழங்கலாம் என்று மத்திய நீர்வள ஆணையம் தெரிவித்த கருத்து என்பது உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு மாறானது என்றார். முன்பு மேகதாது அணை கட்டுவது விவசாயத்திற்காக என கூறிய கர்நாடக அரசு தற்போது பெங்களூரு மக்களின் குடிநீர் ஆதாரத்திற்காகவேதான் மேகதாது அணையை கட்டப்போகிறோம் என்று சொல்வதாக சுட்டிக்காட்டினார். அதனால்தான் சட்ட வல்லுநர்கள் நீர் மேலாண்மைத்துறை அதிகாரிகளை கலந்தாலோசித்து அவர்களின் வழிகாட்டுதல்களின்படி புதிய ஆணையம் அமைக்க வேண்டும் என்ற முடிவை அரசு எடுத்ததாக தெரிவித்தார். இதுகுறித்து முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சட்ட வல்லுநர்கள் அதிகாரிகளுடன் ஆலோசித்து இந்த புதிய ஆணையம் அமைப்பது அவசியம் என்று தெரிவித்துள்ளதையும் திரு

0: ஆதவ் அர்ஜுனா சுட்டிக்காட்டினார். இந்த புதிய ஆணையம் அமைவதால் நமக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்றும், ஏற்கனவே வழங்கப்பட்ட உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கும் பாதகம் வராது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மேகதாது பகுதியில் காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு அணை கட்டுவதை தடுப்பது தொடர்பாக பேரவையில் முதலமைச்சரால் கொண்டுவரப்பட்டு ஒருமனதாக நிறைவேற்றிய தீர்மானத்தின் மீது சில கருத்துக்களை தெரிவிப்பதற்கு பிரதான எதிர்க்கட்சியான திமுக, அஇஅதிமுக, பாமக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் அனுமதி கோரினர். இதற்கு அனுமதி மறுத்த பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் பேரவையில் இந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட பிறகு இதுகுறித்து பேச அனுமதி இல்லை என்றார். மேகதாது அணை பிரச்சினை தொடர்பாக பொதுப்பணித்துறை அமைச்சரின் விரிவான விளக்கத்திற்கு பின் பேரவை நடவடிக்கைகள் முடிவதற்குள் பேச அனுமதிக்கிறேன் என்று அவைத்தலைவர் தெரிவித்தார். பேரவையில் எழுப்பப்படும் உரிமை மற்றும் பிரச்சினைகள் குறித்தும் அவை உறுப்பினர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் பேரவைத் தலைவர் சில விளக்கங்களை அளித்தார். இப்பிரச்சினையின் மீது கருத்து தெரிவிக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்திய அஇஅதிமுக சட்டமன்ற குழு தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமியின் கோரிக்கை ஏற்கப்படாததால் அவரும் அஇஅதிமுக உறுப்பினர்களும் வெளிநடப்பு செய்தனர். இதனிடையே சட்டப்பேரவைக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய திரு எடப்பாடி கே பழனிசாமி, காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பு வழங்கியுள்ள நிலையில் மீண்டும் நடுவர் மன்றம் ஏன் என கேள்வி எழுப்பினார். மேகதாது விவகாரத்தில் திருத்தம் செய்யாத தீர்மானத்தை அஇஅதிமுக ஆதரிக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பேரவையின் கண்ணியத்தையும் மாண்பையும் சிதைக்கும் வகையில் நடந்து கொள்ளக்கூடாது என்று அவைத்தலைவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக தமிழக முதலமைச்சர் திரு விஜய்க்கு பேரவை சார்பில் இன்று பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றுவதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்கோத்ரா குறிப்பிட்டுள்ளார். கொச்சியில் குறு சிறு நடுத்தர தொழில் முனைவோருக்கான சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், இந்நிறுவனங்கள் வருவாய் மட்டுமல்லாது ஏராளமான வேலைவாய்ப்புகளை வழங்குவதாக கூறினார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் மங்கோலியா கொரியா நாடுகளுக்கு இன்று முதல் வரும் 25 வரை அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார். தமது பயணத்தின் முதற்கட்டமாக இன்று மங்கோலியா செல்லும் அவர் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் பெட்ஸட் செகுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தையை மேற்கொள்கிறார். கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனை, பேருந்து மற்றும் ரயில் நிலையங்களில் சுற்றித் திரியும் தெருநாய்களை அப்புறப்படுத்துவது தொடர்பாக அறிக்கை அளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் மாநில இளையோர் விருதிற்கு தகுதியுடையவர்கள் வரும் 6 தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: சிவகங்கை மாவட்டத்தில் சமூக வளர்ச்சிக்கு சேவையாற்றும் இளைஞர்களின் பணியை அங்கீகரிக்கும் விதமாக 15 முதல் 35 வயதிற்குட்பட்ட இளைஞர்களில் தலா 3 ஆண் 3 பெண்களுக்கு விருதுடன் 1,00,000 ரூபாய் பாராட்டு பத்திரம் பதக்கமும் வழங்கப்பட உள்ளது. மத்திய மாநில பொதுத்துறை பல்கலை கல்லூரி மற்றும் பள்ளிகளில் பணியாற்றுவோர் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். சிவகங்கையிலிருந்து ஆ. முருகன்.
0: தூத்துக்குடியில் பலத்த சூறாவளி காற்றால் முடிவைத்தானைந்தல் பகுதியில் 100 வீடுகள் சேதமடைந்ததாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: தூத்துக்குடி வாகைக்குளம் விமான நிலையம் அருகே உள்ள டோல்கேட் அருகே தரையிலிருந்து வீசிய உளுதிகளுடன் கிளம்பிய சுழல் காற்றானது முடிவைத்தானுதல் கிராம பகுதியிலும் சூழ்ந்தது. பல குடியிருப்பு பகுதிகளிலும் மரங்கள், மின்கம்பங்கள் அனைத்தும் சேதமடைந்தன. இன்று காலை நடைபெற்ற கணக்கெடுப்பு பணியில் சுமார் 70 வீடுகள் சேதமடைந்துள்ளதாக கணக்கு எடுக்கப்பட்டுள்ளன. சிலருக்கு காயங்களும் ஏற்பட்டுள்ளது. காயம் ஏற்பட்டவர்களுக்கு மருத்துவ குழுவினர் மூலமாக உரிய சிகிச்சையும் அளிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.
0: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, திண்டுக்கல், தேனி, சிவகங்கை, கன்னியாகுமரி, மதுரை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லண்டனில் நடைபெறும் புரோ லீக் ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா நாளை பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக தொழிற்சாலைகளில் வரும் காலங்களில் விபத்துகளை தவிர்க்க உரிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளும் என்று மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஷ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் உரிமை மற்றும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தில் மாநில அரசு எவ்வித சமரசமும் செய்யாது என்று நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் குறிப்பிட்டுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் சட்ட வல்லுநர்களின் ஆலோசனைப்படியே புதிய நடுவர் மன்றம் அமைக்க வேண்டுமென தனி தீர்மானத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.

0: மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றுவதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்கோத்ரா குறிப்பிட்டுள்ளார். கோவை, நீலகிரி, திண்டுக்கல் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 1:55. இனி கேட்கலாம் மெல்லிசை.

லஞ்ச் பிரேக். லஞ்ச் பிரேக்கில் கேள்விக்கு என்ன பதில்? இன்றைய கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் நான் கேட்கும் கேள்விக்கு சரியான விடை தெரிந்தால் அழைக்கலாம். 0436823123 அல்லது 299480 அல்லது 299580 இந்த எண்களில். கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் முதல் கேள்வி, பெஞ்ச் புலிகள் சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? பெஞ்ச் புலிகள் சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? முதல் நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். சரி, ஓகே, மீண்டும் ஒரு முறை கேள்வியை கேட்குறேன். பெஞ்ச் புலிகள் சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? சரியான விடையே வரும் பாடலுக்கு பிறகு நேர்கள் சொல்கிறாங்களான்னு பார்க்கலாம்.

0: வாருங்கள்.
1: நேர்லே நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸின் உழவர்களுக்கு.
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
3: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ்.
1: நாளை காலை 6:40 மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை அறிவியல் கல்லூரியின் இன்சொல் அமுது.
4: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
5: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
6: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
1: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
7: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன்ஹால் ரோட், கும்பகோணம்.
1: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
8: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
1: நாளை காலை 7:00 காரைக்கால் PSR டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம். நாளை மாலை 5:00 சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரியின் வாங்க பேசலாம். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ERC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். விளம்பரதார நிகழ்ச்சிகள் கேட்கலாம். இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில. பெஞ்ச் புலிகள் சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருந்தேன். வரணையர் சரியா சொல்றாங்களா பார்க்கலாம். வணக்கம். சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது?
9: எந்த புலிகள் சரணாலயம்?
1: பெஞ்ச், பெஞ்ச்.
9: மேம் இது அசாம்ல இருக்கிறது அது மேம் அசாம்
1: இல்லை. அடுத்த நேயத்தை கேட்கலாம். அடுத்த நேயர் வணக்கம்.
10: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
10: தென்பிடாகை ஆனந்தன்.
1: தென்பிடாகை ஆனந்தன் சொல்லுங்க சார், கேட்டிங்களா?
10: மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் எல்லையில் அமைந்துள்ளது.
1: சூப்பர், சரியான விடையை சொல்லியிருக்கிறீங்க. பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் உங்களுக்கு. பெஞ்ச் புலிகள் சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருந்தேன். மத்திய பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிராவின் சில பகுதிகளில் இந்த சரணாலயங்கள் அமைஞ்சிருக்குது. சிறந்த மேலாண்மை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக இந்த சரணாலயம் அண்மையில் பாராட்டுக்களை பெற்றது. கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் அடுத்த வினா. ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் அண்மையில் எந்த வயதுக்கு மேற்பட்ட அனைத்து முதியவர்களுக்கும் இலவச மருத்துவ காப்பீடு வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது? இதுதான் கேள்வி. அடுத்த நேயர் வணக்கம்.
11: அனைவருக்கும் வணக்கம்.
1: வணக்கம் சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
11: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சண்முகசுந்தரம்.
1: சண்முகசுந்தரம் கேள்வியை கேட்டிங்களா? ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் அண்மையில் எந்த வயதுக்கு மேற்பட்ட அனைத்து முதியவர்களுக்கும் இலவச மருத்துவ காப்பீடு வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது?
11: 75 வயது.
1: நெருங்கிட்டீங்க, ஆனா சரியான பதில சொல்லல.

இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாமா? 70 என்பது சரியான விடை. 70 வயது. பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும் உங்களுக்கு. ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் அண்மையில் எந்த வயதுக்கு மேற்பட்ட அனைத்து முதியவர்களுக்கும் இலவச மருத்துவ காப்பீடு வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதுன்னு கேட்டிருந்தோம். 70 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களுக்கு வருமான வரம்பு எதுவுமின்றி 70 வயதை கடந்த அனைத்து மூத்த குடிமக்களுக்கும் ரூபாய் 5 லட்சம் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சை இத்திட்டத்தின் கீழ் கிடைக்கும்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: இணைந்திருக்கிறோம் நேர்களை, இது காரைக்கால் பண்பலை 100.3 கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் அடுத்த வினா. சூரிய குடும்பத்தின் மிக வெப்பமான கிரகமான வெள்ளியை ஆராய இஸ்ரோ அனுப்ப திட்டமிட்டுள்ள விண்கலத்தின் பெயர் என்ன? அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்
5: வணக்கம் வணக்கம். பாபுராஜ் மாமதி
4: கேள்வியை கேட்டீங்களா?
5: சொல்லுங்க.
4: சூரிய குடும்பத்தின் மிக வெப்பமான கிரகமான வெள்ளியை ஆராய இஸ்ரோ அனுப்ப திட்டமிட்டுள்ள விண்கலத்தின் பெயர்
5: என்ன?
4: இல்லை. சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க, விடையை தெரிஞ்சுக்கலாம். அடுத்த நேயர் வணக்கம். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்
6: மேடம்.
4: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
6: கேட்டீங்களா
4: கேள்விய?
6: கேட்டீங்க.
4: சூரிய குடும்பத்தின் மிக வெப்பமான கிரகமான வெள்ளியை ஆராய இஸ்ரோ அனுப்ப திட்டமிட்டுள்ள விண்கலத்தின் பெயர் என்ன? இல்லை. அடுத்த நேயர்கிட்ட கேட்கலாம். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். அடுத்த நேயர் வணக்கம். ஓகே, அடுத்த நேயர் வராங்க லைன்ல. வணக்கம்
7: மேடம்.
4: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
7: கத்திரிப்புலம்
4: பாக்யராஜ். ஆன்சரோட வந்திருக்கீங்களா?
7: சுக்கிரனா மேடம்? சுக்கிரன்
4: இல்லை. அதுக்கு ஒரு பெயர் வச்சிருக்கிறாங்க இஸ்ரோல, அது என்ன பெயர் அப்படிங்கிறது தான் கேள்வி. அடுத்த நேயர் வணக்கம்.
8: வணக்கம் மேடம்.
4: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
8: நலமா இருக்கீங்களா மேடம்?
4: நலமா இருக்கோம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
8: மயிலாடுதுறை மாவட்டம் வழுவூர் பண்டாரவடை எம் ஸ்ரீ கிருஷ்ணா மேடம்.
4: ஸ்ரீ கிருஷ்ணா. ஆன்சர் கண்டுபிடிச்சிங்களா?
8: ஆர்பிட்டர் மிஷன் மேடம்.
4: சரியான பதிலை சொல்லியிருக்கிறீங்க ஸ்ரீ கிருஷ்ணா. வீனஸ் ஆர்பிட்டர் மிஷன். ஓகேவா?
8: ஓகே மேடம்.
4: நன்றி, பாராட்டுகள் உங்களுக்கு. சூரிய குடும்பத்தின் மிக வெப்பமான கிரகமான வெள்ளியை ஆராய இஸ்ரோ அனுப்ப திட்டமிட்டுள்ள விண்கலத்தின் பெயர் வந்து வீனஸ் ஆர்பிட்டர் மிஷன். இத்திட்டத்திற்காக மத்திய அரசு ரூபாய் 1539 கோடி நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. வெள்ளி கிரகத்தின் வளிமண்டலம் மற்றும் அதன் மேற்பரப்பு அமைப்பை ஆராய்வதே இஸ்ரோவின் இந்த அதிநவீன விண்கலத்தின் முதன்மையான நோக்கமாக இருக்கு. கேள்விக்கென பதில் நிகழ்ச்சியில் அடுத்த கேள்வி. மத்திய உணவு பதப்படுத்தும் தொழில்கள் அமைச்சகம் அண்மையில் உலக உணவு இந்தியா வேர்ல்டு ஃபுட் இந்தியா நிகழ்வை எங்கு நடத்தியது? மத்திய உணவு பதப்படுத்தும் தொழில்கள் அமைச்சகம் அண்மையில் உலக உணவு இந்தியா வேர்ல்டு ஃபுட் இந்தியா என்ற நிகழ்வை எங்கு நடத்தியது? இதுதான் அடுத்த வினா. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
9: மேடம், காரைக்கால் மாவட்டம்
4: திருநள்ளார் ரஞ்சித். கேட்டீங்களா கேள்விய?
9: மத்திய உணவு பதப்படுத்தும் தொழில்கள் அமைச்சகம் அண்மையில் உலக உணவு இந்தியா வேர்ல்டு ஃபுட் இந்தியா என்ற நிகழ்வை எங்கு நடத்தியது? கர்நாடகா.
4: இல்லை. அடுத்த நேயர் வணக்கம்.
10: டெல்லி. அம்மா,
4: சரியான பதில சொல்லிருக்கீங்க. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
10: ராஜேந்திரன் மணக்குடிமா.
4: மணக்குடி ராஜேந்திரன், சரியான பதிலை சொல்லியிருக்கிறீங்க, பாராட்டுகள் உங்களுக்கு. மத்திய உணவு பதப்படுத்தும் தொழில்கள் அமைச்சகம் அண்மையில் உலக உணவு இந்தியா வேர்ல்டு ஃபுட் இந்தியா நிகழ்வை புதுதில்லியில் தான் நடத்தியிருந்துச்சு. இந்தியாவின் உணவு பதப்படுத்தும் துறையின் ஆற்றலை உலகிற்கு காட்டுவதற்காக இந்த மாநாடு நடத்தப்பட்டது.

0: வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: அரியலூர் மாவட்டம் வங்குடியிலேருந்து ராமானுஜம் பேசுகிறேன் மேடம்.
0: என்ன ஊர் சொல்றீங்க?
1: வங்குடி மேடம்.
0: வன்குடியா?
1: ஆ, வங்குடி. வங்குடி மேடம்.
0: வங்குடி
1: மேடம்.
0: சரி, ஓகே. அது எந்த எந்த எந்த இடத்துக்கிட்ட இருக்கு அந்த ஊர்?
1: பாப்பா குடிக்க மேற்கு மேடம்.
0: சரி, ஓகே. கேள்வியை கேட்டிங்களா? தமிழ்நாட்டில் பள்ளி மாணவர்களின் அறிவியல் ஆர்வத்தை தூண்டுவதற்காக வானவில் மன்றம் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் தெரியுதா? எஸ் பண்ண முடியாது. சரி, என்ன சொல்றீங்க? 1950
1: மேடம்.
0: இல்லை இல்லை, அடுத்த நேயர். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்க, யாருங்க வந்து பேசுறீங்க?
2: தஞ்சை மாவட்டம் திருபுவனம் சத்யபாமா.
0: திருபுவனம் சத்யபாமா ஆன்சரோட வந்திருக்கீங்களா? அறிவியல் ஆர்வத்தை தூண்டுவதற்காக வானவில் மன்றம் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருந்தோம். நவம்பர் 2022 என்பது சரியான பதில். இந்த திட்டம் தற்போது நடப்பாண்டிலும் வெற்றிகரமாக நீடிக்கப்பட்டு வருகிறது. அரசு பள்ளி மாணவர்களிடையே அறிவியல் மற்றும் கணித கருத்துக்களை செய்முறை வடிவில் கொண்டு சேர்ப்பதே இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமாக இருக்குது.

0: இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது காரைக்கால் பண்பலை 100.3 கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் அடுத்த வினா. தமிழ்நாட்டில் பள்ளி மாணவர்களின் அறிவியல் ஆர்வத்தை தூண்டுவதற்காக வானவில் மன்றம் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இதுதான் அடுத்த வினா. இணையும் நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: நலமா இருக்கோம். சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: உங்கள்ட்ட பேசுங்க. மன மகிழ்ச்சி. சாமிநாதன்.
0: சரி, வினாவை கேட்டீங்களா?
1: தமிழ்நாட்டில்
0: பள்ளி மாணவர்களின் அறிவியல் ஆர்வத்தை தூண்டுவதற்காக வானவில் மன்றம் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? எந்த வருடம் தொடங்கப்பட்டது? எந்த மாதம்?
1: 1982.
0: இல்லை. சரி, அடுத்த நேயர்கிட்ட கேட்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம். அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் வணக்கம். லைன்ல இருக்கீங்க?
2: ஹலோ.
0: பேசுங்க. யார் எங்க இருந்து பேசுறீங்க?

நிறைவு பெறும் நிகழ்ச்சி கேள்விக்கென பதில். இன்னைக்கு கேள்விக்கான பதில் நிகழ்ச்சியில 12 நேயர்கள் பங்கெடுத்துக்கிட்டாங்க. பங்கெடுத்து கொண்ட நேயர்களுக்கும் பங்கு பெற முயற்சி செய்த நேயர்களுக்கும் காரைக்கால் பண்பலையின் சார்பாக வாழ்த்துக்களும் நன்றியும். ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 2:30. லஞ்ச் பிரேக்கில் இனி கேட்கலாம் சங்கீத சாரல். இன்றைய சங்கீத சாரலில் ஓ எஸ் தியாகராஜன் அவர்களின் பாட்டு கேட்கலாம்.

0: நேர்களே, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜீல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: பிபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர்.
6: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை அரசி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமுது.
7: சங்கீத
0: சாரலில் அடுத்து வரும் பாடல் கல்யாண வசந்தம் ராகம். ஆதி தாளத்தில் அமைந்த கோபாலகிருஷ்ண பாரதி இயற்றிய தேவ ஜெகநாதா என தொடங்கும் பாடல்.

சங்கீத சாரலில் வரும் நிறைவான பாடல் மதிமாரவள்ளி ராகம். கண்டச்சாப்பு தாளத்தில் அமைந்த நாராயண தீர்த்தர் இயற்றிய நாராயணாய நமோ எனத் தொடங்கும் பாடல்.

55 நிமிடம். ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும்: பெரம்பலூர் மாவட்டம் தழுத்தலை 8 சென்டிமீட்டர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணிமுத்தாறு அணை 7 சென்டிமீட்டர், விழுப்புரம் மாவட்டம் கெடார், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி, வேலூர், ஏழுமலை, பால்பாறை, பரம்பிக்குளம், ஆழியார் திட்டப்பகுதி, தொழுதூர், சோலையாறு, சென்கொனா, வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர்.

0: விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி, திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தென்பரநாடு, செங்கல்பட்டு மாவட்டம் கொல்லப்பாக்கம், நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை, கலசப்பாக்கம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் சூலாங்குறிச்சி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், வீரகனூர், சென்னை மடிப்பாக்கம், முக்கியம், துறைப்பாக்கம், லப்பைக்குடிக்காடு, சேந்தமங்கலம், சோளிங்கநல்லூர், தோகைமலை, விழுப்புரம், மேடவாக்கம், சிவகாசி, கிருஷ்ணராயபுரம், பள்ளிக்கரணை, தரமணி, செய்யாறு, உதகமண்டலம், கள்ளக்குறிச்சி, வீக்களத்தூர், சிங்கம்புணரி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், வேடசந்தூர், கோலியனூர், கிருஷ்ணாபுரம், திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபெட், சென்னை ஈஞ்சம்பாக்கம், கொப்பம்பட்டி, மாயனூர், கலையநல்லூர், ஆலந்தூர், சென்னை விமான நிலையம், பள்ளிக்கரணை, சாத்தூர், நேமூர், ரிஷிவந்தியம், வளவனூர், கொடிவேரி, செங்குன்றம், எறையூர், கண்ணகி நகர், தென்கனிக்கோட்டை, கொரட்டூர், சேந்துரை, தியாகதுர்கம், அரியலூர் வட்டாட்சியர் அலுவலகம், அரியலூர், தாத்தையங்கார்பேட்டை, திருவள்ளூர், அகரம்சீகூர், பெரம்பலூர், உத்திரமேரூர், சிதம்பரம், கீழச்செருவாய், லக்கூர், கடவூர் வட்டாட்சியர் அலுவலகம், மேலூர், கேடி, கஞ்சனூர், கீழ்ப்பாடி, மீனம்பாக்கம், பெருங்குடி, மகாபலிபுரம், சோழவரம், சேலமாத்தூர், சென்னை அடையார் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் உயர்ந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகளவு வெப்பநிலையான 38.5 டிகிரி செல்சியஸ் கரூர் பரமத்தியில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.6 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை கடலூர், நாமக்கல், சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு உயர்ந்திருந்தது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாக இருந்தது. கரூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் உணரத்தக்க அளவு 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருந்தது. கோயம்புத்தூர், திண்டுக்கல், திருநெல்வேலி, நீலகிரி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது, தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. உத்தரப்பிரதேசத்துக்கும் தெலுங்கானாவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் உருவாகியிருந்த காற்றழுத்த தாழ்வு பாதை தற்போது தெலுங்கானா முதல் ராயலசீமாவை கடந்து மன்னார் வளைகுடா வரையுள்ள கடற்பரப்பில் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு: இன்று நீலகிரி, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, மதுரை, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வட தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் மிதமானது முதல் பலத்த மழை, பலத்த காற்றுடன் பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. சென்னைக்கு மற்றும் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் பலத்த மழை பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 31.5 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.3 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 3 மணி.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. பண்பலையில் நாம் கேட்டு ரசிக்கலாம். LSC, லைக், ஷேர், கமெண்ட். நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 Facebook, Instagram, YouTube, X வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம லைக் ஷேர் நிகழ்ச்சியில என்ன கேள்வி கேட்டிருக்கோம் அப்படின்னு நம்ம காரைக்கால் பண்பலை Facebook பேஜ்ல போஸ்டர் போட்டாச்சுங்க. போஸ்டர்ல இன்னைக்கு என்ன கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னா, எல்லாருமே இப்போ வாகனம் ஓட்டுறோமா அப்படின்னு கேட்டால் அது கொஞ்சம் டவுட்டு தான். ஆனாலும் இந்த வாகனம் ஓட்டிட்டு கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆசை நம்ம சின்ன பிள்ளையிலேருந்தே நம்ம கூட்ட இருந்தது தான். அப்படி இருக்கும்போது இந்த ஆசையை என்னைக்காவது ஒரு வயதில் நாம் நிச்சயமாக அடைஞ்சிருப்போம். அந்த வயசு என்ன அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நான் கேள்வியாக கேட்டிருக்கேன். அதாவது நீங்கள் எந்த வயசில் வாகனங்களை ஓட்ட பழகுனீங்க, ஓட்ட கற்றுக்கிட்டீங்க அப்படின் தாங்க இன்னைக்கு நம்ம எல்எஸ்சியில் கேள்வி. உங்களுடைய பதிலையும் நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜில் எல்எஸ்சி நிகழ்ச்சிக்கான கமெண்ட்ஸுக்கு கீழே கமெண்ட்ஸை கொடுக்க மறந்துடாதீங்க. கமெண்ட்ஸோடையே மூணு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடடா, அந்த மூணு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, உங்கள் ஊரை சொல்லணும், உங்கள் பேரை சொல்லணும், இது ரெண்டுத்தையும் மறக்கவே கூடாது. மூணாவதாக ஒரு விஷயம், உங்களுடைய ரத்ன சுருக்கமான பதில்களை கொடுங்க, அதுவே எல்லாருடைய கமெண்ட்ஸையும் படிக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும். அதிகமான கமெண்ட்ஸ், அதாவது அதிக வரிகளை நீங்கள் எழுதி அனுப்பும்போது மற்றவங்களுடைய கமெண்ட்ஸ் படிக்க முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இல்லையா. அதனால் நம்மளோட கமெண்ட்ஸை சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன, உங்களோட வயசில் எந்த வயசில் நீங்கள் வாகனம் ஓட்ட கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு அந்த வயசை சொன்னால் மட்டுமே போதுங்க. இப்படியே ஒவ்வொருத்தவங்களை பற்றியும் அவங்க எந்த வயசில் வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் இந்த பாடலை தொடர்ந்து.

எல்எஸ்சியில இன்னைக்கு என்ன கேள்வி அப்படின்னா, உங்களோட எந்த வயசுல வாகனம் ஓட்ட கத்துக்கிட்டீங்க அப்படின்னு தாங்க கேட்டிருக்கேன். அதுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு வந்து முதல் கமெண்ட்ஸ் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, மணக்குடியிலேருந்து ராஜேந்திரன் தான் சொல்லியிருக்காங்க, நான் 10ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது வாகனம் ஓட்ட கற்றுக்கிட்டேன், ஆனால் ஓட்டுநர் உரிமை அதாவது அவங்க 10ஆவது படிக்கும் போதே வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அடுத்த கமெண்ட்ஸ் யார் போட்டிருக்காங்கன்னு பார்த்தா, அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன் கோட்டையிலேருந்து பாணிவல்லல் தான் சொல்லியிருக்காங்க, ஒரு மாலை வணக்கத்தோடு, நான் தஞ்சாவூரில் வந்து 8ஆம் வகுப்பு படிக்கும்போது முதன் முதலாக ஓட்டிய வாகனம், நான் வந்து 8ஆவது படிக்கும் போதே நான் வாகனம் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா யார் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஆக்கூர்லேருந்து ரவிச்சந்திரன் தான் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது நாகை சிக்கல்லேருந்து சரண்யா சரவணன், நான் எனது 20ஆவது வயசில் தாங்க நான் ஸ்கூட்டிலாம் ஓட்ட கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா அடுத்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா, நான் 25 வயதில் வாகனம் ஓட்ட கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நாகூர் முகமது ஜலீல். அதுக்கப்புறமா கடலூர் துறைமுகத்துலேருந்து சுரேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிய மாலை வணக்கத்தோட, 1.5 வயதுலேயே ஓட்டிய முதல் வாகனம் நடைவண்டி தான் அப்படின்னு சொல்லி நடைவண்டியை ஃபோட்டோலாம் வேறு எடுத்து போட்டிருக்காங்கங்க. ஆனால் என்ன பண்ணுறது, நடவண்டியிலே இப்போ வரைக்கும் ஓட முடியாதுல்ல, அதனாலே அவங்களே அடுத்து சொல்லியிருக்காங்க, நான் வந்து 2-வீலர் வந்து 18-19 வயசில் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஐயாவாடியிலேருந்து அசோக்ராஜ் கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மாலை வணக்கத்தோடு நான் 10ஆம் வகுப்பு படிக்கும்போது சைக்கிள் ஓட்ட பழகினேன், அதுக்கப்புறம் ஸ்கூட்டி ஓட்டலாம் பழகிக்கிட்டேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா, அவரிக்காட்லேருந்து வித்யா வீரமணி தான் இந்த கமெண்ட்ஸை போட்டிருக்காங்க. என்னுடைய 12 வயதில் வந்துட்டு சைக்கிள் ஓட்டில் பழகினேன், சைக்கிள் வந்து 12 வயசில் ஆரம்பிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் சைக்கிளில் தான் வந்து ஸ்கூல்லாம் போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் தான் வண்டியெல்லாம் 2-வீலர் ஓட்ட ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கும்பகோணத்துலேருந்து குமரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய 30 வயதில் தான் நான் வந்து வண்டி ஓட்டவே கற்றுக்கிட்டேன், இப்போலாம் வந்து பெரிய வண்டி கூட ஓட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா, அன்பான பிற்பகல் வணக்கம்.

0: வந்திருக்காங்க எரவஞ்சேரி கலாவதி ராஜ்மோகன். என்ன சொல்லிருக்காங்கன்னா, நான் 13 வயதில் மிதிவண்டி கட்டிக்கொண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வலங்கை மண்லேருந்து கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அடுத்தது மங்கை மடம் ஜெயந்தி கோவிந்தராஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் 10 வயதுலேயே இருசக்கர வாகனமான மிதிவண்டியை ஓட்டி ஒரு மணி நேரம் வாடகைக்கெலாம் எடுத்து நான் ஓட்டியிருக்கேங்க, ஆனால் டூ வீலர் என்ன கற்றுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா மாலை வணக்கம் யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா, கீழே குடியிருப்பு சிங்காரவேலி என்ன கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, சைக்கிள் ஓட்ட 18 வயசுலையும் டூ வீலர் ஓட்டுறதுக்கு 56 வயசுலையும் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டு மேடம் கார்த்திகேயன் தான் இந்த கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. நான் 7 வகுப்பு படிக்கும் பொழுது சைக்கிள் கற்றுக்கொண்டேன். எனக்கு 20 வயசு இருக்கும்போது டூ வீலர் ஓட்ட கற்றுக்கிட்டேன். அப்போ பாருங்களேன், நம்மளோட பிரதானம் எடுத்தவொடனே நம்ம பெரிய இலக்கெல்லாம் வைக்கலைங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆரம்பிச்சிருக்கோம். மொத கமெண்ட்ஸில் நடவண்டி போட்டாங்க இல்லையா, அதே போல் சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து ஆரம்பித்து இப்போ வண்டி ஓட்டுறது, அதுவும் டூ வீலர் ஓட்டுறது, ஃபோர் வீலர் ஓட்டுறதுங்கிற அளவுக்கு நாம் மாறியிருக்கோம். அப்போ இதுக்கு தேவை என்ன அப்படின்னா, முதன்மையான பயிற்சி மட்டும்தாங்க. பயிற்சி எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளும் எல்லா விஷயத்தையும் கற்றுக்கலான்னு புரியுது.
1: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இது போல உங்களுடைய கமெண்ட்ஸையும் கொடுத்துக்கிட்டே இருங்க. நிகழ்ச்சியில இந்த பாடலை தொடர்ந்து உங்களுடைய கமெண்ட்ஸையும் படிச்சிடலாம்.

0: நெற்கின் நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பைகள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் கும்பகோணம்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நமது பண்பலையில் நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல் இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல் உரம்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: பண்பலையில் நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சுல் அமுது தார்பைகள் கிரீனேட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
4: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
5: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
0: நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கவிருப்போர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்குமே குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. LSC நிகழ்ச்சிக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு கேள்வி என்ன அப்படின்னு

உங்களின் எந்த வயதில் வாகனம் ஓட்ட கத்துக்கிட்டீங்க அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். அதுக்கு இப்போ யார் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, குத்தாலம் தோப்பு தெருலேருந்து சிவசுப்ரமணியன் சொல்லியிருக்காங்க, என்னுடைய 12 வயதில் வாகனம் ஓட்ட கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா, நான் 11ஆம் வகுப்பு படிக்கும்போது சைக்கிள் கற்றுக்கிட்டேன், வண்டி ஓட்டுவதற்கு கல்லூரிக்கு படிக்கும்போது கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செந்தில் கண்ணன் பேரளத்துலேருந்து. அதுக்கப்புறமா முக்கரும்பூர்லேருந்து ஆனந்த் முத்துக்குமரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 20 வயதுலேயே 2-வீலர் கற்றுக்கிட்டேன், 25 வயதில் வந்து 4-வீலரும் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா பந்தநல்லூர்லேருந்து ரபேகா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு வாகனம் மட்டும் தெரியாது, ஆனால் 11 வயசுலேயே வந்து சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா யார் என்ன கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்கன்னா, கும்பகோணத்துலேருந்து மகேஸ்வரி தான் கமெண்ட் கொடுத்துருக்காங்க, நான் 11ஆம் வகுப்பு படிக்கும்போதே கற்றுக்கிட்டேன், 16ஆவது வயது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா யார் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, திருவிளையாட்டத்துலேருந்து சங்கீதா கோவிந்தராஜ், 15 வயதுலேயே கற்றுக்கிட்டேன் அப்படின்னு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க.

0: கொடுத்துருக்காங்க. நான் 16 வகுப்பு படிக்கும் போதே கத்துக்கிட்டேன் 16 வயது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா யாரு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, திருவிளையாட்டத்துல இருந்து சங்கீதா கோவிந்தராஜ், 15 வயதுலயே கத்துக்கிட்டேன் அப்படின்னு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மேமாத்தூர்லேருந்து அமுதா சேகர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 18 வயசில் சைக்கிளும் 26 வயசில் வந்து டூ வீலரும் ஓட்ட கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யாருடன் பார்த்தீங்கன்னா, காரைக்கால் நளினி தான் இதை சொல்லியிருக்காங்க. சிறு வயதிலிருந்து அதாவது அவங்க வாடகை சைக்கிள்லாம் எடுத்து ஓட்டுவோம், அதுக்கப்புறமா அந்த சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டோம், 18 வயசில் மேலே தான் ஓட்டவே ஆரம்பித்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அகரக்குந்தகையிலேருந்து கார்த்திகேசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மிதிவண்டி வந்து 10 வயசுலேயே தான் ஓட்ட கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா நாகூர் முகமது ரஃபீக் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனது 15 வயது சிறு வயதுலேயே நான் வந்து சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டேன், 45 வயசில் தான் பைக் ஓட்ட கற்றுக்கிட்டேன் அப்படின்னு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவாரூர் கொடிக்கால் பாளையத்துல இருந்து ஷாகுல் ஹமீத் ராஜா கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு வரிசை பட்டியலே தயாரிச்சு கொடுத்திருக்காங்க. 9 வயசுல சைக்கிள், 16 வயசுல பைக்கு, 19 வயசுல காரு, 30 வயசுல ஆட்டோ அப்படின்னாங்க. நான் ஓட்ட கத்துக்கிட்டேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ் வந்து புஷ்பவனம் விஸ்வநாதன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் சைக்கிள் ஓட்ட 13 வயசுல கத்துக்கிட்டேன், 20 வயசுல தான் முதன் முதலா மோட்டார் சைக்கிள் ஓட்டலாம் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா, மயிலாடுதுறை மாவட்டம் திருவாலப்புத்தூர்லேருந்து அயங்கர தரணி அவங்க தான் இந்த கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 18 வயசில் வந்து சைக்கிள், அதாவது என்னோட முயற்சியால் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா, அரியலூர் மாவட்டம் மாணிமடம் சரவணன் தான் சொல்லியிருக்காங்க. அதாவது 6 வகுப்பு படிக்கும் போதே நான் மிதிவண்டி ஓட்ட கற்றுக்கிட்டேங்க அப்படின்னு கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் யாரோடன்னு பார்த்தீங்கன்னா, அருண், இலக்கியா, ஆகாஷ், நிவாஷ் இவங்க தான் வந்து திருக்கொல்லிக்காட்டிலேருந்து இந்த கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. 8 வகுப்பு படிக்கும் போது சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டேன், ஸ்கூட்டி வந்து திருமணத்துக்கு அப்புறம் தான் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நந்தினி சுரேஷ் திருபுவனத்துலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் 9 வகுப்பு படிக்கும் போது சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டேன், பிறகு 10 வகுப்பு படிக்கும் போது டூ வீலர் ஓட்டவும் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இது போல நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா, நான் எனது 20 வயதில் இருசக்கன வாகனம் ஓட்ட கத்துக்கிட்டேன், எனக்கு யாரும் பயிற்சிலாம் தரலங்க, இருந்தாலும் நானாவே கத்துக்கிட்டேன் அப்படின்னு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. யாருன்னு பார்த்தா, குத்தாலத்திலிருந்து கிருஷ்ணமூர்த்தி தான் இந்த கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. அடுத்தது நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, அவங்களுடைய கமெண்ட்ஸை நாம கண்டிப்பா படிச்சிடலாம் இந்த பாடலை தொடர்ந்து.
3: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளவு அழகு, இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்துருக்க மாட்டாங்க. நான் எல்லாம் பத்தியும்

நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. பண்பலையில் நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் வழங்கும் LSC. லைக், ஷேர், கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: எல்எஸ்சி நிகழ்ச்சியில் உங்களோட எந்த வயசுல வாகனம் ஓட்ட கத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா வழுவூர் பண்டாரவாடையிலேருந்து ஸ்ரீகிருஷ்ணா இந்த கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க பிளஸ் ஒன் படிக்கும் போது கம்பி போட்ட சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யாரோடது அப்படின்னு பார்த்தா என்னுடைய 2-3 வயசுல வந்துட்டு 3 சக்கர வாகனம் ஓட்டிகிட்டு இருந்தேங்க. அதுதான் என்னோடய முதல் வாகனம். 2வது 5வது படிக்கும்போது தான் 2 சக்கர வாகனம், அதாவது சைக்கிள்லாம் ஓட்ட கற்றுக்கிட்டேன். 19

வயசுல தான் வந்து இருசக்கர வாகனம் தான் மோட்டர் சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுமதி. அடுத்தது யாரு நமக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா, ஒரு மதிய வணக்கத்தோட சிறு வயதுல கீழே விழுந்து காயம்பட்டா பயப்படுவேன், அதனால 25 வயசுல தான் மிதிவண்டி ஓட்ட கத்துக்கிட்டேன், 35 வயசுல தான் வந்து டூ வீலர் ஓட்ட கத்துக்கிட்டேன் அப்படின்னு நமக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த பேரை தான் சொல்ல மறந்துட்டாங்க யாருன்னு நமக்கு தெரியல. அதுக்கப்புறமா நலம்புல் ஷேக் அலாவுதீன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 11வது வயதில் வந்து 6ஆம் வகுப்பு படிக்கும்போது சைக்கிளோட கற்றுக்கிட்டேங்க அப்படின்னு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா, பனங்காட்டாங்குடியிலேருந்து அனுஷா சங்கர் தான் இந்த கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் 35 வயசில் தாங்க நான் வந்து டூ வீலர் ஓட்ட கற்றுக்கிட்டேன் அப்படின்னு கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா, பூத்துறை செல்வகுமார் தான் இந்த கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் 18 வயதில் தான் மேடம், அதாவது அவங்க மாமா வீட்டுக்கு போன இடத்துல பைக் ஓட்ட கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கு. இந்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னா, திருமூலஸ்தானம் வீரசுந்தரி இந்த கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் அறியாத வயசில் நடவண்டி தான் ஓட்ட கற்றுக்கிட்டேன், ஆனால் இது வரைக்கும் வாகனம் ஓட்ட கற்றுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ் நக்கம்பாடி சுதா அழகா சொல்லியிருக்காங்க, நான் 10 வயதில் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டேன் அப்படின்னு அழக ரத்தன சுரகமாக நமக்கு கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யாருன்னா, ஸ்ரீதரன் மாஸ்நகர் காரைக்கால் இந்த கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் முதன் முதலாக 24 வயதில் தாங்க ஃபோர் வீலர் ஓட்ட கற்றுக்கிட்டேன், அதுக்கப்புறமா டூ வீலர் வாங்கி எல்லாத்துக்கும் லைசன்ஸும் எடுத்துட்டேன் அப்படின்னு நம்மக்கிட்ட மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்கங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னா, நல்லிளம் சுப்பிரமணியன் தான் சொல்லியிருக்காங்க. எனது 12 வயதில் வந்துட்டு வாடகைக்கு மிதிவண்டி எடுத்து கற்றுக்கிட்டோம், அதுக்கப்புறம் இருசக்கர வாகனம் வந்து 30 வயசில் தான் ஓட்ட கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அதம்பார் கலைச்செல்வி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் 6ஆம் வகுப்பு படிக்கும்போது சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டேன், இது வரைக்கும் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு நாம் பார்த்தா, கள்ளாத்தூர்லேருந்து பரமசிவம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் 10ஆம் வகுப்பு படிக்கும்போது தான் வாடகை சைக்கிள் எடுத்து அடிமேல ஒரு வழியாக கற்றுக்கிட்டேன், அப்புறம் 20 வயசில் டூ வீலர் கற்றுக்கிட்டேன், ஃபோர் வீலரும் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா, பெருஞ்சேரியிலேருந்து ஜார்ஜ் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 8ஆம் வகுப்பு படிக்கும்போதே வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டேன், 8ஆவது படிக்கும்போதே வந்து வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா, நிரவிலேருந்து சுதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 13 வயசுலேயே வந்து நான் டூ வீலர் ஓட்ட கற்றுக்கிட்டேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சைக்கிள் தவிர எந்த வாகனமும் ஓட்டமும் இல்லை கற்றுக்கவும் இல்லை அப்படின்னு ஒருத்தவங்க கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. யாருன்னு தான் பேரை சொல்ல மறந்துட்டாங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா, மதுரை சோமசுந்தரம் தான் சொல்லியிருக்காங்க. என்னோடய 8 வயசில் தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அழகாக அந்த விஷயத்தை மட்டும் சூப்பராக சொல்லியிருக்காங்கங்க. இது போலவே எல்லாரும் அந்த கேள்விக்கான பதில் ரத்தன சுருக்கமாக ஒரே வார்த்தையில் சொன்னீங்கன்னா எல்லாரோடைய கமெண்ட்ஸை சீக்கிரமாக கிடுகிடுன்னு படிச்சிடலாம் பாருங்களேன். அடுத்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா, காட்டுமன்னார் கோவில்லேருந்து டி மடப்புறம் தோப்பு தெரு வேல்முருகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு 11 வயசில் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டேன், டூ வீலர் ஓட்டுறதுக்கு ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு, ஆனாலும் 29 வயசில் தான் நான் ஓட்ட கற்றுக்கிட்டேன் அப்படின்னு கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நமக்கு வந்திருக்க அடுத்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா கலைவாணி வெங்கடேஷ் வாட்டார் மன்னார்குடியிலேருந்து தான் சொல்லியிருக்காங்க. நான் 6ஆம் வகுப்பு படிக்கும் போது தான் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டேன், இப்போ வந்து 30 வயசு ஆகுது ஸ்கூட்டி ஓட்ட கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஓமன் டாட்டிலிருந்து வரதராஜன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனது 13 வயதில் வந்து சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போல் உங்களுடைய கமெண்ட்ஸையும் நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜில் கொடுங்க, பாடலை தொடர்ந்து வந்து படிச்சிடலாம்.

0: நேற்கு நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 மயிலாடுதுறை நீடூர் தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வழங்கும் இன்சொல் அமுது.
3: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
4: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன்.

0: நடைபெறுகிறது.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை பூமேக்ஸ். பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
2: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
1: நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்செல்ல வழங்கல் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
1: பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கார எலக்ட்ரிக்கல்ஸ் கும்பகோணம், உங்கள் கடை. தரமான தாரப்பாய்கள், ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
4: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நமது பண்பலையில் நாளை காலை 7 மணிக்கு கணக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க்க வழங்கும் தங்கமான நேரம். நாளை மாலை 5 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் வாங்க பேசலாம். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடசிச்சிட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை அனைத்தும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். இன்னைக்கு எல்எஸ்சி நிகழ்ச்சியில உங்களுக்கு எந்த வயசுல நீங்க வாகனம் ஓட்ட கத்துக்கிட்டீங்க அப்படின்னு தாங்க கேள்வி கேட்டிருக்கேன். இதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அது போல இப்ப வந்திருக்க கமெண்ட்ஸ் என்ன, யார் போட்டிருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நல்ல மம்பளவானம் தான் இந்த கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க 8வது படிக்கும் போதே சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது மேல ஓடுதுறையிலேருந்து சேப்பு விஜயராகவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 8 வயதுல சைக்கிள் ஓட்டினேன், அதுக்கப்புறமா நான் 2-வீலர் ஓட்டவும் பழகிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கோடநாட்டு கருப்பூர்லேருந்து பிரபாகரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்ட கொண்ட காலம் வந்து 11வது வயசு, அந்த காலகட்டத்தில் தான் வந்து சைக்கிள்லாம் கிடச்சிது, அதுக்கப்புறம் கிடைக்கலங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா, வைரநகர் சிவாஜி தான் சொல்லியிருக்காங்க. வைரநகர்லேருந்து சிவாஜி புஷ்பவனம் இவங்க என்ன கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, நமக்கான இந்த கமெண்ட்ஸ் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, 10ஆம் வகுப்பு படிக்கும்போது பைக்கோட கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலேஜ் படிக்கும்போது கார் ஓட்ட கற்றுக்கிட்டேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ லாரியும் ஓட்ட கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா, ராதாகிருஷ்ணன் தான் பிரதாபராமபுரத்துலேருந்து நமக்கு இந்த கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 12 வயதில் மிதிவண்டி, 18 வயசில் வந்து இருசக்கர வாகனம், அதுக்கப்புறம் முறைப்படி 4 சக்கர வாகனமும் கற்றுக்கிட்டேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு நீங்களும் ஆர்வமாக இருக்கீங்க, நானும் ஆர்வமாக இருக்கேன். இந்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா, டிஆர்பட்டினம் ரமேஷ் தான் சொல்லியிருக்காங்க. 5ஆம் வகுப்பு படிக்கும்போது பள்ளி முடிஞ்சோடனே மாலையில் வீட்டுக்கு வந்த உடனே காசு வாங்கிட்டு வண்டி, அதாவது கட்ட வண்டி என்ற சிறிய வகை வாடகைக்கு சைக்கிள் எடுத்துகிட்டுலாம் ஓட்டியிருக்கேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் யாரும் கற்றுக் கொடுக்காமல் நானே தான் ஓட்டியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா, அம்மாப்பேட்டையிலேருந்து வைத்தியநாதன் தான் சொல்லியிருக்காங்க. 5ஆம் வகுப்பு படிக்கும் போதே நான் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டேன், 8வது படிக்கும் போதும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் இருசக்கர வாகனமும் ஓட்ட கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்லூரி படிக்கும் போது தான் 2-வீலர்லாம் வந்து கரெக்டாக ஓட்ட ஆரம்பித்தேன் அப்படின்னு நமக்கு கமெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்த கமெண்ட்ஸ், ரேவதி நகர் ரவிச்சந்திரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 8 வயசில் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டேங்க அப்படின்னு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது திருநாகேஸ்வரத்துலேருந்து சக்திகுமார் சதீஷ்குமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் 16வது வயசில் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு மாதிரி அழகாக கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ், மயிலாடுதுறை ராஜா தேர்லேருந்து குரு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் 24 வயசில் தான் சொந்தமாக வண்டி வாங்கி நான் ஓட்ட கற்றுக்கிட்டேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப பெரிய கமெண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. வேதாரண்யம் பயத்தவரங்காடுலேருந்து மருத வடகநாதன், அட ஏங்க அந்த கதையை கேட்குறீங்க, 8வது படிக்கிறப்ப சைக்கிள் ஓட்ட பழகின தயிர் விற்கிற ஆத்தா மேலே மோதிட்டேங்க, பானையெல்லாம் உடஞ்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய நினைவுகளை நம்ம கூட பகிர்ந்துருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா, தேத்தாக்குடி தெருக்கில் இந்த கலையரசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 10 வயதில் வந்து சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டு

இருபத்தஞ்சு வயசுல மோட்டார் சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அடுத்து ஒருத்தவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லியிருக்காங்க, அவங்களோட பேர் என்னன்னு தெரியல. இப்படியே உங்களுடைய கமெண்ட்ஸையும் படிச்சுக்கிட்டே இருக்கலாம். பண்பலையோடு இணைந்திருங்கள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: எல்எஸ்சி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் என்ன கேள்வி அப்படின்னா, உங்களோட எந்த வயசுல வாகனம் ஓட்ட கத்துக்கிட்டீங்க அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். இதுவரைக்கும் வந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே படிச்சுட்டாங்க. இன்னும் இரண்டு கமெண்ட்ஸ் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கு. நாமளும் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் இல்லையா? நிறைவா இந்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா, பிரதாபராமபுரத்துலேருந்து பூவை அருள்தாசன் தான் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் 10 வயது இருக்கும்போது சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டேன் அப்படின்னு கமெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா, தேனி மாவட்டம் பண்ணைப்புறத்துலேருந்து ராதாகிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பதில் 12 வயது அப்படின்னு அழகாக சொல்லிட்டாங்கங்க. இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சியில் ரொம்ப எல்லாருமே ஆர்வமாக உங்களோட கமெண்ட்ஸை கொடுத்தீங்க. உங்களோட எந்த வயசில் நீங்கள் வாகனம் ஓட்ட ஆரம்பித்தீங்க அப்படிங்கிறத ரொம்ப சூப்பராகவே சொல்லியிருந்தீங்க. வாகனம் ஓட்ட கற்றுக்கிட்டது எந்த வயசாக வேணால் இருக்கலாங்க, ஆனால் நம்ம சாலையில் அந்த வாகனத்தை இயக்க போகிறோம், நம்ம எல்லாரும் பயன்படுத்துகிற பொதுவான இடத்துக்கு நம்ம அந்த வாகனத்தை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கும்போது, கண்டிப்பாக நம்ம கையில் ஓட்டுநர் உரிமம் இருந்தால் மட்டும்தாங்க அந்த வாகனத்தை எடுத்துக்கிட்டு நம்ம எல்லோரும் இருக்க இடத்துக்கு போகணும். 16 வயசில் கற்றுக்கிட்டேன், 18 வயசில் கற்றுக்கிட்டேன், இல்லை தான் அதுக்கு சின்ன வயசில் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. கற்றுக்கிட்டது எந்த வயசாக இருந்தாலும் ஓட்டுநர் உரிமையும் இல்லாமல் நாம் எப்போதும் பொது வெளிகளில் 2 சக்கர வாகனங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தாங்க உண்மை. இன்னைக்கு கேள்வி கேட்டாச்சு, கேள்விக்கான பதிலும் வந்தாச்சு, பதிலோட ஒரு குட்டி இன்ஃபர்மேஷனாக இதுவுமே இருக்கட்டுமே. இனிமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டிரைவிங் லைசன்ஸ் கையில் இல்லையா வண்டியை தொடவே கூடாதுங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருந்த கமெண்ட்ஸ் போட்ட எல்லாருக்காகவும் பண்பலையின் சார்பாக வாழ்த்துக்கள்.

பண்பலையில் நாம் இதுவரை கேட்டு ரசித்தது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீப்ஸ் வழங்கிய LSC லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 4 மணி.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது அடுத்தது என்ன? சிறப்பு கல்வி தொடர் நிகழ்ச்சியில் இம்மாதம் 8ஆம் தேதி அன்று ஒலிபரப்பான திருச்சி மண்டல வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை இணை இயக்குனர் திருமதி பி. பரமேஸ்வரி அவர்கள் பங்கு பெற்ற நேரலை நிகழ்ச்சியின் ஒலிப்பதிவு.

எங்களோடு இணைந்திருக்கும் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். பண்பலை 100.3 நேயர்கள் கேட்க பங்கேற்க பயனடைய காத்திருக்கும் இந்த நிகழ்ச்சி அடுத்தது என்ன? சிறப்பு கல்வி தொடர். நம்ம காரைக்கால் பண்பலை மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நிகழ்ச்சியா அடுத்தது என்ன என்ற சிறப்பு கல்வி தொடரை துறை சார்ந்த கல்வி வல்லுநர்களின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதல் தந்துட்டுருக்கு. திருச்சி மண்டல வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி

0: வளர்ச்சித்துறை இணை இயக்குநர் திருமதி பி. பரமேஸ்வரி அவர்கள் பங்கேற்கிறார். வணக்கம் மேடம்.
1: வணக்கம் மேடம்.
0: இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள்லாம் வந்துடுச்சு. 12ஆம் வகுப்பு முடித்ததும் பல மாணவர்கள் பெற்றோர்களுடைய மைண்டில் இருக்கிறது என்ன அப்படின்னா, அடுத்தது என்ன என்ன படிக்கலாம், வேலை வாய்ப்பை உறுதி செய்யும் படிப்புகள் என்னென்ன இருக்குது, தொழில் சார்ந்த படிப்புகள் என்னென்ன இருக்குது, எது படித்தா எதிர்காலம் நல்லா இருக்கும், எதிர்காலத்தில் அதிகமாக வளர்ச்சி அடையக்கூடிய துறைகள் என்ன, இந்த மாதிரி அதில் போய் படிக்கணும் அப்படின்னு நிறைய கேள்விகள் வந்து பெற்றோர்களுக்கும் சரி மாணவர்களுக்கும் சரி நிறைய இருக்குது. இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையுடைய சிறப்பு அம்சங்கள், அது எந்த அளவுக்கு மாணவர்களுக்கு வழிகாட்டுது அப்படின்னு உங்ககிட்ட இருந்து ஆலோசனைகளை வந்து தெரிஞ்சுக்க போறோம். சொல்லுங்க மேம், வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையுடைய முக்கிய நோக்கம் என்ன?
1: மேடம் வணக்கம். மேடம், என் பெயர் பரமேஸ்வரி, ரீஜனல் ஜாயின்ட் டைரக்டர், திருச்சி ரீஜன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வருங்கால எல்லா இளைஞர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்க திறன் சார்ந்த படிப்பு. நம்ம வந்து மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம வந்து கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கோள், கவலை உடைக்கலை ஒத்துக்கள்னு சொல்லுவாங்க. எதுக்காகனாக்க நம்ம வந்து ஒரு கைத்தொழில் வச்சுருந்தோம்னா நமக்கு நாமளே வந்து அதை வந்து நம்ம முன்னேறலாம் அப்படிங்கிறது தான். நம்ம இன்றைக்கி வந்து ஒரு குடும்பத்தையோ ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கோ நம்மக்கிட்ட வந்து இன்கம் சோர்ஸு, வருமானம் அப்படின்னு பார்க்க போனால் நம்மக்கிட்ட ஒரு கைத்தொழில் வேணும். அந்த கைத்தொழில வந்து நாங்க திறன் சார்ந்த பயிற்சிகளை வந்து தந்து அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பை நோக்கி பயணம் செய்யறதுக்கு நாங்க முன்னுதாரணமா எங்களுடைய அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் இயங்கி கொண்டு இருக்கிறது.
0: பிளஸ் டூ முடித்த மாணவர்கள் 10th முடிச்சிருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு உங்கள் துறை வந்து எந்த மாதிரி உதவுது?
1: எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க கவர்மெண்ட் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா 8th படித்த மாணவர்கள் கூட நாங்க வந்து ஒரு பற்ற வைப்பர், வெல்டர் அப்படிங்கிற ஒரு பிரிவு இருக்கு. அந்த பிரிவுல வந்து பாத்தீங்கன்னாக்க அவங்க வந்து படிச்சு மினிமம் 14 வயசுல இருந்தே எங்களுடைய படிப்பு வந்து தொடருது. மாணவர்களுக்கு வந்து 14 ஆரம்பிச்சு 40 வரலயுமே படிக்கலாம். ஒரு குழந்தை 8th படிச்சுட்டு 9th போக முடியல, ஒரு சூழ்நிலையினால அசாதாரண சூழ்நிலையில போக முடியல, படிக்க முடியல அப்படின்னா எங்க கிட்ட வந்து நாங்க வந்து வெல்டர் பற்ற வைப்பு பிரிவு இருக்கு, வயர்மேன் ட்ரேட் இருக்கு, லேடிஸ்க்கு வந்து சீவிங் டெக்னாலஜி, டைலரிங் ட்ரேட் இருக்கு, சர்ஃபேஸ் ஆர்னமெண்டேஷன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி படிப்பு எல்லாம் வந்து இன்ஜினியரிங் மற்றும் நான் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. அந்த திறன் சார்ந்த படிப்புகளை படிச்சுட்டு அவங்க வந்து வேலை வாய்ப்பையும் நாங்கள் வந்து 100% பிளேஸ்மெண்ட் வந்து பலதரப்பட்ட நிறுவனங்களோட நாங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் MOU சைன் பண்ணி அவங்களோட வந்து டைப் பண்ணி அவங்களுக்கு வேலை வாய்ப்போட தான் நாங்கள் வந்து வெளியில் அனுப்புவோம். இதை சார்ந்து நாங்கள் வந்து தொழில் முனைவோராகவும் ஆக்குவதற்கு அவங்கள வந்து நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துருவோம்.
0: ஓகே மேம், இப்போ வந்து ஒரு நல்ல தொழில் வாய்ப்பாக, ஒரு தொழில் முனைவோராக ஒரு மாணவர் உருவாகலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லிடுங்க. இப்போ வந்து ஐடிஐ படித்தா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இப்போ அந்த ஐடிஐ மற்றும் அந்த தொழில் பயிற்சிகள் படிப்புகள் என்னென்னலாம் இருக்கு மேம்?
1: அதாவது பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் பிரிவுன்னு இருக்குது, நான் இன்ஜினியரிங் பிரிவுன் இருக்குது. அதில் வந்து குவாலிஃபிகேஷன் எடுத்துட்டோம்னா 8th 10th மினிமம் அவங்க இருக்கணும். இதை சார்ந்து 8th 10th தான் பேசிக்காக கிடையாது, பிளஸ் டூ முடித்தவங்களும் படிக்கலாம். காலேஜ் 3 முடிச்சுட்டு அவங்க வந்து பிளேஸ்மெண்ட் ஆகாமல் இருப்பாங்க, வேலை வாய்ப்பு இல்லாமல் இருப்பாங்க, அவங்களும் வந்து அடிஷனல் குவாலிஃபிகேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் எங்கள் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் இப்போ வருங்காலம் வந்து டெக்னாலஜி தான் ஆகுது, டெக்னாலஜி 4.0 வந்து ஆரம்பித்து அதில் டிஜிட்டலைஸ் ட்ரேடெல்லாம் வந்து இருக்குது. அந்த மாதிரி ட்ரேடெல்லாம் படித்தாங்கன்னா அவங்களுக்கு இமீடியட்டாக நாங்கள் வந்து வேலை வாய்ப்பு வாங்கி தரோம். வருங்காலம் வந்து AI உலகமா இருக்கு, அதுல பாத்தீங்கன்னா ரோபோட்டிக்ஸ் இருக்கு, CNC இருக்கு, இந்த மாதிரி வந்து டிஜிட்டலைஸ்டு ட்ரேட் எல்லாம் இருக்கு. அதையெல்லாம் படிச்சு அவங்களை வந்து நாங்க வந்து பலதரப்பட்ட நிறுவனங்கள், கார்ப்பரேட் நிறுவனங்களோட வந்து கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் பண்ணி அவங்களை வெளியில போகும்போது 20,000 சம்பளத்தோட தான் வெளில அனுப்புவோம். அதுல பாத்தீங்கன்னாக்க கன்வென்ஷனல் ட்ரேடுன்னு பார்த்தோம்னா ஃபிட்டர், டர்னர், மெஷினிஸ்ட், அந்த மாதிரி மெஷினிஸ்ட், கிரைண்டர், எலக்ட்ரீஷியன், அந்த மாதிரி ஒயர்மேன், வெல்டர், இந்த மாதிரி ட்ரேட் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் இன்ஜினியரிங் ட்ரேடுனாக்க கோப்பா இருக்கு, கோப்பானா கம்ப்யூட்டர் சம்பந்தமா இருக்கு. அதே மாதிரி சர்வே ட்ரேட் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க நமக்கு டிசைன், ஃபேஷன் டிசைன் இருக்கு. இது மாதிரி பாத்தீங்கன்னாக்க தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் இதுல எல்லா அனைத்து அரசு தொழிற்பயிற்சி, செம்போடை, இது மாதிரி எல்லா இடங்கள்லயுமே நமக்கு வந்து இருக்கு மேடம். இந்த மாதிரி ட்ரேடு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு 49 வகையான ட்ரேடு வந்து இந்த திருச்சி மண்டலத்துல இருக்கு மேடம்.
0: ஓகே மேம், ஒரு காலர் வந்திருக்காங்க, நம்ம கேட்கலாம்.
1: கேட்கலாம் மேடம்.
0: வணக்கம்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
2: மேடம் சொன்னாங்க இப்ப வந்து தொழில் முனைவங்க, இப்ப நான் என்னுடைய 2 மகளுமே வந்து நம்ம நாகப்பட்டினம் தொழில் பயிற்சி அதுல பண்ணிதான் வங்கியில வந்து லோன் போட்டோம்.
1: ஓகே சார்.
2: அந்த மாதிரி பயிற்சி வந்து பண்ணி அவங்க வந்து தொழில் முனைவு ஆக்கலாமா, ஒரு வேலைக்கு தான் போலாங்கிறத விட அவங்களை தொழில் முனைவு நிறைய ஆக்கிறதுக்கான வழிமுறைகள் இருக்கான்ட்டு கொஞ்சம் மேடம் சொல்லிட்டோம்.
0: ஓகே சார், அதாவது தன்னுடைய மகள்கள் வந்து தொழில் முனைவோரா ஆகலாமா,

0: படிச்சிருக்காங்க, தொழில் முனைவராக ஆகலாமா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க.
1: தொழில் முனைவராக ஆகலாம் சார். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு டிக்கை அணுகணும், அதாவது டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது சென்ட்ரலில் போயிட்டு அவங்கள்ட்ட வந்து ஜிஎம்ஐயோ இல்லை அதுக்கு கீழே இருக்க சபார்டினேட்ஸ்டையோ நம்ம அணுகுனோம்னாக்க அவங்க வந்து ஒரு ப்ரொப்போசல் கேட்பாங்க. ப்ரொப்போசல்னால் இவங்க என்ன விதமான பிரிவு படிச்சிருக்காங்களோ அந்த பிரிவில் நம்மளுடைய என்ன ப்ராஜெக்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெல்டர்னா நம்ம வந்து வெல்டர் படிச்சிருக்காங்கன்னா வெல்டருக்கு வந்து பற்றவை பிரிவு, பற்றவைப்பு பிரிவுனா நம்ம சாதாரணமாக கிரில்லு கடை கிரில்லு செய்கிற மாதிரி இல்ல ஏதாவது அந்த ஜாப் எடுத்து வந்து ஃப்ளோட் பண்ற மாதிரியோ அந்த மாதிரி செஞ்சோம்னா அதுக்குள்ள கிட் எல்லாம் வாங்குறதுக்கு ஒரு ஷெட் போட்டு ஒரு சின்ன கடை மாதிரி செஞ்சு அதை வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணலாம். அதை டெவலப் பண்றதுக்கு முதல்ல ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டோட அதுக்கு தகுந்த எலிஜிபிலிட்டி கிரைடீரியா உங்க சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வைக்கணும். அவங்க வந்து சர்டிபிகேட் வச்சோம்னா அவங்க வந்து டிக்ல இருந்து உங்களுக்கு வந்து லோன் வந்து தருவாங்க. லோன் தந்து வெரிஃபை பண்ணிட்டு அவங்க வந்து மானியம் எல்லாம் தந்துட்டு அதை வந்து ஆண்டர்பிரனர் தொழில் முனைவர் ஆக்குவாங்க. அந்த தொழில் முனைவர் ஆக்குறதுக்கு முன்னால அந்த இடிஐ சென்டர்ல வந்து நீங்க ஒன் மந்த் வந்து தொழில் முனைவோர் பயிற்சி எடுத்துட்டு அந்த சர்டிபிகேட் என்க்ளோஸ் பண்ணா உங்களுக்கு வந்து அவங்க லோன் சாங்ஷன் பண்ணி உங்களுக்கு தொழில் முனைவோரா ஆக்கிடுவாங்க.
0: இப்ப சொன்னீங்க இல்லையா லோன் கொடுப்பாங்க, இதுக்கு ஏதாவது ஷூரிட்டி கொடுக்கணுமா? நம்ம
1: ஷூரிட்டி வந்து அவங்களோட சர்டிபிகேட்ஸ் அவங்க எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா நார்ம்ஸ் வச்சிருக்காங்க, அதுக்கு எலிஜிபிலிட்டி பண்ணிடலாம்.
0: இப்ப இன்னொரு காலர் இருக்காங்க, கேட்கலாம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் மேம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் வந்திருக்கீங்க? சொல்லுங்க மேம்.
2: நாகப்பட்டினம் கவர்மெண்ட் ஐடி, என் பேர் வித்யா மேம்.
0: சொல்லுங்க மேம்.
1: நீங்க வேலைக்கு போறதுனாலும் போகலாம். இப்ப வந்து ரோபோட்டிக் உள்ள கம்பெனில நம்ம வந்து கேம்பஸ் இன்டர்வியூல உங்களுக்கு வந்து 20,000 சாலரிக்குல உங்க சார் வாங்கி தந்துருப்பாங்க. கேம்பஸ்ல நீங்க செலக்ட் ஆயிருப்பீங்க நான் நினைக்கிறேன். கண்டிப்பா வந்து அட்டெண்ட் பண்ணிருப்பீங்க.
2: சென்னைக்கு எங்களை அனுப்பிச்சு விட்டாங்க. ஓகே. ஒரு மாசம் கழிச்சு நாங்க ட்ரைனிங் போனோம் மேம்.
1: ஓகே மேம். நீங்க வந்து டிப்ளமோ சேரலாம், அடிஷனல் குவாலிஃபிகேஷனா உங்களை ஹையர் பண்ணிக்கலாம். நீங்க வந்து ஐடிஐ முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சிட்டோன்னு நம்ம கவர்மெண்ட் ஐடிஐஸ்லயே வந்து ஜேடிஓ போஸ்டுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சில கால்ஃபர் பண்றாங்க. உங்களோட ஐடிஐ குவாலிஃபிகேஷனை வச்சும் நீங்க வந்து வரலாம். அதே மாதிரி டிப்ளமோ படிச்சுட்டு நீங்க ஜேடிஓ வரலாம். ஐடிஐ குவாலிஃபிகேஷன் வச்சுட்டு ஜேடிஓ வரலாம். அந்த ஐடிஐ குவாலிஃபிகேஷன் வச்சுட்டு ஒர்க் ஷாப் பிரசிடென்ட்டாகவும் வரலாம். இது கவர்மெண்ட் ஐடிஐலேயே நீங்கள் வேலைக்கு வரலாம். இது ஒன்று. ரெண்டாவது வந்து நீங்கள் டிப்ளமோ டைரக்டாக சேரலாம், சரிங்களா? அடுத்து வந்து வேலைக்கும் நீங்கள் போகலாம்.
0: நன்றி வித்யா.

0: பண்பலையோடு இணைந்து நேயர்கள் கேட்டு பயனடைந்து கொண்டிருக்கும் அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர். மேம், இப்போ வந்து நிறைய மாணவர்களுடைய பெற்றோர்களுடைய எண்ணம் என்னவா இருக்குன்னா, என்ஜினியரிங் படிக்கலாம் இல்லை மருத்துவம் சார்ந்து அதெல்லாம் அதிகமாக யோசிச்சுட்டு இப்போ ஐடிஐ அப்படின்றத வந்து கன்சிடர் பண்ணுறத கொஞ்சம் யோசிக்கிறாங்க, இல்லை அவங்களுக்கு நிறைய அதோட பற்றின அவேர்னஸ் இல்லை. இப்போ இதில் நிறைய அதிகமான தொழில் படிப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எந்த வகையான தொழில் படிப்புகள் வந்து இப்போ வந்து நல்லா அதிகமாக மாணவர்களுக்கு நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துட்ருக்க படிப்புகள் என்னென்ன இருக்குது?
1: இப்படி வந்து எல்லா பிரிவுகளுமே வந்து உங்களுக்கு வந்து பேசிக்காக கன்வென்ஷனல் டைப்பு இருக்குது, டிஜிட்டலும் இருக்குது. பேசிக்காக வந்து எல்லாருமே இனி வந்து 2030 இளைஞர்களோட யூத் வந்து பார்த்தீங்கன்னாக்க AI-லையும் டிஜிட்டலைஸ்லையும் தான் போக போகுது. அதுக்காகவே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் நமக்கு வந்து டெக்னாலஜி 4.0 சொல்லி 71 அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் உருவாக்கியிருக்காங்க. அது என்னென்ன வகையான பிரிவுகள்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ், அது வந்து வெல்டிங்லேயே வந்து ரோபோட் வந்து வெல்டிங் அடிக்கும், அது ரோபோட்டிக்ஸ். அப்புறம் டர்னர்லோட கன்வென்ஷனல் டைப்பு தான் வந்து கன்வென்ஷன் ட்ரேடு தான் வந்து நமக்கு அட்வான்ஸ் சிஎன்சின்னு சொல்லிட்டு, ஒரு ஜாபை வந்து ஒரு செகண்ட்ல வந்து 30 ஜாப் ரெடி பண்ணலாம், 1000 ஜாப் ரெடி பண்ணலாம், மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ற மாதிரி அட்வான்ஸ் சிஎன்சி கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கண்ட்ரோல் ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 5 பிரிவுகளை கொண்டு வந்திருக்காங்க. இதை தாண்டி நமக்கு வந்து 23 ஷார்ட் டேர்ம் கோர்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம எந்த வகையான படிப்பை வந்தாலும், எந்த வகையான திறனை நம்ம மேற்கொள்ளணும் நினைச்சாலும், எதுக்கு வேணாலும் நம்ம திறனை சார்ந்து நம்ம வந்து மேலே கொண்டு போய்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இளைஞர்களுக்காக சமுதாயத்தில் உருவாக்கப்பட்ட அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் தான் இப்போ உருவாயிருக்கு, மேலும் கொண்டு வந்திருக்காங்க.
0: இப்போ இந்த மாதிரி படிப்புகள் நிறைய சொல்றீங்க இல்லையா, இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கால அளவு இருக்கு. பொதுவாக வந்து 8 வகுப்பே வந்து குறைந்த பட்ச கல்வி தொகுதின்னு சொன்னீங்க. இப்ப ஐடிஐ படிப்புகளுடைய கால அளவு என்ன மேம்?
1: அதாவது பாத்தீங்கன்னாக்க மேடம், 1 வருட படிப்பு இருக்கு, 2 வருட படிப்பு இருக்கு. 1 வருட படிப்புல பாத்தீங்கன்னாக்க வெல்டர் இருக்கு, என்வயர்மெண்ட் ட்ரேட் வந்து 2 வருஷம் படிப்பு, ஆனா 8வது தகுதி. வெல்டர் வந்து 1 இயர் இருக்கு. அதெல்லாம வந்து பாத்தீங்கன்னாக்க ஃபேஸ் அண்ட் டிசைன் டைலரிங் ட்ரேடு, அது 1 இயர் தான் இருக்கு. கம்ப்யூட்டர் கோப்பான்னு சொல்லுவாங்க,
0: டைலரிங் சொல்றீங்கல்ல மேம், இப்ப பெண்கள் வந்து சேர்றாங்கன்னா அவங்களுக்கும் கல்வி தொகுதி இருக்கா?
1: ஆமா, 8வது படிப்பு இருக்கு மேடம்.
0: குறைந்தபட்சம்
1: 8வது இருக்கணும் மேடம்
0: எல்லாருக்குமே.
1: ஆமா, 8வது இருக்கணும், 10வது இருக்கணும், சில பிரிவுகளுக்கு 10வது பேசிக் குவாலிஃபிகேஷன் வச்சிருக்கோம். இப்ப வந்து 1 வருட படிப்புல வந்து வெல்டர் இருக்கு, அதே மாதிரி கம்ப்யூட்டர் சம்பந்தமா கோப்பா, அதாவது கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க நம்ம டைலரிங் ட்ரேடும் இருக்கு, இதெல்லாம் வந்து 1 இயர் படிப்புல இருக்கு. 8வது குவாலிஃபிகேஷன் வயர்மேன் ட்ரேடு இருக்கு, இந்த ரீஜன்ல இந்த மக்களுக்காக.
0: ஓகே மேம், ஒரு கால் அட்டெண்ட் பண்ணிடலாம். வணக்கம்.
2: வணக்கங்க.
0: வணக்கம், யார் வந்திருக்கீங்க சார்?
2: மயிலாடுதுறை தேவதி நகர் வச்சுங்கிற பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், உங்களுடைய

0: கேள்வி மேடத்திட்ட.
1: ரெண்டு கேள்விகள். என் பொண்ணு வந்து எம்எஸ்சி பயோடெக்னாலஜி முடிச்சிருக்கு.
0: சரி,
1: அதுக்கு வந்து அரசாங்கத்துல வேலை வாய்ப்புல எதுவும் கிடைக்குமா? அது ஒண்ணு. ரெண்டாவது கேள்வி வந்து என் பொண்ணு இன்னொரு பொண்ணு வந்து ஆர்கிடெக்சர் 4வது வருஷம் போகுது.
0: சரி,
1: அது முடிஞ்ச பிறகு அது மேற்கொண்டு எதுவும் படிக்கணுமா, இல்ல அந்த படிப்புக்கு ஏதாச்சும் வேலையை எதிர்பார்க்கலாமா?
0: ஓகே சார்,
1: அங்கே வேலையும் கிடைக்குமா?
0: ஓகே சார், வானொலியில் கேட்டுக்கோங்க. ஓகே சார், நன்றி சார். இப்போ வந்து கரெக்டு சார், இப்போ நீங்கள் வந்து டபுள் டிகிரி படிச்சிருக்கலாம், ஒரு டிகிரி படிச்சிருக்கலாம். நாங்கள் வந்து நியர்பை மயிலாடுதுறைனாக்க வண்டாம்பாளையம், வண்டாம்பாளையம் வந்து பக்கத்தில் நியர்பை கிராமத்தில் இப்போ வந்து அரசு தொழிற்பயிற்சி நிலையம் கவர்மெண்ட் இருக்குது. நியர்பை வந்து கோட்டூர் இருக்குது, நீடாமங்கலம் இருக்குது, இதை சுற்றி அந்த சைடு தான் இருக்குது. அது வந்து திருவாரூர் டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் மயிலாடுதுறை செம்மனார் கோவிலில் ஒரு அரசு தொழிற்பயிற்சி நிலையம் ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ வந்து வண்டாம்பாளையத்தில் பார்த்தீங்கன்னாக்க மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கண்ட்ரோல் ஆட்டோமேஷன், அது ஃபுல்லாக ஏசியில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான். அது வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் அடிஷனல் குவாலிஃபிகேஷனாக அவங்களுக்கு பயன்படுத்தி, அவங்க வந்து நீங்கள் டிகிரி படிச்சிருக்கேன் டீச்சராக தான் போகணுங்கிற கட்டாயம் இல்லாமல் நீங்கள் டெக்னிக்கலாக ஸ்கில் பேஸில் நம்மளுடைய திறனை எந்த வகையில் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி, இது திறன் சார்ந்த படிப்பு, அவங்கள வந்து ஸ்கில் பேஸில் இம்ப்ரூவ் பண்ணி ஒரு வருஷம் தான், ஒரு வருஷம் படிச்சோனையுமே நாங்க வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள்ல அவங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்துருப்போம். இப்ப படிக்கிறவங்களுக்கே நாங்க வந்து மினிமம் 20,000 ரூபாய் சம்பளத்துல பாத்தீங்கன்னா டிவிஎஸ் லூகாஸ், டிவிஎஸ் அந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் நாங்க வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள்ல வேலை வாங்கி தந்திருக்கோம். அது மாதிரி உங்களுக்கும் நாங்க வந்து வாங்கி தந்துருவோம்.
2: எம்எஸ்சி பயோடெக்னாலஜி ஆர்கிடெக்சர் அப்படின்னு படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட சேர்ந்து உங்களுக்கு வந்து தொழிற்பயிற்சியில நிறைய அவங்களோட ஸ்கில் டெவலப் பண்றதுக்கு பயிற்சிகள் இருக்கு.
0: ஈவன் பாத்தீங்கன்னாக்க வண்டாம்பாளையம் ஒயர்மேன் ட்ரேடே இருக்கு மேடம். அந்த வயர்மேன் ட்ரேட் படிச்சாக்க இபில எல்லாம் வேலைக்கு போகலாம்.
2: இவங்க வந்து பயோடெக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க சொல்றீங்கல்ல மேம், இப்போ இந்த படிப்புகள் ஐடி தொழில் பயிற்சி பற்றிய எல் விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்க வெப்சைட் இருக்கு இல்லையா, எந்த வெப்சைட்ல வந்து நாங்க போய் தெரிஞ்சுக்கலாம்?
0: www.skilltraining.tn.gov.in.
2: ஓகே மேம், ஓகே மேம். ஸோ இந்த தொழிற்பயிற்சி சார்ந்த அத்தனை விஷயங்களையும் இந்த வெப்சைட்ல போனா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே மேம், இன்னொரு காலர் இருக்காங்க, அட்டன் பண்ணலாம். வணக்கம்.
3: வணக்கம். திருபுவனம். அண்ணா சேவியர்மா, நலமா இருக்கலாமா?
2: நலமா இருக்கிறோம் சார், சொல்லுங்க சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கமா.
2: சரிங்க சார், என்ன கேள்வி மறந்துட்டா கேக்குறீங்க?
3: பையன் பிபிஏ முடிச்சிட்டுமா, எம்பிஏ பண்ணிச்சாரு.
2: சரி,
3: இது என்ன எந்த கோர்ஸ் போனா, என்ன ஒரு கோர்ஸ், என்ன கோர்ஸ் படிச்சாமா பேங்க் போலாம்?
2: இல்ல, ஏதோ ஒரு பேங்க்கு போறதுக்கு அதிக எம்பிஏ முடிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா?
0: ஓகே சார், ஓகே சார், மேடம் சொல்லுவாங்க, கேளுங்க. நன்றி சார். இப்போ பேங்கிங் செக்டார் வந்து எங்களோட இதில் வந்து இல்லை, ஆனால் வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் இருக்குது, அவங்க வந்து அது படித்தாங்கனாக்கா அவங்களோட பிபிஏ ஸ்கில்ஸ்க்கு தகுந்த மாதிரியே அவங்க வந்து பேங்கிங் அக்கௌண்ட் சம்மந்தமாக போகாமல் இந்த கோபா ட்ரேடு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் ப்ரோக்ராமிங் அசிஸ்டண்ட்டில் படித்தாங்கனாக்கா அவங்க வந்து ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு போகலாம் சார், நாங்கள் வேலை வாங்கி தந்துடுவோம் சார்.
2: ஐடிஐயில் சேர்வதற்காக வந்து மாணவர்கள் விண்ணப்பிக்க வேண்டிய அந்த காலம் எப்போ மேம்? இந்த மாதத்தில் இல்லை வருஷம் முழுக்க விண்ணப்பிக்க முடியுமா? இப்போ ஜூனில், ஏப்ரலில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு காலம் இருக்கா? எந்த மந்தில் விண்ணப்பி
0: எங்களுக்கு வந்து இப்போ வந்து அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் நாங்கள் வந்து சேர்க்கையை ஆரம்பிச்சாச்சு, ஆனாலும் வந்து நாங்கள் ஸ்பாட் அட்மிஷன் போட்டு இந்த மாதம் முழுவதும் இருக்கு மேடம்.
2: வயது வரம்பு அப்படின்றது இருக்கா?
0: இருக்கு மேடம், வயது வரம்பு வந்து ஆண்களுக்கு வந்து 14 முதல் 40 வயது வரை நமக்கு வந்து ஆண்களுக்கு மேடம், பெண்களுக்கு வந்து வயது வரம்பே கிடையாது மேடம். இப்ப வேணாலும் எந்த ஏஜ் லிமிட்ல வேணாம், நோ ஏஜ் லிமிட் மேடம்.
2: ஓகே மேம், எந்த கோர்ஸ் வேணாலும் ஜாயின்
0: பண்ணலாம், எந்த கோர்ஸ் வேணாலும் படிக்கலாம் மேடம்
2: பெண்களை பொறுத்த வரைக்கும். சூப்பர் மேம், ஒரு நேருக்கு சந்திச்சிடலாம். வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம் மேம்.
2: வணக்கம், யார் வந்திருக்கீங்க மேம்?
4: நாகப்பட்டினம் ஐடிஐல ரோபோட்டிக்ஸ் படிக்கிறேன் மேம். என் பேரு
2: என்ன?
4: நிவேதா மேம்.
2: நிவேதா, நாகப்பட்டினம். சொல்லுங்க நிவேதா.
4: நான் இங்க ரோபோட்டிக்ஸ் படிக்கிறேன் மேம். நாங்க வந்து நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருந்தோமா மேம், அதுக்காக ஐடியா பண்ணலாமா, இல்ல நாங்க போய் ஒரு இடத்துல வேலை கத்துக்கிட்டா அதுக்கப்புறம் ஆரம்பிக்கலாமா மேம்? அதுக்காக ஐடியா உங்கள்கிட்ட கேட்கலான்ட்டு.
2: ஓகேமா, லைன்ல மேடம் இருக்காங்க, சொல்லுங்கம்மா. மேம்,
0: நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் படிச்சிருக்கீங்கனாக்கா நீங்கள் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னா நீங்கள் அதுக்கு முன்னால் ஒரு ப்ராஜெக்ட்டு என்ன மாதிரி ஜாப் எடுத்து ஜாப் ஆஃபர் பண்ணலாம், அந்த ஜாபில் நோக்கி அதில் எவ்வளோ லாபம் வரும், என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருந்ததுனாக்கா நீங்கள் டிக்கை அணுகி அதில் லோன் வாங்கிட்டு நீங்கள் வந்து ஆண்டர்பிரனா தொழில் முனைவரம் ஆகலாம், ஒன்று கம்பெனி ஆரம்பிச்சுக்கலாம். அதை தாண்டி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண வேண்டாம், நம்ம வந்து ரிஸ்க் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து நாங்கள் ரோபோட்டிக்ஸ் சென்னையில நிறைய கம்பெனிஸ்ல வந்து வேலை வாய்ப்பு வாங்கி தரோம், மினிமம் 20,000 இப்ப உங்க கையிலேயே வந்து கார் வந்து ஆர்டர்ஸ் கொடுத்துருக்கோம்.

0: படிச்சுட்டோ நீங்கள் வந்து இந்த மாதிரி தொழிற்பயிற்சி நிறுவனத்தில் ஆன்லைனில் படிக்க முடியுமா?
1: படிக்கலாம் மேடம். அதாவது எங்கள் தொழிற்பயிற்சி நிலையத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க அவங்களுக்கு வந்து இங்கே ஐடிஐயில் வந்து 9 to 5:30 வரலையும் நமக்கு வந்து கிளாஸஸ் இருக்குது. சாட்டர்டே சண்டே ஃப்ரீயாக தான் இருக்குது. அவங்க வந்து பிஏ எம்பிஏ அந்த மாதிரி கரஸில் படிச்சுக்கலாம். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 8th முடிச்சுட்டு அவங்க வர்றாங்க, 10th படிக்க முடியலையே அப்படின்னு யோசிக்க வேண்டாம். அதே மாதிரி 10th முடிச்சுட்டு +1 +2 படிக்கலையே அப்படிங்கிற வருத்தம்லாம் இல்லை. நாங்கள் வந்து தமிழக அரசால் வந்து ஒரு அரசாணை வாங்கி வச்சுருக்கோம். அவங்க 8th முடித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க டேரெக்டாக 10th எழுதலாம்.
0: ஓகே மேம்.
1: அது மாதிரி வந்து தமிழ் இங்கிலீஷ் மட்டும் படிச்சா போதும். படிச்சுட்டு 8th முடிச்சுட்டு வெல்டர் ட்ரேடு பட்டர வைப்பர் பிரிவு முடிச்சுட்டு அவங்க டைரக்டா வந்து 10th தமிழ் இங்கிலீஷ் எழுதி அவங்களுக்கு நாங்க வந்து 10th சர்டிபிகேட் வந்து வாங்கி கொடுக்கறதுக்கு இருக்கு. அதே மாதிரி 10th முடிச்சவங்க வந்து தமிழ் இங்கிலீஷ் எழுதி அவங்க 2A ட்ரேடு படிச்சிருக்கணும். பிட்டர் டர்னர் மிஷன் அந்த மாதிரி 2 வருட படிப்பை படிச்சாங்கனாக்க படிச்சுட்டு அவங்க வந்து தமிழ் இங்கிலீஷ் +1 தமிழ் இங்கிலீஷும் +2 தமிழ் இங்கிலீஷும் எழுதுனாங்கனாக்க நாங்க டைரக்டா அவங்களுக்கு ஈக்குவலன்சி +2 சர்டிபிகேட்டும் வாங்கி தரதுக்கு அரசாணை எங்கள்கிட்ட இருக்கு. அதை வச்சு நாங்க அவங்களுக்கு சர்டிபிகேட்ஸ் வந்து வாங்கி தந்துருவோம்.
0: இப்ப இந்த மாதிரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அரசாங்கத்தில இருந்து உதவித்தொகைகள் கிடைக்குதா? ஸ்காலர்ஷிப்லாம்
1: எல்லாமே உண்டு மேடம். மாத உதவித்தொகை 750 ரூபாய் இருக்கு. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் லேர்னிங் மெட்டீரியல்ஸ் வந்து யூனிஃபார்ம் அதுக்கு ஸ்டிச்சிங் சார்ஜஸ் கொடுத்துருவோம். அதே மாதிரி நிமி புக்ஸ் அதாவது அவங்களுக்கு படிக்கக்கூடிய புக்கு தந்துருவோம். அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் பாத்தீங்கன்னா டிராயிங் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் தந்துருவோம். அதே மாதிரி சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்க்கு காலுக்கு ஷூ வாங்கி தந்துருவோம், போட்டு தந்துருவோம். அதே மாதிரி தமிழ் புதவ ஸ்கீம்ல அதுல 1,000 ரூபீஸ் வந்துரும். அது மாதிரி அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்னு எடுத்துட்டோம்னாக்க சைக்கிள் தந்துருவோம், சைக்கிள் வந்துட்டு போறதுக்கு. அதெல்லாம் பஸ் பாஸ் வாங்கி தந்துருவோம். அவங்களுக்கு எல்லாமே இலவசம் தான் மேடம். அவங்க வந்து ஒன்லி அப்ளிகேஷன் ஃபீஸ் ஒரு 50 ரூபாயும் சேரும்போது ஒரு 1 இயர்னா ஒரு 185, 2 இயர்னா 195, அதுல காசு அண்ட் டெபாசிட் திரும்பி 100 ரூபாய் அவங்கள்ட்ட நாங்க போகும்போது தந்துருவோம். இதை தாண்டி அவங்க வந்துட்டு போக ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆயிருக்கு படிக்கிறது மாணவர்களுக்குனா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. பிசி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், எஸ்சி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கு. மெயின் ஹாஸ்டல் ஐடிஐலே வேற இன்பில்ட் ஆஃப் வாசலும் இருக்கு. அவங்க தங்கி இலவசமா படிக்கலாம் மேடம்.
0: ஓகே மேம். இப்ப ஃபீஸும் கிடையாது.
1: கிடைக்கும் மேடம், அதை தந்துருவோம் அவங்களுக்கு படிக்கிறதுக்கு.
0: ஓகே மேம், ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. மாணவர்கள் வந்து சேர்ந்து பயன்பெற்றால் இதெல்லாம் வந்து தொழில் முனைவராகலாம். இந்த மாதிரி சலுகைகளும் நிறையவே கிடைக்குது இல்லையா?
1: கண்டிப்பா மேடம்.
0: ஓகே மேம், ஒரு காலர் இருக்காங்க, அட்டன் பண்ணலாம். வணக்கம்.
2: ஹலோ மேம். வணக்கம் மேம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் வந்திருக்கீங்க?
2: நான் நாகப்பட்டினம் கவர்மெண்ட் ஐடில இருந்து சௌமியான்னு பேசுறேன் மேம்.
0: சொல்லுங்க சௌமியா.
2: மேம் என்னோட கேள்வி மேம், இப்ப வந்து நான் ரோபோட்டிக் சீட் இருக்கேன். இப்ப டிப்ளமோ படிச்சுட்டு இன்ஜினியரிங் ட்ரை பண்ணலாமா மேம்?
0: அதாவது இப்ப ஐடிஐ பண்றீங்க, இதுக்கப்புறம் நான் வந்து டிப்ளமோ படிச்சுட்டு திரும்ப நான் வந்து இன்ஜினியரிங் போகலாமா அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா? இல்ல டைரக்டா இன்ஜினியரிங் போக முடியுமான்னு
2: கேக்குறீங்களா? இல்ல மேம், நான் வந்து பியூர் சயின்ஸ் மேம், என்னால டைரக்டா போக முடியாது. அதனால கேக்குறேன்.
1: நீங்க வந்து ஐடி முடிச்சிட்டீங்கன்னா டிப்ளமோக்கு வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா லேட்டரல் என்ட்ரியில நீங்க வந்து போய் ஜாயின் பண்ணலாம், டிப்ளமோ முடிக்கலாம். டிப்ளமோ முடிச்சிட்டீங்கன்னாக்க டைரக்டா போய் லேட்டரல் என்ட்ரியில செகண்ட் இயர்ல பியும் இன்ஜினியரிங்கும் சேரலாமா, உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க அங்க வந்து +2 வந்து கன்சிடர் பண்ண வேண்டாமா?
0: நன்றி, நன்றி சௌமியா.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர். மேம், இப்ப வந்து ஐடிஐ முடித்த மாணவர்களுக்கு வந்து நீங்க கேம்பஸ் அந்த மாதிரி லோன் இதெல்லாம் பத்தி சொன்னீங்க இல்லையா, இப்ப கேம்பஸ் இன்டர்வியூ பிளேஸ்மெண்ட் வசதி இதெல்லாம் பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க மேம்.
1: அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க ஹையர் குவாலிபிகேஷன் பண்ணிட்டு நமக்கு வந்து வேலை இல்லாம இருப்போம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எயித்து முடிச்சுட்டு டிராப் அவுட் ஆயிட்டு அதாவது நைன்த்து போக பிடிக்காம டென்த்து போக பிடிக்காம இருக்கும் மாணவர்களும் சரி, அதே மாதிரி டென்த்து முடிச்சுட்டு பிளஸ் ஒன் படிக்க முடியாம அந்த கோர்ஸ் பிடிக்காம இருக்கும் மாணவர்களும் சரி, நீங்க கவலையப்பட வேணாம். அதே மாதிரி பிளஸ் டூல ஃபெயில் ஆயிட்டோம் அப்படிங்கறதுக்காக வருத்தமும் பட வேண்டாம். இப்ப நாலு விதமான கேட்டகரி, அதே மாதிரி என்ஜினியரிங் படிச்சாலும் சரி எந்த படிப்பு படிச்சாலும் நம்ம வந்து ஐடில சேர்ந்தோம்னா திறன் சார்ந்த படிப்பு, நமக்கு வந்து ஒரு பிரிவு வந்து ட்ரேடு இருந்தோம்னா இது வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் நடக்கக்கூடிய எக்ஸாம், இது வந்து ஆல் இண்டியா ட்ரேட் டெஸ்ட்னு சொல்லுவோம். அகில இந்திய அளவுல வந்து டெஸ்ட் வச்சு நமக்கு வந்து ஃபாரின் போறதுக்கு வந்து இது வந்து நல்ல வாய்ப்பாக்கு வந்து வழி தேடுறதுக்கான ஒரு பிரிவு சார்ந்த படிப்பு இது. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க நம்ம வேலை கிடைக்கல அப்படின்னு நீங்க வந்து வேலையை தேடி போன, நாங்க வந்து உங்களுக்கு இல்லம் தேடி கல்வ மாதிரி நாங்க உங்களுக்கு வந்து படிப்பு முடிச்சோடனே 100% வந்து 100% வேலையோட தான் உங்களை அனுப்புறோம். அதே மாதிரி நமக்கு வந்து வேலை அப்பெல்லாம் வந்து நீங்க இந்த ஐடி விட்டோ வெளியில போயிட்டு நம்ம வேலை தேடினோம்னா நம்ம எந்த நிறுவனமும் நம்மளை கூப்பிட மாட்டாங்க. ஆனா நாங்க இங்க என்ன பண்றோம்னா உங்களை ஒரு வேலையோடைய தான் வெளியில அனுப்புறோம், அதே மாதிரி திறனோட தான் உங்களை வெளியில அனுப்புறோம். உங்களுக்கு வந்து எந்த திறனும் இல்ல அப்படிங்கறது நீங்களே வருத்தப்படக்கூடாத அளவுக்கு உங்களுக்கு வந்து திறனை நாங்க வந்து வளர்த்து விட்டுறோம். அதனால திறன் சார்ந்த படிப்புங்கிறதுனால எல்லாருமே வந்து நமக்குள்ள வந்து அன்னைக்கு சொன்ன மாதிரி நம்பிக்கை நார் மட்டும் உன் கையில் இருந்தா உயர்ந்த பொருட்கள் கூட ஒவ்வொன்றாக ஒட்டி கொள்ளும். அது மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு கான்பிடன்ட் லெவலையும் நம்ம வந்து ரைஸ் பண்ணணும்னா நம்மகிட்டயே வந்து ஒரு செல்ஃப் கான்பிடென்ட்டை வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். இந்த திறன் சார்ந்த படிப்பு எந்த வகையான படிப்பை நீங்க கேட்டாலும் அதற்கு தகுந்த படிப்பை வந்து நமக்கு வந்து

0: பிரிவுகள் இருக்கு. அந்த படிப்புகளை படிச்சுட்டு நம்ம வந்து ஒரு நம்ம கம்பீரமா நமக்குள்ள ஒரு கான்பிடென்டோட வந்து நம்ம நகரலாம். அதனால நம்ம இன்ஜினியர் படிச்சுட்டு வேலை இல்லையே, டிப்ளமோ படிச்சுட்டு வேலை இல்லையே, காலேஜ் முடிச்சுட்டு ஆர்ட்ஸ் காலேஜ் முடிச்சுட்டு நமக்கு வேலை இல்லை, ஐடி டென்த் முடிச்சுட்டு வேலை இல்லை அப்படிங்கறதா இல்ல. எங்க நிறுவனத்துக்கு வாங்க, நாங்க அள்ளி கொட்டி கிடக்குறோம். இன்னைக்கு கடல் மாதிரி, இன்னைக்கு கடல் தினமா இருக்கு, கடல் மாதிரி உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. நீங்க ஒரு வருட படிப்போ இல்ல இரண்டு வருட படிப்போ படிச்சீங்கன்னா, மேக்சிமம் நீங்க ஒரு வருட படிப்பு படிச்சாலே போதும், நாங்க வந்து உங்களுக்கு வேலையை வாங்கி ஒரு கம்பெனில போய் இருந்தீங்கன்னா, நீங்க 3 இயர்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பர்மனன்ட் சொல்யூஷன் கொடுத்துருவாங்க. அந்த நிறுவனத்துல இருந்து நீங்க வந்து வேலையை வந்து நீங்க வந்து கண்டிப்பா வந்து பண்ணலாம். நாங்க மினிமம் வந்து 20,000 ரூபாய் சேலரி மினிமம் நமக்கு வந்து ஒரு, நீங்க எங்கேயுமே போய் 20,000 ரூபாய் சேலரி கிடைக்காது. ஆனா நாங்க 20,000 ரூபாய் சம்பளத்தோட, இரண்டு நேர சாப்பாடோட, டிரான்ஸ்போர்ட் வசதியோட, ஹாஸ்டல் பெசிலிட்டியோட, யூனிஃபார்மோட, உங்களுக்கு சேஃப்டி அக்சசரிஸோட நாங்க நிறுவனத்துல வந்து உங்களுக்கு வந்து வேலையை வாங்கி தந்துருவோம். இது வந்து 100% பிளேஸ்மெண்ட் உறுதி.
1: இது எல்லாமே நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து ஐடிஐ படிக்கிறவங்களுக்கு செய்யுது இல்லையா மேம்? ஓகே மேம், காலர் அட்டென்ட் பண்ணிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்,
1: யார் வந்திருக்கீங்க சார், என்ன கேள்வி? சொல்லுங்க சார், என்ன உங்களுடைய சந்தேகம் வினாக்கள்?
2: மேடம், எங்களோட பையன் வந்து டிப்ளமோ முடிச்சு இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு. ஆனா இப்ப நம்ம வரைக்கும் வேலைக்கு போயிருக்காருன்னு வச்சுக்கலாம், ஒரு சும்பான வேலைதான். ஆனா இருந்தாலும் இப்ப நம்ம பவர் பிளான்ட் இருக்குல்ல, அதுல போய் நம்ம வந்து ஏதோ ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணும் போது ஐடி முடிச்சிருக்கீங்களா சொல்லி கேக்குறாங்க. அப்ப நம்ம ஐடி இப்ப இவரு வந்து ட்ரிபிள் இ படிச்சிருக்காருன்னு வச்சுக்கலாம், டிப்ளமோ ட்ரிபிள் இ தான், இன்ஜினியரிங் பி தான், ட்ரிபிள் இ தான். இப்ப நம்ம சப்போஸ் வந்து ஒரு ஐடி வந்து நேரடியா தான் படிக்கணுமா, அது இல்ல அப்படி படிச்சா என்ன சப்ஜெக்ட் எடுத்து படிக்கணுமா?
0: சார், இப்ப வந்து நீங்க வந்து ட்ரிபிள் இ ஏற்கனவே படிச்சிருக்கீங்கன்னா எலக்ட்ரீஷியன் படிக்கலாம், அது ரிலேட்டடா சப்ஜெக்ட்னு. அதே மாதிரி ஒயர்மேன் படிக்கலாம். நீங்க வந்து பிஇ படிச்சிட்டோமே அப்படின்லாம் இதை வந்து கன்சிடர் பண்ணாம, நமக்கு வந்து கூடுதலாக நம்மளோட குவாலிபிகேஷனை உயர்த்திக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு, நீங்க நியர்பை சமணர் கோயில் ஐடி இருக்கு, அதுல பாத்தீங்கன்னா எலக்ட்ரீஷியன் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. உங்களோட தெர்மல் பவர் ஸ்டேஷன்ல சம்பந்தமான சப்ஜெக்ட் உள்ள ட்ரேடு வந்து எலக்ட்ரீஷியன் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு, அதை நீங்க படிச்சுக்கலாம். இல்ல அதை தாண்டி நீங்க அந்த பிரிவை தாண்டி நாங்க வேற லைன்ல போலாம் அடிஷனலா அப்படின்னாக்க, வெல்டர் கூட இருக்கு, அதே மாதிரி ஆபரேட்டர் மெஷின் டூல்ஸ் இருக்கு, அட்வான்ஸ் மெஷின் டூல்ஸ் இருக்கு, இந்த மாதிரி படிப்பை படிக்கலாம். ஆனா அவங்க படிச்ச ட்ரிபிள் இ படிச்சனால எலக்ட்ரீஷியன் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் படிச்சீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடா ஐடிஐ தான், அந்த ட்ரேட படிச்சுட்டு நீங்க அங்க வந்து வேலைக்கு போலாம் சார்.
2: இதுனே
0: சொல்லுங்க சார்.
2: வேலைக்கு போயிட்டே படிக்கிற போல நம்ம அந்த அட்டெண்ட் பண்ணலாம் படிக்க முடியாது?
0: நாங்க வேலைக்கு போயிட்டு ஆன்லைன்ல படிக்கிறது இது இல்ல சார், இது நேரடியாக வந்து கல்வி நிறுவனங்களுக்கு வந்து அரசு தொலைபேச்சி நிலையங்களுக்கு வந்து படிக்கணும் சார்.
1: இது வந்து எத்தனை வருஷம்?
0: ஒரு வருடம் இருக்கு, ரெண்டு வருடம் இருக்கு, நீங்க எந்த படிப்பு படிக்கிறனாலும் படிச்சுக்கலாம் சார்.
1: நன்றி நன்றி.
0: ஓகே சார், தேங்க்ஸ்.
1: வணக்கம். வணக்கம்
3: வணக்கம் மேம், என்னோட பேர் பிரியதர்ஷி மேம்.
1: என்ன பேருமா?
3: பிரியதர்ஷி மேம், நான் ஆண்டுக்குடியில இருந்து பேசுறேன்.
1: ஆண்டுக்குடியில இருந்து பேசுறீங்க?
3: ஆமா மேம், நான் கவர்மெண்ட் ஐடி அதுல ரோபோட்டிக்ஸ் படிச்சிருக்கேன் மேம்.
1: வெளிநாடு போக விருப்பப்படுறீங்க, வெளிநாடு போகலாமா, இங்கே வேலை செய்யலாமா? நீங்க படித்த ரோபோட்டிக்ஸ்க்கு உங்களோட அதோட எதிர்காலம் அதுதான் கேக்குறீங்க இல்லையா?
0: நீங்க வெளிநாடு போகறனாலும் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி விசா எடுத்துட்டு நீங்க வந்து வெளிநாடு போலாம். வெளிநாடு போறதுக்கு முன்னால நீங்க ரோபோட்டிக்ஸ்ல வந்து நீங்க ப்ரிலிமினரியா ப்ரோக்ராமிங்ஸ் வந்து பண்ணிருப்பீங்க. நீங்க ஒரு ப்ரோக்ராமரா மாறினா மட்டும்தான் ஃபாரின்ல போயிருக்கலாம், இல்லைனா ஆபரேட்டரா நீங்க வந்து ஒர்க் பண்ணணும். அதனால நீங்க வந்து பாஸ்போர்ட் எடுத்து விசா எடுத்து ஒரு கம்பெனியில நீங்க டை அப் பண்ணிட்டு, அந்த எந்த கம்பெனி உங்களை எடுக்கிறாங்க அப்படிங்கறது அவங்களே உங்களுக்கு ஃபாரினுக்கு அனுப்புவாங்கம்மா. இல்லைன்னா டைரக்டா நீங்க ஃபாரின் போகணும்னா நீங்க வந்து அயல்நாட்டு வேலை வாய்ப்பு முகாம், நம்மகிட்டே ஓஎம்சிஎல் இருக்கு சென்னை, அந்த ஆபீஸ்ல நீங்க வந்து பதிவு பண்ணீங்கன்னா கவர்மெண்ட் ஆபீஸ் தான், அதிலே பதிவு பண்ணி நீங்க அயல்நாட்டு வேலை வாய்ப்புக்கும் போகலாமா. ஏன்னா இந்த நம்மளுடைய சர்டிபிகேட்டே வந்து NCVT சர்டிபிகேட், நேஷனல் கவுன்சில் வொகேஷனல் ட்ரைனிங் சர்டிபிகேட், அதாவது அது அகில இந்திய தொழில் தேர்வு நடத்துறதுனால இது வந்து நீங்க ஃபாரின் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா?
1: நன்றி மேம். இப்போ வந்து நீங்கள் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளும் நம்ம ஐடிஐயில் படித்தா வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ எந்த துறைகள் வந்து நிறைய திறமையான தொழிலாளர்கள் வந்து தேவைப்படுது? இப்போ வந்து ஒவ்வொரு சமயத்துலையும் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் இல நிறைய படித்தவங்க தேவைப்படுறாங்க, மெக்கானிக்கல் படித்தவங்க தேவைப்படுறாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவங்களுடைய தேவைகள் திறமையான இந்த தொழிலில் இந்த ஒரு படிப்பில் தேவைப்படுறாங்க இல்லையா? இப்போ எந்த படிப்பு வந்து அதிகமாக திறமையான தொழிலாளர்கள் தேவைப்படுது?
0: எங்களுக்கு வந்து எல்லா பிரிவுகள்லையுமே இருக்கு மேடம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டர்பிரினர் எடுத்தால் டிசைன் அண்ட் ட்ரெஸ் மேக்கிங் ட்ரேடு இருக்கு. அது பார்த்தீங்கன்னா கரூர் திருப்பூர்ல இருக்கு. என்ஜினியரிங் ஃபீல்டு ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபிட்டர் டர்னர் மிஷினிஸ்டர் அந்த மாதிரி இருக்கு. நமக்கு வந்து 24 hours பிளான்ட் ஒர்க் ஆகுது அப்படின்னா ரோபோட்டிக்ஸ், சிஎன்சி, எம்பிசி, மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கண்ட்ரோல், ஆட்டோமேஷன் இந்த மாதிரி ட்ரேட்லாம் இருக்கு.

0: டிசைன் சைடு போயிட்டோம்னா ஐடி ஃபீல்டுலாம் பார்த்தீங்கன்னா வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் டிசைன் விச்சுவல் வெரிஃபையர் இருக்கு. வெஹிக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் செக்டர்ல வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்கு. இந்த மாதிரி செக்டருக்கு தகுந்த மாதிரி வந்து பிரிவுகள் வந்து திறனா இருக்கு மேடம். அதனால பர்பஸ் எல்லா பர்பஸ்லயும் எல்லா பயிற்சிகளுமே இருக்கு மேடம்.
1: இல்லை இப்போ என்னன்னா இப்போ ரோபாட்டிக்ஸ் இப்போ பேசினா அந்த நிறைய குழந்தைகள் வந்து ரோபாட்டிக்ஸ் பத்தி நிறைய பேசுறாங்க இல்லையா, அதனால இப்போ வளர்ந்து வருகின்ற எதிர்காலத்திற்கு இந்த படிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இப்போ வந்து தேவைப்படும் அப்படின்னு இப்போ இருக்கிற தொழில் பயிற்சி படிப்பு என்ன மேம்
0: அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த பயிற்சி அந்த பயிற்சி நம்ம வந்து குறைய சொல்ல முடியாது மேடம். டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு, இப்போ வந்து 2.0 வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால டெக்னாலஜி சென்டர் 4.0 வந்து இப்போ வருங்காலம் வந்து டிஜிட்டல் ஏஐ தான் வந்திருக்கு. அப்போ நாங்கள் டெக்னாலஜி சென்டரும் உருவாக்கி இருக்கோம். இப்போ அதில் வந்து அதன் சார்ந்த படிப்புகளும் இப்போ வந்து அட்வான்ஸ் ஆயிருக்கு. அது பேசிக்காக வந்து கன்வென்ஷன்லேருந்து தான் இதில் வந்திருக்கு. அதெல்லாம் ரெண்டுமே வேணும் மேடம். எல்லா படிப்பு எல்லா பிரிவுகளுமே இம்பார்ட்டன்ட் தான்.
1: ஓகே மேம், எந்த படிப்பு படித்தாலும் ஐடிஐயில் வந்து தொழில் முனைவராகவும் ஆகலாம், எதிர்காலம் சிறப்பாக
0: சிறப்பாக இருக்கும்.
1: ஓகே மேம்.

0: மேம், பயிற்சி காலத்தில் வந்து அப்ரண்டிஸ் கொடுப்பாங்க இல்லையா, அந்த பயிற்சி பணியாளர் திட்டம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அப்ரண்டிஸ்ஷிப் பற்றி
1: இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க மேடம், ஐடியில் வந்து படிக்கும்போது அரசு துறை பேச்சுங்களா, ஐடிஐ பிரிவுகள் படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செமி ஸ்கில்டாக தான் இருப்பாங்க. நம்ம வந்து பேசிக்காக வந்து சொல்லித்தருவோம். அப்போ வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம், இப்போ வந்து எங்களுடைய சிலபஸ்லேயே வந்து ஆன் த ஜாப் ட்ரைனிங்னு அனுப்பிடுறோம், 150 hours. அப்போ அதுலேயும் வந்து அவங்க டெவலப் பண்ணுறாங்க. எதுக்காகனாக்க அந்த ஸ்கில் பேஸ்ட், அந்த இண்டஸ்ட்ரிக்கு என்ன நீடோ அதை வந்து கற்றுக்கிட்டு அவங்க வேலைக்கு போகும்போது அதுக்கு தகுந்த மாதிரி வேலைக்கு போ அந்த கம்பெனிக்கு அவங்க ரெக்ரூட்மெண்ட்டுக்கு போகணும் அப்படிங்கிற நோக்கத்தை வச்சுதான் இப்ப எங்களோட சிலபஸ் கரிக்குலமே அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. அதை தாண்டி அவங்க வந்து செமிஸ்கில் முடிச்சு அவங்க பாஸ் பண்ணோன்னு அப்ரண்டிஷிப் ட்ரைனிங் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னாக்க அவங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிட்டர் படிச்சாங்கன்னா அவங்க அப்ரண்டிஷிப் ட்ரைனிங்னா செமிஸ்கில்ட வந்து ஸ்கில்டா மாத்தணுங்கிறக்காக தான், அங்க கம்பெனியோட நீடுக்கு தகுந்த மாதிரி மாறணும் அப்படிங்கறக்காக தான் அவங்களுக்கு அப்ரண்டிஷிப் ட்ரைனிங் தரோம். அந்த அப்ரண்டிஷிப் ட்ரைனிங்ல ஸ்டைஃபன் எல்லாம் கொடுத்து தரோம். அதை வந்து எங்க ஐடியில நாங்க 3 months ஆகும் அவங்களுக்கு வந்து படிச்சு முடிச்சோன்னு. சப்போஸ் பிளேஸ்மெண்ட் வேண்டாம், நான் வந்து இன்னும் அந்த கம்பெனிக்கு தகுந்த மாதிரி நான் ட்ரைனிங் ஆகணும் அப்படிங்கிறவங்க அப்ரண்டிஷிப் ட்ரைனிங் படிச்சு அதுக்கப்புறம் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு போவாங்க. அதுதான் மேடம் அப்ரண்டிஷிப் ட்ரைனிங். அது apprenticeship.gov.in வெப்சைட்ல வந்து நம்ம போய் ஒரு நம்பர் கிரியேட் பண்ணி அவங்களுடைய அப்ரண்டிஷிப்பை பதிவு பண்ணி அந்த கம்பெனியை ஆஃபர் லெட்டர் கொடுத்து அவங்க அப்ரண்டிஷிப் வந்து மேண்டேட்டரியா எடுத்துப்பாங்க மேடம்.
0: ஓகே மேம், இன்னும் ஒரு தடவை அந்த வெப்சைட் அட்ரஸ் சொல்லிடுங்க.
1: apprenticeship.gov.in.
0: ஓகே மேம், இந்த பயிற்சி காலத்தில் உங்களுக்கு ஊதியமும் வழங்கப்படுது?
1: கண்டிப்பா மேடம், ஊதியம் இருக்கு மேடம்.
0: ஓகே மேம். இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏஐ அதிகமாக வளர்ந்துட்டு இல்லையா, அப்போ ஏஐ வந்து அந்த தொழில் வளர்ச்சியால் உங்களுடைய ஐடிஐ பயிற்சியில் என்ன மாதிரி மாறுதல்கள் அந்த படிப்பில் கொண்டு வந்திருக்கீங்க?
1: நாங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஏஐ வந்து தி எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, கரிக்குலத்திலே இருக்குது. அதில் 7 hours வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் ஒரு இன்னொரு நிறுவனத்தோடையும் டைப் பண்ணி அதில் ஏஐ 7 hours வந்து சொல்லித்தர்றாங்க. அது இல்லாமல் அந்தந்த பிரிவில் அந்தந்த பிரிவு மாணவர்களுக்கு வாதியாரங்களே வந்து அந்தந்த டீச்சர்ஸே வந்து அதை சொல்லி தந்துட்டுருக்காங்க. எங்களுக்கு எல்லாமே சிபிடி எக்ஸாம்லேருந்து எல்லாமே ஆன்லைன் எக்ஸாம் தான், டெய்லி மார்க் டெஸ்ட்லேருந்து ஆன்லைன் எக்ஸாம்லேருந்து எல்லாமே வந்து ஆன்லைன் வந்ததுனால எல்லாருமே ரெகுலராகவே வந்து பயன்படுத்துறாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா சிஎன்சி புரோகிராமிங் அங்க ஆட்டோமேட்டிக்கா பண்றாங்க, ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேட்டிக்கா பண்றாங்க. அந்த டெக்னாலஜி சென்டர் 4.0 எல்லாமே டிஜிட்டலா தான் பண்ணிட்டு இருக்காங்க.
0: இப்போ வந்து தொழில் பயிற்சி முடித்த மாணவர்கள் வந்து பிளேஸ்மெண்ட் கொடுக்குறோம், நிறைய கம்பெனிஸ்லாம் அனுப்புறோம் எல்லாம் சொல்லியிருந்தீங்க இல்லையா, சொந்தமா தொழில் தொடங்க விரும்பும் மாணவர்களுக்கு என்ன ஆலோசனை சொல்றீங்க? அவங்களுக்கு உங்களுடைய பயிற்சி நிறுவனம் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறைன்னு சொல்லியிருக்கீங்களா, அவங்களுக்கு என்ன மாதிரியெல்லாம் ஹெல்ப் பண்றீங்க? சொந்தமாக தொழில் தொடங்க விரும்பும் மாணவர்களுக்கான உங்களுடைய உதவிகள், அவங்களுடைய அவங்களுக்கு உங்களுடைய ஆலோசனைகள்.
1: நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய கரிக்குலத்திலே வந்து கெஸ்ட் லெக்சர்னு கெஸ்ட் ஃபேக்கல்ட்டின்னு போட்டு அவங்கள டிக்லேருந்து வந்து அவங்க டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் அஃபீஷியல்ஸை வர வச்சு நாங்கள் கெஸ்ட் லெக்சர் ப்ரோக்ராம் நடக்கிறோம். அந்த கெஸ்ட் லெக்சரில் டிக்லேருந்து கூப்பிட்டுருவோம், டிஷ்லேருந்து சேஃப்டிக்காக டிஷ்லேருந்தோம், டிக்குக்காக தொழில் முனைவரையும் கூட்டிகிட்டு வந்து அந்த தொழில் முனைவோர் வந்து எப்படியெல்லாம் வந்து அவங்க ரெடி பண்ணணும், அவங்களுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி க்ரிட்டீரியா இருக்குது, அவங்களுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் ஈடு, அவங்க பேசிக் எலிஜிபிலிட்டியில் என்னென்ன வந்தால் ஒரு தொழில் முனைவோர் கம்பெனி ஆரம்பிக்கலாம் சொல்ற எல்லா இன்ட்ரோடக்ஷனும் கெஸ்ட் ஃபேக்கல்ட்டி மூலமா அவங்களுக்கு வந்து கொடுப்போம். அவங்களுக்கு வந்து என்னன்னாக்க பேசிக்கா அவங்க வந்து என்ன பிரிவு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேனுபேக்சரிங் செக்டர்ல ஒரு ப்ரொடக்ஷன் ஜாப வந்து ஒரு வாசர் தயார் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஜாப் ஆர்டர் எடுக்கலாம் அப்படின்னா அவங்க முடிவு பண்ணா அவங்க வந்து டர்னர் படிச்சிருக்கணும், அப்புறம் லேத்து வாங்கணும், அந்த லேத்து வாங்குறதுக்கான அவங்களோட குவாலிபிகேஷன் டர்னர் சர்டிபிகேட் வச்சிருக்கணும், அதுக்கப்புறம் அந்த லேத்து வாங்குறதுக்கான எலிஜிபிலிட்டி இவங்க எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்காங்கன்னு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் வச்சிருக்கணும், அதுக்கப்புறம் அவங்க என்டர்பிரனர் ஆகிறதுக்கு அந்த என்டர்பிரனர் ட்ரைனிங் போனதுக்கான 3 months ட்ரைனிங் போனதுக்கான அந்த சர்டிபிகேட் வச்சுக்கணும், அதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ ப்ராஜெக்ட் காஸ்ட் வச்சிருக்காங்கன்னு அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணி அவங்களோட லொக்கேஷன்லாம் எடுத்து எந்த இடத்துல அவங்க ஆரம்பிக்க போறாங்க, ரெண்டட் பில்டிங்கா, ஓன் பில்டிங்கா, ஓன் இடமா, அதெல்லாம் லீஸ்ட் டாக்குமெண்ட்லாம் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி அந்த சப்மிட் பண்ணி டிக்ளேர் கொடுத்தோம்னாக்க அவங்க வந்து எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியாவை வந்து வெரிஃபை பண்ணிட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இவங்களுக்கு வந்து இவ்வளோ இதில் வந்து நம்ம வந்து மானியம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரிஃபர் பண்ணி அவங்க அதுக்கப்புறம் அப்ரூவல் பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுத்து என்டர்பிரனரா ஆக்குவாங்க மேடம். இதை வந்து நடத்துவாங்க கெஸ்ட் லெக்சர் ஃபேக்கல்ட்டி மூலமா வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்காக.

0: ஏற்பாடுகளை எங்க ஐடிஐ கறிக்குளத்துல ஒரு ஒன் ஆஃப் த இது டைமிங் இருக்கறனால அவங்க வந்து எடுத்து நடத்துவாங்க மேடம்.
1: தொழில் முனைவர் ஆகிறதுக்கான எல்லா விஷயங்களையும் நீங்களே கத்து கொடுக்கறீங்க.
0: கண்டிப்பா மேடம்.
1: லோன் வசதி எப்படி பண்றது அப்படினும் ஃபுல்லா சொல்லி கொடுத்து ஹெல்ப் பண்ணிறீங்க.
0: கண்டிப்பா மேடம்.
1: ஓ காலர் ரிட்டர்ன் பண்ணலாம். வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம். யார் வந்திருக்கீங்க சார்?
2: நான் சீர்காழி நாலுத்ரே.
1: யார் பேசுறீங்க சார்?
2: பாண்டியன். பாண்டி.
1: சொல்லுங்க சார்.
2: தம்பி வந்து படிச்சிருக்கப்ல.
1: என்ன படிச்சிருக்காரு?
2: +2
1: படிச்சிருக்காரு.
2: என்ன
1: மாதிரி படிக்கலாம் கேக்குறீங்க இல்லையா? பதில வானொலியில கேட்டுக்கோங்க சார். நன்றி.
0: சீர்காழி சிதம்பரம் பக்கமா சீர்காழினாலும் நமக்கு வண்டாம்பாளையம் ஐடி இருக்கு, செம்மனார் கோயில் ஐடி இருக்கு சார். நியர்பை வந்து இருக்கு. உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸோட இது பண்ணி ஏற்பாடு பண்ணி தந்துருவாங்க. நீங்க அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏசி மெக்கானிக் இருந்ததுனாக்கா அவங்க வந்து ஏசி மெக்கானிக் எந்த ட்ரேடு படிச்சாலும் ஐடி ட்ரேடு படிச்சாக்க நமக்கு வந்து அந்த ஐடிஐலயே அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களே கவர்மெண்ட் ஜாப் போலாம். அதே மாதிரி டிப்போ டிசிடிசி டிஎன்எஸ்டிசி டிப்போல கவர்மெண்ட் ஜாப் போலாம். பிஹெச்எல் இந்த மாதிரி சாரி பொது நிறுவனங்கள் எல்லாத்திலயுமே வந்து அரசு தொழிற்பயிற்சி நிலையத்துல படிச்சவங்க வந்து கவர்மெண்ட் ஜாப் வேலைக்கு போகலாம். எல்லா இடத்துலயுமே வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கொட்டி கிடக்கு. நியர்பை செம்மனார் கோயில் ஐடிலயும் இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா தொழில் முனைவரும் ஆகலாம், கவர்மெண்ட் வேலைக்கும் போகலாம். எங்கள் அரசு தொழிற்பயிற்சியிலேயே ஜேடிஓ போஸ்டுக்கு வந்து டிஎன்பிசி எழுதி நீங்க வேலைக்கு அரசு தொழிற்பயிற்சிகளுக்கு நீங்க அரசு வேலைக்கே வரலாம் சார்.
1: மேம், ஐடிஐ படித்த அந்த சர்டிஃபிகேட்டை வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ண முடியும் இல்லையா?
0: பதிவு பண்ணலாம் மேடம்.
1: இப்போ நம்ம வந்து அந்த அங்கேயும் வந்து இப்போ எக்ஸாம்லாம் படிங்க சொன்னீங்களா, ஜேடிஓ போஸ்ட்டுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சியில் எழுதி வரலாம் அப்படின்னு, இதுலேயும் அதே மாதிரி ஆர்டராக உங்களுக்கு நீ வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறைன்னு சொன்னீங்க இல்லையா, அதனால நீங்களே அதை வந்து ஹெல்ப் பண்ணுவீங்க?
0: கண்டிப்பாக மேடம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் தஞ்சாவூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையம் இருக்குன்னா நியர்பை அந்த கேம்பஸ்லேயே வந்து வேலைவாய்ப்பு அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குது. அங்கே வந்து கேரியர் கைடன்ஸ்னு இருக்குது. அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னாக்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எழுதுறதுக்கு அங்கே படிச்சுட்டு அங்கே போய் மாணவர்கள்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஆன்லைன்லயும் எடுக்கிறாங்க, கேரியர் கைடன்ஸ் மூலமா ஆன்லைன்லயும் அவங்க வந்து பயிற்சிகள்லாம் எடுக்கிறாங்க. அதுலயும் படிச்சுட்டு இவங்க வந்து கவர்மெண்ட் வேலைக்கும் பரீட்சைக்கு படிக்கலாம் மேடம்.
1: ஓகே மேம். பெண்களுக்கு அதிக வேலை வாய்ப்பு தரக்கூடிய தொழில் பயிற்சி படிப்புகள்லாம் என்னென்ன? அதாவது ஜென்ஸ்னா வெல்டிங் போலாம், அதாவது கடினமான வேலைகள் அவங்களால செய்ய முடியும், நிறைய படிப்புகள் இருக்கு. பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான படிப்புகள் அவங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை அதிகமாக கொடுக்குது, அதே மாதிரி தொழில் முனைவரா ஆக்குது?
0: தொழில் முனைவரா ஆகணும்னா நம்ம வந்து டைலரிங் ட்ரேட் எடுத்துக்கலாம் மேடம். ஃபேஷன் டிசைன் இருக்கு, கோட்டூர்ல இருக்கு, புள்ளம்பாடி இந்த மகளிர் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க நம்ம வந்து கவர்மெண்ட் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரிலாம் போனா சர்வே ட்ரேடு, அது வந்து லேடிஸ் படிக்கலாம் டிராயிங் சம்பந்தமா. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க நமக்கு வந்து ஒயர்மேன் ட்ரேடு இருக்கு, அது வந்து இபிஏ இந்த மாதிரி செக்டர்ஸ்க்கு போகலாம். அதை தாண்டி 33% வந்து லேடிஸ் கோட்டா இருக்கறனால எல்லாமே வந்து படிச்சு அவங்க கவர்மெண்ட் வேலைக்கு போகலாம். ஏன்னா அங்க வந்து ஜென்ஸ் எடுக்கிறதோட லேடிஸ் கோட்டா ஃபில் பண்ணும் ரிசர்வேஷனுக்கு நமக்கு வந்து லேடிஸ் வந்து அனைத்து பிரிவுகளும் படிக்கலாம். ஸ்பெசிபிக்கா வந்து கம்ப்யூட்டர் ட்ரேட் படிக்கலாம், மல்டிமீடியா அனிமேஷன், கோப்பா ட்ரேட் அந்த மாதிரி படிக்கலாம், ஃபேஷன் டிசைன் படிக்கலாம், கட்டிங் அண்ட் டெய்லரிங் படிக்கலாம், அதே மாதிரி சர்வே ட்ரேடு வந்து படிக்கலாம், வயர்மேன் வந்து இபிக்கு இந்த மாதிரி ரிலேட்டடா போகலாம் மேடம். இதெல்லாம் வந்து லேடிஸ் வந்து படிக்கலாம். இல்ல ஏசி மெக்கானிக்லாம் நம்ம அந்த மாதிரி படிச்சீங்கன்னா நம்ம வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு போறதுக்கு, பிட்ட டர்னர் மிஷினஸ் படிச்சா வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு போகலாம். எல்லாத்துலயுமே வந்து 33% ரிசர்வேஷனுக்குலாம் அனைத்து பிரிவுகளுமே லேடிஸ் படிக்கலாம் மேடம்.
3: ஹலோ.
1: வணக்கம்.
3: வணக்கம் மேம், நான் திருவாரூர் வண்டாமலை
1: கால் பேர் சொல்லுங்க.
0: வண்டாம்பாளை ஐடிஐ உங்களுக்கு ஐடிசி கம்பெனில இப்பயே வந்து பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்களே? ஐடிசி கம்பெனில உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. அது வந்து 24/7 4 ஷிஃப்ட்டும் ஓடிட்டு இருக்கோம். அதில் வந்து நமக்கு ப்ராசஸ் கண்ட்ரோல் ஆட்டோமேஷனுக்கு வந்து நாலு ப்ராசஸும் நடக்கிற இடத்துல உங்களுக்கு அவைலபிள் இருக்குமா? ஓகே,
1: நன்றி. மேம், பொதுவாக வந்து நம்ம அடுத்தவங்க கிட்ட வேலை செய்கிறத தாண்டி நம்ம ஒரு வேலை கொடுப்பவராக இருக்கிறது வந்து ஒரு சின்ன ஒரு லெவலாக இருந்தால் கூட ஒரு பெரிய மகிழ்ச்சியும் ஒரு பெருமிதத்தையும் கொடுக்கும் இல்லையா? அந்த மாதிரி வேலை கொடுப்பவராக மாற மாணவர்கள் என்ன செய்ய வேண்டும்?
0: வேலை கொடுப்பவராக மாணவர்கள் மாறணும்னா நம்ம வந்து தொழில் முனைவராக தான் மாறணும். அப்போ தொழில் முனைவராக மாறணும்னா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அந்த தொழில் சார்ந்த படிப்பை நல்லா வந்து படிச்சுட்டு அவங்க அதற்கான முன்னேற்பாடுகள் எல்லாமே செஞ்சுட்டு அவங்க

0: தொழில் முனைவராக மாறலாம். அவங்க கீழே வந்து அந்த படிப்புக்கு வந்து நேராக டிக்கை அணுகி நம்ம வந்து கண்டிப்பாக ஓனாக ஆரம்பிக்கணும்னா அவங்கள்ட்ட பை ஹேண்ட் வந்து எல்லாமே எல்லா எலிஜிபிலிட்டி இருந்தால் அவங்க ஆரம்பிக்கலாம். என்னதான் இருந்தாலும் அவங்க வந்து அப்ரூவல் ஃப்ரம் டிக்லேருந்து தான் பண்ணணும். டிக்கு டிஷ்லேருந்து எல்லா சர்டிஃபிகேட்ஸும் வாங்கி அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து பண்ண முடியும். அதனால் அதையும் நாங்கள் வந்து ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு வந்து என்னென்னலாம் வழிகாட்டுதலாக வந்து சொல்லிடுவோம்.
1: ஓகே, சின்ன முதலீட்டில் தொடங்கக்கூடிய ஒரு தொழில்கள்லாம் என்னன்னு
0: சொல்லுவீங்க? டைலரிங் ட்ரேடு ஆரம்பிக்கலாம் மேடம். ஏன்னா அது பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் தைக்கலாம். அது வந்து நம்ம சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல போயிட்டு அவங்க கிட்ட அணுகி இந்த மாதிரி நாங்கள் வந்து செய்யலாம் அப்படின்லாம். ஒரு கிளவுஸ் தைக்கலாம், அது வந்து டைலரிங் ட்ரேடுக்கு சம்மந்தமாக உள்ளது. அதே மாதிரி வெல்டர் வந்து பண்ணலாம். வெல்டர் வந்து ஒரு கிரில் கேட்டு கம்பெனி தயார் பண்ணுறது பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஆர்னமெண்டேஷன், அது பார்த்தீங்கன்னா அது எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்கு, அதெல்லாம் வந்து
1: பார்த்தீங்கன்னாக்கா
0: ஒரு செய்யறது, அது சர்ஃபேஸ் ஆர்னமெண்டேஷன் இருக்கு, அந்த பிரிவு பண்ணலாம். இதெல்லாம் வந்து விமன்ல வந்து மகளிர் சுய உதவி குழு மூலமா அவங்க வந்து தொழில் முனைவரா வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் பண்ணலாம் அந்த மாதிரி. ஜென்ஸ்க்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா வெல்டர் பிரிவு பண்ணலாம். அதே மாதிரி ரெஃப்ரிஜரேஷன் ஏர் கண்டிஷன்ஸ் பாத்தீங்கன்னாக்கா அவங்க எல்லாம் வந்து ஏசி மெக்கானிக் படிச்சாங்கன்னா அவங்க வந்து அதை ஒரு கம்பெனியில போயிட்டு சப்கான்ட்ராக்ட் எடுத்து அதை ஃபுல்லாவே தொழில் முனைவரா பண்ணலாம். அவங்களே ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து எல்லா ஏசியும் சர்வீஸ் பண்ணி பண்ணலாம் மேடம்.
1: ஓகே மேம். இப்போ அரசு தொழிற்பயிற்சி நிறுவனத்தில் நிறைய விஷயங்கள் மாணவர்களுக்காக செய்கிறாங்க, இலவசமாக எல்லா உதவிகளும் நிறைய இருக்குது. இது சார்ந்த ஒரு விழிப்புணர்வு அப்படின்றத வந்து நிறைய இப்போ கொடுத்துருக்கீங்க. நீங்கள் இப்போ மாணவர்களுக்கும் சரி பெற்றோர்களுக்கும் சரி ஒரு கன்க்ளூஷனாக என்ன விஷயத்த சொல்ல விரும்புகிறீங்க மேம்?
0: இப்போ வந்து மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்றுருக்கு. 13ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து அந்தந்த அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து செம்மனார் கோயில் இருக்குது, நாகப்பட்டினம் இருக்குது, இங்கே வண்டாம்பாளையம் இருக்குது, இங்கிட்டு கோட்டூர், நீடாமங்கலம், இங்கே நாகப்பட்டினம், செம்போடை, இந்த ஐடியிலெல்லாம் வந்து இப்போ வந்து சேர்க்கை நடைபெற்றுருக்கு. தஞ்சாவூர் வரையிலும் அங்கிட்டு திருச்சி அது அந்த சைடு இருக்குது. இது எல்லாமே இந்த 6 மாவட்டங்கள்லேயும் புதுக்கோட்டை எல்லாம் சேர்த்து நமக்கு வந்து அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர்க்கை நடைபெற்றுருக்கு. 13ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து நேரடியாகவே வந்து ஸ்பாட் அட்மிஷன் வந்து நடந்துட்டு இருக்கு. அந்த ஸ்பாட்ல வந்து நேராகவே ஐடிக்கு மாணவர்களோ இல்லை பேரண்ட்ஸோ வந்து அந்த சர்டிஃபிகேட்டை கொண்டு வந்து நமக்கு வந்து சேர்க்கையில் சேர்ந்துக்கலாம் மேடம்.
1: ஆன்லைன்ல அப்ளை பண்ணாமலே நம்ம வந்து
0: ஆன்லைன்ல நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஹெல்ப் டெஸ்க் வச்சிருக்கோம், அங்கேயே வந்து அப்ளிகேஷனை வந்து நாங்கள் போட்டுறோம். எங்கேயும் போய் கஷ்டப்பட வேண்டியதில்லை. எங்கள் ஐடிக்கு வந்தாலே போதும், நாங்கள் வந்து அப்ளிகேஷன் போட்டு அவங்கள சேர்க்கறதுக்கான ஏற்பாடுகளை எல்லாமே செஞ்சிருவோம் மேடம்.
1: ஓகே மேம். ஒரு காலர் இருக்காங்க, கேட்டுடலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேம். வணக்கம்மா, நான் திருவாரூர்ல இருந்து மண் பண்ண கலைஞர் பக்கிஸ்தான் பேசுறேன்.
1: சொல்லுங்க சார், உங்களுடைய கேள்வி.
2: நம்ம பையன் ஆட்ரிபிள் முடிச்சிட்டு புத்தூர் பாத்திக்கிறீங்க.
1: சரி,
2: இப்போதைக்கு டெம்பரவரியா இபில வந்து வேலை பாத்துட்டு இருக்காங்க.
1: சரி,
2: வேலை படிப்பு முடிச்ச கையோட போயிட்டாங்க.
1: சரி,
2: அது அங்கே வாய்ப்பு ஏதாச்சும் கிடைக்குமா? கவர்மெண்ட் வாய்ப்பு.
0: நீங்க ஐடில வந்து எலக்ட்ரீஷியன் ட்ரேடு படிச்சுட்டு நீங்க அங்கேயே போனீங்கன்னா இபில வேலை கிடைக்கும் சார். இபில வாங்கிடலாம். ஐடில எலக்ட்ரீஷியன் படிச்சாங்களா? ஐடில எலக்ட்ரீஷியனா இப்பதான் உங்களுக்கு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்டுக்கு வந்து கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. அதே கவர்மெண்ட் ஐடிலையும் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. நீங்க எக்ஸாம் அப்பியர் ஆனீங்கன்னா அங்கே வேலை கிடைக்கும். ஐடிலையும் வேலை கிடைக்கும், இபிலையும் வேலை கிடைக்கும் சார்.
2: ரொம்ப சந்தோஷமா புரியல. ஆனா பையன் ஒரு நாள் சொன்னாங்க.
0: ஆமா சார், அதுக்கப்புறம் வராம நமக்கு வந்து பப்ளிக் அட்வர்டைஸ்மெண்ட்டும் கொடுப்பாங்க. ஐடி சம்மந்தம் ஐடி தான் அதில் பேசிக் குவாலிஃபிகேஷன். ஒர்க் ஷாப் அசிஸ்டண்ட்டுக்கு ஜேடிஓக்கும் ஐடி குவாலிஃபிகேஷன் இருக்குது. அது வந்து டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானரில் பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்போ எல்லா அரசு நிறுவனங்கள்லேயும் வந்து உங்களுக்கு வந்து இப்போ எல்லாமே வந்து கால்ஃபரில் தான் வருது, டிஎன்பிஎஸ்சி கால்ஃபரில். நீங்கள் அதை பார்த்தாலே ஆனுவல் பிளானர் பார்த்தாலே எல்லா ஐடி குவாலிஃபிகேஷனும் வந்துட்டுருக்கு. நம்ம ஈஸியாக வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு போகலாம் மேடம்.
1: நன்றி மேம். மாணவர்களின் வெற்றி என்பது ஒரு பட்டத்தால் மட்டுமே அளவிடப்படுவதில்லை, திறமையாலும் பயிற்சியாலும் விடாமுயற்சியாலும் உருவாக்கப்படுவது. சரியான வழிகாட்டுதல்கள், தங்களுக்கான பாதையை தேர்வு செய்து தன்னம்பிக்கையுடன் முன்னேறுங்கள் குழந்தைகளே. நேயர்கள் இதுவரை கேட்டு பயன்பெற்றது. அடுத்தது என்ன?

சிறப்பு கல்வி தொடர். நேயர்கள் இதுவரை கேட்டது அடுத்தது என்ன? சிறப்பு கல்வித்தொடர் நிகழ்ச்சியில் இம்மாதம் 8ஆம் தேதி அன்று ஒலிபரப்பான திருச்சி மண்டல வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை இணை இயக்குனர் திருமதி பி. பரமேஸ்வரி அவர்கள் பங்கு பெற்ற நேரலை நிகழ்ச்சியின் ஒலிப்பதிவு

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 5 மணி. நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம்.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் உலாவரும் நேரம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். திருக்கோயில்களுக்கு தேவையான அனைத்தும் ஒரே இடத்தில் வாங்க வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நாச்சியார் கோவில்.
2: நாச்சியார் கோயில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
3: லிப்ட் மற்றும் ஏசி வசதியுடன் கூடிய 5 அடுக்கு மாளிகை உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில். திருமணத்திற்கு தேவையான சிறுவரிசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, எவசிவர்ப்பித்தலை பாத்திரங்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, ஐம்பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்.
3: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: வணக்கம் நேயர்களே, இந்த உலா வரும் நேரம் நிகழ்ச்சியின் வழியா பல சுற்றுலா தலங்களை பத்தி தெரிந்து கொள்ள போறோம். ஆன்மீக சுற்றுலா, அறிவியல் சுற்றுலா, பொழுதுபோக்கு சுற்றுலா, வரலாற்று இடங்களை பார்க்கக்கூடிய சுற்றுலா, இந்த வரிசையில் நாம இன்னைக்கு போக போறது ஆன்மீக சுற்றுலா. கேளுங்கள், பயன்பெறுங்கள்.
5: வணக்கம் நேயர்களே, ஆல் இண்டியா ரேடியோ காரைக்கால் பண்பலை 100.3 ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை மாலை 5 மணிக்கு வளம் வரக்கூடிய உலாவரும் நேரம் நிகழ்ச்சியில இந்த வாரம், அதாவது இன்று நாம போக போற இடம்
6: திருப்புகலூர். இங்கு மிகவும் பிரசித்தி பெற்றது ஸ்ரீ கருந்தார் குழலி உடனாகிய ஸ்ரீ அக்னீஸ்வர சுவாமி திருக்கோயில். வாங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆலயம் பற்றி.

தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, இப்பொழுது நாங்கள் திருப்புகழூர் என்ற சிறப்பு மிகுந்த தேவார பாடல் பெற்ற தலத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். ஆலயத்தின் தோற்றம், அதில் காணப்படக்கூடிய இறைவனுடைய அருள், அம்பிகையினுடைய பேரழகு வடிவு என்று இந்த ஆலயத்தினுடைய அற்புதத்தை நாம் ஓரிரு வரிகளில் சொல்வது இயலாத காரியம். காரணம், ஸ்ரீ அப்பர் பெருமானுக்கு முக்தி தந்த திருத்தலம் இந்த திருத்தலம். சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு செங்கல்லை பொன்கல்லாய் மாற்ற

அருளிய திருத்தலம் இந்த திருத்தலம். அக்னி பகவானுடைய சாபத்தை நிவர்த்தி செய்ததும் மிக சிறப்பு மிகுந்த சனீஸ்வர பகவான் இங்கே மங்கள சனீஸ்வரராக அமர்ந்து அருளாசி புரியக்கூடிய திருத்தலமாக இந்த திருத்தலம் பேரழகோடு காட்சி தருகிறது. அந்த எழில் மிகுந்த ஆலயத்திற்குள்ளே நுழைகின்றோம். முதலிலே நந்தியம் பகவான் அந்த எம்பெருமானை தரிசித்து நுழையும் பொழுது பிரதான விநாயகரை வந்தனம் செய்து சுவாமி சன்னதியை அடைகின்றோம். அங்கே எம்பெருமான் ஈசான தத்புருஷ வாமதேவ அகோர சத்யோஜாத என்று சொல்லக்கூடிய அந்த ஐந்து முகத்துக்கு ஐந்து எழுத்துக்கு உரிய எம்பெருமானை கண்ணார தரிசனம் செய்து அங்கிருந்து ஆலயத்தினுடைய கோஷ்டங்களிலே வழிபாடு செய்வதற்காக வலம் வரும் பொழுது 63 நாயன்மார்களுடைய விக்கிரகங்களை உளமாற தரிசித்துக் கொண்டு கோஷ்டத்திலே அகோரலிங்கம், வர்த்தமான லிங்கம், பூதேஸ்வரலிங்கம், தட்சிணாமூர்த்தி, அகஸ்திய பெருமான், ஆறுமுகப் பெருமான், சண்டிகேஸ்வரர் ஆகியவர்களுடன் சிறப்பு மிகுந்த நவகிரகங்கள் பைரவ மூர்த்தத்தையும் ஒரு சேர தரிசனம் செய்யக்கூடிய பரம பாக்யமும் இங்கே கிட்டுகிறது. அது மட்டுமல்ல, இந்த திருத்தலத்தினுடைய மகாத்மியத்தை சொல்ல சொல்ல மனம் இனிக்கிறது, சிவாய நமவன சிந்தித்து விடுகிறது. காரணம், இந்த திருத்தலத்தில் தான் சுந்தரமூர்த்தி நாயனார் கட்டமுது செய்து இந்த சிவபுரானை துதித்து மகிழ்ந்ததாக அற்புதமான சரித்திரம் நமக்கு தெரிவிக்கிறது. வழக்கமாக பங்குனி உத்திர திருநாள் அன்று ஆரூரானுக்கு அவர் சமர்ப்பிக்கக்கூடிய வழிபாட்டிற்கு பொன் தேவை என்று இந்த திருத்தலத்திற்கு வந்து தங்கிய சமயத்திலே தலைப்பாகைக்கு பதிலாக செங்கல்லை தலைப்பாகையாக்கிக் கொண்டு சயனித்திருந்த நேரத்திலே ஈசன் காட்சி தந்து அந்த செங்கல்லை பொன்னாய் மாற்றி தந்த பொன்னார் மேனியனான ஈசன் உரையும் இந்த திருத்தலத்தை தரிசனம் செய்யும் பொழுது வாழ்வும் நமக்கு பொன்னாக ஜொலிக்கிறதோ இந்த இறைவனை பார்த்து என்று நினைக்கும் வகையிலே சுந்தரமூர்த்தி நாயனாரின் நினைவுகள் நம்மை அசைபோட, அது மட்டுமல்ல, மிக முக்கியமாக சொல்லும் பொழுது தேவார பண்களிலே அற்புதமாக பண்ணிசைத்து ஈசனோடு இரண்டர கலந்த அப்பரடிகள் என்று சொல்லக்கூடிய நாவுக்கரச பெருமானுக்கே முக்தி தந்த திருத்தலம் என்ற பெருமையை இந்த திருத்தலம் பெற்றிருக்கிறது எனும் பொழுது நம்மை போன்ற அடியவர்களுக்கும் சிவ சிந்தனையை மனதிலே நிறைவு தருமாறு செய்து நமக்கும் சிவலோக வாழ்வை தரக்கூடிய திருத்தலம் இதுவே என்ற நினைவு இங்கே நம்முள் நிழலாடுவதை மறுக்கவே இயலாது. அதோடு அப்பர் பெருமான் முக்தி பெற்ற நந்தவனத்தையும் இங்கே காண்கின்றோம். அந்த அப்பர் பெருமானுடைய தேவார பண்கள் இங்கே இருக்கக்கூடிய நந்தவனத்திலே இழையோடும் தென்றலோடு தென்றலாக நம் மனதை கவர்ந்தெழுக்க அதிலே சிவச்சிந்தனையோடு சிவாய நமவன சிந்தித்திருந்து இதோ சர்வ சக்தி மிகுந்த ஸ்ரீ சூளிகாம்பாள் என்ற அம்பாள் இங்கே காட்சி தரக்கூடிய மெய்யழகை தரிசிக்கிறோம். அந்த தாய்க்கு ஏன் அப்படி ஒரு திருப்பெயர்? பிரசவம் பார்த்து தன்னுடைய பக்தைக்கு அருள்பாலித்து அருளியதால் இந்த அம்பாள் சூளிகாம்பாள் என்று பெரும் பேரோடு அழைக்கப்படுகிறாள். அப்படிப்பட்ட அந்த அன்னையை தரிசனம் செய்து கொண்டு இந்த தலத்திற்கு பாணாசுரன் என்ற அரக்கன் நான்கு புறங்களிலும் மிக பெரும் அகழியை அமைத்து ஈசனை பூசித்து அவன் அருளால் அவன்தாள் வணங்கி எல்லா நலமும் பெற்றான் என்ற செய்தியை அறியும் பொழுது அசுரனுக்கே அருள் புரிந்து ஆட்கொண்ட ஈசன் நம்மை போன்ற பக்தர்களையும் நம் வாழ்வையும் கடைத்தேற்றி தருவான் என்ற நம்பிக்கையோடு இந்த எம்பெருமானை கைலாய நாதனை மனம் குவிந்து இதயபூர்வமாக உள்ள சுத்தியோடு இந்த சர்வேஸ்வரனை தயாபரனை சிவபரம்பொருளை ஸ்ரீ சூளிகாம்பாள் சமேத ஸ்ரீ கோணப்பிரான் என்றும் ஸ்ரீ சரணாகத வத்சலன் என்றும் சொல்லக்கூடிய இந்த சிவபரம்பொருளை மனதிலே தியானித்துக் கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நேயர் பெருமக்களுக்கும் சகல சௌபாகியங்களும் கிட்ட வேண்டும் என்று இந்த எம்பெருமானுடைய திருத்தாள் பணிகிறோம். ஓம் நமச்சிவாய.

0: பொருளாதார நிகழ்ச்சி.
1: நாச்சியார் கோயில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
2: லிப்ட் மற்றும் ஏசி வசதியுடன் கூடிய 5 அடுக்கு மாளிகை உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில். திருமணத்துக்கு தேவையான சிறுவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, எவசு வற்பித்தலை பாத்திரங்கள்,
1: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, ஐம்பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்.
2: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
3: இந்த ஆலயம் பற்றி மேலும் சில தகவல்களை தராங்க திரு ராமநாத குருக்கள் அவர்கள்.
4: யசிவோ நாம ரூபாபியாம் யா தேவி சர்வமங்கலாக தஜோஹோ சம்ஸ்மரணாத்வம்சாம் சர்வதோ ஜெயமங்கலம். அருள்மிகு ஸ்ரீ கரந்தார் குழலி உடனாகிய அக்னீஸ்வர சுவாமி திருக்கோவில் திருப்பகலூர். நமது ஆலயத்திலே ஸ்ரீ கரந்தார் குழலி உடனாகிய அக்னீஸ்வர சுவாமியுடைய அனுகிரகத்தினாலே பானாசுரங்கிற அசுரன் அவர்களுக்கு சாபம் ஏற்பட்டு அந்த சாப நிவர்த்தி ஆகிறதுக்காக ஈஸ்வரன் பிரார்த்தனை பண்ணி வழிபாடு செய்யப்பட்டு அவருக்கு தோஷம் நிவர்த்தி ஆகிறதுக்காக பகவான் வடபால் சாஞ்சும் தலையில பின்னப்பூ சூடி காட்சி கொடுத்ததாக ஒரு ஐதீகம். அது கோணபிரான் அப்படிங்கிற ஒரு திருநாமம். அக்னி பகவானுக்கு சாப விமோச்சன நிவர்த்தி ஆகப்பட்டு வைகாசி மாசம் பௌர்ணமி தினத்தில் அவருக்கு பூர்ண பிரகாசம் ஏற்பட்டு சுவாமி ஆனந்தவல்லி சந்திரசேகரராக காட்சி கொடுத்ததாக ஈஸ்வரனுடைய ஒரு அனுகிரகம். அதோடு மட்டுமல்லாமல் இந்த க்ஷேத்திரத்துல வீடு கட்டுறது வேண்டிய 3 செங்கல் வச்சு வழிபாடு செய்யப்பட்டு அவர் பிரார்த்தனை பண்ணுமானால் வீடு கட்டுறதுடைய ஒரு பாக்கியங்கள், தன தானியங்கள் இவைகள்லாம் அபிவிருத்தி ஆகப்பட்டு பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ண ஸ்தலம். அதோடலம் இல்லாமல் இந்த க்ஷேத்திரத்தில முப்பிறவைகள், அதாவது கடந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலமாக பூத பவிஷ்ய வர்த்தமானம் சொல்வார்கள். அதே போன்று வர்த்தமானீஸ்வரர், பூதீஸ்வரர், பவிஷ்யேஸ்வரர் ஆகிய 3 சிவபெருமானாக காட்சி கொடுத்து பித்திருக்களுடைய சாபம் நிவர்த்தியாகப்பட்டு முப்பிரவை செய்த பாவங்கள்லாம் நிவர்த்தியாக ஒரு திவ்ய க்ஷேத்திரம். அதோடு இல்லாமல் இந்த க்ஷேத்திரத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு செங்கல்ல புண்கள்லாம் மாற்றி பரமேஸ்வரன் அருள செய்த விசேஷமான ஸ்தலம். நமது ஆலயத்திலே அம்பாள் கருந்தார் குரலி, கருவை காத்து ரட்சிக்கக்கூடிய அம்பாள், அது கருந்தார் குரலி என்ற ஒரு திருநாமம். மாலை வேளையிலே வெள்ளைப்புடைவை சாத்தி அம்பாளுக்கு நைவேத்திய பிரசாதங்கள் இட்டு வழிபாடு செய்தோமானால் புத்திர சந்தானங்கள், கல்யாணங்கள் இவைகெல்லாம் கை கூடி ஸ்ரீ சூடிகாம்பாள் அருளை செய்த ஒரு விசேஷமான திவ்யஸ்தலமாக அனுகிரகம் திருச்சிற்றம்பலம்.

0: நீங்களே இப்போ உங்கள் வந்துருக்கோம் ஒரு பக்தரை சந்திக்கிறேன். ஐயா வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
1: என் பேர் வந்து எம் பாலகணேஷ். நான் வந்து இந்த திருப்பகலூர் கிராமத்தில் தான் வந்து கீழே வீதியில் வசித்து வரேன். நான் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இருந்தே நான் வந்து இந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கேன். எனக்கு ஒரு மன கஷ்டம் அப்படின்னா நான் இங்கே வருவேன். அதுக்கப்புறம் கஷ்டம் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவேன். அதுவும் இல்லாமல் நான் எப்போதுமே இங்கே வந்தேன். எங்கள் அம்மா அப்பா சின்ன பிள்ளையிலேருந்துலாம் வந்துட்டு இருக்கிறதுனால எனக்கு வந்து எப்போதும் இங்கே வரத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அப்பறைக்க விழா நடத்துவாங்க. 10 நாள் அப்பறைக்க நடத்துவாங்க. அதில் தெப்ப விழாவும் நல்லா சிறப்பாக நடக்கும். அப்புறம் அப்பறைக்க விழாவில் வந்து லாஸ்ட்டில் வந்து ஐக்கிய விழா நடத்துவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து சைவ சமய பயிற்சி வகுப்புகள் வந்து 10 நாள் வந்து நடத்துவாங்க. அப்புறம் வந்து இந்த 10 நாள் வந்து ஐக்கிய விழாவில் சாமி தூக்குறது இது மாதிரிலாம் எங்கள் பசங்க எல்லாமே சேர்ந்து இங்கே வந்து நாட்டாம முன்னிலையில் வந்து தூக்குவோம். 4 வீதி சேர்ந்து எல்லாருமே திருப்புக்குள்ளூர் வாசிகள் எல்லாருமே ஐக்கிய விழா அன்னைக்கு லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட்டாக ஐக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து இறைவன் வந்து காட்சி அளிக்கிறதா நான் நம்புகிறேன்.
0: நன்றிங்க.

0: சிவலிங்கம். திருப்புகழூர் ஸ்ரீ கருந்தார் குழலி சமேத ஸ்ரீ அக்னீஸ்வர சுவாமி திருக்கோயில் பற்றி தெரிந்து கொண்ட மன நிறைவுடன் நாம அடுத்து போக போற இடம்
1: தெரிஞ்சுக்கலாம் அடுத்த வாரம் திங்கட்கிழமை மாலை 5 மணிக்கு. மேலும் இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டிய அலைபேசி எண் 97 15 16 72 82. சரி நேர்களை, மீண்டும் அடுத்த வாரம் உலாவரும் நேரம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியில் வளம் வந்த மன்னார்குடி நாராயணன் அவர்களுடன் விடைபெறுவது உங்கள் அன்பின் ஆந்தக்குடி அருணாமணி வண்ணன். வணக்கம் நேயர்களே.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் உலாவரும் நேரம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தக்குடி AM அருள் பிரகாஷ், AM அருண் பிரசாந்த். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். திருக்கோயில்களுக்கு தேவையான அனைத்தும் ஒரே இடத்தில் வாங்க வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நாச்சியார் கோவில்.
3: நாச்சியார் கோயில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
4: லிப்ட் மற்றும் ஏசி வசதியுடன் கூடிய 5 அடுக்கு மாளிகை உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில். திருமணத்துக்கு தேவையான சிறுவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, எவசிவர்ப்பித்தலை பாத்திரங்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, ஐம்பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்.
4: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
5: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.

0: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
1: கூட்டத்திலே கோயில் புறா

தித்தகதிமி தளாங்கு தகதிமி தகதி தகதிமி தூம் தித்தோம் தித்தகிட தகிட தகிட தகிட தகிட ததிமி தஜனு தனு தஜம் தஜம் தஜம் தகிட தகதாம் தத்தகிட தகிட தகிட திருகிட தகிட தூம் கிடக தகிட தூம் தத்தகதிமி தகதிமி தகத்திருக்க

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: காரைக்கால் பண்பலை 100.3 அலையோசை.
3: கண்ணே, பொட்டுக்கவா, கட்டிக்கவா, கட்டிக்கிட்டு ஒட்டிக்கவா,
4: தொட்டுக்கிட்டா பத்திக்குமே,
3: பத்திக்கிட்டா பத்தட்டுமே, அஞ்சுகமே நெஞ்சு என்ன விட்டு விட்டு துடிக்குது, கட்டழகி உன்னை எண்ணி கண்ணு மூடி பிதுங்குது,
4: கொத்தி விட வேண்டும் என்று குக்கு என்ன துடிக்குது, தப்பி விட வேண்டும் என்று கெண்டை மீன் தவிக்குது,
3: குளிக்கிற மீனுக்கு குளிர் என்ன அடிக்குது, பசி தாங்குமா இளமை இனி பரிமாறவா இளமாங்கனி.

நேரம் 5:30. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகை வழங்கும் விளக்கேற்றும் வேளை. இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் இந்திய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகை.

0: மேல்மீது நிகழ்ச்சியினை வழங்குவோர் வசந்தன் கோ.
1: இந்தியாவின்
2: நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: That's right.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
6: சரி சரி சரி சரி சரி சரி,
7: தட்ஸ் ரைட்,
6: வசந்த் அண்ட் கோ. சரி சரி, வசந்த்
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர், வசந்த் அண்ட் கோ.
7: தட்ஸ் ரைட்.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அனுமதி.

0: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நிகழ்ச்சியின் தொடக்கமாக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: இனி சித்ரா பாண்டியது.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் தங்க மாளிகை வழங்கிக் கொண்டிருக்கும் விளக்கேற்றும் வேளை.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி,
6: தட்ஸ் ரைட்,
5: வசந்த் அண்ட் கோ. சரி சரி வசந்த்,
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட்.
8: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
9: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
10: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: சரி சரி சரி சரி சரி சரி
3: தட்ஸ் ரைட்
2: வசந்த் அண்ட் கோ சரி சரி வசந்த்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ
3: தட்ஸ் ரைட்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்.

0: போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நிறைவாக TM சௌந்தரராஜன் பாடியது.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகை வழங்கிய விளக்கேற்றும் வேலை. இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகை.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NS பீரோ திருச்சி.
0: இந்த நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியவர் வசந்தன் கோ.
5: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
6: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
5: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
6: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
5: எப்படி தெரியும்?
6: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
7: சரி சரி சரி சரி சரி சரி,
8: தட்ஸ் ரைட்,
7: வசந்தன் கோ. சரி சரி, வசந்தன்
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
8: தட்ஸ் ரைட்.
0: நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. பன்னிசை. தொடக்கமாக கருவுற்ற நாள் என தொடங்கும் பாடல்.

0: அன்பதற்கு உருகிற்று.
1: பண்ணிசை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் மணி 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், அதனைத் தொடர்ந்து மணி 6:10 மாநில செய்திகள் புதுச்சேரி அஞ்சல்.

0: தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களுக்கு இடையிலான இரண்டு நாள் கூட்டம் புதுடெல்லியில் இன்று தொடங்கியுள்ளது. தேசிய வேளாண் கூட்டுறவு விற்பனை கூட்டமைப்பின் ஏல நடைமுறைக்கான இணையதளத்தை மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா நாளை தொடக்கி வைக்கிறார். மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு முயல்வது குறித்து தமிழக சட்டமன்றத்தில் இன்று விவாதம் மேற்கொள்ளப்பட்டது. காரைக்கால் திருநள்ளாற்றில் முதியோர்களுக்கு போர்வை மற்றும் காலணி வழங்கும் பணிகளை மாநில அமைச்சர் திரு ஜி என் எஸ் ராஜசேகரன் இன்று தொடக்கி வைத்தார். இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களுக்கு இடையிலான இரண்டு நாள் கூட்டம் புதுடெல்லியில் இன்று தொடங்கியுள்ளது. இக்கூட்டம் குறித்து கூடுதல் விவரங்கள்.
1: தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தலைமையிலான பிரிக்ஸ் கூட்டத்தில் 11 பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் பங்கேற்றுள்ளன. உலகின் முன்னுள்ள மரபுசாரா பாதுகாப்பு சவால்கள் என்ற கருப்பொருள் அடிப்படையில் முக்கிய விவாதங்கள் இடம்பெறுகின்றன. குறிப்பாக சைபர் பாதுகாப்பு மற்றும் AI மூலமான பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது. தீவிரவாத எதிர்ப்பு மற்றும் பாதுகாப்பிற்கான தகவல் தொழில்நுட்பங்கள் குறித்து பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே அண்மையில் நடைபெற்ற கூட்டு பணிக்குழு கூட்டங்களின் முடிவுகள் குறித்தும் இன்றைய கூட்டத்தில் மறு ஆய்வு செய்யப்படுகிறது. ஆரம்பத்தில் பொருளாதார ஒத்துழைப்பை நோக்கமாக கொண்டு உருவாக்கப்பட்ட பிரிக்ஸ் கூட்டமைப்பில் தற்போது பாதுகாப்பு ஒத்துழைப்பு, நிதி கூட்டாண்மை மற்றும் மக்கள் நிலையிலான பரிமாற்றங்களுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது.
0: நாட்டின் சட்ட கட்டமைப்பை வலுப்படுத்தி நீதியும் அரசின் இதர சேவைகளும் மக்களுக்கு எளிதில் கிடைப்பதை உறுதிப்படுத்த அரசு மேற்கொண்டுள்ள பல்வேறு முயற்சிகள் குறித்து மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் எழுதிய கட்டுரை ஒன்றை பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொண்டுள்ளார். தொலைநிலை சட்டம், நியாயபந்து போன்ற அரசின் சேவைகளால் மக்களுக்கு குறைந்த செலவில் விரைந்து நீதி கிடைக்க இயன்றுள்ளதாக அமைச்சர் திரு மெக்வால் தமது கட்டுரையில் கூறியுள்ளார். சட்டம் மற்றும் நீதித்துறையில் டிஜிட்டல் மற்றும் இதர கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதால் வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிபதிகளின் பணி எளிதாகி இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். மெய்நிகர் நீதிமன்றம் போன்ற வசதிகளால் நீதித்துறையின் சேவைகளை நேரடியாக மக்களிடம் எடுத்துச் செல்ல முடிவதாக அமைச்சர் கூறியுள்ளார். நீதிமன்ற தீர்ப்புகள் தற்போது செயற்கை நுண்ணறிவு மூலம் 18 இந்திய மொழிகளில் மொழிபெயர்த்து வழங்கப்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நாளை புதுடெல்லியில்

0: தேசிய வேளாண் கூட்டுறவு விற்பனை கூட்டமைப்பின் ஏல நடைமுறைக்கான இணையதளத்தை தொடக்கி வைக்கிறார். வேளாண் விளைபொருட்களின் ஏலத்தில் வெளிப்படைத்தன்மை மற்றும் செயல்திறன் மேம்படுத்துவதில் முக்கிய நடவடிக்கையாக இந்த இணையதளம் அமையும் என அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. விவசாயிகளுக்கு மட்டுமின்றி கூட்டமைப்பில் இடம்பெற்றுள்ள அமைப்புகள் மற்றும் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருக்கும் தேவையான எல்லா தகவல்களும் இந்த இணையதளத்தில் இடம்பெறும். தேசிய வேளாண் கூட்டுறவு விற்பனை கூட்டமைப்பு சார்பில் விவசாயிகளை மையமாக கொண்ட வேறு பல டிஜிட்டல் முன்முயற்சிகளையும் மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா நாளை இவ்விழாவின் போது தொடக்கி வைக்கிறார். விவசாயிகளின் குழந்தைகளுக்கான நோஃபெட் கல்யாண் கல்வி உதவி தொகை திட்டமும் பயிறு வகைகள் மற்றும் எண்ணெய் வித்துக்களின் கையிருப்பை திறம்பட்ட முறையில் நிர்வகிப்பதற்கான திருஷ்டி இணையதளமும் இதில் அடங்கும். மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு பந்தி சஞ்சய் குமார் இன்று புதுடெல்லியில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படைக்கு தலைமைக கட்டிடம் கட்டும் பணிகளை மெய்நிகர் முறையில் பூமி பூஜை செய்து தொடக்கி வைத்தார். நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சியில் தொழிலக பாதுகாப்பு படையினரின் பங்கு மிக முக்கியமானது என்றும் நாட்டின் பொருளாதார போர் வீரர்களாகவே படையினர் செயல்பட்டு வருவதாகவும் அவர் தமது உரையில் கூறினார். தொழிலக பாதுகாப்பு படைக்கான பல்வேறு தொழில்நுட்ப மேம்பாட்டு திட்டங்கள் மற்றும் தொழிலக பாதுகாப்பு படையினருக்கான பல்வேறு சமூக நலத்திட்டங்களையும் அமைச்சர் இவ்விழாவின் போது அறிவித்தார். தொழிலக பாதுகாப்பு படையினர் மற்றும் அவர் தம் குடும்பத்தினருக்கு மனநல ஆலோசனை வழங்க தனித்திட்டம் அமலாகி வருவதையும் அவர் பாராட்டினார். சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் துறையில் வர்த்தகம் புரிவதை எளிதாக்குவது குறித்து இத்துறையின் பிரதிநிதிகளுடன் புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற கலந்துரையாடல் கூட்டத்தில் மத்திய சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கலந்து கொண்டார். சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் துறையின் மேம்பாட்டினால் பல கோடி மக்களின் வாழ்வாதாரத்தில் முக்கிய மாற்றங்களை கொண்டுவர முடியும் என்று சமூக ஊடக பதிவு ஒன்றில் அமைச்சர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு சுற்றுலா விருந்தோம்பல் உள்ளிட்ட துறைகளில் புதிய வேலைவாய்ப்புகள் மற்றும் வளர்ச்சி வாய்ப்புகளை தொடர்ந்து உருவாக்கி வருவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மத்திய பிரதேஷ் மாநிலம் ஷிவ்பூர் மாவட்டத்தில் உள்ள குனோ தேசிய பூங்காவில் சஹாரியா பழங்குடியினர் மற்றும் சீட்டா மித்ரா தொண்டர்களை சந்தித்து ப்ராஜெக்ட் சீட்டா மற்றும் சிறுத்தைகள் மீட்டெடுப்பு திட்டத்தில் இவர்களின் முக்கிய பங்களிப்பை பாராட்டினார். முன்னதாக குனோ தேசிய பூங்காவை சுற்றி பார்த்து சிறுத்தைகளுக்கான கட்டுப்பாடு மையத்தையும் பார்வையிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த 2022 குனோ தேசிய பூங்காவில் ப்ராஜெக்ட் சீட்டா திட்டத்தை தொடக்கி வைத்ததும் தற்போது இந்தியாவில் மொத்தமுள்ள 52 சிறுத்தைகளில் 49 சிறுத்தைகள் குனோ தேசிய பூங்காவில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: நேர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @adnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்திலும், @RNUPuducherry என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு முயல்வது குறித்து தமிழக சட்டமன்றத்தில் இன்று விவாதம் மேற்கொள்ளப்பட்டது. இதுகுறித்து கூடுதல் விவரங்கள்.
2: மேகதாது அணை திட்டத்தினால் காவிரி நீர் பகிர்வு பாதிக்கப்படும் என்றும் தமிழகத்திற்கு இழப்பும் கர்நாடகத்திற்கு ஆதாயமும் ஏற்படுவதாகவே இத்திட்டம் அமையும் என்றும் தமிழக சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் கூறின. கர்நாடக அரசின் உத்தேசத்தை தமிழக அரசு எதிர்ப்பதாக அரசு தரப்பில் அவையில் தெரிவிக்கப்பட்டது. தமிழகத்தின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் மேகதாது நீர் தீர்ப்பாயம் அமைக்க கோரி தமிழக சட்டமன்றத்தில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதையும் அரசு அவையில் சுட்டிக்காட்டியது. நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் விவாதங்களின் போது இடையிட்டு பேசுகையில், மேகதாது அணை குறித்த கர்நாடக அரசின் விரிவான திட்ட அறிக்கையை மத்திய அரசு அங்கீகரிக்கக்கூடாது என வலியுறுத்தினார். விவசாயிகளின் முக்கிய பிரச்சனையான இந்த விவகாரத்தை குடிநீர் பிரச்சனையாக மாற்றிக்காட்ட கர்நாடக அரசு முயல்வதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா குற்றம் சாட்டினார்.
0: தமிழக சட்டமன்றத்தில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது இன்று நடைபெற்ற விவாதங்களில் பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன் பங்கேற்று பேசுகையில், பிரதமர் திரு நரேந்திர மோடி பல கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தமிழகத்திற்கு வழங்கியிருப்பதாக பாராட்டினார். தமிழகத்தின் தேவைகளை மத்திய அரசிடம் எடுத்துக் கூறியதற்கு முதலமைச்சர் திரு விஜய்க்கும் அவர் பாராட்டு தெரிவித்துக் கொண்டார். நேற்று அமோனியா கசிவு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கான அரசின் கருணைத் தொகை 10 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட வேண்டும் என திமுக கொறடா திரு ஏவா வேலு கூறினார். அபாயகரமான தொழில்களை முறைப்படுத்த தனி கவுன்சில் அமைக்கப்படும் என்றும் தமிழக அரசு இன்று சட்டமன்றத்தில் அறிவித்தது. இன்று முதலமைச்சர் திரு விஜயின் 53வது பிறந்தநாளையொட்டி கட்சி வித்தியாசமின்றி சட்டமன்ற உறுப்பினர்கள் பலரும் முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொண்டனர். காரைக்கால் திருநள்ளாற்றில் நடைபெற்ற விழாவில் அமைச்சர் திரு ஜி என் எஸ் ராஜசேகரன் 60 வயதுக்கும் மேற்பட்ட முதியோர்களுக்கு போர்வை மற்றும் காலணி வழங்கும் பணிகளை தொடக்கி வைத்தார். திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட சுமார் 5000 முதியவர்களுக்கு இந்த உதவிகள் வழங்கப்பட உள்ளன. சமூக நலத்துறை உதவி இயக்குநர் திரு சுந்தரம், மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் குழந்தைகள் நலத்திட்ட அதிகாரி திருமதி கிருஷ்ணவேணி உள்ளிட்டோர் விழாவில் கலந்து கொண்டனர். வரும் 28 தேதி நடைபெற உள்ள பல்ஸ் போலியோ இயக்கம் குறித்து காரைக்காலில் மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி இன்று

0: அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தினர். சுகாதாரத்துறை துணை இயக்குநர் டாக்டர் சிவராஜ்குமார் மற்றும் இதர அதிகாரிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். காரைக்காலில் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவில் உட்பட 79 முக்கிய இடங்களில் போலியோ சொட்டு மருந்து மையங்கள் செயல்படும் என்றும், மாவட்டத்தில் 5 வயதுக்குட்பட்ட சுமார் 12,000 குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து போடப்படும் என்றும் அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஒடிசா மற்றும் சுற்றுப்புற பிராந்தியங்களை உள்ளடக்கிய கிழக்கு கடலோர ரயில்வே மண்டலத்தில் மொத்தம் 631 கிலோமீட்டர் ரயில் பாதைகளில் கவச் என்னும் தானியங்கி ரயில் பாதுகாப்பு வசதிகளை நிறுவ ரயில்வே துறை ஒப்புதல் அளித்துள்ளது. ஹரிதாஸ்பூர், பாராதீப், குர்தார் ரோடு, பலாங்கீர், போப்பிலி, சாலூர் உள்ளிட்ட 6 முக்கிய ரயில் பாதை பிரிவுகளில் ரயில்கள் நேருக்கு நேர் மோதிக்கொள்ளும் வாய்ப்பை தடுக்கவும், ரயில்களின் இயக்கத்தில் பொதுவான பாதுகாப்பை அதிகரிக்கவும் இதனால் ஏதுவாகும் என்று அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நாட்டில் போக்குவரத்து நெரிசல் அதிகம் உள்ள ரயில் பாதை பிரிவுகளில் கவச் வசதிகளை நிறுவ மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப்பாதை காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, குமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டித் தொடரில் இந்திய நேரப்படி இன்றிரவு 10:30 டல்லாஸில் நடைபெறும் போட்டியில் ஆஸ்திரியா அர்ஜென்டினா அணிகள் மோதவுள்ளன. முன்னதாக எகிப்த் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையே வான்கூவரில் நடைபெற்ற போட்டியில் எகிப்த் அணி 3-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. கேப் வெர்டே உருகுவே அணிகளுக்கு இடையே புளோரிடாவில் நடைபெற்ற போட்டி டிராவில் முடிவடைந்தது. தாத்ரா நாகர் ஹவேலி மற்றும் டாமன் டையூ யூனியன் பிரதேச நிர்வாகி திரு பிரஃபுல் பாய் பட்டேல் மனைவி பாவனா பென் பட்டேல் மறைவு குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி துயரம் வெளியிட்டுள்ளார். பட்டேல் குடும்பத்தினருடன் தமக்கு பல ஆண்டுகளாக நல்லுறவு உண்டு என்றும், பாவனா பென் பட்டேல் மறைவினால் துயரமடைந்துள்ள குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாகவும் சமூக ஊடக பதிவு ஒன்றில் பிரதமர் கூறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களிடையிலான 2 கூட்டம் புதுடெல்லியில் இன்று தொடங்கியுள்ளது. தேசிய வேளாண் கூட்டுறவு விற்பனை கூட்டமைப்பின் 7 நடைமுறைக்கான இணையதளத்தை மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா நாளை தொடக்கி வைக்கிறார். மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு முயல்வது குறித்து தமிழக சட்டமன்றத்தில் இன்று விவாதம் மேற்கொள்ளப்பட்டது. காரைக்கால் திருநள்ளாற்றில் முதியோர்களுக்கு போர்வை மற்றும் காலணி வழங்கும் பணிகளை மாநில அமைச்சர் திரு டி என் எஸ் ராஜசேகரன் இன்று தொடக்கி வைத்தார். இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:20.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்லமுது. இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
4: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
3: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மொத்த விற்பனையில் பொன்விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
1: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
5: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
6: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
7: நம்ம பாரம்பரியமான ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
6: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
7: ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 முதல் பஜனை மடம் தெரு மாயவரம்.
6: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
8: என் சொல் அமுது வழங்குகிறார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
9: அனைவருக்கும் வணக்கம். ஒரு பெரிய காட்டில் முனிவர் ஒருவர் ஆசிரமம் நடத்தி வந்தார். குழந்தைகளுக்கு கல்வி போதித்து வந்தார். அந்த முனிவரை பொறுத்தவரை எல்லா குழந்தைகளையும் சமமாகவே நடத்தி வந்தார். குருநாதர் போகலாம் என்று சொல்லும் வரை அங்கேயே இருப்பார்கள். அப்படிப்பட்ட குருகுலவாசம் அது. அந்த ஆசிரமத்தில் ராஜகுமாரனும் தங்கி படித்து கொண்டிருந்தார்.

தான். அவனுக்கு 15 வயது. சில வருடங்கள் கழித்து முனிவர் தம்மிடம் இருக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் தேர்வு வைத்தார். அவர்கள் அறிவுத்திறனை கண்டுபிடிக்க பல சோதனைகளையும் வைத்தார். சோதனை முடிந்தவர்களை அவரே வீட்டிற்கு அனுப்பி வைத்தார். எல்லா மாணவர்களும் சென்று விட்டார்கள். கடைசியில் எஞ்சியிருந்தது ஒரு மாணவன் மட்டும்தான். அவனை மட்டும் வீட்டுக்கு அனுப்பவில்லை. அவன்தான் ராஜகுமாரன். ராஜகுமாரனின் வயதான தந்தை எல்லா மாணவர்களும் குருகுல கல்வி முடித்து வந்துவிட்ட நிலையிலே தன் மகன் மட்டும் வரவில்லையே என்று வருத்தப்பட்டார். ஆசிரமத்திற்கு சென்று முனிவரை பார்த்தார். முனிவரும் அவரை அன்புடன் வரவேற்று அங்கிருந்த மாளிகையிலே தங்க வைத்தார். ராஜாவிடம் முனிவர் பேசினார். உங்கள் பையன் எல்லா தேர்வுகளிலும் தேர்ச்சி பெற்றுவிட்டான். இப்படி முதலாவதாக வரும் மாணவனுக்கு நாங்கள் இன்னும் ஒரு தேர்வு வைப்போம். அதிலேயும் அவன் முதலாவதாக வந்து

0: அங்கிருந்த மாளிகையிலே தங்க வைத்தார். ராஜாவிடம் முனிவர் பேசினார், உங்கள் பையன் எல்லா தேர்வுகளிலும் தேர்ச்சி பெற்றுவிட்டான். இப்படி முதலாவதாக வரும் மாணவனுக்கு நாங்கள் இன்னும் ஒரு தேர்வு வைப்போம். அதிலேயும் அவன் முதலாவதாக வந்துவிட்டால் அவன் பெரிய வித்துவான் என்ற கௌரவத்தை அடைவான் என்று சொன்னார் முனிவர். ராஜா அங்கேயே தங்கிவிட்டார். காலையில் எழுந்து குடிசைக்கு வெளியில் வந்தார். அந்த நேரத்தில் தம் மகன் தலையில் விறகு சுமந்தபடி வருவதை பார்த்தான் மன்னன். அவன் அருகில் வந்ததும் ராஜா உற்று பார்த்தார். தலையில் சுமையுடன் வருவது தம் மகன் என்று தெரிந்ததும் திகைப்படைந்தார். ஒரு ராஜகுமாரனை இதுபோன்ற வேலை செய்ய சொல்கிறார்களே என்று வருத்தப்பட்டான். தந்தையே, இது என்னுடைய குருதேவரின் உத்தரவு. இங்கே நான் ஒரு மாணவன், அவ்வளவுதான். இங்கே அரசனும் ஒன்றுதான், ஆண்டியும் ஒன்றுதான். குருதேவர் சொல்வதை மறுக்காமல் செய்வதுதான் என் கடமை என்றான். அடக்கம் அமரருள் வைக்கும், அடங்காமை ஆரிருள் உய்த்துவிடும். நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் மீன் சுருட்டி சி. அரங்கநாதன் அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கிய என் சொல்லமுது. இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
5: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:25.
6: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 generations பாத்துருக்கு.
7: வாவ்,
6: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
8: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
11: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
12: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 rupees அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 rupees தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

லைட் ஹவுஸ். இன்று மாலை மணி 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. மகளிருக்கான உடல்நல பிரச்சனைகள் குறித்து சித்த மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் உதவி சித்த மருத்துவ அதிகாரி டாக்டர் பி சத்யமீரா அவர்கள். மணி 6:45 இசை தூரிகை, 7 மணிக்கு பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர்ந்து, 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் அரங்கம் காரைக்கால் ONGC காவிரி அசட்டின் உழவர் அரங்கம், மரம் சார்ந்த விவசாயம் காரைக்கால் திருப்பட்டினம் ஜி ஜெய்கணேஷ் அவர்களுடன் நேர்முகம், 8 மணிக்கு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் வளர்ச்சி பயணம், தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த 12 ஆண்டுகளில் செயல்படுத்திய திட்டங்கள் குறித்து தொடர் நிகழ்ச்சி. இன்று இடம்பெறுவது பாதுகாப்பு துறையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து ஓய்வு பெற்ற விமானப்படை வீரரும் புதுச்சேரி முன்னாள் படை வீரர் நலவாழ்வு சங்கத்தின் தலைவருமான திரு மோகன் பங்கேற்கும் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆனந்தி முருகன் அவர்கள். 8:30 காரை எக்ஸ்பிரஸ், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் என் சொல் அமுது, வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன்சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். 10:00 இரவு மலரும், 11:00 காற்றலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயர்

0: மேலும் முன் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. நாளை காலை 6 மணிக்கு குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரிய செட். காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. தஞ்சாவூர் உழவன் நாட்டு சர்க்கரை வழங்கும் இன்சொல்லமுது. வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன்சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசந்தளிர். பங்கேற்கும் சிறுமி ஆர் சௌமியா. 7:00 காரைக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க் வழங்கும் தங்கமான நேரம் விளம்பரதார நிகழ்ச்சி. 7:25 சைபாலின் தகவல் நேரம். 7:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காலை காம்போ நிகழ்ச்சியில் சேவை செய்திகள் இடம்பெறும். 8:00 துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியின் தொடக்கமாக மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:05 துள்ளி வரும் பாட்டு. 8:30 பைக்கிங் பனியன்கள் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நேயர்கள் இதுவரை கேட்டது லைட் ஹவுஸ். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக மக்களின் வாழ்க்கை தரம் வெகுவாக மேம்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் இதுவரை 4 லட்சம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலான தொகை விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தற்போது நிலவும் பிரச்சினைகளுக்கு முந்தைய திமுக அரசுதான் காரணம் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். தூய்மைப் பணிகளை தனியார் மயமாக்கும் முயற்சியை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. உலக ராணுவ வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக மக்களின் வாழ்க்கை தரம் வெகுவாக மேம்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் எழுதியுள்ள கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். மக்களின் நம்பிக்கையை பெறுவது சிறந்த நிர்வாகத்திற்கான எடுத்துக்காட்டாகும் என்று பிரதமர் கூறியுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளாக மத்திய அரசு செயல்படுத்திய திட்டங்கள் மூலம் அரசு நிர்வாகத்தின் மீதான மக்களின் நம்பிக்கை அதிகரித்துள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கட்டுரையில், கடந்த 12 ஆண்டுகளாக மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக வேளாண் துறை தொடர் சாதனைகளை படைத்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். உணவு தானியங்களின் உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு 37 கோடியே 60 லட்சம் டன்னாக அதிகரித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 4 லட்சம் கோடிக்கும் கூடுதலான தொகை விவசாயிகளுக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இயற்கை வேளாண்மைக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அந்த கட்டுரையில் கூறியுள்ளார். தமிழகத்தில் தற்போது நிலவும் பிரச்சினைகளுக்கு முந்தைய திமுக அரசுதான் காரணம் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். இன்று பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தின் போது குறுக்கிட்டு பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். விவசாயிகளின் நலனுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தாவேக அரசு மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். விவசாயிகள் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்தது திமுக அரசுதான் என்று அவர் குறை கூறினார். தமிழகத்தில் மின்தடையை அறிமுகப்படுத்தியதே திமுக தான் என்று முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இந்த பேரவையில் தெரிவித்ததையும் திரு ராஜ்மோகன் சுட்டிக்காட்டினார். தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் எந்த தொழில் முதலீடும் பிற மாநிலங்களுக்கு செல்லவில்லை என்று தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
2: இன்னைக்கு நாங்க 30 நாட்கள்ல வேற ஒரு மாநிலத்துக்கு போய் வேற ஒரு நாட்டுக்கு போய் நாங்க முதலீட்டை எடுத்துட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு ஹூண்டாய் வந்து போகக்கூடிய நிலைமையில இருந்தவங்களை நாங்க போய் அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணி இந்த கவர்மெண்ட் இதை தொடரும் ஒரு அஷூரன்ஸ் கொடுத்து இன்னைக்கு கூட்டு வந்திருக்கோம். இதை தவிர 2 மோத்திலிங் அண்ட் ஹியூசாங் அவங்க கிட்டையும் நாங்க போய் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்றதுக்கான MOU சைன் பண்றதுக்கான எல்லாவற்றையும் நாங்க பேசிட்டு வந்திருக்கோம்.

0: திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தாவேக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது ஏற்புடையதல்ல என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்களின் மத நம்பிக்கை மீதான உரிமையை பறிப்பதுதான் தாவேக அரசின் நிலைப்பாடா என்று வினவியுள்ளார். மத உரிமைகளை முடக்கி போட ஆட்சியாளர்கள் எத்தனை முறை மேல்முறையீடு செய்தாலும் தர்மம் ஒருபோதும் தோற்காது என்ற நம்பிக்கை தமிழக மக்களுக்கு உள்ளதாக திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 12 மாநகராட்சி பகுதிகளில் தூய்மைப் பணிகளை தனியார் மயமாக்கும் முயற்சியை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இப்பகுதிகளில் தூய்மைப் பணிகளை தனியாருக்கு ஒப்படைக்க ஒப்பந்தப்புள்ளி கோரப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். தேர்தலுக்கு முன்பு சென்னை மாநகராட்சியின் தூய்மைப் பணியாளர்களின் போராட்டத்திற்கு தாவேக அரசு ஆதரவளித்ததையும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் புதிய நடுவர் மன்றம் தேவையில்லை என்பதுதான் பாமகவின் நிலைப்பாடு என்று அக்கட்சித் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநில விவசாயிகளின் நிலைப்பாடும் இதுதான் என்று குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக தெளிவான நிலைப்பாட்டை எடுப்பதற்காக தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு உடனடியாக அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: திருவள்ளூர் மாவட்டத்தில் இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட வாயு கசிவு சம்பவம் குறித்து விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தமிழக அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த சம்பவத்தை தாமாக முன்வந்து விசாரணை மேற்கொண்ட தேசிய மனித உரிமைகள் ஆணையம் 2 வாரங்களுக்குள் பதிலளிக்குமாறு தமிழக தலைமைச் செயலருக்கும் காவல்துறை தலைவருக்கும் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களின் உடல் நலன், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்ட நிவாரண உதவிகள் குறித்தும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட வேண்டும் என்றும் நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே இந்த வாயு கசிவு காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 7 அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தெலுங்கானா முதல் மன்னார் வளைகுடா வரை ராயல்சீமா மற்றும் தமிழக பகுதிகள் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப்பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் முதலமைச்சர் திரு விஜயின் பிறந்த தினத்தை முன்னிட்டு வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் இன்று மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். அரியலூர் மாவட்டத்தில் திருநங்கைகள் சுய தொழில் தொடங்குவதற்கான கடனுதவிகளை ஆட்சியர் திருமதி மிருணாலினி இன்று வழங்கினார். தென்காசி மாவட்டத்தில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை வைத்திருந்தது தொடர்பாக 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் வரும் வியாழக்கிழமை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு மதுபாலன் இன்று வழங்கினார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே மலைச்சாலையில் மரங்கள் முறிந்து விழுந்ததன் காரணமாக அந்த வழித்தடத்தில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள அருள்மிகு ராஜகோபால சுவாமி கோவில் ஆனி தெப்ப திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. விளையாட்டுச் செய்திகள். உலக ராணுவ வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியின் வாரன்டாஃபில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் பாரா ஆடவர் வில்வித்தை பிரிவில் ராஜ்பீர் சிங் தங்கப்பதக்கத்தையும் சூரஜ் சிங் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர்

0: இரட்டையர் பிரிவில் சூரஜ் சிங் வெங்கடாத்ரி குண்டேரு இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. பெர்லின் ஜூனியர் கோப்பை ஜூடோ போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கல பதக்கம் வென்றது. மகளிர் 52 கிலோ எடைப்பிரிவில் நுங்ஷித்தோய் சானு லிஷாங் தெம் வெள்ளிப்பதக்கத்தையும் 63 கிலோ எடைப்பிரிவில் லின்தோய் சனம்பம் வெண்கல பதக்கத்தையும் வென்றனர். உலக ஜூனியர் பாரா விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 15 தங்கம் 9 வெள்ளி 3 வெண்கல பதக்கங்களை வென்றது. துருக்கியின் மர்சினில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் பாரா பேட்மிண்டன் பிரிவுகளில் இந்தியா இப்பதக்கங்களை கைப்பற்றியது. கலப்பு இரட்டையர் பிரிவில் ஆகாஷ் ரஞ்சன் முன் கோஷிகா தேவ்தா இணையும், ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் கோபேஷ் ஜலானி, ஆர்யன் சர்மா மற்றும் பிரேம்சந்த் பொட்னுருவும், மகளிர் ஒற்றையர் பிரிவுகளில் ஷிவாங்கி பாண்டே, மணிஷா பட்டேல் ஆகியோரும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கல பதக்கங்களை வென்றது. மலேசியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் வேலவன் செந்தில்குமார் ஜோஷ்னா சின்னப்பா இணையும், மகளிர் இரட்டையர் பிரிவில் ரத்திகா சீலன் ஜோஷ்னா சின்னப்பா இணையும் இப்பதக்கங்களை கைப்பற்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக மக்களின் வாழ்க்கை தரம் வெகுவாக மேம்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் இதுவரை 4 லட்சம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலான தொகை விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தற்போது நிலவும் பிரச்சினைகளுக்கு முந்தைய திமுக அரசுதான் காரணம் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். தூய்மைப் பணிகளை தனியார் மயமாக்கும் முயற்சியை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. உலக ராணுவ வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:40.
2: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
3: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
4: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: காரைக்கால் டாக்டர் சக்திவேல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்,
6: மக்களின் அத்தியாவசிய தேவையறிந்து
5: இப்போது அதிநவீன வசதிகள் உள்ள லேமினர் ஃப்ளோ ஆபரேஷன் தியேட்டர், லேப்ரோஸ்கோபி, பிரசவ அறை,
6: சிசுக்களுக்கான என்ஐசியு பிரிவு, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை,
5: சிஎம், யூரோலஜி, வாஸ்குலர் சர்ஜரி, பல்மனாலஜி, இஎன்டி, குழந்தைகள் மருத்துவம், சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎண்டரோலஜி
6: மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை ஆகிய வசதிகளுடன் டாக்டர் சக்திவேல் மருத்துவமனை காரைக்கால்.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், கூசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
7: உங்கள் கடை காரைக்கால்.
6: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
1: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை.
6: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
8: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
5: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
8: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
5: தொடர்புக்கு 8925936936.
9: நலமாய் வாழ. மகளிருக்கான உடல் நல பிரச்சனைகள் குறித்து சித்த மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் உதவி சித்த மருத்துவ அதிகாரி டாக்டர் பி சத்யமீரா அவர்கள்.
10: நீங்க வந்து கிச்சன்ல எவ்வளவு நேரம் செலவு பண்றீங்களோ அந்த அளவு உங்களுடைய உடலுடைய ஆரோக்கியம் கூடும்.
11: ஃபாஸ்டா செய்யறோன்ற பேர்ல
10: ஃபாஸ்டா வரக்கூடிய எல்லா விஷயங்களும் பேட் தான். ரெடி டு ஈட் மாதிரி வரக்கூடியது, இப்ப நீங்க ரெடிமேட் சப்பாத்தி கிடைக்குது, ரெடிமேட் பரோட்டா எல்லாம் கிடைக்குது, டக்குன்னு போட்டா எடுத்துலாம், 2 மினிட்ஸ்ல வேலை
11: முடிஞ்சது.
10: ஆனா அது நாட் குட் ஃபார் ஹெல்த். அதை நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். குறிப்பா கார்ப்ஸ்ல வந்து இப்ப அரிசியை நம்ம குறைச்சிட்டா என்ன பண்றது அப்படின்னா, பாலிஷ்டு ரைஸ் எடுக்காதீங்க. அன்பாலிஷ்டு ரைஸ், அட்லீஸ்ட் செமி பாலிஷ்டு ரைஸ், ஒரேதான் உங்களை சேஞ்ச் பண்ணிக்கவே தேவையில்லை. வாரத்துக்கு 7 நாட்கள் இருக்கு அப்படின்னா, 2 நாள் 2 நாள் 2 நாள் அப்படி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 2 நாள் சிறுதானியம் எடுங்க, 2 நாள் அன்பாலிஷ்டு ரைஸ் எடுங்க, 2 நாள் செமி பாலிஷ்டு ரைஸ் எடுங்க, 1 நாள் உங்களுக்கு பிடிச்ச பிரியாணி கூட சாப்பிடுங்க, பிரச்சனையே கிடையாது. உங்களோட மைண்டை வந்து நீங்க காம் ஆக்கிக்கணும். அதே சமயம் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை நீங்க டோட்டலாவே கட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு

0: நீங்க போகக்கூடாது. அப்படின்னா நீங்களே என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களை அறியாம அந்த விஷயத்த ஸ்கிப் பண்றதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு, அதை விட்டுட்டு ஓடுறதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதை தான் நீங்க தேடுவீங்க. சோ அப்ப நீங்க ஒரு நாளைக்கு பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா சாட்டிஸ்ஃபை ஆயிடுவீங்க. ஒருவேளை
1: நாங்க ஒரு நாள் பிரியாணி சாப்பிட்டா மறுநாள் தோணுமே,
0: அதை நீங்க எப்படி எடுக்கணும் அப்படின்னா, மார்னிங் நைட்டை ஃப்ரீ பண்ணிடணும். ஒருவேளை அப்படி எடுங்க, மார்னிங் நைட்டுக்கு லைட்டா ஏதாவது ஃப்ரூட்ஸோ ஏதாவது ஒரு சத்துமாவு கஞ்சி. நீங்கள் வந்து இப்போ இருக்க பசங்களுக்கு டோட்டலாகவே ஒரு விஷயத்தை ஸ்கிப் பண்ணுங்க அப்படின்னா யாரும் அதை ஃபாலோ பண்ண முடியும்.
1: எது செய்ய வேணாம்னு சொல்கிறாங்களோ அதை தான் செய்யணும்னு தோணும் நமக்கு.
0: கண்டிப்பாக. இன்னொன்று மென்டலை
1: ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்க,
0: ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்க. இன்னொன்று எதுக்குமே நோ சொல்லவே மாட்டாங்க, எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு கிடைச்சே பழகிறது. திடீர்னு ஒரு விஷயத்துக்கு நோ சொல்லணும்னா அவங்களுக்கு அது தெரியறதில்ல, சொல்லவும் முடியறதில்ல. ஸோ அப்போ நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை பொறுத்தளவில் நல்ல காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் ஆகிடுங்க. இப்போ ஒரு ஃப்ரூட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃப்ரூட்டை வந்து ஃப்ரூட்டை தான் எடுக்கணும், ஜூஸாக எடுக்க கூடாது. ஜூஸ் எடுத்தீங்கன்னா டக்குன்னு சுகர் வந்து ஹைக்கா. ஸோ அப்போ நீங்க ஒரு பழத்தை உரிச்சு சாப்பிட்றப்போ அதுலேருந்து கொஞ்சம் ஃபைபர் நமக்கு கிடைக்கும். ஒரு ஆரஞ்சு இருக்கு அப்படின்னா அதை நீங்க ஜூஸ் போட்டீங்க அப்படின்னா சுகருடைய கண்டென்ட் ஜாஸ்தி ஆகிடும், ஃபைபரோட கண்டென்ட் குறைஞ்சிடும். அப்போ ஃப்ரூட்டை ஃப்ரூட்டாக எடுக்க பாருங்க. அதே மாதிரி பாயில்டு எக்ஸ் வேணா பாயில்டு எக்ஸ் எடுக்கலாம். செமி பாலிஷ்டு ஆர் அன்பாலிஷ்டு, அதாவது தீட்டப்படாத தானியங்கள் இருக்குல்ல அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சிறு தானியங்கள் எடுத்துக்கலாம். அதுல வந்து குறிப்பா திணை, அப்புறம் சாமை, குதிரைவாளி, இதுல எல்லாத்துலயுமே ஹை ஃபைபர் கண்டென்ட். அதே மாதிரி ராகி கால்சியம் நிறைய இருக்கு. சோ அப்போ கால்சியம் நிறைய இருக்கப்ப அதுக்கு வந்து போன்ஸ் ஹெல்த்துக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுல ஏதாவது ஒரு வெரைட்டி நீங்க எடுக்கலாம். அதையுமே நீங்க வந்து கஞ்சி மாதிரியோ கூழ் மாதிரியோ எடுக்கிறத விட தோசை மாதிரி இல்ல அடை மாதிரி என்னைக்காவது ஒரு நாளைக்கு கஞ்சியோ கூழோ அப்படி
1: கடிச்சு சாப்பிடுற மாதிரி சொல்றீங்க.
0: ஆமா, அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு அது பிளட்ல வந்து சுகருடைய லெவலை வந்து ஸ்லோவா ரைஸ் பண்ணும். இதெல்லாமே எப்படி சொல்லுவோம் அப்படின்னா லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ். பிளட்ல எதெல்லாம் சுகரோட லெவலை ஸ்லோவா ஏத்துதோ அதெல்லாம் லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ். ஸோ ஸ்லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய பொருட்களை எடுக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பிசிஓஎஸ்ஓடைய தன்மை வந்து குறைய ஆரம்பிக்கும்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. மகளிருக்கான உடல் நல பிரச்சனைகள் குறித்து சித்த மருத்துவத்தின் மூலம் விளக்கம் தந்தார் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் உதவி சித்த மருத்துவ அதிகாரி டாக்டர் பி சத்யமீரா அவர்கள்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ. இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் கூசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
4: உங்கள் கடை காரைக்கால்
5: தரமான தார்பாய்கள், வெல்பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
3: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை.
5: காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
3: திசையங்கு மூலிக்கும் இது நமது காரைக்கால் பண்பலை 100.3.

இசை தூரிகை. நிகழ்ச்சியில் யுவன் சங்கர் ராஜா இசையில் மங்காத்தா.

0: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இசைத்துறையில் இனி ரோமியோ.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
5: நிகழ்ச்சியின் நிறைவாக ஏஆர் ரஹ்மான் இசையில் தக் லைஃப்.

0: இதுவரை வலம் வந்தது இசை தூரிகை. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 7 மணி.
1: ஆல் இண்டியா ரேடியோ. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம்.

0: இலக்கிய மேடைகள், நாடகங்கள், பத்திரிகைகள் மூலம் சுதந்திர வேள்வி கனலை மூட்டியவர்கள் பற்றி சொன்னீர்கள். ஆங்கிலேயருக்கு எதிரான வலிமையான ஆயுதமாக பேனாவை பயன்படுத்திய பேனாமன்னரை பற்றி சொல்லுகிறேன் என்றீர்களே, அவர் அப்படி என்ன செய்தார் தாயே?
1: மகனே சிவா, சுதந்திர போராட்ட வரலாற்றில் நீங்கா இடம் பெற்றவர்கள் அவர்கள். ஒருவன் பேனா மன்னன் டி எஸ் சொக்கலிங்கம், இன்னொருவன் பத்திரிகையுலக பிதாமகன் ஏ என் சிவராமன். திருநெல்வேலி மாவட்டம் தென்காசியில் 1899 மே 3 சங்கரலிங்கம் பிள்ளை லட்சுமி அம்மாளுக்கு மகனாக பிறந்தவன் சொக்கலிங்கம். அவர்கள் மடத்துக்கடை என்ற பெயரில் ஓர் அங்காடியை நடத்தி வந்தார்கள். தந்தையின் மறைவுக்கு பிறகு சொக்கலிங்கத்தின் சகோதரன் சிதம்பரம் அந்த கடையை நடத்தினான். அதனால் அவனை மடத்துக்கடை சிதம்பரம் பிள்ளை என்றார்கள். 1911 வீரவாஞ்சியால் கலெக்டர் ஆஷ் கொல்லப்பட்ட வழக்கில் மடத்துக்கடை சிதம்பரம் பிள்ளையும் தொடர்பு படுத்தப்பட்டு கைதானான். அதனால் கடையின் பொறுப்பை ஏற்ற சொக்கலிங்கம் தடைப்பட்ட கல்வியை தனி ஆசிரியரிடம் கற்றான். அப்போது காந்தியின் குரல் அவனை அழைத்தது. தென்காசியில் இருக்க விருப்பமின்றி எவரிடமும் சொல்லாமல் சாபர்மதி ஆசிரமம் சென்றான் 18 சொக்கலிங்கம். பிறகு அவன் தாய் காந்தியிடம் வேண்டி அவனை ஊருக்கு திரும்ப அழைத்து வந்தாள். குற்றால அருவியிலே குறிப்பிட்ட நேரத்திலே ஆங்கிலேயரை தவிர வேறு யாரும் குளிக்கக்கூடாது என்று அறிவிப்பு பலகை வைத்திருந்தார்கள். அதை அகற்ற கோரி 20 ஆன சொக்கலிங்கம் அறப்போர் நடத்தினான். தேசபக்தன் நாளிதழில் செய்தி வந்தது, மக்கள் ஆதரவு பெருகி கிளர்ச்சி அதிகரித்ததால்

அரசு அந்த பலகையை அகற்றியது. இதன் பிறகு தலைவர்களை தென்காசிக்கு அழைத்து பொதுக்கூட்டங்களை நடத்துவதில் சொக்கலிங்கம் ஆர்வம் கொண்டான். அவ்வாறு தென்காசிக்கு வந்த டாக்டர் வரதராஜுலு நாயுடுவின் பேச்சில் கவரப்பட்டு உடன் சேலம் சென்றான். அங்கே தமிழ்நாடு வார பத்திரிகையின் ஆசிரியராகச் சேர்ந்தான். அவன் எழுத்தின் வீச்சால் மக்கள் ஆதரவு பெருகியது. தமிழ்நாடு இதழ் சேலத்திலிருந்து சென்னைக்கு மாறியது. 1926 தமிழ்நாடு நாளிதழ் தொடங்கப்பட்டது. அதில் அவன் எழுதிய தலையங்கத்துக்காகவே அதற்கு வாசகர்கள் பெருகினார்கள். 1931 வரதராஜுலு நாயுடுவின் கொள்கை மாறியதால் அதிலிருந்து வெளியேறி காந்தி இதழை தொடங்கினான். 1932 காந்தி கைது செய்யப்பட்ட போது செயற்குழு நிறைவேற்றிய தீர்மானத்தை ராஜகோபாலாச்சாரி ஓர் அறிக்கையாக வெளியிட்டார். அதை பிரசுரிக்க அரசு தடை விதித்தது. அதை தன் பத்திரிகையில் துணிவுடன் பிரசுரித்த சொக்கலிங்கம் கைதாகி 6 மாத கடுங்காவல் தண்டனைக்கு உள்ளானான். சிறையில் இருந்து வெளிவந்த பிறகும் 500 ரூபாய் ஜாமீன் பணம் கட்டி காந்தி இதழை தொடர்ந்து வெளியிட்டான். அப்போது சுதந்திர போராட்டத்துக்கு ஆதரவளிக்கும் வகையில் மும்பையைச் சேர்ந்த சதானந்த் தினமணி என்ற நாளிதழை தொடங்கி ஆசிரியராக சொக்கலிங்கத்தை அமர்த்தினான். அவனது எழுத்தின் வேகத்தில் தேசிய இயக்கம் பெரிதாக வளர்ந்தது. அவனது கனல் கக்கும் தலையங்க கருத்துகள் மக்களிடம் பெரும் ஆரவாரத்தை ஏற்படுத்தின. நேதாஜி சுபாஷ் உள்பட தேச தலைவர்களின் வாழ்க்கை வரலாற்றை எழுதினான். மக்கள் ஆதரவால் தென்காசியில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்டு வென்றான் சொக்கலிங்கம். 1940 தனிநபர் சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு சிறை செல்லும் முன்பாக தினமணி இதழுக்கு ஆசிரியராக ஏ.என். சிவராமனை அமர்த்தினான். சிறையிலிருந்து வெளிவந்த பிறகும் தினசரி என்ற நாளிதழை தொடங்கி சுதந்திர போரின் சுருதி குறையாமல் தன் பங்கை செலுத்தினான் சொக்கலிங்கம். சொக்கலிங்கம் விட்டு சென்ற பணியை திறம்படச் செய்தான் ஆம்பூர் நாணு ஐயர் சிவராமன். மொழிகள் பல கற்றவன், உலக விஷயங்களை புரிந்து கொண்டு தமிழக மக்களின் அறிவுக்கு தீனி போட எளிய நடையில் எழுதியவன். அவனது எழுத்து திறமையால் உலகளாவிய போராட்டங்களும் சுதந்திர வேட்கையும் தமிழர் நெஞ்சங்களில் புகுந்து விரிகொள்ளச் செய்தது. 1904 மார்ச் 1 பிறந்த சிவராமன் திருநெல்வேலி மாவட்டத்தின் ஆம்பூரை பூர்வீகமாக கொண்டவன். பள்ளி பருவத்திலேயே அன்னி பெசன்ட் கைதை எதிர்த்து போராட்டத்தில் கலந்து கொண்டான். 1921 காந்தி ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கிய போது கல்லூரியில் இன்டர் படித்து கொண்டிருந்த 17 வயது சிவராமன் அதில் பங்கு கொண்டான். தொடர்ந்து சிறை தண்டனை. அத்துடன் அவனது கல்லூரி படிப்பும் முடிவுக்கு வந்தது. புத்தகங்களை படித்தே அவன் பொது அறிவை வளர்த்து கொண்டான். 1930 வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டு 20 மாத சிறை தண்டனை பெற்றான். 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் சீர்காழி உப்பனாறு பாலத்தில் இளைஞர்கள் சிலர் வெடிவைத்த வழக்கில் இவனும் கைதாகி குற்றவாளியாக்கப்பட்டான். 1944 டி.எஸ். சொக்கலிங்கம் தினமணி ஆசிரியர் பொறுப்பில் இருந்து விலகியதும் சிவராமனே அதன் ஆசிரியரானான். இயல்பிலேயே தேசபக்தி மிகுந்தவனிடம் சக்தி மிகுந்த பத்திரிகை கையில் கிடைத்தது. அதனை முழுமையாக பயன்படுத்தினான். தினமணி சுதந்திர எழுச்சிக்கு உந்து சக்தியாகவே பயன்பட்டது. திருச்செங்கோடு காந்தி ஆசிரமத்திலிருந்து விமோசனம் என்ற பத்திரிகையை நடத்தினான் ராஜகோபாலாச்சாரி. அதில் துணை ஆசிரியராக இருந்தான் கிருஷ்ணமூர்த்தி. எஸ். எஸ். வாசன், ஆனந்த விகடன்,
இதழ் மூலம் விடுதலை உணர்வு சார்ந்த

படைப்புகளை வெளியிட்டார். கிருஷ்ணமூர்த்தியின் தியாகபூமி போன்ற படைப்புகள் வெளியாகி சுதந்திர போருக்கு மேலும் பலம் சேர்த்தது. இந்நாளில் கல்கி என்ற இதழை தொடங்கிய கிருஷ்ணமூர்த்தி, காந்தி, ராஜகோபாலாச்சாரியார் போன்றோரின் எண்ணங்களை ஒவ்வொரு இதழிலும் வெளியிட்டான். காந்தி வங்கத்தின் மத மோதல்களை கட்டுப்படுத்த நபகாளி யாத்திரை மேற்கொண்ட போது சாவி என்ற சா விஸ்வநாதன் காந்தியுடன் யாத்திரையில் பங்கேற்று நபகாளி யாத்திரை என்ற பெயரில் கல்கியில் எழுதினான். சுதந்திர போராட்டத்தில் நேரடியாக ஈடுபட்ட மாபோ சிவஞானம், கிராமிணி குலம், தமிழ் முரசு இதழ்களில் சுதந்திர போராட்ட கட்டுரைகளை எழுதினான். தேபோ கிருஷ்ணசாமி பாவலர், தேசபந்து வார இதழை நடத்தினான். காந்தி நூல் நூற்று கொண்டிருப்பது போன்ற படத்தையே அந்த இதழ் இலச்சினையாக கொண்டிருந்தது. இன்னும் எத்தனையோ தேசபக்தர்கள் எழுதுகோல் தெய்வம், அந்த எழுத்தும் தெய்வம் என்று பாரதியை முன்மாதிரியாக கொண்டு பத்திரிகைகளில் பணியாற்றி இந்த நாட்டின் சுதந்திரத்துக்காக தங்கள் வாழ்க்கையையே தியாகம் செய்தார்கள்.

ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 7:10. தேசபக்தி பாடல்.

தேசபக்தி பாடல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சல்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். லக்னோவில் 3 மாடி வணிக வளாகத்தில் நேரிட்ட தீ விபத்தில் 14 மாணவர்கள் உயிரிழந்தனர். அரசின் சேவைகள் பொதுமக்களுக்கு எளிதாக சென்றடைய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவுடனான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்த இஸ்ரேல் விருப்பம் தெரிவித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்து பிரதமர் திரு கியர் ஸ்டார்மர் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். உத்தரப்பிரதேசத்தின் லக்னோவில் நேரிட்ட தீ விபத்தில் 14 மாணவர்கள் உயிரிழந்தனர். அலிகஞ்ச் பகுதியில் உள்ள பயிற்சி மையத்தில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில துணை முதலமைச்சர் திரு பிரிஜேஷ் பதக் கூறியுள்ளார். விபத்து நடந்த இடத்தை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உயிரிழந்த மாணவர்கள் 16 முதல் 18 வயதுக்குட்பட்டவர்கள் என்று தெரிவித்தார். அந்த வளாகத்தில் மீட்பு பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். அனிமேஷன் பயிற்சி மையத்தில் நேரிட்ட தீ விபத்து வளாகம் முழுவதும் பரவியதாக திரு பிரிஜேஷ் பதக் தெரிவித்தார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து அதிர்ச்சி வெளியிட்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்ததோடு தலா 2 லட்சம் ரூபாய் நிதி உதவியையும் அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் வழங்கப்படும் என்று கூறியுள்ளார். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய தாம் பிரார்த்திப்பதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். விபத்து நடந்த இடத்தில் மீட்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதற்கிடையே விபத்து நடந்த இடத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் சற்று முன் பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மாணவர்களை சந்தித்த முதலமைச்சர் அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். அரசின் சேவைகள் பொதுமக்களுக்கு எளிதாக சென்றடைய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால் எழுதியுள்ள கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். நீதித்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து இந்த கட்டுரையில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். டிஜிட்டல் கட்டமைப்பு வசதிகளும் மேம்படுத்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள பிரதமர், நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்களுக்கு இது பெரிதும் உதவிகரமாக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்தியாவுடனான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்த இஸ்ரேல் விருப்பம் தெரிவித்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சகத்தின் தலைமை இயக்குநர் திரு அமீர் பராம் தம்மை புதுதில்லியில் சந்தித்து பேசிய போது இதனை தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். மங்கோலிய வெளியுறவு அமைச்சர் திருமதி பட்செட்சேக் பட்முங்குடன் நடத்திய பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக

0: அமைந்ததாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக அந்நாட்டிற்கு சென்றுள்ள அவர் உலன்பட்டாரில் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ளார். கலாச்சாரம், கல்வி, பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். சுரங்கத்துறை, தூய எரிசக்தி பயன்பாடு மற்றும் வேளாண் பதப்படுத்தும் துறையில் புதிய வாய்ப்புகளை கண்டறிதல் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படை முக்கிய பங்கு வகிப்பதாக உள்துறை இணையமைச்சர் திரு பண்டி சஞ்சய்குமார் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்த படையின் புதிய தலைமையகத்திற்கான கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த படை வீரர்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் கட்டணமில்லா மருத்துவ சிகிச்சை வசதி இவர்களுக்கு வழங்கப்படுவதாகவும் திரு பண்டி சஞ்சய்குமார் தெரிவித்தார். தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு டிஜிட்டல் கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. டிஜிட்டல் இந்தியா இயக்கம் காரணமாக இணையதள இணைப்பு பெற்றுள்ளவர்கள் எண்ணிக்கை 122 கோடியாக அதிகரித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஆதார் செயலியை பதிவிறக்கம் செய்துள்ளவர்களின் எண்ணிக்கை 3 கோடியை தாண்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த செயலியை குறுகிய காலத்திற்குள் 3 கோடியே 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பதிவிறக்கம் செய்துள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த செயலி வாயிலாக 40 லட்சம் பேர் தங்களது கைபேசி எண்ணின் மாற்றத்தை பதிவு செய்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 8 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்த செயலி வாயிலாக முகவரி மாற்றங்களை மேற்கொண்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு கடற்கரை ரயில்வே வழித்தடத்தில் விபத்துகளை தவிர்க்கும் நோக்கில் கவச் தொழில்நுட்பம் பயன்படுத்த ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. பஹ்வாபல் புதாபங்க், ஹரிதாஸ்பூர் பாரதீப், குர்தா ரோட் பலாங்கீர், நௌபடா குனுப்பூர், லஞ்சிகர் ரோட் ஜினாகர், பொப்பிலி சலூர் ஆகிய வழித்தடங்களில் இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட உள்ளதாக ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ரயில் விபத்துகளை தவிர்க்கும் வகையில் இந்த தானியங்கி பாதுகாப்பு தொழில்நுட்பம் செயல்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தின் வரி வருவாயை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அம்மாநில நிதியமைச்சர் திரு ஸ்வப்பன் தாஸ் குப்தா கூறியுள்ளார். அம்மாநில சட்டப்பேரவையில் வரும் நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை இன்று தாக்கல் செய்து அவர் பேசினார். வரி செலுத்துவதற்கான நடவடிக்கைகள் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். எல்லை பாதுகாப்பு படையினருக்கு தொழில் வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படுவதாக திரு ஸ்வப்பன் தாஸ் குப்தா அறிவித்தார். பஞ்சாபில் தனியார் பள்ளிகளில் கட்டணங்களை முறைப்படுத்துவதற்கு வகை செய்யும் அவசர சட்டத்திற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சண்டிகரில் முதலமைச்சர் திரு பகவந்த் மான் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. மாணவர்களின் நலனை பாதுகாக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தில்லியில் தீ விபத்து ஏற்படுவதை தடுப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். மால்வியா நகர் தீ விபத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு நிவாரண உதவிகளை புதுதில்லியில் வழங்கி அவர் பேசினார். சைதுல்லா ஜாப் கட்டிட விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் உரிய நிவாரண உதவிகளை அவர் வழங்கினார். இந்த 2 விபத்துக்கும் காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். ஆந்திராவில் உள்ள 700 பழமையான கோயில்கள் 800 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட உள்ளதாக அம்மாநில அமைச்சர் திரு ராம் நாராயண் ரெட்டி கூறியுள்ளார். அமராவதியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதற்கான பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்று கூறினார். இங்கிலாந்து பிரதமர்

திரு கியர் ஸ்டார்மர் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் தாம் அரசியலில் அடியெடுத்து வைத்ததாக குறிப்பிட்டுள்ளார். தொழிலாளர் கட்சியின் தலைவர் பொறுப்பிலிருந்தும் தாம் விலகுவதாக அவர் அதில் தெரிவித்துள்ளார். புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை பதவியில் தொடர உள்ளதாகவும் திரு கியர் ஸ்டார்மர் கூறியுள்ளார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10 மீட்டர்

0: உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10 மீட்டர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 2 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. உலக ராணுவ வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியின் வேரண்டாஃபில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் பாரா ஆடவர் வில்வித்தை பிரிவில் ராஜ்பீர் சிங் தங்கப்பதக்கத்தையும் சூரஜ் சிங் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் சூரஜ் சிங் வெங்கடாதிரி குண்டேரு இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். லக்னோவில் 3 மாடி வணிக வளாகத்தில் நேரிட்ட தீ விபத்தில் 14 மாணவர்கள் உயிரிழந்தனர். அரசின் சேவைகள் பொதுமக்களுக்கு எளிதாக சென்றடைய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவுடனான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்த இஸ்ரேல் விருப்பம் தெரிவித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்து பிரதமர் திரு கியர் ஸ்டார்மர் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 7:25.
2: அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ரூபாய் 7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
3: ஐயா சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
4: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
5: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
6: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
7: நமது காரைக்கால் KMC மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி KMC மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக KMC மருத்துவமனை காரைக்கால்.
1: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம்.
8: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
9: உழவர்களுக்கு
10: என்ன, பூங்கொடி வீட்டுல யாரும் இல்லையா? காய்கறி தோட்டத்துல தண்ணி இவ்ளோ வீணா போயிட்டு இருக்கு. பூங்கொடி, பூங்கொடி!
11: அட, வாங்க சுபாக்கா, என்ன விஷயமா வந்திருக்கீங்க?
10: நான் வந்த விஷயம்லாம் இருக்கட்டும் பூங்கொடி, அங்க போய் பாரு, காய்கறி தோட்டத்துல தண்ணி வீணா போயிட்டு இருக்கு.
11: நல்லா கண்ணு திறந்து பாருங்க, வீணாவா போகுது, காய்கறி பயிருக்கு தானே போகுது.
10: அதுக்குன்னு என்ன இப்படியா? இந்த மாதிரிலாம் சாகுபடிக்குன்னு தண்ணியை வீணாக்க கூடாதுன்னு தானே உனக்கு சொட்டு நீர் பாசனத்தை பத்தி அவ்வளவு சொல்லியிருக்கேன்.
11: எல்லாம் சொன்னீங்கக்கா, நானும் கேட்டேன், ஆனா அது வாங்கணும் இல்லக்கா, எங்க அப்பா கிட்ட சொல்லிருக்கேன்.
10: ஓ, அது வரைக்கும் இந்த மாதிரி தண்ணிய வீணாக்க போற?
11: இருங்க சுபாக்கா, போயிட்டு ஆஃப் பண்ணிட்டே வந்துடுற தண்ணிய.
10: ஆஃப் பண்ணிட்டியா? பூங்குடி, நான் சொல்ல வந்த விஷயமே வேற, ஆனா உங்க வீட்டுல இப்படி தண்ணிய வீணாக்கிறத பாத்துட்டு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு எனக்கு தோணுது.
11: சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, நான் வேண்டான்னு சொன்னாலும் நீங்க விடவா போறீங்க? சொல்லுங்க சொல்லுங்க.
10: PMKSY அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கியா பூங்குடி?
11: எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி தாங்க்கா இருக்கு.
10: இருக்கும் இருக்கும், பிரதான் மந்திரி கிருஷி சின்சா யோஜனா அப்படிங்கிறது தான் PMKSY அப்படின்னு சொன்ன பூங்கொடி.
11: அப்படின்னா என்னக்கா?
10: இது இந்திய அரசோட முதன்மையான நீர்ப்பாசன திட்டம்.
11: சரி,
10: இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன தெரியுமா?
11: அதையும் சொல்லுங்களேன்.
10: ஒரு சொட்டு

0: நீரு அதிக பயிர், அதாவது மோர் கிராப் பெர் டிராப், தண்ணியை திறம்பட பயன்படுத்துவதற்கும் பாசன உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காகவும் தான் இந்த திட்டத்தையே கொண்டு வந்திருக்காங்க. பாரு, ஒரு சொட்டு நீர்ல அதிக பயிர் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
1: ஓ, நீர்ப்பாசனத்துக்கு திட்டம் வேற இருக்கா?
0: இந்த திட்டத்தோட குறிக்கோள் என்னன்னா, விவசாயத்துல தண்ணீர் பயன்பாட்டை மேம்படுத்துறது, நீர் வளங்களை வீணாக்காம பாதுகாக்கிறது, அப்புறம் நுண்ணீர் பாசனம், இந்த சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம், இந்த முறைகளை ஊக்குவிக்கிறது, அப்புறம் நீர்ப்பாசன வசதிய உறுதி செய்யறது, இயற்கை வள மேலாண்மை மூலம் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துறது.
1: ஏசுபாக்கா, இந்த திட்டத்துக்கு ஏதாவது மானியம் உண்டா?
0: சிறு குறு விவசாயிங்க நுண்ணீர் பாசன கருவிகளை அமைக்கிறதுக்கு 100% மானியம் வழங்குறாங்க. இதே பெரிய விவசாயிகளுக்கு 75% மானியம் வழங்குறாங்க. பொங்கொடி,
1: அடேங்கப்பா.
0: அது மட்டும் இல்ல, பாசனத்திற்கான தண்ணீரை திறமையா பயன்படுத்துவதனால விளைச்சலும் லாபமும் அதிகரிக்கிறது, தண்ணீர் பற்றாக்குறை உள்ள காலங்கள்ல பயிரை காப்பாத்துறது, இதுதான் இந்த திட்டத்தோட பலனே பூங்கொடி.
1: ஓ, நம்ம ஊர்ல இருக்கிற நம்ம ராமசாமி தாத்தா சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம் இதெல்லாம் செய்யறாரு, அதெல்லாம் கூட இந்த திட்டத்தின் கீழதான் வருமாக்கா?
0: ஆமா பூங்கொடி, நம்ம ராமசாமி தாத்தா மட்டும் இல்ல, நம்ம ஊர்ல நிறைய விவசாயிங்க இந்த திட்டத்தின் கீழே செயல்படுத்துறாங்க. இந்த மாதிரி பாசன முறைகளை பயன்படுத்துறதுனால நீர் சேமிப்பு அதிகரிக்குது, பாசன செலவு குறையுது, பயிர் வளர்ச்சியும் மேம்படுது, மகசூலும் அதிகரிக்குது. ஏன், உரங்களோட பயன்பாடு கூட சிக்கனமா இருக்கும்.
1: சுபாக்கா, முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டீங்க. வறட்சி காலத்துல கூட இந்த மாதிரி நீர் பாசனம் மூலமா பயிர்களை பாதுகாக்க முடியுது.
0: ஆமா பொங்கடி, அதை சொல்ல விட்டுட்டோம் பாரு.
1: இப்பதாங்க புரியுது தண்ணீரோட அருமை எனக்கு எப்படின்னு.
0: புரிஞ்ச வரைக்கும் சரிதான் பூங்கொடி. இந்த மாதிரி இனிமே தண்ணீரை வீணாக்காம இந்த திட்டத்தின் கீழே மானியம் பெற்றாவது இந்த பாசன முறைகள் எல்லாம் வைப்பூங்கொடி.
1: கண்டிப்பாக்கா, இன்னும் ஒரு மாசத்துல பாருங்க, எங்க காய்கறி தோட்டம்லாம் இந்த திட்டத்தின் மூலமா பலனடைகிறத.
2: கேட்டது உழவர்களுக்கு. நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
2: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம்.
4: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.
5: நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் ONGC காவேரி அசட்டின்
6: உழவர் அரங்கம்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்துக்கான வளம். ONGC
2: அது என்ன தாத்தா உயரமா இருக்குது?
3: அது ONGC-யோட சின்ன வகை ரிகுமா. அங்க எண்ணெய் எடுக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு.
2: அதுல என்ன எண்ணெய் தாத்தா எடுப்பாங்க?
3: கச்சா எண்ணெய் எடுக்கறாங்க.
2: அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க?
3: அந்த கச்சா எண்ணெயை சுத்தப்படுத்தி தான் நம்ம போக்குவரத்துக்கு தேவையான எரிபொருளை கொடுக்கறாங்க. அப்பாவோட பைக்குக்கும் சொந்தக்காரங்க காருக்கும் தேவையான பெட்ரோலை கொடுக்குது. ஸ்கூல் பஸ் சரக்கு லாரி மக்கள் பயணம் செய்யற பஸ்ஸுக்கு தேவையான டீசலையும் கொடுக்குது. இப்பெல்லாம் ஒரு போன் பண்ணாலே சமையலுக்கு தேவையான எரிவாயு சிலிண்டர் நம்ம வீட்டு வாசலுக்கே வருது. இல்ல இந்த வளர்ச்சிக்கு காரணம் ONGC தாமா?
2: தாத்தா ONGC-னால ஆபத்து அது இதுன்னு சொல்றாங்க.
4: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு திருக்குறள்ல சொல்லிருக்காங்க இல்லையா? நல்ல விஷயங்களை நல்லபடியா புரிஞ்சுகிட்டா எல்லாம் நல்லாவே நடக்கும்.
3: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
4: நம்ம கிராமத்துல மேல்நில தொட்டி, சுத்தமான குடிநீர் இயந்திரம், விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சூரிய சக்தியில இயங்கக்கூடிய பம்பு, குளம், கண்மாய், இதெல்லாம் தூர்வாரி நமக்கு நல்லது பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, மருத்துவ முகாம் நடத்தி இருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
2: அப்போ ONGC நல்லதான் கொடுத்து.

0: நமக்காக கொடுக்குது.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC என்றும் மக்கள் பணியில்.
2: ஏன் போங்குடி, எங்க வீட்டு மாட்டை இப்படி விரட்டுற?
3: அப்புறம் என்ன, நான் சந்தையிலிருந்து வாங்கிட்டு வந்த மரக்கன்னெல்லாம் இந்த மாடு பாருங்க சாப்பிட்டுட்டு இருக்கு, அதான் தரத்துன எல்லாம் உங்களை சொல்லணுக்கா.
2: அட அப்படியா, கீரை கட்டுறேன்னு நினைச்சிட்டு போல இருக்கு பொங்குடி. நீ வழக்கமா முருங்கைக்கீரை அதெல்லாம் குடுப்பில்ல, அந்த ஞாபகம் போல இருக்கு.
3: என்ன ஞாபகமோ போங்க, என் மரக்கன்னெல்லாம் போயிடுச்சு.
2: கவலைப்படாத பொங்குடி, இந்த வாரம் சந்தையில என்னென்ன மரக்கன்னு கேட்குறியோ அதெல்லாமே நான் வாங்கித்தரேன்.
3: என்னடா இது, என்னைக்கும் இல்லாதத நானே வாங்கி தரேன்னு வேற சொல்றாங்க, ஏதோ உள்குத்து இருக்குமோ?
2: என்ன பொங்கடி சத்தம்?
3: அட ஒண்ணும் இல்லக்கா, சும்மா பேசிட்டு இருந்தேன்.
2: பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்ல பொங்கடி இப்போ, ஏன்னா விவசாய நிகழ்ச்சி வர நேரம் ஆயிடுச்சு.
3: அட ஆமால, சரி இன்னைக்கு யாரு எதை பத்தி பேச இருக்கிறாங்க?
2: மரம் சார்ந்த விவசாயம் அப்படின்னு காரைக்கால் மாவட்டம் TR பட்டணம் ஜி ஜெய்கணேஷ் அப்படிங்கிறவங்க பேச இருக்கிறாங்களாம்.
3: அப்ப சரிக்கா, வரப்போற சந்தையில நீங்க மரக்கன்று வாங்கி கொடுத்துருவீங்க எனக்கு. இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு அதை எப்படி பராமரிக்கணும்னு நான் தெரிஞ்சுக்கிறேன்.
2: ஆ சரி சரி பூங்கொடி.
4: உணவளிக்கும் கரங்களை போற்றும் இந்த நேரத்தில் மண்ணோடு வாழ்ந்து நமக்கு உணவு தரும் ஒரு உழைப்பாளரை இன்றைய விவசாய நிகழ்ச்சியில் சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் ஐயா.
5: வணக்கம்.
4: முதல்ல உங்களை பத்தின அறிமுகம் நேர்கிட்ட பகிர்ந்துக்கோங்க.
5: என் பெயர் ஜெய்கணேஷ், நான் காரைக்கால் TR பட்டணத்துல இருந்து வரேன்.
4: சரிங்கய்யா, நீங்க எந்த மாதிரியான விவசாயம் செஞ்சுட்டு வரீங்க?
5: நான் விவசாயம் சம்பந்தப்பட்டது இதில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன், வேலையை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஈஷா காவேரி கூக்கர்னு ஒரு இயக்கம் வந்துட்டு தமிழ்நாடு கர்நாடகா ஒட்டி அவங்க மரம் நடுறது ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 12 வருஷத்துல 242 கோடி மரங்கள் நடுறது அவங்களோட ப்ராஜெக்ட். அது வருஷத்துக்கு 1 கோடி மரங்களை வந்து விவசாயிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காக. எதுக்காகனா, விலையுயர்ந்த மரங்கள், டிம்பர் மரங்கள், தேக்கு, மாகாணி, வேங்கை, இந்தமாரி மஞ்சக்கடம்பு, இந்த மரங்களை வந்துட்டு விவசாயிகளுக்கு கொண்டு போகும்போது அவங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும், இன்னொன்று வந்துட்டு மண் வளம் நீர் வளம் மேம்படுறதுக்காகவும் நம்ம பண்ணிட்டு இருக்காங்க ஈஷா மூலியமா. அதுல ஒரு 2 வருஷம் பணியாற்றிட்டு இருந்தேன்.
4: இப்போ மரம் சார்ந்து மரம் வளர்த்துட்டு இருக்கீங்க இல்லையா?
5: ஆமா. அதுக்கப்புறம் நாம அந்த 2 இயர்ஸ் அதுல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து மரம் நட்டு கொடுக்கறது, அந்த தோட்டங்களை பராமரிச்சு கொடுக்கறது.
4: லேண்ட்ஸ்கேப்பிங்.
5: ஆமா. இப்போ எப்படின்னா வெளிநாட்டுல வெளியூர்ல இருப்பாங்க, அவங்கள இடத்து ஆக்கிரமிப்பு அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மரம் போட்டு சேஃப்டி பண்ண பார்ப்பாங்க. அதை வந்து நம்ம பராமரிச்சு கொடுக்கறது, மரம் நட்டு கொடுக்கறது, அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கோம்.
4: நீங்க என்ன படிச்சிருக்கீங்க?
5: நான் படிச்ச சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன்.
4: அப்புறம் எப்படி விவசாயத்துக்குள்ள?
5: ஆமா, அதுல நான் ஒரு சிவில் சம்பந்தப்பட்ட ஒர்க்ல வந்துட்டு நான் போனேன். ஒரு 6 மந்த் துபாயும் போயிருந்தேன், திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டேன். ஒரு ஈடுபாடு எனக்கு பெருசா அதுல இன்னும் உள்ள வரல. விவசாயத்துல ஒரு ஈடுபாடு இருந்ததுனால நானாவே என்ன பண்ண, ஒருங்கிணைந்த பண்ணை காரைக்கால் விழுதியூர்ல வந்து வாலண்டியரா போய் அதுல ஒரு 10,000 சம்பளத்துக்கு வந்துட்டு போய் ஒரு 6 மாசம் வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் எனக்கு என்னோட நண்பர்கள் மூலியமா இன்னும் கொஞ்சம் நான் நிறைய கத்துக்கணும்னு நினைச்சதுனால ஈஷால எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதுல ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்.
4: எந்த ஆண்டு நீங்க துவங்கினீங்க?
5: 2022-24 வரைக்கும்,
4: கோவிட் டைம்.
5: ஆமா.
4: அப்ப அந்த டைம்ல இத மரங்கள் சாகுபடிக்கு வரவேற்பு இருந்ததா?
5: என்னென்ன மரங்கள் வந்து நடணும்னே விவசாயிகளுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு கம்மி, ஏன்னா அவங்கள தெரிஞ்ச வரைக்கும் தேக்கு மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. ஏன்னா நம்மளுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவாங்க, 1 மாசம் வந்துட்டு ஃபீல்டுல போயிட்டு நம்மளுக்கு என்னென்ன மரங்கள், எந்தெந்த மண்ணுக்கு ஏற்ற மரங்கள், எந்த தண்ணிக்கு, ஏன்னா தண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் மாறுது, உங்களுக்கு TDS எல்லாம் செக் பண்ணுவோம். இதெல்லாம் மாறுறதுனால எந்த இடத்துல என்ன மரம் நடணும், தண்ணி தேங்குற இடத்துல என்ன மரம் நடணும், தண்ணி இல்லாத இடத்துல மானாவாரி பயிரில் என்ன நடணும், இந்த மாரி எல்லாமே நம்மளுக்கு பயிற்சி கொடுத்துருவாங்க. இதை வச்சு நம்ம வந்துட்டு விவசாயிகளையும் போய் சந்திக்கும் போது நம்ம இடங்கள்ல அவங்க என்னென்ன மரங்கள் வந்துட்டு நட்டுருக்காங்க, விற்பனை வாய்ப்பு பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே யூடியூப்ல ஈஷா மூலியமாகவும் வீடியோஸ் போட்டிருப்பாங்க. நம்ம நேரடியாக போய் விவசாயிகள்ட்ட அவங்களோட அனுபவத்தை கேட்கும் போதும் நிறைய நம்ம கத்துருப்போம். அதை வச்சுக்கிட்டு நம்ம விவசாயிகளை அணுகி இந்தந்த மரங்கள் நடலாம், இந்தந்த விளை வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது, லாபகரமாக நீங்கள் பண்ண முடியும், இந்த மண்ணுக்கு இந்த தண்ணிக்கு ஏற்ற மரங்கள், இந்த இடைவெளியில் நீங்கள் நடணும் மரங்கள், எல்லா விதமான ஆலோசனைகளும் சொல்லுவோம் நம்ம.
4: மொத்தம் எத்தனை ஏக்கர்ல நீங்க பயிர் செஞ்சுட்டு வரீங்க? சாகுபடி
5: நம்ம தனியா மொத்தமான பண்ணல. இப்போ நான் மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு ஆலோசகராக இருந்தேன். இப்போ என்னோட வேலையே அந்த 2 வருஷம் எப்படின்னா, விவசாயிகள் வந்து மரம் நடணும்னு சொல்லிட்டு விருப்பப்படுறவங்க, அதாவது 1 ஏக்கர் வச்சிருப்பாங்க, இல்ல 100 ஏக்கர் வச்சிருப்பாங்க, விவசாயி வச்சிருக்க இடங்களை பொறுத்து அவங்க போன் பண்ணி வந்துட்டு இந்த மாதிரி வரப்பு உரங்கள்ல மரம் நடணும், இல்ல வந்து இது தோப்பா நடவு பண்ணணும், இதுல ஆலோசனை அவங்க கேட்பாங்க. நம்ம வந்துட்டு போய் சொல்லுவோம். மேக்சிமம் வந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா வயல் தான் அவங்களுக்கு இருக்கும். வயலா இருக்கிற நம்ம மேட்டு பாத்தி முறை பண்ண சொல்லுவோம். JCB வச்சு ஒரு 3 அடி பக்கெட் வச்சுட்டு மண் எடுத்து

0: மரத்தில் போட்டோம்னா உங்களுக்கு உயரம் கிடைக்கும். அந்த மேடில் அவங்க மரக்கன்று நட சொல்லுவோம். ஆரம்பத்தில் 10 அடி சொல்லிட்டுருந்தோம், அதுக்கப்புறம் 12 அடி 15 அடி அந்தமாரி இடைவெளி அதிகமாக வச்சு நட சொல்லுவோம். மரங்களை கலந்து நட சொல்லுவோம். இப்போ நார்மலாக ஈஷாவில் வந்து பார்த்தீங்கன்னா மரக்கன்று 5 ரூபாய் 10 ரூபாய்க்கு உங்களுக்கு தராங்க. இப்போ ஆகஸ்ட்டில் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இலவசமாக கன்று கொடுப்பாங்க. இது விவசாயிகளுக்குன்னே இப்போ நீங்கள் ப்ரைவேட் நர்சரியிலலாம் ஒரு கன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டான கன்று வளர்த்து ஒரு 250 ரூபா 500 ரூபா அந்தமாரி ரேஞ்சுக்கு விற்பாங்க. அப்போ விவசாயிகள்னால வாங்கி அதை பயனடைய முடியாது. அதனால நிறைய மரங்கள் நடணும். இப்போ உங்களுக்கு கால சூழ்நிலை தெரியும், இந்த வெயிலெலாம் நம்ம சாதாரணமாக இல்லை, மழையும் உங்களுக்கு பெருசாக இல்லை. இது ரெண்டுத்தையும் நம்மளுக்கு வந்து இது திரும்ப நம்ம அடுத்த சங்கதிக்கு வந்து நல்ல முறையாக கொண்டுட்டு போகணும்னா மர விவசாயம் கூட சேர்ந்து, இப்போ விவசாயத்தில் வரப்பை சுற்றி மரங்கள் போட்டாலே போதுமானது. இல்லை நிலங்களை பராமரிக்க முடியாமல் இருக்கிற விவசாயிகள் வந்துட்டு ஃபுல்லாக தோப்பாக அவங்க மரங்களாக மாற்றினாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபியூச்சரில் அது மூலியமாக ஒரு வருமானம் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது.
1: நம்ம பருவநிலைக்கு நம்ம பகுதிக்கும் ஏற்ற மாதிரி மரப்பயிர்கள்லாம் என்னென்னங்க?
0: இங்கே வந்து நம்ம நார்மலாக டிம்பர், தேக்கு, மாகக்கனி, வேங்க எல்லா மரங்களுமே வருது. இப்போ தண்ணி இருக்கிற இடத்துல என்ன மரம் போடலாம் என்ன போடக்கூடாது இதுதான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதில் நார்மலாக உங்களுக்கு தேக்கு, சந்தனம் இந்த மாதிரியான மரங்கள் வந்துட்டு உங்களுக்கு தண்ணியில் பெருசாக பாதிப்பு வந்துடும் உங்களுக்கு. ஏன்னா தேக்கு உங்களுக்கு வந்து 30 வருஷம் மரமாக இருந்தாலுமே தண்ணி நிறையா ஸ்டாக்னட்டாக அந்த இடத்துல நிற்கிது அப்படின்னா வேரல்கள் வந்து அந்த மரம் வந்துட்டு அடுத்த 2 வருஷத்தில் பட்டு போயிடும்.
1: தேக்கு அதிகமாக தண்ணி பிடிக்கும் இல்லைங்களா?
0: ஆ, தண்ணி நிற்கக்கூடாது. இப்போ எப்படின்னா மரம் இருக்கிற இடத்துல தண்ணி தேங்கி நின்றுச்சு அப்படின்னா அந்த வேர் அழுகி போயிடும், அதோட தேக்கு மரத்தோட வேர் அழுகி போயிடும். அதனால அந்த மரம் வந்து அடுத்த 2 வருஷத்தில் பட்டு போயிடும். அதேமாரி சந்தனத்துக்கும் அந்தமாரி வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு மற்ற மகாகனி, வேங்கை இதெல்லாம் வந்து தண்ணியிலையும் ஓரளவு தாக்கு பிடிச்சி வருது. டிடிஎஸ் லெவல் ஜாஸ்தியாக இருந்துச்சுனாலுமே தாக்கு பிடிச்சி வருது உங்களுக்கு. அதனாலேயே நம்ம மேக்சிமம் மேட்டுப்பாத்தி முறையிலேயே எல்லா மரங்களையுமே நட சொல்கிறோம். தமிழ்நாட்டிலேயே வந்து நம்ம என்னென்ன மரம் சஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா தேக்கு, மகாகனி, வேங்கை, சந்தனம், கருமருது, மஞ்சக்கடம்பு, நாட்டு வகை, இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு எப்போதுமே டிமாண்ட் இருக்கக்கூடிய மரங்கள். விலை கொஞ்சம் அவங்க லாபகரமாக போகிறதுக்கு, விவசாயி கொஞ்சம் லாபகரமாக ஆகிறதுக்காக நம்ம இந்தமாரி மரங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம்.
1: சில விவசாயிகள் இப்போ ஹைபிரிட் மரத்துக்கு போவாங்க, நாட்டு ரக கன்னியுமே தேர்ந்தெடுத்து நடவு செய்வாங்க இல்லையா? இதில் எது மர சாகுபடியில் பெஸ்ட்டா கமர்ஷியல் பர்பஸ்க்காக சீக்கிரமா ஈல்டு தரணும் அப்படின்றதால தேக்கிலே வந்துட்டு குமிழ் தேக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்களா? ஹைபிரிடுக்கும் நாட்டு ரகத்துக்குமே என்ன வித்தியாசம்?
0: இப்போ நாட்டு வெரைட்டிங்கிறது நீங்க எந்த சூழ்நிலையை வேணாச்சும் போட்டுக்கலாம். இப்போ விவசாயி சாதாரணமா ஒரு வயல் இருக்குன்னா கூட அதுல தண்ணி நிக்குது, நான் சொன்ன தண்ணி நின்றுச்சுன்னா பாதிக்கும்னு சொல்லிட்டு இதுல நம்ம வேம்பு, நாவல், கொடுக்காப்புளி இந்த மாதிரி நாட்டு வெரைட்டி எல்லாம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் நீங்க தண்ணி நிக்கிற இழுப்பை இதெல்லாம் இதுவுமே டிம்பர் வெரைட்டிலே வரும் உங்களுக்கு. இதெல்லாம் நீங்க எந்த சூழ்நிலையில வேணாச்சும் போட்டுக்கலாம். கடலை ஒட்டி கூடயே போட்டா கூட உங்களுக்கு வந்துடும். உப்பு தன்மையா இருந்தாலும் சரி, தண்ணி நிக்கிற இடமா இருந்தாலும் சரி. தேக்கு, மாகக்கனி, வேங்கை இந்த மாதிரியான வெரைட்டி, இந்த குமிழ் தேக்கு சொல்றீங்களா, குமிழ் தேக்கு பர்டிகுலரா நம்ம வந்து பார்த்தோம்னா எங்க சஜஸ்ட் பண்ணோம்னா நீங்க லாட்டா போடணும். இப்போ எப்படின்னா மற்ற மரங்கள் எல்லாமே நீங்க கலந்து போடலாம். இப்போ ஒரு ஏக்கர்ல தோராயமா ஒரு 12 அடி 15 அடி இடைவெளி விடுறீங்க அப்படின்னா 200 மரத்திலேருந்து 300 மரம் போடுறீங்க அப்படின்னா எல்லாமே கலந்து போடலாம். ஆனா குமிழ் தேக்கு போட்டீங்கன்னா நீங்க அதை மட்டுமே போடணும், எல்லாத்தையும் கலந்து போட முடியாது. ஏன் அப்படின்னா இப்போ நீங்க தேக்கு, வேங்கை இந்த மாதிரியான மரங்கள் வந்துட்டு ஒரு 25-30 வருஷம் கழிச்சு அதோட மதிப்பு வந்து 100,000 ரூபாய் வரும் ஒரு மரத்தோட விலை. இதே நீங்கள் குமிழ் தேக்கு அப்படின்னா ஒரு மரம் வந்துட்டு இப்போ அது ஷார்ட் டைம் கிராப், இன்னொன்று அது 6 வருஷம் 7 வருஷத்துலேயும் நீங்கள் அறுவடை பண்ணலாம், 4-5 வருஷத்துலேயும் அறுவடை பண்ணலாம். 4-5 வருஷத்தில் பேப்பருக்கு எடுத்துப்பாங்க, 6-7 வருஷத்தில் பிளைவுட்டுக்கு எடுத்துப்பாங்க. அதில் வந்து உங்களுக்கு ஒரு டன்னு கணக்கில்னு சொல்லிட்டு ரேட்டு சொல்லுவாங்க. ஒரு டன்னுங்கிறது 4 மரம் சேர்ந்து, அப்போ 4 மரம் சேர்ந்தே உங்களுக்கு 8,000-12,000 தான் வரும். அப்போ நீங்கள் ஒரு 300 மரம் லாட்டாக போட்டிங்கன்னா அது ஒரு லாபகரமாக இருக்கும் விவசாயிகளுக்கு. அதுவும் இந்த குமிழ் தேக்கு, மலைவேம்பு இது ரெண்டு சஜஸ்ட் பண்ணுவோம். இதுவுமே வந்து தண்ணி தேங்குற இடத்துல போட முடியாது, மேட்டுப்பாத்தி முறையில பண்ணி வேணா போட்டுக்கலாம்.
1: இதுல நாட்டு ரகத்துல நிறைய, இப்ப நீங்க நாவல் சொன்னீங்க, வேங்கை சொன்னீங்க, இப்ப அந்த மரம் எல்லாம் மறைஞ்சு போனது இல்லைங்களா, அதுல என்னென்ன பயன்கள் எல்லாம் இருக்குதுங்க?
0: வீட்டு மரஜாமான்கள் யூஸ் பண்றோம்ல, நிலக்கதவு, கட்டில், பீரோ இந்த மாதிரி எப்போதுமே இப்ப வீடு கட்டுறதுங்கிறது அத்தியாவசியமா இருக்கு. எல்லாருமே வந்து வீடு கட்டிட்டு இருக்கிறாங்க. பிளஸ் கல்யாணம் காட்சின்னு பண்ணோம்னாலுமே நம்ம இந்த மர ஜாமான்கள் வந்துட்டு சீறு வரிசை இந்த மாதிரிலாம் தர்றது எப்போதுமே டிமாண்ட் இருக்கக்கூடியது. இந்த மரங்களை வந்துட்டு நம்ம இந்தியாவில் ஒரு 70% மேலே வந்துட்டு நம்ம பயன்படுத்துகிற மரம் வந்து வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறோம். இங்கே உள்ள மரங்கள் கிடையாது. ஏன்னா இங்கே உள்ள மரங்கள் நம்ம ஆல்ரெடி வந்துட்டு எல்லாமே கொஞ்சம் அழிச்சாச்சு, அதை வந்து நம்ம வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறோம். இப்போ நம்ம விவசாயிகள் இங்கே நட்டுட்டு வர மரங்கள் வந்து அடுத்த 30 வருஷத்தில் இங்கே உள்ள இந்திய தேவையை இங்கேயே பூர்த்தி பண்ண முடியும். அவங்க இவங்களும் லாபகரமாக செயல்பட முடியும்.
1: இப்போ ஒரு மரம் நடுறோம் ஒரு தோட்டத்தில், அதுக்கு என்னென்ன வழிமுறைகளை நம்ம பின்பற்றிட்டு வரணும்?
0: ஃபர்ஸ்ட் குழி எடுக்கிறது, 1.5 அடியிலேருந்து 2 அடி வரைக்கும் நம்ம குழி எடுக்க சொல்கிறோம். இப்போ நார்மலாக நம்ம

0: எல்லாம் இருக்கு அப்படின்னா நம்ம டிராக்டர் விட்டு உழுதுட்டு நார்மலா பண்ணலாம். இதே நம்ம இங்க டெல்டா சைடு மேக்சிமம் இந்த தடலுங்கிறது கம்மி, அதனால நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஜேசிபி ஒர்க் பண்ண சொல்றோம், அந்த மேட்டுப்பாத்தி முறை அமைக்க சொல்றோம். அடுத்தது வேலி ஃபென்சிங் போட்டுட்டு போர் ஃபெசிலிட்டிஸ் அவசியமா இருக்கிறது நல்லது.
1: இப்ப சில பேர் ஃபென்சிங்கே போடாம உயிர் வேலி போட ஆரம்பிச்சிருக்காங்க இல்லைங்களா, இப்ப இந்த உயிர் வேலி நீங்க பண்ணி தரீங்களா?
0: உயிர் வேலி நம்ம ஐடியா சொல்லுவோம், சஜஷன் சொல்லுவோம், எப்படி பண்ணலாம் என்னன்னு சொல்லிட்டு. ஆனா வேலி போடுறது தான் அவசியமா இருக்குது. உயிர் வேலிங்கிறது உங்களுக்கு வந்துட்டு இவங்க அதுக்கு ஒரு காலம் அவங்க வந்துட்டு வெயிட் பண்ணணும் அது டெவலப் ஆகி வரத்துக்கு, அதுக்கப்புறம் தான் அவங்க உள்ள எதாக இருந்தாலுமே அவங்க பண்ண முடியும். அதனால மேக்சிமம் வேலியே போட சொல்லிடும். இல்லை அப்படின்னா வேலி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க அதுல உயிர் வேலி போட்டுட்டீங்கன்னா வேலி போடுறது வந்துட்டு ஒரு சில வருஷங்கள் இருக்கும், அதுக்கப்புறம் திரும்ப அவங்க மறு சீரமைப்பு பண்ணணும், அதுக்குள்ள இது டெவலப் ஆகி வந்துடும் உங்களுக்கு உயிர் வேலி.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம்.

0: ONGC பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அரசின் பசுமை தீர்ப்பாய வழிகாட்டுதலையும் பின்பற்றிதான் செயல்படுறாங்க. பொதுவா நம்ம குடிக்கிற தண்ணி 30 அடியிலிருந்து 160 அடி ஆழத்துல கிடைக்குது. ஆனா ONGC 12,000 அடி வரைக்கும் இரும்பு குழாய்களை இறக்கி அதை சுத்திலும் சிமெண்ட் கலவையை நிரப்பி பாதுகாப்பு உரைகளை ஏற்படுத்தி தான் எண்ணெய் எடுக்கிறாங்க. அதனால குடிநீரும் பாதுகாப்பா இருக்கும், விவசாய நிலங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல.
1: நில வளம், பசுமை வளம் எப்பவும் நல்லாதான் இருக்கு. ONGC என்றும் மக்கள் பணியில்.
2: சுபாக்கா, காரைக்கால் மாவட்டம் TR பட்டணம் ஜி ஜெய்கணேசன் அவங்க சிவில் இன்ஜினியர் பட்டதாரியா, வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு விவசாயத்துல உள்ள நாட்டத்தினால மறுபடியும் நம்ம நாட்டுக்கு வந்து மரம் சார்ந்த விவசாயம் பண்ணிட்டு வராங்களா?
3: புரியுது பூங்குடி, நம்மளா விவசாயம் செய்ய யோசிக்கிறோங்கிற அதான சொல்ல வர.
2: புரிஞ்சுகிட்டா சரிதாங்க.
3: சரி பூங்குடி, மரக்கண்ணெல்லாம் வாங்கி வச்சிருக்க, இதை கவனிச்சியா? மரக்கண்ணு நடணும்னா மேட்டு பாத்தியில தான் நடணுமா, அதுதான் சிறந்ததா இருக்குமா.
2: அது மட்டும் இல்லக்கா, எந்தெந்த டிம்பர் மரம்லாம் எந்தெந்த மண்ணுக்கு நல்லா வரும், எந்த பருவத்துல நட்டா நல்லா தாங்கி வளரும், இப்படின்னு பல தகவலை சொல்லிட்டு வராங்க.
3: ஆமா பூங்குடி, நமக்கு தேவையான தகவலா இருக்கு அனைத்தும். வா, அடுத்த பகுதியை கேட்போம்.
2: மரம் நடுவதுக்கு முன்னாடியே மண் வளம், நீர் பாசனம் அளவெல்லாம் செக் பண்ணணும் இல்லையா? அதை ஃபர்ஸ்ட் நீங்க எங்க பரிந்துரைக்கப்படுறீங்க?
4: மண்ணு டெஸ்ட் பண்றதுக்கு நம்ம மேஜரா சஜஸ்ட் பண்றது சொல்றது இல்ல. ஏன்னா அப்படின்னா மண்ணுல வந்துட்டு குறைபாடு இருக்குன்னா நம்ம இடுபொருள் விட சொல்றோம், அதாவது நம்ம தொழு உரம் போட சொல்றோம். இப்ப நம்மளுக்கு வந்துட்டு உடல் சரியில்லை அப்படின்னா, நம்மளுக்கு ஏதோ ஒரு பற்றாக்குறை இருக்குன்னா நம்ம அதுக்கு உண்டான டேப்லெட் எடுத்துக்கிட்டோம்னா சரி பண்றோம் பாருங்க. அப்ப மண்ணுல உள்ள சத்தை சரி பண்றதுக்கு இயற்கை உரம், சாணி எரு, மண்புழு உரம் இந்த மாரி சஜஸ்ட் பண்றோம். இது நம்ம காரைக்கால் கேவிக்கையிலேயே கிலோ 15 ரூபாய் 17 ரூபாய் அந்த மாரி கிடைக்குது. தோல் உரங்கள், மண்புழு உரங்கள் வந்துட்டு போடுறதுனாலேயே நம்ம மண் வளத்தை திரும்ப கொண்டுட்டு வர முடியும். இந்த மரம் சார்ந்த விவசாயம் பர்டிகுலர் நம்ம கொண்டுட்டு போறதே அடுத்த ஒரு 10 வருஷத்துல அந்த மரம் பெருசா நல்ல வளர்ந்து குரோத் ஆனதுக்கு அப்புறம் அந்த இலை சருகு விழுவில அந்த மண்ணு தன்னாலேயே வந்துட்டு அந்த வளம் பெறத்துக்கு வந்துடும். அதுக்காக தான் நம்ம இதை சொல்றோம். தலை சத்து அதுக்கே கிடைச்சிரும். அதுக்கு வந்து அந்த இலை தலை உழுவுறதே உங்களுக்கு எல்லா விதமான, இது வந்து இலை என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு பச்சையா இருக்கிறது வந்து சூரியன்லேருந்து சக்தியை அதை கிரகிச்சு அதுல என்ன சக்தியை கிரகிக்குதோ அது அப்படியே மண்ணுக்கு திரும்ப போய் சேருது. ஆமா,
2: அது மூடாக்கா அது உரமாவே ஆயிடும். வளர்ந்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு உரங்களும் கொடுக்க தேவையில்லை.
4: ஒரு அடுத்த இதுதான் நம்மளோட மெயின் கான்செப்ட். இப்போ நீங்க ஆரம்பத்துல கண்ணு நடும்போது மண்புழு உரம் நம்ம விட்டோம்னாலே போதும், அதுலயே உங்களுக்கு 21-23 சத்து கிட்ட உங்களுக்கு இருக்குது. இயற்கையா நம்ம இங்க நாட்டு மண்புழுவை வச்சு தயாரிப்பாங்க சில விவசாயிகள், இதே வந்து ஆப்பிரிக்கன் மண்புழு வச்சு தயாரிச்சு எல்லாம் பண்றாங்க. அதுல கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு சத்து இருக்கும்.
2: இப்ப சாதாரணமா நம்ம வயல தென்படுற மண்புழு வந்து ஈல்டு கம்மியா இருக்கும். நார்மலா நீங்க அமெரிக்கன் எர்த்வாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈல்டு அதிகமா கொடுக்கும். ஒரு 1 kg இப்ப ஒரு 100 கிராம் போடுறீங்கனாலே அது உங்களுக்கு ஹாஃப் டன் கிட்ட உங்களுக்கு ஈல்டு கிடைக்கும். உங்களுக்கு 1 month பிஃபோர் நீங்க நார்மலா வந்துட்டு விவசாயிங்க வந்து சொல்றாங்க, நாங்க மண்புழு சாதாரணமா வயல இருக்கிற மண்புழு வச்சு நாங்க மண்புழு உரம் தயாரிக்க, நீங்க அதை கண் கூட பாத்திருக்கீங்களா ஈல்டு அவங்களுக்கு வருதான்னு?
4: அப்படி பண்றாங்க. ஆர்கானிக் வீராசாமின்னு ஒருத்தர் சீர்காழியில ஒரு ஐயா இருக்காங்க. அவங்க இயற்கை விவசாயம் ஒருங்கிணைந்த பண்ணை ஒன்று வச்சிருக்காங்க. அதுல அவர் இயற்கை நாட்டு மண்புழு வச்சுதான் அவர் வந்து தயாரிக்கிறாப்ல. ஏன்னா வந்துட்டு நீங்க ஆப்பிரிக்கன் மண்புழு வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம சரௌண்டிங்ல தஞ்சாவூர் பெரியாருமணிம யூனிவர்சிட்டியில போய் தான் வாங்குறோம். ஏன்னா நானே போய் வாங்கிட்டு வந்திருக்கோம். 1 கிலோ 300 ரூபாய். எல்லா விவசாயியும் இதை பண்ண மாட்டாங்க.
2: மண்புழு
4: மட்டும் அந்த புழுவை வாங்கி தான் நீங்க மண்புழு தயாரிக்க முடியும்.

0: எப்படி அந்த மண்புழு உற்பத்தி பண்றீங்க அதையும் சொல்லிடுங்க.
1: முதல் முதலாக நான் வந்து வசந்தம் ஆர்கானிக்னு சொல்லிட்டு ஒரு பண்ணை வேலை செஞ்சுட்டு இருந்தேன் விழுதியூரில். அங்கே நம்ம ஒரு 11 தொட்டியில் வந்து மண்புழு உரம் ரெடி பண்ணணும். அவங்க வந்து சிமெண்ட் தொட்டி தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. நார்மலாக ஆன்லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டு ஒன்று கிடைக்குது, 12 நீட்டுக்கு வெர்மிகம்போஸ்ட் பெட்டு கிடைக்குது, அது வச்சும் பண்ணலாம். யூடியூப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மண்புழு உரம் தயாரிக்கிற சம்மந்தப்பட்ட, ஏன்னா நான் அதை பார்த்து தான் நானும் அதை பண்ணினேன். கீழே வந்து இந்த தேங்காய் மட்டை இருக்குங்களே அது ஒரு லேயர் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அந்த வைக்கோல் இலை சருகு இதெல்லாம் இருக்குன்னா அதை நம்ம ஒரு லேயர் போட்டுட்டு, சாணி இருக்குங்களே அதை வந்து நம்ம தண்ணியில் கரைச்சி கொஞ்சம் நாட்டு சக்கரை அதில் மிக்ஸ் பண்ணி அந்த இலை சருகு மேலே தெளித்து விட்டுட்டு, அப்புறம் நம்ம மாட்டு சாணம் இருக்கு பாருங்கள் அதில் ஒரு லேயர், இதை வந்து நம்ம ரிப்பீட்டர், இதுதான் ஒரு இது ஃபஸ்ட்டு மட்டை அப்புறம் அந்த இலை சருகு குப்பைகள் அது போட்டுட்டு அதில் அந்த சாணி தனி சக்கரை கலந்தது அதை தெளிச்சுட்டு அதுக்கு மேலே சாணி போடுறோம் பாருங்கள். இதை ரிப்பீட்டாக திரும்ப வந்துட்டு இலை சருகு
0: இடைவெளியில் இதை பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த ப்ராசஸ்
1: மொதல் நாளே கூட பண்ணிக்கலாம். இதில் ஒரே நாளில் நம்ம ஃபில் பண்ணுறதுனாலையும் இதில் டைம் கொஞ்சம் விட்டு பண்ணுறதுனாலையும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் வருதுன்னா, நீங்கள் ஒரே தடியாக ஃபுல்லாக அந்த தொட்டியை சாணி முழுக்க போட்டு நிரப்பிட்டீங்கன்னா அந்த ஹீட்டு உள்ளே இருக்கும். நீங்கள் ஒரு குறைஞ்சது ஒரு 1 மாதம் 1.5 மாதம் வெயிட் பண்ணி அந்த ஹீட்டு சூடுக்கு குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அந்த மண்புழுவை விட முடியும்.
0: அது எத்தனை நாள் கேப் வருங்க சார்?
1: 1 மந்த் எப்படி 1 மந்த் 1.5 மந்த்ல உங்களுக்கு அந்த சூடு கொஞ்சம் குறையணும், ஏன்னா நம்ம பீரியாடிக்கலி அதை நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கை வச்சு. அதுக்கப்புறம் தான் உங்களை நீங்கள் மண்புழு விடணும். அதுக்கப்புறம் ஒரு 42 டேஸ் கிட்ட எடுத்துக்கும், 48 டேஸ் கிட்ட எடுத்துக்கும் அந்த மண்புழு தள்ளுறதுக்கு, அந்த எரு தள்ளுறதுக்கு. உங்களுக்கு இந்த ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணுறதை நம்ம அந்த தொட்டியில் ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டு இருக்கணும். மட்டைங்கிறது அடி லேயர் மட்டும்தான், அதுக்கப்புறம் அந்த இலைத்தலை சருகும் அந்த சாணமும் மாற்றி மாற்றி, இலை சருகு போடும்போது நம்ம ஒவ்வொரு தடையும் அந்த சாணி தண்ணி தெளித்து விடணும், எதுக்குன்னா சீக்கிரம் அது மக்கிறதுக்காக.
0: சரிங்க, இப்போ மண்புழு உரம் பத்தி சொல்லிருக்கீங்க, இந்த மண்புழு உரத்தை மர சாகுபடி பயன்படுத்துறது உண்டா?
1: ஆமா, நான் மர சாகுபடிக்கு மண்புழு உரம் தான் சஜஸ்ட் பண்றேன். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு நார்மலா டைரக்டா நம்ம மாட்டு சாணமோ ஆட்டு புழுக்க இந்த மாதிரி எல்லாம் சொல்றோம்னா, மாட்டு சாணத்துல வந்துட்டு உங்களுக்கு அந்த புழு உற்பத்தி ஆகுறது வண்டு உற்பத்தி ஆகுறதுலாம் இருக்கு. இதே நம்ம தென்னை சாகுபடியில வந்து பாத்தீங்கன்னா காண்டாமிருக வண்டு எல்லாம் சொல்றோம், இது அந்த சாணத்து மூலியமா தான் வருது. அதனால அது சஜஸ்ட் பண்றதுக்கு போல நம்ம மண்புழு உரங்கிறது ஆல்ரெடி மண்புழுவோட வேஸ்ட், அதுலேருந்து எதுவுமே உற்பத்தி ஆகாது உங்களுக்கு, அது டைரக்ட் சத்துங்கிற மாதிரி உங்களுக்கு. இதே ஆட்டாம் புழுக்க அந்த மாதிரி சொல்றோம்னா அதை வந்து நீங்க ரோட்ல போட்டு பவுடராக்கி விடுறது தான் நல்லது, ஏன்னா முழுசா போட்டீங்கன்னா அது மக்கி திரும்ப அதுக்கு போய் சத்து சேர்றதுக்கு கொஞ்சம் கால அவசரம் எடுத்துக்குது. அதனால டைரக்டா நம்ம மண்புழு உரமே நம்ம சொல்றோம், சஜஸ்ட் பண்றோம்.
0: இப்ப மர சாகுபடினாவே பொதுவா நீர்
1: பாசனம், மர சாகுபடிக்கு வந்து தரமாட்டாங்க நம்ம அதை வந்துட்டு. இப்போ ஊடு பயிர் இவங்க வந்து இடைவெளி அதிகமாக மரம் நட சொல்லிட்டு, ஏன்னா அவங்களுக்கு ஏதோ வருமானம் வரணுங்களா, அதனால வாழை இந்த மாதிரி இதே வந்து பெட்டு நம்ம எடுக்கிறோம்ல இந்த JCB வச்சு, அதுவே நம்ம 16 அடி பெட்டெல்லாம் எடுக்க சொல்லுவோம். அந்த மண் மேட்டுப்பாத்தி முறை அமைக்கிறோம்ல JCB மூலயமா மண் எடுத்து மேலே போட்டு அதோட அகலம் வந்து 16 அடிக்கு நம்ம அந்த மேட்டுப்பாத்தி முறை அமைச்சிட்டோம்னா 2 எட்ஜிலையும் அதாவது 3 அடி விட்டுட்டு நம்ம மரக்கன்று நட்டுட்டு இடையில உள்ள இடங்களை வந்துட்டு நம்ம காய்கறி சாகுபடி பண்ணிக்கலாம், இல்லை வாழை மரம் இந்த மாதிரி ஊடு பயிர் நம்ம பண்ணும்போது சொட்டு நீர் பாசனம் வந்துட்டு அப்ளை பண்ணி வாங்கி அந்த மாதிரி பண்ணிக்கலாம்.
0: இன்டர் கிராப்பிங் பண்றீங்களா? அப்போ இப்ப நம்ம கீழே காய்கறி சாகுபடி பண்றோம்னா அதுல இருந்து பூச்சி தாக்கம் வந்துட்டு நம்ம மரப்பயிருக்கு தாக்கம் வராதுங்களா?
1: பூச்சி தாக்குதலுங்கிறது வந்துட்டு மேஜரா இந்த தென்னையில ஒயிட் ஃபிளைன்னு சொல்லுவோம், வெள்ளை ஈன் இருக்குது. இந்த ஏற்கனவே தென்னை மரங்கள் இருக்கிற தோப்புல நம்ம மரம் நட்ட இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த வெள்ளை ஈங்கிறது எல்லா இருக்குமே ஸ்ப்ரெட் ஆகுது. ஆனா இது மழை காலத்துல வந்துட்டு குறைவா இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு வெயில் காலத்துல நம்ம என்ன சொல்றோம்னா, தண்ணியை நம்ம ஃபோர்ஸா ஸ்ப்ரே பண்ணி அந்த தென்னை மரத்துல பண்ணோம்னா இந்த வெள்ளைங்கிறது மேக்சிமம் குறைவா இருக்கும். மற்றபடி பூச்சி தாக்குதல்கள் இருக்கும் பட்சத்தில் அதாவது ஊடு பயிர் பண்ணும்போது அந்த இதுக்கு எல்லாமே நம்ம இயற்கை சம்பந்தப்பட்ட இடுபொருள்கள் நம்ம விட சொல்லுவோம். இப்ப வேப்பனை கரைசல் அடிக்க சொல்லுவோம், அதுக்குண்டான ஆலோசனைகளும் நம்ம கொடுத்துருவோம். இப்போ அந்த மரம் வந்து எப்படி நம்ம நட சொல்றோம்னா, ஒரு வெரைட்டி அதாவது இப்போ தேக்கு நடுறாங்க அப்படின்னா அந்த கிழக்கு மேற்குல 1 வருஷம் ஒரு ரகம், அதாவது தேக்கு 1 வருஷம் போடுறாங்கன்னா அது கிழக்கு மேற்குல அந்த ரகம் மட்டும்தான் இருக்கணும், அதில் கலந்து இருக்கக்கூடாது. அடுத்த பக்கத்தில் உள்ள அடுத்த வருஷம் வந்துட்டு வேற வேங்கை மாவுக்கனி மஞ்சக்கடம்பு இந்த மாதிரி கலந்து மாற்றி மாற்றி நீங்கள் நடணும். ஒரே தோப்பாக நீங்கள் இப்போ வந்து தேக்கு மட்டும் நடுறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு பயிருக்கு உண்டான இப்போ பூச்சி தாக்குதல் வருதுன்னா அது எல்லா மரத்துக்குமே ஸ்ப்ரெட் ஆகும். அதேமாரி தேக்கு வந்து பர்டிகுலர் சத்து எடுத்து வளருது அப்படின்னா எல்லா மரமும் ஒரே விதமான சத்து எடுக்கும்போது அந்த வளர்ச்சியில் பற்றாக்குறை ஏற்படும். இப்போ நீங்கள் வந்து தோப்பாக தேக்கு தோப்பில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துள்ள மரத்தெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு சில மரம் வந்துட்டு ஒரு சைஸாக இருக்கும், ஒரு சில மரங்கள் வந்துட்டு குரோத் எடுக்காமல் இருக்கும். அதனால இந்தமாரி கலந்து அடுத்தடுத்த வரிசைகள் வந்துட்டு மாறி மாறி போகும்போது ஒவ்வொரு வரிசையில் உள்ள மரங்கள் ஒவ்வொரு விதமான சத்து எடுக்கும்போது போட்டிகள் அதோட சத்து பற்றாக்குறை வந்துட்டு பெருசாக தடைப்படாது.
0: இப்போ தேக்கு, மகோகனி, சந்தன மரம் இருக்குங்க இல்லையா,

0: இப்போ நம்ம மக்கள் அதிகமா வளர்த்துட்டு வர மரங்கள்ல வந்துட்டு என்னென்ன பயன்கள் இருக்கு? இப்ப பொதுவா தேக்கு மகோகனி தான் நிறைய வேங்க, நிறைய நாட்டு மரங்கள் எல்லாம் மறந்து போனது இல்லைங்களா? இப்ப அதெல்லாம் பயிரிடுறப்போ அவங்களுக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்கிறது?
1: இப்போ டிம்பர் மரத்தில் தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நம்ம வீட்டு ஜாமான்கள் உபயோகிக்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு அந்த விலை உயர்ந்த மரங்களாக இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு வரப்புல வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி இடைவெளி விட்டு 8 அடி இடைவெளி விட்டு ஒரு 100 மரங்கள் நடுறாங்கன்னு வச்சிக்கிங்கன்னா ஒரு மரத்தோட விலை வந்து 25 வருஷத்துல இல்லை 30 வருஷத்துல 1 லட்ச ரூபாய் ஆகுது. அப்படின்னா ஒரு 100 மரம் நடுறாங்கனாலே அவங்களோட அதோட சொத்து மதிப்பு மரத்தோட மட்டும் 1 கோடி ரூபாய் அவங்களுக்கு ஒரு அடுத்த ஒரு 25-30 வருஷத்துல. அப்போ விவசாயத்தோட பொருளாதாரம் வந்துட்டு ஒரு முன்னேற்றமாக இருக்குது. இப்போ இதில் நீங்கள் அந்த தேக்கு மகாகனி வேங்கை இது எல்லாமே வந்துட்டு பெருவாரியாக வந்துட்டு உங்களுக்கு நம்ம இங்கே நாட்டு மரங்களும் யூஸ் பண்ணுறாங்க. இது வேங்கையிலேயே வந்து மலேசியன் வேங்கின்னு வெளிநாட்டிலேருந்து தான் வந்து இறக்குமதி பண்ணுறாங்க. நாட்டு வெரைட்டிலன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூவரசு வந்து இந்த தேக்குக்கு ஈக்குவலாக இருக்கும். ஆனால் நிறைய பேர் வந்து நிலமும் வீடும் பக்கத்து இருந்துச்சுன்னா இந்த பூவரசில் இந்த மொஸ்கட்டை எல்லாம் வரும், அதனால் யோசிச்சுட்டு அதை வைக்க மாட்டாங்க. ஆனால் இந்த பூவரசுமே நல்ல டிமாண்ட் உள்ள மரம், விலை போகக்கூடிய மரம் தான் உங்களுக்கு. இதனால் விவசாயிகளுக்கு என்ன பயன்னா இலைச்சருக்கு விழுறதுனால மண் வளம் மேம்படுது, மரங்கள் இருக்கிறதுனால நீர் வளம் வந்துட்டு மேம்படுது. ஏன்னா மழை பெய்யறதை வந்துட்டு நிலத்துக்கு கீழே வந்து கொண்டு போய் சேர்க்கறதே இந்த மரத்தோட வேர் தான். மழை பெய்யறதுக்கு காரணமும் இந்த மரம் தான் காரணம். என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இலையில் உள்ள ஈரப்பதம் வந்துட்டு இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒரு தோப்பு உருவாக்கிட்டோம், ஒரு 300 மரம் ஒரு 1000 மரம் உருவாக்கிட்டோம், மரமாக வளர்த்துட்டோம் அப்படின்னா அந்த 1000 மரத்தில் உள்ள இலைகளும் என்னன்னா ஈரப்பதத்தை வந்துட்டு இந்த வெயில் சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே காட்டு நீராவியாக வெளியாகும். அப்போ இது எல்லாமே நம்ம மேகக்கூட்டங்களில் போய் சேர்ந்து அது வந்து மலையை உற்பத்தி பண்ணும். அந்த காலத்தில் வந்துட்டு நம்ம கோவில் நிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இழுப்பை மரம்லாம் நான் இருக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக மலை இழுத்து கொடுக்கும்னு சொல்லுவாங்க. கோவில் நிலங்கள்லாம் நிறைய இழுப்ப தோப்புலாம் நிறைய இருக்கும், நம்ம எங்கே பார்த்தாலுமே இருக்கும். இப்போ எல்லாமே அது அழிஞ்சிட்டு வந்திருக்கு. இதில் வந்து நம்ம பூ மரங்களும் சொல்கிறோம், மகிழம், மந்தாரை, சரக்கொன்றை, இந்தமாரி நம்ம நாட்டு மரங்களில் இப்போ உதாரணத்துக்கு சரக்கொன்றை மரம்னு பார்த்தீங்கன்னா அந்த பூ வந்துட்டு இந்த கோபுரம் தலைக்கில் இருக்கிற மாதிரி இருக்கும். அது எந்த சமயத்தில் அந்த பூ பூக்கும்னாலே உங்களுக்கு இந்த மாம்பழ சீசனில் தான் பூக்கும். ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு ஆர்டிக்கல் ஒருத்தர் பேசினார், அந்த சரக்கொன்றை பூ வந்துட்டு இந்த மாம்பழ சீசனில் பூக்கும். அது மாம்பழம் வந்துட்டு நம்ம அதோட பழுக்க வைக்கிறதுக்கு அந்த பூவை பயன்படுத்துவாங்களாம்.
0: அது எப்படி பழுக்க வைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா
1: அது எப்படின்னா இப்போ நம்ம ஒரு பானை இருக்குன்னா அந்த பானையில் வந்துட்டு கீழே வைக்கோல் வச்சுட்டு அந்த மாம்பழத்தை வந்துட்டு அடுக்கி வச்சுட்டு அந்த பூவை வச்சு மூடி வச்சுருவாங்க. இந்த பூ என்ன பண்ணுவோம்னா அந்த மாம்பழம் பழுக்கிறதுக்கும் அந்த வாசனையை மிருகூட்டி கொடுக்கறதுக்கும் பயன்படுது.
0: இப்போ மர சாகுபடியில் ஊடுபயிர் பண்ணுறதுனால மரப்பயிருக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குதுங்க?
1: ஊடுபயிர் பண்ணும்போது நம்ம ரெகுலராக அதுக்கு வந்துட்டு நம்ம உரங்கள், தொழு உரங்கள் விடுறது இல்லை பூச்சி மருந்து இந்தமாரி யூஸ் பண்ணுறது எல்லாமே அந்த மரத்துக்கும் சேர்ந்து போகும் உங்களுக்கு. அதனால வந்துட்டு உங்களுக்கு பராமரிப்பு செலவுங்கிறது கம்மியாகும், நம்ம ஊடுபயிர் மூலமா ஒரு வருமானமும் விவசாயிகள் எடுக்க முடியும்.
0: அது 6 மந்த்ஸ் வந்து தானே நம்ம ஊடுபயிரை வச்சிருக்க முடியும்.
1: மேட்டுப்பாத்தி முறையில் பண்ணுறதுனால காய்கறியில் கீரைகள்லாம் பண்ணோம்னா நம்ம 15 டேஸ்க்கு ஒன்ஸ் நம்ம ரெகுலராக பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதேமாரி நீங்கள் செண்டி பூ சொன்னீங்க, பூவுமே எப்போதுமே டிமாண்ட் இருந்துகிட்டு இருக்கிறது. ஒன்ஸ் அது நம்ம இது பண்ணிட்டோம்னா நட்டுட்டோம்னா அதுலேருந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க, அவங்க திரும்ப அது பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க விவசாயம் தொடர்ச்சியாக.
0: சரிங்க சார், மரம் சாகுபடி பற்றி பல பயனுள்ள தகவல்களை எங்க கூட பகிர்ந்துகிட்டீங்க. மேலும் இந்த நிகழ்ச்சியை கேட்கிற நேர்களா இருக்கட்டும், விவசாய பெருமக்களா இருக்கட்டும், ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தா உங்க அலைபேசி மூலமா தொடர்பு கொள்வாங்க. உங்க அலைபேசி கொடுக்கலாமா? குறித்துக் கொள்ளுங்கள் நேயர்களே. காரைக்கால் TR பட்டினம் ஜெய்கணேஷ் ஐயா அலைபேசி எண் 7010511734 மீண்டும் ஒரு முறை 7010511734 மிக்க நன்றி ஐயா.
1: நன்றி.
2: பூங்குடி, மரம் சார்ந்த விவசாயத்தை பத்தி பேசிட்டு இருக்க, காரைக்கால் மாவட்டம் TR பட்டினம் ஜி ஜெயகணேஷ் அவங்க. மரப்பயிர் நடும்போது மண்புழு உரம் போடுறது ரொம்ப சிறந்ததான்.
0: ஆமா சுபாக்கா, மர சாகுபடிக்கு இடுபொருட்களா கொடுக்கற இந்த மண்புழு உரங்கள் கூட எப்படி தயாரிக்கணும்ன்ற முறையும் சொல்லிருக்காங்க. மர சாகுபடிக்கு சொட்டு நீர் பாசனம் எவ்வளவு முக்கியம்ன்றதையும் தெளிவா சொல்லி முடிச்சிருக்காங்க.
2: ஆக மொத்தத்துல மர சாகுபடினாலே நமக்கு இப்ப பயன்படலனாலும் நம்ம வருங்கால சந்ததியினருக்கு கண்டிப்பா பலன்னு சொல்லு.
0: சரியா சொன்னீங்கக்கா.
3: இதுவரை நேயர்கள் கேட்டது காரைக்கால் ONGC காவேரி அசட்டின்
4: உழவர் அரங்கம்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
2: நாளை இரவு மணி 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவுநல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில் காரைக்கால் மாதூர் வேளாண் அறிவியல் நிலையம் சார்பில் நல்லெழுந்தூர் சமுதாய கூடத்தில் நடைபெற்ற நிகழ்வு குறித்த வானொலி தொகுப்பு நாளை இரவு மணி 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

0: நேரம் 8 மணி.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் வளர்ச்சி பயணம். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த 12 ஆண்டுகளில் செயல்படுத்திய திட்டங்கள் குறித்த தொடர் நிகழ்ச்சி. இன்று இடம்பெறுவது பாதுகாப்பு துறையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து ஓய்வு பெற்ற விமானப்படை வீரரும் புதுச்சேரி முன்னாள் படைவீரர் நலவாழ்வு சங்கத்தின் தலைவருமான திரு மோகனுடன் சிறப்பு நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆனந்தி முருகன்.
2: இந்தியா உலகின் மிகப்பெரிய ராணுவ சக்திகள்ல ஒன்றாக திகழ்கிறது. நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருது. ராணுவத்தின் நவீனமயமாக்கல், உள்நாட்டு ஆயுத உற்பத்தி, தொழில்நுட்ப வளர்ச்சி போன்ற துறைகளில் பல மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. திரு மோடி அரசின் முக்கிய முயற்சிகளில் ஒன்று ஆத்ம நிர்பர் பாரத், அதாவது தன்னிறைவு இந்தியா. இந்த திட்டம் பாதுகாப்பு துறையில இந்திய உற்பத்தியை அதிகரிப்பதாகும். முன்பு வெளிநாடுகளில் அதிகம் சார்ந்திருந்த ஆயுதங்கள் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்களை இந்தியாவிலேயே தயாரிக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. இதன் மூலம் இந்திய பாதுகாப்பு தொழில் வளர்ச்சி பெற்றுள்ளது. அது மட்டுமின்றி ராணுவ வீரர்களின் வசதிகளுக்கும் அரசு கவனம் செலுத்தியுள்ளது. எல்லை பகுதிகளில் சாலை, பாலம் போன்ற அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வீரர்களின் விரைவான இயக்கத்திற்கு உதவியாக அமைந்துள்ளன. பாதுகாப்பு துறையில தனியார் நிறுவனங்களின் பங்களிப்பை அதிகரிக்கவும் பாதுகாப்பு ஏற்றுமதியை வளர்க்கவும் அரசு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. தமிழ்நாடு மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் பாதுகாப்பு தொழில் வழித்தடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மொத்தத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசின் 12 ஆண்டுகால ஆட்சியில் இந்திய ராணுவம் நவீன தொழில்நுட்பம், உள்நாட்டு உற்பத்தி மற்றும் பாதுகாப்பு திறன் ஆகிய துறைகளில் முன்னேற்றம் கண்டுள்ளது. இந்தியாவின் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்நிலையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசில் இந்திய ராணுவத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள், ராணுவ வீரர்களுக்கான சலுகைகள் மற்றும் முப்படைகளின் செயல்திறன்கள் குறித்து நம்முடன் பேச வந்துள்ளார் முன்னாள் விமானப்படை வீரரும் முன்னாள் படைவீரர் சங்க தலைவருமான திரு மோகன்.
3: வணக்கம் சார். தாய்நாட்டை காக்குற பணியில ஈடுபட்ட முன்னாள் விமானப்படை வீரரான உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் சார். ஃபர்ஸ்ட் வந்து இந்திய ராணுவத்தோட முக்கிய பணி என்ன, அதுல சேர்றதுக்கான தகுதி, அப்புறம் ராணுவ வீரர்களுக்கு வழங்கப்படுற பயிற்சி குறித்து சொல்லுங்க சார்.
4: வணக்கம். நான் 15 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு 1983 வந்துட்டு வெளியே வந்துட்டேன். 1985 எக்ஸர்வீஸ்மேனோடைய அசோசியேஷன் தலைவராக இருந்து நான் பணி புரிஞ்சிட்டு இருக்கேன். இங்கே இப்போ நீங்கள் கேட்டீங்க இந்திய ராணுவத்தினோட முக்கிய பணி என்ன, அதில் சேர்வதற்கு என்னென்ன தகுதின்னு. நாட்டின் இறையாண்மையும் மற்றும் எல்லையை பாதுகாக்கிறது வந்து எங்களுடைய மெயின் இது. அதுதான் வந்து ஆக்சுவலாக எங்களை ட்ரைனிங் அதிகம் கொடுக்குறாங்க. வெளிநாட்டு அச்சுறுத்தல் ஏதாவது இருந்ததுன்னா அதுலேருந்து நம்ம நாட்டை காப்பாற்றுறது, எல்லை பகுதிகளில் பாதுகாப்பு கண்காணிப்பு. எல்லை பகுதியில் வந்து 24 மணி நேரமும் எங்களுடைய கண்காணிப்பு இருந்து ஆகணும். அதில் சண்டை நடக்கும் போதுன்னு இல்லை, சண்டை நல்ல இல்லாத சமயத்துலையும் என்ன இன்ஃபில்ட்ரேஷன் ஊடுருவல் இல்லாததெல்லாம் பார்க்கறதும் எங்களுடைய தொழில் தான். பயங்கரவாத எதிர்ப்பு வந்து நாங்கள் வந்து அதுக்கு அதை கண்காணித்து அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும். நேச்சுரல் கெலாமிட்டி, இயற்கை பேரிடர் வருது பார்த்தீங்களா, இந்த வெள்ளம் வர்றது அந்த மாதிரி இதிலெல்லாம் வந்து ராணுவத்தை தான் மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் வந்து எங்களுடைய கோர்ஸ் ஆஃப் லைஃப்பில் அங்கே வந்துட்டு இருக்கோம். சண்டை நடக்கிற சமயத்தில் சண்டை போடுறது, சண்டை இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி இதில் அதனால

0: வருஷம் 365 நாளும் 24 ஹவர்ஸும் எங்களுக்கு வந்து வேலைகள், அந்த மாதிரி தான் எங்களுடைய இராணுவத்தினருடைய வேலைகள் இருக்கும். அதில் இதில் சேர்றதுக்கு என்ன தகுதி வேணும்னா, சோல்ஜர் ரேங்க்ல சேர்றதுக்கு 10வது வகுப்பு படிச்சிருக்கணும், 12வதும் அதில் சேர்ந்துக்கலாம். அதுக்கு வந்து ட்ரைனிங் வந்து 1 வருஷம் 1.5 வருஷம் வந்து கொஞ்சம் டஃப்பான ட்ரைனிங் தான். டஃப்பான ட்ரைனிங் வந்தால் தான் அவங்களுக்கு அந்த ஒரு சுய கட்டுப்பாடு எல்லாமே வரும். ஆஃபீஸராக போகிறதுக்கு வந்து +2 இல்லைன்னா கிராஜுவேஷன் அது மாதிரி இருக்கணும். அவங்களுக்கு வந்து நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி மூலமாக ட்ரைனிங் கொடுத்து அவங்க டைரெக்டாக ஆஃபீஸராக போயிடுவாங்க. இதுக்கு வயசை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சோல்ஜருக்கு வந்து 17.5 வயசுலேருந்து 21 வயசு இல்லைன்னா 23 வயசு வரைக்கும் அவங்களுக்கு உடற்தகுதி இருக்கிறது வந்து நல்ல ரன்னிங் ரேட் பண்ணணும். அது உயரம், எடை, அந்த செஸ்ட் இது இதெல்லாம் பார்த்து தான் அவங்கள எடுப்பாங்க. மருத்துவ பரிசோதனைகளை தேர்ச்சி பெறணும். அதில் எந்த விதமான நோயும் இருக்கக்கூடாது, அதாவது பர்மனண்டாக இருக்கிற மாதிரி நோய் இருக்கக்கூடாது. பை பர்த்லேயே சிலதெல்லாம் இருக்கணும், அதெல்லாம் இருக்கக்கூடாது. நடுவில் வந்துட்டு போகிறதெல்லாம் அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எழுத்து தேர்வு இருக்குது, உடற்தகுதி தேர்வு இருக்குது, மருத்துவ பரிசோதனை, அதிகாரி பதவிக்கு வந்து செலெக்ஷன் போர்டுன்னு ஒன்று இருக்குது, அதில் வந்து இன்டர்வியூவில் பாஸ் பண்ணணும். மற்றதில் வந்து இன்டர்வியூலாம் ஒன்றும் கிடையாது. அது ஃபிட்னஸ் இருந்தாலே அவங்களே எடுத்துக்குவாங்க. என்ன பயிற்சி கொடுக்குறாங்கன்னா, ஃபஸ்ட்டு அடிப்படையில் இராணுவத்தில் ஒழுக்கமாக இருக்கிறதுக்கு முதல்ல பயிற்சி கொடுத்துட்றாங்க. அப்புறம் ஆயுத பயிற்சி, போர் தந்திரங்கள், மலையிலிருந்து சண்டை போடுறது, பார்லிமெண்ட்டில் சண்டை போடுறது, அது மாதிரி பயிற்சியெல்லாம் ஃபுல்லாக எடுத்து கொடுத்துட்றாங்க. சகிப்புத்தன்மை பயிற்சி, அது என்ன வந்தாலும் நம்ம அதை சகிச்சுட்டு போராடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து மனசில் வர்றதுக்கு அதுக்குரிய பயிற்சி. வீட்டை விட்டு ரொம்ப தூரம் வந்து நம்ம அங்கே ட்ரைனிங்லாம் எடுப்படுறோம், ஹோம் சிக்னு இருக்கும் இல்லைங்களா, அந்த ட்ரைனிங்கை வந்து நமக்கு அதில் ஜாஸ்தி கொடுப்பாங்க. இந்த பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கை பயிற்சிங்கிறது வந்து ரெகுலராக எல்லாருக்கும் கொடுக்குறது தான். இந்த ஊர்ந்து போய் சண்டை போடுறது, அதை பண்ணுறது, அந்த மரம் செடி தலைகளெல்லாம் தலையில் வச்சு பதுங்கி பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஒரு அந்த கோர்ஸ் ஆஃப் ட்ரைனிங்கில் அது முடியும். அது
1: சரி, இப்போ அந்த ட்ரைனிங் இதெல்லாம் பற்றி சூப்பராக சொன்னீங்க. இப்போ வந்து இந்த பிரதமர் மோடியோட தலைமையிலான அரசு காலத்தில் வந்து மத்திய இராணுவத்தோட நவீனமயமாக்கல்ல என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்பட்டு இருக்குங்க சார்?
0: இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி சரியான கேள்வி. ஏன்னா நவீனமயமாக்குதல் அப்படின்னா என்னப்போ, அந்த காலத்தில் நீங்கள் பண்ணும்போது உள்ளதெல்லாம் வந்து ஒன்லி மேனுவல் தான். எல்லாம் டேங்க் ஆப்ரேட் பண்ணுறது, எது பண்ணாலும் மேனுவலாக நம்ம ஆப்ரேட் பண்ணலாம். இப்போ அது மாதிரி கிடையாது. இப்போ இருக்கிறதுல எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக், இது எலக்ட்ரானிக் சிஸ்டம் வச்சு பண்ணிட்டாங்க. 2014 முதல் பல முக்கிய முன்னேற்றங்கள் நடந்திருக்கு. 2014 மோடி டேக் ஓவர் பண்ணதுலேருந்து எக்கச்சக்கமான முன்னேற்றங்கள், நவீனமயமாக்குதல் எல்லாமே நடந்திருக்கு. ரஃபேல் போர் விமானம் ஒன்று வந்திருக்கு, அது ரொம்ப எஃபெக்டிவான ஃபைட்டர், அது வந்து நல்ல நல்ல ரிசல்ட் எல்லாம் கொடுத்துருக்குது. இல்ல S-400 வான் பாதுகாப்பு அமைப்பு, அது ஒன்று நம்ம வாங்கியிருக்கோம். அது வந்து ரொம்ப ஒரு சில கண்ட்ரிகளில் மட்டும்தான் அந்த இது இருக்குது. அது எல்லை பகுதியில் கண்காணிப்பு தொழில்நுட்பம் வந்து ஆட்டோமேட்டிக், இது வந்து ரொம்ப பண்ணியிருக்கோம். ட்ரோன்கள் மூலமாக பண்ணுறது, ஆளில்லா விமானங்கள், அது மூலமாக பண்ணுறதுலாம் ரொம்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு மூலமாக நம்ம இங்கே உட்காந்துட்டு ஆப்ரேட் பண்ணி கன் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி சிஸ்டத்தெல்லாம் கொண்டு வந்திருக்கோம். ஒரிஜினலாக சோல்ஜர் மாதிரியே இருப்பாங்க, பட் அவங்கெல்லாம் வந்து AI மூலமாக வந்தவங்க தான். அந்த மாதிரி இதெல்லாம் கொண்டிருக்கோம். உள்நாட்டு பாதுகாப்புக்கு உற்பத்தி திறனை நம்மளே பண்ணியிருக்கோம். வெளிநாட்டிலேருந்து அந்த காலத்தில் நம்ம வந்து வாங்கினது எல்லாம் போக, இப்போ நம்மளே வந்து எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி செய்கிற மாதிரி அளவுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதில் சீர்திருத்தங்கள் ரொம்ப பண்ணியிருக்காங்க. இவங்க சோல்ஜர்ஸுக்கு கொடுக்குற ஒரு ஃபெசிலிட்டிஸ் இது எல்லாமே வந்து 2014 முன்னால் இருந்ததை விட அதுக்கப்புறமா ரொம்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜியை வச்சு எல்லா இதுமே பண்ணியிருக்காங்க. ஈவன் யூனிஃபார்ம்லேருந்து ஒரு லுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சு ரொம்ப இதை வந்து அவர் முன்னேற்றமாக கொண்டு வந்திருக்காரு. இதெல்லாம் நவீனம்.
1: நீங்க வந்து பிரதமர் மோடியோட நவீனமயமாக்கல் பத்தி சொல்லும் போது, அவருடைய ஒரு நவீனமாக்கல் திட்டத்துல ஒரு இது வந்து அக்னிபத் திட்டம். இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதோட நோக்கம் என்ன, அதோட நன்மைகள்?
0: இந்த அக்னிபத் திட்டம்ங்கிறது வந்து உண்மையிலே நல்ல திட்டம் தான். எதுக்காக இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இதுல சேர்றவங்களுக்கு வந்து ஆர்மி சர்வீஸ் வந்து 4 வருஷம் தான் சர்வீஸ்ல இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்துருவாங்க. இப்போ அதுக்கு முன்னால 2014 முன்னால என்ன மாதிரி இருந்ததுன்னா, நம்ம போய் அதில் சேர்ந்தோம்னா 15 வருஷம், அதுக்கப்புறமா 20 வருஷம், அதுக்கப்புறமா ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வரைக்கும் அப்படியே இருக்கலாம். 15 வருஷத்தில் சில பேர் வெளியே வந்துருவாங்க. ஏன்னா அந்த 15 வருஷம் சர்வீஸ் போயிட்டா வெளியே வந்து அது வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு சிவிலில் ஒரு வேலை கிடச்சி அவங்க இருந்துருவாங்க. இப்போ பாதுகாப்பு துறையில் இராணுவத்தை வந்து எப்போவுமே வந்து எங்காக வச்சிருக்கணும் அப்படிங்கிறது வந்து நார்மலாக தேவைப்படும். ஏன்னா அவங்களாம் அந்த எனர்ஜியோட ஃபைட் பண்ண முடியும். அந்த காலத்தில் அது மாதிரி இல்லை, எல்லாமே ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வரைக்கும் வரும்போது ரொம்ப சீனியராக இருப்பாங்க. அவங்க வந்து நம்ம நாலேஜை வச்சு ஃபைட் பண்ணுறதை விட நமக்கு வந்து தேவையானது ஃபிசிக்கலாக ஃபைட் பண்ணுறது தான். ஃபிசிக்கலாக ஃபைட் பண்ணுறதுல வி ஆர் லேக்கிங். அதனால வந்து அவங்க மோடியோடைய கவர்மெண்ட்டில் என்ன பண்ணாங்க, அவங்க ஓகே நம்ம வந்து யங்ஸ்டர்ஸ் எடுப்போம், அப்போ நீங்கள் நார்மலாக இவங்களை வந்து எவ்வளோ காலம் வச்சுக்க முடியும். ரெண்டாவது, இப்போ 15-20 வருஷம் கழித்து ஒருத்தரும் வெளியே போகும்போது இந்தியாவில் ரிட்டையர் ஆகிற சோல்ஜர்ஸ் வந்து நம்பர்ஸ் வந்து ஜாஸ்தியாகிட்டே போகும். டிஃபென்ஸ் பட்ஜெட் நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பென்ஷன் வந்து அதில் கிட்டத்தட்ட 50% வரைக்கும் பென்ஷனில் போயிடுது. அப்போ பாதுகாப்புத்துறைக்கு அவ்வளோ தூரத்துக்கு செலவு பண்ண முடியல. அதனால இந்த ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த 4 வருஷத்துல இவங்களுக்கு

0: ட்ரைனிங்கை கொடுத்துட்டு இவங்கள எடுத்துடுறாங்க வெளியே. இப்போ 100 பேர் எடுக்கிறாங்க அந்த திட்டத்தில் எடுத்தாங்கன்னா 75 பேரை வந்து இவங்க 4 வருஷம் கழித்து வெளி வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க, மீதி 25 பேர் அதில் அப்படியே கண்டினியூ பண்ணிக்குவாங்க. அப்போ உங்களுக்கு அந்த சீனியாரிட்டி அவங்களுக்கு கிடைக்கும், சீனியர்ஸாக போயிட்டுருப்பாங்க. இந்த 75 பேரையும் சும்மா அனுப்ப மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு சைஸபிளாக ஒரு அமௌண்ட்டு அவங்க கவர்மெண்ட்லேருந்து 25 லட்சம் 30 லட்சம் பணம் கொடுத்து அவங்க வந்து லைஃபை செட்டில் பண்ணுறதுக்கு ஒரு இதை வச்சு கொடுத்துருவாங்க. அதை வச்சுட்டு அவங்க வெளியே போய் செட்டில் பண்ணிக்குவாங்க. ரெண்டாவது அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டில் வந்து ரீஎம்ப்ளாய்மெண்ட்டும் எக்ஸர்விஸ்மெண்ட் கோட்டாங்கிற மாதிரி அந்த இதில் ரிசர்வேஷன்லையும் கிடைக்கும். மெயினாக இந்த இதில் கொண்டு வந்ததுக்கு காரணமே ஃபைட்டிங் ஃபோர்ஸை எங்காக வச்சுக்கணும், அதுக்காக 4 வருஷத்துக்கு ஒரு ஆள் மாற்றும் போது எல்லாம் யங்ஸ்டர்ஸாக வருவாங்க. அது இல்லாமல் அதில் ஒரு போர்ஷனை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளாக எடுத்துக்கிறாங்க. அதில் அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்குது, எங்கே வர சோல்ஜர்ஸ் இன்னும் கிடைக்குது. அதுதான் மெயின் திட்டமே அதில். இது கவர்மெண்ட்டோட நல்ல திட்டம், எங்களை பொறுத்த வரைக்கும் அதை நாங்கள் ஃபுல்லாக வரவேற்கிறோம்.
1: சார், இந்த அக்னிபத் திட்டம் பற்றி வந்து ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். இப்போ நாட்டோட உள்நாட்டு பாதுகாப்பு உற்பத்தியை அதிகரிக்க மத்திய அரசு எடுத்த நடவடிக்கை என்ன இந்த ராணுவத்துறையில்?
0: இப்போ மேக் இன் இந்தியா திட்டம்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, அது ஒன்று. பாதுகாப்பு தொழில் வழித்தடங்கள், டிஃபென்ஸ் காரிடர்ஸ். இப்போ உள்நாட்டு பாதுகாப்பு அதிகரிக்கிறதுக்கு நம்மளுடைய தளவாடங்கள்லாம் வாங்குறாங்க பார்த்தீங்களா, அந்த இன்ஃபில்ட்ரேஷன் வரவங்கள பண்ணுறது படுக்கிறது இதுக்கெல்லாம் வந்து எப்போவுமே நீங்கள் வந்து இறக்குமதிப்பு தான் பண்ணிட்டு இருந்தோம் அந்த காலத்தில். இப்போ மேக் இன் இந்தியா திட்டம் செல்ஃப் சஃபிஷியன்சி, நம்மளுடைய சுயதேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து நம்மளுடைய நாட்டிலேயே உள்கட்டமைப்பை இன்க்ரீஸ் பண்ணி அதிலேயே நம்ம எல்லாமே உற்பத்தி பண்ணிட்டு அதையே பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுடைய உள்நாட்டு பாதுகாப்பில் வந்து எந்த விதத்திலையும் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம வந்து ஒரு சக்தி வாய்ந்த இதாக பண்ணியிருக்கோம். அதில் அது வந்து அதை பொறுத்த வரைக்கும் நம்ம மோடி கவர்மெண்ட்டோட இது வந்து எல்லாமே சக்சஸ் தான்.
1: சார், இப்போ ஆத்ம நிர்பர் பாரத் திட்டம் ராணுவத்துறையில் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்துது?
0: இறக்குமதியை ரொம்ப குறைஞ்சதுங்க. அது ஃபஸ்ட்டு வந்து இறக்குமதி பண்ணுறது எல்லாமே சுத்தமாக குறைஞ்சிருச்சு. இப்போ நம்ம எல்லாமே நம்மளே உற்பத்தி பண்ணி இப்போ வெளிநாடுகளுக்கு நம்ம அனுப்புகிறோம். இப்போ எல்லாமே வந்து அசம்பிள் பண்ணுற பார்ட்ஸ் பூரா நம்ம இங்கே பண்ணிகிட்ருக்கோம், ஒவ்வொரு இடத்துலேருந்து வரதை வந்து நம்ம இங்கே ஒரு இதை பண்ணுறோம். அதே மாதிரி இப்போ வந்து ஃபாரின் அமெரிக்காவுக்கே நம்ம வந்து ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்கோம், நம்ம ஏர்க்ராஃப்டோட பார்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி புது புது கம்பெனிங்க உருவாகிறதுக்கு இது ஒரு ஒரு நல்ல ஒரு திட்டம் இது. ஏன்னா இந்தியாவில் தொழில்நுட்பம் வந்து நல்ல வளர்ச்சி அடைஞ்சது, அதை வந்து சரியாக யூஸ் பண்ணதுனால வல்லுநர்கள்லாம் ஃபாரின் போக ஆரம்பித்தாங்க. இப்போ நம்மளே இங்கே பண்ணுறதுனால எல்லா வல்லுநரும் இங்கே தான் இருக்கிறாங்க, வெளிநாடும் நம்மகிட்டேருந்து ஆர்டர் போட்டு நம்மகிட்ட வாங்கிட்டுருக்காங்க, ஏற்றுமதி நல்லா வளர்ந்துருக்குது. நம்ம ஏர்க்ராஃப்ட் இங்கே பண்ணுறது இதெல்லாம் நம்மளே இங்கே பண்ணும்போது அதற்குரிய ஆராய்ச்சி பண்ணுறது இந்த ரீசர்ச் இதெல்லாம் அந்த டிபார்ட்மெண்ட்டெல்லாம் நல்லா டெவலப் ஆகி அது நல்ல வேலை வாய்ப்பு நல்லா உருவாகிருக்கு. அதனால் இந்த ஆத்ம நிர்பர் பாரத் திட்டம் வந்து நல்ல ஒரு சஃபிஷியண்டான ஒரு திட்டம், நல்லாவே நம்ம வந்து பண்ணியிருக்கோம் அதில்.
1: சார், இப்போ நீங்க பேசும்போது எல்லை பாதுகாப்பு பத்தி நிறைய பேசுனீங்க. இப்போ எல்லை பாதுகாப்பு உள்கட்டமைப்புல கடந்த சில ஆண்டுகள்ல என்னென்ன மேம்படுத்தப்பட்டிருக்கு?
0: எல்லை பாதுகாப்பு இதுல நீங்க பாத்தீங்கன்னா இப்போ லே லடாக் சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ரோடு வசதி எல்லாம் அவ்வளவு கிடையாது. இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம ராணுவ தளவாடங்கள் போகணும்னு சொன்னா கிட்டத்தட்ட 1 வாரம் ஆகும் போய் சேர்றதுக்கு. முதல்ல அந்த சாலை இதெல்லாம் வந்து சரி பண்ணாங்க, அது இப்போ வந்து நல்ல ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு. அதே மாதிரி பாலங்கள் கட்டியிருக்காங்க, மலை டு மலை கிராஸ் பண்ணி போகிறதுக்கு பாலங்கள். ரெண்டாவது சுரங்கங்கள் அடியில் போய் போகிற மாதிரி, முன்னால் அதெல்லாம் கிடையாது. இந்த கோவேறு கழுதுன்னு ஒன்று சொல்லுவாங்க, அது மேலெல்லாம் உட்காந்துலாம் வந்து ராணுவ தளவாடங்கள்லாம் கொண்டு போயிருக்காங்க. இப்போ அதெல்லாம் வந்து ரொம்ப இந்த எல்லை பாதுகாப்போட நவீனமயமாக்கணும்ல, அதில் அவங்க எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. இராணுவ முகாம்கள் வந்து ரொம்ப இடத்துல ஏற்பாடு பண்ணியிருக்கோம், அதனால் அங்கங்கே எல்லையில் எல்லா இடத்துலையும் ராணுவ முகாம்கள் இப்போ இருக்குது. ஆரம்ப காலத்தில் அது மாதிரிலாம் கிடையாது, எங்கே ஒன்று இங்கே ஒன்றா இருக்கும், அதனால தான் ஊடுருவல் ஜாஸ்தியாக இருந்தது. இப்போ அது மாதிரி இல்லை, கண்காணிப்பு அமைப்புகள் வந்து ரொம்ப பண்ணியிருக்காங்க. திரும்ப 24 ஹவர்ஸும் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுறதுக்கு ரொம்ப அமைப்புகள் பண்ணியிருக்கிறாங்க. லடாக் போன்ற வடகிழக்கு எல்லைகளில் வந்து படைகள்லாம் விரைவாக போகிறதுக்குரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து இதில் இந்த இதில் உருவாக்கியிருக்கிறாங்க.
1: சரி, இப்போ வந்து எல்லா துறைகளிலுமே வந்து பெண்கள் வந்து ஆணுக்கு நிகராக இருக்காங்க, ராணுவத்தில் பெண்களுக்கு வழங்கப்பட்டுள்ள புதிய வாய்ப்புகள் என்னங்க சார்?
0: இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஆண்களுக்கு நிகராக இருக்கிறத இப்போ பெண்கள் வந்து ராணுவத்துலேயும் நிகராக வந்துட்டாங்க, அதில் சந்தேகமே கிடையாது. இப்போ அக்னிபத் திட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்களை விட பெண்கள் தான் ஜாஸ்தி சேர்றாங்க, நல்லா துடிப்பாக செய்கிறாங்க ரொம்ப. அதாவது இதெல்லாம் ஒரு காலத்தில் நடக்குமான்னுலாம் நாங்கள்லாம் இப்போ எங்கள் வயசுக்கு நாங்கள்லாம் யோசனை பண்ணியிருக்கோம், பொம்பளைங்களாம் இதெல்லாம் எப்படி நடக்க முடியும், நம்ம செய்கிற ட்ரைனிங்லாம் பண்ண முடியும்னு. இப்போ இவங்க செஞ்ச ட்ரைனிங்லாம் நாங்கள் பண்ணதில்லை, அந்த அளவுக்கு அவங்க பண்ணுறாங்க. பெண்களுக்கு நல்ல வாய்ப்பு இதில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பெண்கள் இதில் வந்து இன்னும் ஒரு நீங்கள் ஒரு 10-15 வருஷம் கழித்து பாருங்கள், நம்மளுடைய இராணுவத்தோடைய தலைமை தளபதியாக பெண்கள் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அந்த அளவுக்கு பெண்களுக்கு வந்து இதில் நல்ல வாய்ப்பு இருக்குது, அவங்களும் நல்லா ப்ரூவ் பண்ணிட்டு வராங்க. அதை நம்ம சும்மா சொல்லக்கூடாது, வராங்க போகிறாங்க மாதிரி இல்லை, எல்லா இடத்துலையும் ப்ரூவ் பண்ணாங்க. ஏன்னா இப்போல்லாம் கண்ணை மூடிட்டு ஃப்ளைட்டெல்லாம் அவங்கெல்லாம் சர்வசாதாரணமாக ஓட்டுறாங்களே, அவங்க ஃபைட்டிங் ஃபோர்ஸஸில் எல்லாத்துலேயும் அவங்க இறங்கிட்டாங்க அவங்க. அதனால் இதில் நல்ல வாய்ப்பு, அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு. அதை வந்து பெண்

0: பயன்படுத்திக்கணும். இது வந்து இது ஒரு பிரஸ்டீஜியஸ் லைஃப். இது வெளியே வந்து அதுக்குரிய மரியாதையே வேற. அதனால பெண்களுக்கு நல்ல வாய்ப்பு, அதை நல்லா அவங்க வந்து பயன்படுத்திக்கணும் அவங்க.
1: சரி, இப்போ பாதுகாப்பு பட்ஜெட்ல ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் ராணுவத்தோட செயல்திறனை எப்படி பாதிக்குது?
0: இராணுவத்தினுடைய பட்ஜெட்டில் மாற்றங்கிறது, நான் சொன்னது ஏற்கனவே, இந்த பென்ஷனுக்குரிய பணத்தை வந்து அதை ரொம்ப குறைச்சிருக்கிறாங்க. அதில் அந்த பணத்தை வேறு இதுக்கு செலவு பண்ணுறதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிருக்குது. இது ஆயுதம் கொள்முதல் பண்ணுறது நம்ம, அதுக்கு வந்து ரொம்ப செலவு பண்ணி செலவு பண்ண வேண்டிய, அப்போ பண்ண வேண்டியிருந்தது, பட்ஜெட் பற்றாக்குறையினால ரொம்ப இதாக இருந்தது. இப்போ வந்து தாராளமாக அதை கொள்முதல் பண்ணுறாங்க. உள்கட்டமைப்பில் முதலீடு வந்து உயர்ந்திருக்கு நமக்கு, அதில் வந்து அதில் டவுட்டே கிடையாது. உள்நாட்டு உற்பத்திக்கு நிதி ஆதரவு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம இதை செய்கிற பாதுகாப்பு பட்ஜெட்டில் இப்போ மாற்றம் என்ன, இது ஒரு பெரிய மாற்றம். இப்போ நம்ம வந்து நம்மளுடைய தேவையை நம்மளை இங்கேயே பூர்த்தி செய்கிறதுக்கு ஃபண்டு வேணும் இல்லை, அதை ரொம்ப பேர் முதலீடு பண்ணுறதுக்கு வெளிநாட்டில் இருந்தாலும் ரொம்ப பேர் வந்திருக்காங்க. வந்து அந்த முதலீட்டு மூலமாக அது வந்து நடந்துகிட்டு இருக்குது. தொழில்நுட்பம் வந்து நவீனமயமாக்கல் வேலை வந்து ரொம்ப வேகமாக நடந்துகிட்ருக்குது. அதில் இந்த இராணுவ பட்ஜெட்டில் இதுக்கெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதெல்லாம் நல்லா உயர்த்தி பண்ணியிருக்கிறாங்க அதில்.
1: ஓகே சார், பாதுகாப்பு துறையில் வெளிநாட்டு முதலீடு மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு?
0: இப்போ பாதுகாப்பு, இப்போ நம்ம வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, ஃப்ரான்ஸு, இஸ்ரேல் இவங்கெல்லாம் வந்து பலம் வாய்ந்த ஒரு நாடுங்க. அவங்க நாட்டோட நம்ம ஈக்குவலாக வந்து வந்துட்டோம். இப்போ அதனால அவங்களுடைய முதலீடும் நமக்கு வந்து வந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஏன்னா இப்போ முன்னெல்லாம் இந்தியாவை வந்து அவ்வளோ ஒரு ஏளனமாக பேச மாதிரி இப்போ பேச முடியாது. ஒரு சண்டைன்னு ஒன்று வந்துச்சுன்னா இந்தியாவை வந்து சர்வசாதாரணமாக நினைக்க முடியாது. அதனால இப்போ அவங்களும் வந்து நம்ம நாட்டில் முதலீடு செஞ்சு எல்லாம் பண்ணுற அளவுக்கு அவங்க எல்லாம் வந்திருக்காங்க. நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வச்சு அவங்க நம்மகிட்ட வந்து நம்ம கூட சேர்ந்து செய்கிறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்காங்க. அந்த விதத்தில் வந்து நமக்கு அது வந்து ஒரு பெரிய வெற்றி பயணம் தான். அந்த இதில்
1: ரிட்டையர்மெண்ட் ஆயிருப்பாங்களே முன்னாள் ராணுவ வீரர்கள், இவங்களோட நலனுக்காக மோடி அரசு கொண்டு வந்த முக்கிய திட்டம் என்னங்க சார்?
0: முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு ஒரு நல்ல திட்டம் ஒன்று இவங்க கொண்டு வந்ததில் நாங்கள் எல்லாருமே வரவேற்கிற திட்டம். அதில் ஒன்று ரெண்டு மைனஸ் ப்ளஸ் மைனஸ் இருக்கும். அதில் இருந்தாலும் அது ஒரு நல்ல திட்டமாக நாங்கள் எதை நினைக்கிறோம்னா, ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் அப்படின்னு ஒரு திட்டம் ஒன்று. அதாவது ஒரு ரேங்க்குக்கு ஒரு பென்ஷன். இப்போ ஒவ்வொரு ஏரியாவிலையும் இப்போ சில பேர் வந்து டெக்னிக்கல் பீப்புளாக இருப்பாங்க, நான் டெக்னிக்கலாக இருப்பாங்க, எலக்ட்ரீஷியன் இருப்பாங்க, அது மாதிரி இருப்பாங்க. சர்வீஸில் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த சேலரி எல்லாம் ஒரு மாதிரி அந்தந்த இதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஆனால் வெளியே வந்ததுக்கப்புறமா எல்லாருமே ஒரே மாதிரி ஈக்குவல் தான். 15 வருஷம் சர்வீஸ் பண்ணிவிட்டு ஒரு ரேங்க்கில் வெளியே வந்தாங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி பென்ஷன். அது எலக்ட்ரீஷியனாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கு அதே மாதிரி அந்த மாதிரி இருந்தது. அது ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் சொல்லி அந்த ஒரு ஸ்கீமை நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷமாக போராடிக்கிட்டு இருந்தோம். அது இவர் பீரியடில் வந்து ஒர்க் அவுட் ஆகி அதை இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணி இப்போ அந்த ஒன் ரேங்க் ஒன் பென்ஷனுங்கிறது பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து 100க்கு 100 வரவேற்கத்தக்க ஒரு இது வந்து எல்லா எக்ஸ்பீரியன்ஸ்மே அதனால் பெனிஃபிட் ஆகுங்க. அதே மாதிரி சுகாதார வசதிகள், அதாவது எங்களுக்கு வந்து இசிஹெச்எஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது எங்களுடைய பங்களிப்போட மருத்துவ வசதி, எங்களை வெளியே வரும்போது நாங்கள் ஒரு ஸ்மால் அமௌண்ட்டு கட்டிடுறோம், அது லைஃப் லாங்காக நாங்கள் எங்களுக்கு இது இருக்கும். அதோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு வெளியே வந்ததுக்கப்புறம். இப்போ எல்லா இடத்தையும் அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் எங்களுக்காக தனியாகவே பாலிகிளினிக்லாம் பண்ணி எங்களோட ஃபேமிலியெல்லாம் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ரீஎம்பர்ஸ்மெண்ட் எல்லாம் ரொம்ப டிலேவாக கொடுத்துட்டோம்னால ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் இந்த ஸ்கீம்லேருந்து வெளியே போயிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இவங்க வந்ததுக்கப்புறம் அதை கொண்டு வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து இப்போ எல்லாமே நல்ல தரமான மருத்துவ வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரீஎம்ப்ளாய்மெண்ட் ஃபெசிலிட்டிஸும் ரொம்ப இடத்துல நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. குடும்ப நல திட்டங்கள் அது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதில் ஃபேமிலி வெல்ஃபேர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அது அதனால் ஒரு சோல்ஜர் இருந்துட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அவர் இறந்துட்டார்னா அவங்க குடும்பத்தில் இவங்களை யாரும் விட்டுறதில்லை. அந்த குடும்பத்துக்கும் அது தேவையானதெல்லாம் அவங்க எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதை பொறுத்த வரைக்கும் பிரதமர் மோடியோட கவர்மெண்ட்ல வந்து நல்ல ஸ்கீம் நல்லா பண்ணியிருக்காங்க எங்களுக்கு.
1: சார், இப்போ வந்து தேசிய பாதுகாப்பு கொள்கையில மோடி அரசு வந்ததுக்கு அப்புறம் ஏற்பட்டுள்ள முக்கிய மாற்றம் என்ன? இந்த மாற்றங்கள் வந்து இந்தியாவோட பாதுகாப்பு திறனை எவ்வாறு வலுப்படுத்துது?
0: பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள் வந்து நம்ம வலுப்படுத்தியிருக்கோம். பாதுகாப்பு வந்து நவீனமயமாக்கம் பண்ணியிருக்கோம் எல்லாமே. கடல் மற்றும் சைபர் பாதுகாப்பு திறன்களை வந்து விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லா இதில் கடலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கடலோர காவல் படை, அவங்க ரோந்து வந்து 24 ஹவர்ஸும் அவங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ரொம்ப கொடுத்துருக்காங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு இது நடந்தால் கூட வித்தின் 2-3 மினிட்ஸ் போய் ரீச் பண்ணிடுறாங்க. அந்த அளவுக்கு வந்து மேம்படுத்தி பண்ணியிருக்கிறாங்க. அதில் தொழில்நுட்ப ரீதியான வலுவான படைகள் நம்மகிட்ட ஃபோர்ஸ் இருக்குது. தொழில்நுட்பத்தில் நல்ல முன்னேற்றம் அடைஞ்சு அது அந்த படை இது இருக்குது. அது வந்து நல்ல பாதுகாப்போடு பண்ணிட்டு இருக்காங்க.
1: இப்போ வந்து உலக நாடுகளே நம்மளை வந்து ஒரு உத்து பார்த்த ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஆபரேஷன் சிந்தூர். இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை எந்த மாதிரியான சூழலில் தொடங்கப்பட்டது? இதில் இந்திய ராணுவத்தோட பங்கு என்னங்க சார்?
0: இப்போ நம்ம இந்தியாவில் வந்து சுற்றுலா தலங்கள் வந்து எல்லா ஏரியாவிலும் இருக்குது. பாண்டிச்சேரியிலையும் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது.

0: காஷ்மீர் வந்து ரொம்ப மெயினான சுற்றுலாத்தலம். அப்போது அந்த சுற்றுலாத்தலங்களுக்கு வரவங்க வந்து ரொம்ப எல்லா கண்ட்ரிலேருந்து வராங்க, நம்ம இந்தியாவிலேருந்து எல்லா பகுதியிலேருந்து போகிறாங்க. இப்போ இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அதோடைய ஆரம்பம் எப்படி ஆரம்பிச்சதுன்னா 22/4/2025 பாகிஸ்தான் தீவிரவாதிகள் வந்து இந்த பெஹல்காம் அப்படிங்கிற ஒரு இடத்துல, அது ஒரு சுற்றுலாத்தலம், நல்லா ஏரி ஏரி எல்லாம் போட்டு நல்லா அருமையாக இருக்கும். அங்கே அந்த சுற்றுலா பயணிகள் இருக்கிற இடத்துல அங்கே வந்து ஒரு 26 பேரை சுட்டு கொண்டுட்டாங்க. அதில் ஒரு 20-25 பேர் காயம் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. அந்த 26 பேரில் வந்து ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க, லேடிஸ் வந்து அவங்க குங்குமம் அழிஞ்சு போச்சு. ஒரு கண்ணி மைக்க நேரத்தில் வந்து பண்ணிட்டு போயிட்டாங்க, யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில். அதுக்கு வந்து எந்த பயங்கரவாத அமைப்புகளும் வந்து பொறுப்பேற்றுக்கல ஃபஸ்ட்டு. ஆனால் இது பாகிஸ்தான் தீவிரவாதிகள் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது நல்லா தெரியும். அப்போ இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, இதுக்கு வந்து ஏதாவது ஒரு பதிலடி நம்ம செய்யணும், இல்லைன்னா இதை வந்து இவ்வளவு விடக்கூடாது அப்படின்னு இவங்க என்ன பண்ணாங்கன்னா, மே மாதம் அதே வருஷம் 2025 மே மாதம் 6ஆம் தேதிக்கும் 7ஆம் தேதிக்கும் நடுவில், அதாவது மிட் நைட்டு, நைட்டு 12 மணிக்கு யாரும் எதிர்பார்க்க, இது எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே ஒன்றும் கிடையாது. யாரும் எது அதுக்கு முன்னால் வந்து அந்த ட்ரோன் மூலமாக இதெல்லாம் வச்சு அந்த தீவிரவாதிகள் முகாமெல்லாம் எங்கெங்கே இருக்குன்னு கிளியராக கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் பாயிண்ட் பாயிண்ட் பண்ணிவிட்டு, திடீர்னு வந்து நான் சொல்கிறேன் 6-7ஆம் தேதி நடுவில் மிட் நைட்டில் போயிட்டு 9 இடத்தை வந்து ஒரு வித்தின் ஒரு 3-4 மினிட்ஸ் அவ்வளோத்தையும் அழிச்சிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3-4 நாள் இங்கேயும் எங்கேயும் நடந்துச்சு, அவங்களோட இது சுத்தமாக அழிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் இப்போ மற்ற நாடுகள் தலையிட்டனாலும் வந்து சீஸ்ஃபயர் ஆகிடுச்சு. அதில் அதுக்கு வந்து பிரதமர் மோடி வச்ச பேர் வந்து ஆப்ரேஷன் சிந்தூர். சிந்தூர்னா உங்களுக்கு சிந்தூர்னா பொட்டுன்னு அர்த்தம். இறந்து போனவங்களுடைய ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க விதவை ஆயிட்டாங்கல்ல, அதுக்கு ஒரு இது பண்ணணுங்கிறதுக்காக தான் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற பேர்ல அதை ஆரம்பிச்சு செய்ய வச்சார். அதுல இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, அதை லீட் பண்ணி போனவங்க ரெண்டு பேரும் ரெண்டு லேடி ஆபீசர்ஸ். ஒருத்தவங்க வந்து ஆர்மியில வந்து கர்னல் சோஃபியா குரேஷி, அவங்க வந்து ஆர்மி. இன்னொருத்தவங்க விங் கமாண்டர் லியோஹா சிங்னு ஒருத்தவங்க. அவங்க ரெண்டு பேர் தலைமையில் தான் இந்த ஆப்ரேஷன் நடந்தது. சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொண்டு வந்துட்டு இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் நடத்தினதுனால 1971 வாரில் எப்படி இந்தியாவை கண்டு மற்ற நாடுகள் பயந்ததோ அதே பயம் வந்து இந்த 4 நிமிஷத்தில் இந்தியா வேர்ல்டில் இருக்க எல்லா நாடுகளும் இதை பார்த்து பயப்பட ஆரம்பித்தாங்க. அது ஒரு நல்ல பெரிய ஒரு தாக்கத்தை எல்லாத்துக்குமே உண்டாக்கிடுச்சு. ஆப்ரேஷன் இந்தியா எந்த லெவலுக்கு போவாங்க, அது யாருக்கும் பயப்பட மாட்டாங்க அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணி காட்டின ஒரு
1: சார். இப்போ இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல வந்து முக்கிய தொழில்நுட்பங்கள் என்ன சார் பயன்படுத்தப்பட்டுச்சு?
0: அதான் சொல்றேன், நம்ம வந்து எதிரிகளை போய் அடிக்கிறத விட ரூமுக்குள்ளே உட்காந்து அடிச்சது, ஆள் இல்லா விமானங்கள் அனுப்பிச்சது எல்லாமே இங்கே இருந்து மூலமாக ஆப்ரேட் பண்ணி இங்கேருந்து அனுப்பினது தான். யாரும் எதுக்க போய் நல்லா துப்பாக்கியால் சுட்டுக்கிட்டு பண்ணலை. எல்லா தொழில்நுட்பம் நம்மளுடைய நமக்கு வந்து எந்த விதமான ஒரு இது பாதிப்பும் இல்லை, நம்ம சைட்லேருந்து எந்த விதமான இறப்பும் கிடையாது, சோல்ஜர்ஸும் கிடையாது. ஆனால் அங்கே இருக்கிற அவ்வளவு தீவிரவாதிகளும் நம்மளோட எதிர்ப்பு இல்லாமல் எல்லாமே வந்து இந்த தொழில்நுட்பத்தை வச்சு அடித்தது தான். அது ஒரு பெரிய ஒரு அதில் வந்து நம்ம வந்து ஒரு கிங் மாதிரி ஆகிட்டோம், அதில் மற்ற நாடுகளுக்கு வந்து ஒரு உதாரணமான ஒரு இதாக ஆச்சு.
1: சார், இப்போ இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல முப்படைகளோட ஒருங்கிணைப்பு வந்து எப்படி செயல்பட்டு,
0: எந்த ஒரு வாரா இருந்தாலும் முப்படையோட ஒருங்கிணைப்பு இல்லாம எதுவுமே செய்ய முடியாதுமா? ஏர்கிராஃப்ட் போயிட்டு போய் ஒவ்வொரு ஏரியாவா சர்வே பண்ணி அனுப்புறாங்க. கடல் வழியிலேருந்தே அதாவது இதில் நேவி எங்கே வருது, கடல் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு நினைக்கக்கூடாது. கடலில் இருக்கிற கப்பல்லேருந்து கூட நம்ம ஏர்கிராஃப்ட் கிளம்பி வரோம். அவங்களும் வந்து அங்கேருந்து வந்து எந்தெந்த ஏரியாவில் எங்கெங்கே இருக்காங்கிறத அது அந்த சேட்டலைட் மூலமாக அவங்க அனுப்பிச்சு ஆர்மி போய் அடிக்குது. அதே மாதிரி தான் இதுவும், இதோடைய வான்படையோடைய அதாவது ஏர்ஃபோர்ஸோடைய இது டெக்னாலஜி இல்லாமல் இவங்க அந்த இடத்த ஐடென்டிஃபை பண்ணியிருக்க முடியாது. அவங்க எல்லாம் கோஆர்டினேட் பண்ணி பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியும். இது இப்போன்னு கிடையாது, 71 வார்லேருந்தே இது இருக்குது. எந்த ஒரு சண்டையாக இருந்தாலும் 3 சீஃபும் உட்காந்து பேசி அவங்க பிளான் பண்ணி, பொதுவாக என்ன பண்ணுவாங்க, டிஃபென்ஸ் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர்லாம் இவங்க இந்த 3 சீஃபையும் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி சச்சுவேஷன் இருக்குது, நீங்கள் டேக் ஓவர் பண்ணிங்கன்னு சொல்லி அவங்க கையில் விட்டுருவாங்க. அவங்க உட்காந்து எல்லாம் பண்ணி அவங்க பண்ணுறது தான் இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணுறது. ஆப்ரேஷன் சிந்தூன்னு அது மாதிரி வந்தது தான்.
1: ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறமா வந்து இந்தியாவை வந்து உலக நாடுகள் பாக்குற விதமே வேற மாதிரி ஆயிருச்சு. இப்போ இந்த ஆபரேஷன் சிந்தூரோட அனுபவம் வந்து எதிர்கால பாதுகாப்பு நடவடிக்கையில எப்படி பயன்படும் நீங்க நினைக்கிறீங்க சார்?
0: மேன் பவர், ஆளே இல்லாம வந்து எந்த பாதுகாப்பு நம்மளால கொடுக்க முடியும் அப்படிங்கறதுக்கு இந்த ஆபரேஷன் சிந்தூர் வந்து ஒரு உதாரணம். ஏன்னா இதுல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், எந்த இடத்துக்குமே வந்து ஆள் இல்லாம எதையுமே நம்மளால செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுதான் இந்த தொழில்நுட்பம். இந்த ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக இந்த போர்க்கால நடவடிக்கைகளில் வந்து இதெல்லாம் நம்ம செய்யலாங்கிறத வந்து துல்லியமாக வந்து நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம்.
1: சார், இவ்வளோ நேரம் வந்து இந்திய ராணுவத்தோடைய நடவடிக்கைகள் மக்களுக்கு வந்து நல்ல தெள்ள தெளிவாக நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. இன்னொன்று, மோடி அரசு ஏற்றதுக்கு அப்புறமா வந்து ராணுவத்தோடைய முன்னேற்றங்கள் பற்றி

0: தெளிவா
1: ஆமாம்,
0: சொல்லியிருக்கீங்க சார்.
1: இதோட முடிவாக நான் இன்னொன்று சொல்லிக்க விரும்புகிறேன். நம்மளுடைய மக்கள் தமிழ்நாடாக இருந்தாலும் பாண்டிச்சேரியாக இருந்தாலும் இராணுவத்தையும் மதிக்கணும், இராணுவ வீரர்களை மதிக்கணும். நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் வந்து யாராவது ஒருத்தர் இராணுவத்தில் இருக்கணும். இந்த ஆப்ரேஷன் சிந்து நடக்கும்போது பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு வீரர் ஒருத்தர் போயிருக்காரு, அவர் பேர் கமலநாதன் பேர். அவங்க அப்பா இராணுவத்திலேருந்து ரிட்டையர் ஆனவர், அவங்க சித்தப்பா இராணுவத்திலேருந்து ரிட்டையர் ஆனவர், அவங்க தாத்தா இராணுவத்திலேருந்து ரிட்டையர் ஆனவர். இவர் இப்போ இராணுவத்தில் இப்போ இருக்கார். அவர் வந்து ஆப்ரேஷன் சிந்தூரில் கலந்துக்கிட்டவர். அவர் பாண்டிச்சேரிக்காரர். அதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நல்லா பெருமைப்படலாம். அதே மாதிரி தமிழ்நாடு பாண்டிச்சேரி எதாக இருந்தாலும் வீட்டில் ஒருத்தர் இராணுவத்தில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொள்கையோடு நம்ம வந்து லைஃப்பை கொண்டு போகணும். பாதுகாப்பு துறையில் வந்து நம்மளுடைய பங்கு வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஒரு இராணுவ வீரராக நீங்கள் வெளியே வந்து லைஃப்பை நீங்கள் அனுபவிச்சு பாருங்கள், அதில் எவ்வளோ ஒரு ஒரு பெருமிதமான ஒரு லைஃபாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்போ தான் புரியும். ஆனால் இராணுவ வீரராக நீங்கள் போனீங்கன்னா வருஷம் 365 நாளும் உங்களுக்குரிய மரியாதை வந்து மக்கள் மத்தியில் இருக்கும். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ஆல் இண்டியா ரேடியோவுக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றி.

0: ஒரு இராணுவ வீரராக நீங்கள் வெளியே வந்து லைஃப்பை நீங்கள் அனுபவிச்சு பாருங்கள், அதில் எவ்வளோ ஒரு ஒரு பெருமிதமான ஒரு லைஃபாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்போ தான் புரியும். ஆனால் இராணுவ வீரராக நீங்கள் போனீங்கன்னா வருஷம் 365 நாளும் உங்களுக்குரிய மரியாதை வந்து மக்கள் மத்தியில் இருக்கும். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ஆல் இண்டியா ரேடியோவுக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றி.
1: இதுவரை கேட்டது வளர்ச்சி பயணம். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த 12 ஆண்டுகளில் செயல்படுத்திய திட்டங்கள் குறித்த தொடர் நிகழ்ச்சி. பாதுகாப்பு துறையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து ஓய்வு பெற்ற விமானப்படை வீரரும் புதுச்சேரி முன்னாள் படை வீரர் நலவாழ்வு சங்கத்தின் தலைவருமான திரு மோகனுடன் சிறப்பு நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் ஆனந்தி முருகன். நிகழ்ச்சி அமைப்பு பிபின் எஸ் நாத், அமைப்பில் உதவி எல் விஜயா, படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப் பிரிவு.

ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 8:26. திரையிசை நிகழ்ச்சியில் ஏஆர் ரஹ்மான் இசையில் இந்திரா.

திரையிசை கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பனை 100.3. நேரம் 8:30.

0: காரை எக்ஸ்பிரஸ் 100.3 இளைஞர்கள் பங்கு பெறும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கு பெற நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 04-368-231-231 அல்லது 299-4-80 அல்லது 299-5-80. அலைபேசி எண் 9-5-6-6-4-2-7-2-3-1. நிகழ்ச்சியில் உங்களுக்கான தலைப்பு, வீட்டை விட்டு புறப்படும் போது நீங்கள் அதிக நேரம் செலவிடுவது எதற்காக? வீட்டை விட்டு புறப்படும் போது நீங்கள் அதிக நேரம் செலவிடுவது எதற்காக? நிகழ்ச்சியில் தொடக்கமாக யார் வராங்க தெரிஞ்சுப்போம். வணக்கம்.
1: வணக்கம்
0: ஐயா.
1: திருவாரூர் மாவட்டம் சிறுவலூர் மோகன் சார்.
0: ஐயா வணக்கம்.
1: திருவாரூர் மாவட்டம் சிறுவலூர் மோகன் சார்.
0: வணக்கம் ஐயா. என்ன பாடல் கேட்க விரும்புறீங்க? தலைப்பு கேட்டீங்களா?
1: கேட்டேன் சார். படம் பொண்ணு ஊருக்கு புதுசு, பாடல் சோலை குயிலே. தலைப்பு சார்,
0: வீட்டை விட்டு புறப்படும் போது நீங்கள் அதிக நேரம் இதற்காக செலவிடுறீங்க.
1: பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே உழைப்பு, அது உழைப்பை தான் நான் அதிக நேரம் செலவு பண்றேன்.
0: சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா.
1: நன்றிங்க சார். நன்றிங்க சார்.

0: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஜிஎல் மருத்துவமனை காரைக்கால்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சூளை மற்றும் விதநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி திருவாரூர்.
3: உங்கள் குழந்தையின் பிரகாசமான எதிர்காலத்திற்கு ஸ்ரீ கிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி பொறையார்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர். ரொம்ப நன்றி
0: டாக்டர். காரை எக்ஸ்பிரஸ் 100.3 நிகழ்ச்சியில் அடுத்து இணையும். வணக்கம்.
6: வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா.
6: திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி வட்டம் ஏத்தக்குடியிலிருந்து
0: ராஜ்குமார். ராஜ்குமார், வீட்டை விட்டு புறப்படும் போது நீங்கள் அதிக நேரம் செலவிடுவது எதற்காக?
6: அதாவது நம்ம இப்போ ஒரு நம்ம வீட்டை விட்டு என்ன நிலை, அதாவது நம்ம வேலைக்கு போனா அந்த வேலையில கவனம் செலுத்துவோம் சார். அதான் என்னோட நம்ம அதாவது எதை நோக்கி நம்ம வீட்டை விட்டு எதை நோக்கி போறோமோ அதை நம்ம அதுல கவனமா இருந்தா.
0: சரிங்க சரிங்க. நன்றி ராஜ்குமாருக்கு. என்ன பாட்டு? நன்றி சார். நன்றி ராஜ்குமாருக்கு. என்ன பாட்டு?
6: எனக்கு கலியுகம் படத்துல இளங்குயில் பாடுதும் யார் வர கூதும் அந்த பாட்டு வேணும் சார்.
0: சரிங்க, பாடல் வருது கேட்போம் ராஜ்குமார்.
6: நன்றி சார். நன்றி.

0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டரின் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: உங்க ட்ரீட்மெண்ட்டால என் ஊரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளி. இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்ல முது. இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் நாச்சியார்கோவில்.
4: வீட்டு உபயோக பொருட்கள்
5: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
0: மேலும் இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் மயிலாடுதுறை.
6: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க.

0: இது நம்ம கடைங்க.
1: காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்களை கேட்டுக்கொண்டிருக்கிறது காரை எக்ஸ்பிரஸ் 100.3 நிகழ்ச்சியில் அடுத்து இணையும் நேயர். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம்மா.
2: ஏர்பட்டன திருமதி பேசுறேன் சார்.
1: அம்மா என்ன பாடல் கேட்க விரும்புறீங்க? தலைப்பு வீட்டை விட்டு புறப்படும் போது நீங்கள் அதிக நேரம் செலவிடுவது எதற்காக?
2: வீட்டுல அவங்க அதாவது ஒரு காலையில 8 மத நாள் போறோம்னா
1: என்ன தேவையோ அதெல்லாம் செய்யணும் இல்லீங்களா?
2: ஆமா சார்.
1: சரிங்க, நன்றிங்கம்மா. நீங்கள் விரும்பிய பாடல் வருது கேட்போம்.
2: நன்றி சார்.

0: நாளை மாலை மணி 4:30 வைக்கிங் பணியன்கள் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் புறவும். நாளைய ஊரும் புறவும் திருவாரூர் மாவட்டம் ஆண்டிப்பாளையத்தில் இருந்து நேரலையாக இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பணியன்கள் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காரை எக்ஸ்பிரஸ் 100.3 நிகழ்ச்சியில் அடுத்து நம்முடைய இணையம் நம் நேயர். வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம் சார்.
3: மயிலாடுதுறையிலிருந்து MS கதிரவன்.
0: கதிரவன் சார், தலைப்பு கேட்டுப்பீங்கன்னு நினைச்சேன். வீட்டை விட்டு புறப்படும் போது நீங்கள் அதிக நேரம் செலவிடுவது எதற்காக?
3: நான் வந்து குடும்ப அளவுக்கு குறிப்பிட்ட நேரத்துல சொன்ன இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறவனா, வீட்டை விட்டு கிளம்புறப்ப என்னோட டூவீலர் சாவியை தான் சார் நான் தேடுவேன். நான் ராயல் என்ஃபீல்டு வச்சிருக்கேன், அது சாவி சமயத்துல ராத்திரி எங்க
0: வச்சிருந்தேன்
3: லேட் ஆகும். நான் குடும்ப குறிப்பிட்ட நேரத்துக்கு சொன்ன இடத்துக்கு போயிடுவேன்.
0: ஆமா ஆமா. சரிங்க சரி, உங்கள் விருப்பமான பாடல் சொல்லுங்க.
3: என்னோட விருப்பமான பாடல் வந்து திடீர்னு கேக்குறீங்க. கன்னிராசி படத்துல இருந்து சார், மலேசிய வாசுதேவன் பாடின சுபராகமே, அந்த படம் தான் சார் எனக்கு பிடிக்கும்.
0: பாடல் கேட்போம் கதிரவன் சார்.
3: மிக்க நன்றி சார். மிக்க நன்றி.

0: Keir Starmer announces resignation amid turmoil in Labour Party. At ISSF Junior World Championship, Indian shooters add four more medals. And in FIFA World Cup, Argentina to take on Austria in Group J fixture at Arlington tonight. That is all in the news at 9. Good night.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

0: நந்தினி தேவியும் வந்தியத்தேவனும் தனிமையில் பேசி கொண்டிருந்தார்கள். நந்தினி தேவியை பார்த்து வந்தியத்தேவன், தங்களை பார்க்க நேர்ந்ததில் எனக்கு கஷ்டமில்லை தேவி. தவிர தங்களை பிரிந்து போவதற்குத்தான் உண்மையில் வருத்தமாயிருக்கிறது. தாங்கள் மட்டும் அனுமதி கொடுங்கள். ஒரு பக்கத்தில் அந்த கிழட்டு பழுவேட்டரையரிடமும், இன்னொரு பக்கத்தில் இந்த பயங்கர மந்திரவாதிகளிடமும் அகப்பட்டு கொண்டு தாங்கள் திண்டாடுகிறீர்கள். ஒரு வார்த்தை சொல்லுங்கள். இவர்களிடமிருந்தெல்லாம் தங்களை விடுதலை செய்து அழைத்துப் போகிறேன்.
1: எங்கே அழைத்துப் போவீர்கள்?
0: இலங்கை தீவின் காடுகளின் அனாதையைப் போல் அலைந்து கொண்டிருக்கும் தங்கள் அன்னையிடம் அழைத்துப் போய்விடுகிறேன் என்றான் வந்தியத்தேவன். நந்தினி ஏமாற்றம் துணிக்க ஒரு நெடிய பெருமூச்சு விட்டாள்.
1: நானும் அப்படி அனாதையாக அலைய வேண்டும் என்று விரும்புகிறீரா? ஒருவேளை அத்தகைய காலம் வந்தாலும் வரலாம். அப்போது அன்னையிடம் அழைத்துப் போக உம்முடைய உதவியை அவசியம் நாடுவேன். அதற்கு முன்னால் என்னுடைய எண்ணம் நிறைவேற வேண்டும். அது நிறைவேறுவதற்கு உதவி செய்வீரா என்று கேட்டாள்.
0: அமணி, தங்கள் மனதிற்குண்ட எண்ணம் என்னவென்று தெரிந்தால் அதற்கு உதவி செய்வதை பற்றி நான் சொல்ல முடியும் என்றான் வந்தியத்தேவன்.
1: உண்மையான பிரியம் உள்ளவர்கள் இப்படி சொல்ல மாட்டார்கள். எண்ணம் என்னவென்பதை தெரிந்து கொள்ளாமலே அதை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்ய முன்வருவார்கள்.
0: பிரியமுள்ளவர்கள் சமயத்தில் எச்சரிக்கை செய்து ஆபத்திலிருந்து காப்பாற்ற முயல்வார்கள். அம்மணி, தங்களை இந்த கிராதகர்கள் ஏதோ சூழ்ச்சி செய்து பெரிய அபாயத்தில் சிக்க வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய காரியத்துக்கு உங்களை உபயோகப்படுத்திக் கொள்ளப் போகின்றார்கள்.
1: நீர் கூறுவது தவறு. நான் தான் இவர்களை என்னுடைய காரியத்துக்கு உபயோகப்படுத்திக் கொள்ள பார்க்கிறேன். இதை நீர் நிச்சயமாக தெரிந்து கொள்ளும்.
0: ஒரு சிறு குழந்தையை எந்த காட்டிலிருந்தோ பிடித்து கொண்டு வந்து தங்களை ஏமாற்றுகின்றார்கள்.
1: குழந்தை எதற்காக என்று உமக்கு தெரியுமா?
0: பாண்டியன் சிம்மாசனத்தில் ஏற்றி வைத்து பட்டம் கட்டுவதற்காக என்றான்.
1: மறுபடியும் தவறாகச் சொல்லுகிறேன். பாண்டியன் சிம்மாசனத்தில் ஏற்றி வைக்க மட்டுமல்ல, துங்கபத்ரையிலிருந்து இலங்கை வரையில் பறந்து கிடக்கும் சோழ சாம்ராஜ்யத்தின் சிம்மாசனத்தில் அமர்த்து முடிசூட்டுவதற்காக.
0: அம்மம்மா, யாருடைய உதவியை கொண்டு இந்த மகத்தான காரியத்தை சாதிக்கப் போகிறீர்கள்? இதோ சுற்றிலும் நிற்கிறார்களே, இந்த நரிக்கூட்டத்தின் உதவியை கொண்டா? சோழ சாம்ராஜ்யத்தின் 20 லட்சம் வீராதி வீரர்கள் கொண்ட மாபெரும் சேனையை பகலில் வலைகளில் ஒளிந்திருந்து இரவு நேரத்தில் வெளிப்பட்டு வரும் இந்த 10-20 நரிகளின் துணை கொண்டு வென்று விடுவீர்களா?
1: நான் இவர்களை மட்டும் நம்பியிருக்கவில்லை. இதோ என் கையில் உள்ள வாளை நம்பியிருக்கிறேன். இதன் உதவியினால் என் மனத்தில் கொண்ட எண்ணத்தை நிறைவேற்றுவேன்.
0: அமணி, அந்த வாளை தாங்கள் ஒரு நாளும் உபயோகப்படுத்தப் போவதில்லை. அதற்கு வேண்டிய பலம் தங்கள் கையிலும் இல்லை, தங்கள் நெஞ்சிலும் இல்லை.
1: ஏன் அப்படி சொல்லுகிறீர்கள்?
0: ஏதோ என் மனதில் தோன்றியதை கூறினேன்.
1: நீர் சொல்வது முற்றிலும் தவறு என்று இந்த இடத்திலேயே என்னால் நிரூபித்து காட்ட முடியும்.
0: அப்படியானால் நான் பாக்கியசாலிதான். தங்கள் திருக்கரத்தினால் வெட்டுப்பட்டு சாவதற்கு கொடுத்து வைக்க வேண்டாமா என்று கூறி வந்தியத்தேவன் வெட்டுப்படுவதற்கு ஆயத்தமாவது போல கழுத்தை வளைத்து தரையை பார்த்து கொண்டு நின்றான்.
1: என் திருக்கரத்தினால் வெட்டுப்படுவதற்குத்தானா ஆசைப்படுகிறேன்? கிரீடம் சூட்டப்படுவதற்கு விரும்பவில்லையா என்றாள் நந்தினி.
0: வந்தியத்தேவன் நிமிர்ந்து பார்த்து, தாங்கள் வசமுள்ள கிரீடத்தை எத்தனை பேருக்குத்தான் சூட்டுவீர்கள்?

0: கொள்ளுங்கள் என்று வினவினான். அது என்னுடைய இஷ்டம். முடிவாக யாருக்கு சூட்ட வேண்டுமென்று பிரியப்படுகிறேனோ அவருடைய சிரசில் சூட்டுவேன். அப்படியானால் இந்த சிறுபிள்ளையின் கதி என்னாவது? அவனுக்கு முடிசூட்டுவதும் சூட்டாததும் என் இஷ்டம்தானே. தேவி, தங்களுக்கு யாருக்கு இஷ்டமோ அவருக்கு முடிசூட்டுங்கள், எனக்கு வேண்டியதில்லை. ஏன்? என்னுடைய சிரசில் உள்ள சுருட்டை மயிரின் அழகை பற்றி பலரும் சொல்லியிருக்கிறார்கள். கிரீடம் வைத்து கொண்டு அந்த அழகை கெடுத்துக்கொள்ள நான் விரும்பவில்லை. உமது வேடிக்கை பேச்சை நீர் விடமாட்டீர். நல்லது ஐயா. பொன்னியின் செல்வன் கடலில் விழுந்து இறந்த செய்தியை கேட்டதும் இளைய பிராட்டி என்ன செய்தாள்? ரொம்ப துக்கப்பட்டாளா என்று நந்தினி திடீரென்று பேச்சை மாற்றி கேட்டாள். வந்தியத்தேவன் சிறிது திகைத்துவிட்டு,
1: பின்னே துக்கமில்லாமல் இருக்குமா?
0: ஸ்திரீகள் எல்லோருமே இதயமற்றவர்களாக இருப்பார்களா என்றான். அந்த கொடும்பாளூர் பெண் ஓடையில் விழுந்து உயிரை விட பார்த்தாளாமே, அது உண்மையா? அவளை யார் எடுத்து காப்பாற்றினார்கள் என்று கேட்டாள். உடனே வானதிக்கு நேர்ந்த ஆபத்தை குறித்து வந்தியத்தேவனுக்கு ஞாபகம் வந்தது. அவளுடைய கதி என்ன ஆயிற்றோ என்ற நினைவில் மூழ்கி வந்தியத்தேவன் கேள்விக்கு பதில் சொல்லாமல் இருந்தான். நந்தினி குரலை கடுமைப்படுத்தி கொண்டு, சரி, அதையெல்லாம் பற்றி நீரொன்றும் சொல்ல மாட்டீர் என்று எனக்கு தெரியும். ஆதித்த கரிகாலர் கடம்பூர் மாளிகைக்கு வராதபடி நீர் தடுக்கப் போகிறீரா என்று கேட்டாள்.
1: தடுப்பதற்கு பிரயத்தனம் செய்வேன் என்றான் வந்தியத்தேவன்.
0: உம்மால் அது முடியாது என்று நான் சொல்லுகிறேன். என்னால் முடியும் என்று நானும் சொல்லவில்லை.
1: தேவி, பிரயத்தனம் செய்வேன் என்றுதான் சொன்னேன். இளவரசர் ஒன்று நினைத்துவிட்டால் அதை மாற்றுவது எளிதன்று.
0: ஆதித்த கரிகாலரின் இயல்பை நீர் நன்றாய் அறிந்து கொண்டிருக்கிறீர்.
1: என்னை விட அதிகமாக தாங்கள் அறிந்திருக்கிறீர்கள்.
0: நல்லது. நான் எவ்வளவுதான் சொன்னாலும் நீர் என் கட்சியில் சேரமாட்டீர். என் எதிரியின் கட்சியில்தான் இருப்பீர். அப்படித்தானே?
1: அமணி,
0: தங்கள் எதிரி யார்? என் எதிரி யார்? பழையாறை இளவரசிதான். வேறு யார்?
1: அது தங்கள் மனோகற்பனை தேவி. தங்களுக்கு ஓர் உண்மையை, முக்கியமான உண்மையை தெரிவிக்க விரும்புகிறேன்.
0: போதும், போதும். நீர் உண்மை என்று சொல்ல ஆரம்பித்தால் அது வழிகட்டின கோட்டை பொய்யாயிருக்கும். எனக்கு தெரியாதா? உமது உண்மையை நீரே வைத்துக் கொள்ளும் என்று நந்தினி குரோதத்துடன் கூறிவிட்டு கையை தட்டினாள்.
1: ரவிதாசன் முதலியவர்கள் உடனே நெருங்கி வர ஆரம்பித்தார்கள். வந்தியத்தேவன் தனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை தான் சரியாக உபயோகப்படுத்திக் கொள்ளவில்லை என்பதை உணர்ந்தான். இந்த ராட்சசி என்னை கொன்றுவிடும்படிதான் இவர்களுக்கு கட்டளையிடப் போகிறாள். கடவுளே, எத்தகைய சாவு! போர்க்களத்தில் எதிரிகளுடன் போராடி வீரமரணம் அடையக்கூடாதா? இப்படியா என் தலையில் எழுதியிருந்தது? ரவிதாசன் கோஷ்டியார் அருகில் வந்து சூழ்ந்து கொண்டார்கள். இரையை நெருங்கிய ஓநாய்க்கூட்டம் உருமுவது போல் அவர்கள் உருமிக் கொண்டிருந்தார்கள்.
2: ராணி, தாங்கள் என்னதான் சொன்னாலும் இவன் வழிக்கு வரமாட்டான் என்று எனக்கு தெரியும். தாங்கள் உடனே புறப்படுங்கள். இவனை நாங்கள் இந்த புண்ணிய ஸ்தலத்தில் பலி கொடுத்து விட்டு கிளம்புகிறோம்
0: என்றான் ரவிதாசன். மந்திரவாதி, ஜாக்கிரதை. என்னுடைய விருப்பம் அதுவன்று. இவரை உங்களில் யாரும் எதுவும் செய்யக்கூடாது. இவனை எவனாவது தொட்டால் அவனை நானே இந்த கத்தியினால் வெட்டி கொன்று பழி வாங்குவேன் என்று நந்தினி கர்ஜித்தாள். ரவிதாசன் முதலியோர் திகைத்து நின்றார்கள். இவரால் எனக்கு இன்னும் பல காரியம் ஆக வேண்டியிருக்கிறது. தெரிகிறதா? நான் இதோ புறப்படுகிறேன். நீங்களும் புறப்படுங்கள். இவர் அவருக்கு விருப்பமான வழியில் போகட்டும். யாரும் இவரை தடை செய்ய வேண்டாம் என்றாள் நந்தினி.
2: ரவிதாசன், தேவி, ஒரு விண்ணப்பம். தங்கள் சித்தப்படி செய்ய காத்திருக்கிறோம். ஆனால் இவனிடம் குதிரை இருக்கிறது. இவனை முதலில் போக விடுவது நல்லதா கொஞ்சம் யோசித்து சொல்லுங்கள் என்றான்.
0: நல்லது. இவரை அந்த பள்ளிப்படை கோவில் தூணுடன் சேர்த்து கட்டிவிடுங்கள். கட்டை அவிழ்த்து கொண்டு புறப்பட இவருக்கு சிறிது நேரமாகும். அதற்குள் இந்த பள்ளிப்படை காட்டை நீங்கள் தாண்டி போய்விடலாம் என்றாள்.
1: வந்தியத்தேவன் பள்ளிப்படை தூணுடன் சேர்த்து கட்டப்பட்டிருந்தான். சற்று தூரத்தில் அவன் குதிரை ஒரு மரத்தில் கட்டப்பட்டிருந்தது. நந்தினி பல்லக்கில் ஏறிக்கொண்டு போய்விட்டாள். சிம்மாசனத்தை இரண்டு ஆட்கள் தூக்கிச் சென்றார்கள். ரவிதாசன் கோஷ்டியார் சிறுவனை அழைத்து கொண்டு விரைந்து போய்விட்டார்கள். அவர்களுடன் சென்ற தீவர்த்தியின் வெளிச்சமும் சிறிது சிறிதாக மங்கி மறைந்துவிட்டது. வந்தியத்தேவனை சுற்றிலும் கன்னங்கரிய காரிருள் சூழ்ந்தது. சிறிது நேரத்துக்கு முன்னால் அங்கு பார்த்த காட்சிகள், நடந்த நிகழ்ச்சிகளெல்லாம் கனவோ எனத் தோன்றியது. இருட்டில் ராட்சத வௌவால்கள் சடபடவென்று தங்கள் அகன்ற சிறகுகளை அடித்து கொண்டன. ஊமை கோட்டான்கள் உருமின. நரிகள் அகோரமான குரலில் முறை வைத்து ஊளையிட்டன. ஊளையிட்டு கொண்டே அவை நெருங்கி வருவது போல வந்தியத்தேவனுக்கு உணர்ச்சி ஏற்பட்டது. காட்டில் இனந்தெரியாத உருவங்கள்

0: பல நடமாடின.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: இகல் என்ற சொல்லுக்கு பல பொருள்கள். இவற்றிலே பகை, ஒப்பு, இந்த ரெண்டும் கவனத்தை ஈர்க்கின்றன. இளைய பிராட்டி குந்தவை, இளையராணி நந்தினி, இரு அழகிகள்.

0: பகை, ஒப்பு, இந்த ரெண்டும் கவனத்தை ஈர்க்கின்றன. இளைய பிராட்டி குந்தவை, இளையராணி நந்தினி, இரு அழகிகள். ரெண்டு பேரையுமே முதன் முதலா ஒரே இடத்துல தஞ்சாவூரில் சந்தித்தோம், நவராத்திரி விழாவில். இரண்டு நிலா மதியங்கள் ஒரே சமயத்தில் உதயமாயின. கல்கியார் தரும் சொற்சித்திரம். அழகில் ஒப்பா இருந்தாலும் குணங்கள் முரண்பட்டு வந்திருப்பதை பார்த்தோம். அழகப் போலவே இவங்களுக்கு இடையே கடும் போட்டியும் சம அளவில் இருந்துக்கிட்டு வந்திருக்கு. ஆக இகழுதல் என்கிற சொல்லுக்கு தரப்படும் ஒப்பாதல், மாறுபடுதல், எதிர்த்தல் ஆகிய மூணையும் இந்த ரெண்டு பேரிடம் கண்டோம். இதன் விளைவு ஒரு பனிப்போர். லதா மண்டபத்திலேயே இதுக்கான குறிப்பு கிடைச்சிட்டது வந்தியத்தேவனுக்கு. ஆனால் இருவர் பக்கமும் சாயாமல் நடு நேர்மையாக நடந்து வந்ததால் தமக்குள் பகைமை கொண்டு வந்திருக்கிற இரண்டு பேரும் அவனிடம் அக்கறை காட்டத் தொடங்கிட்டாங்க. இதில் ஓர் ஒற்றுமை. ஒரு வகையில் இரு துருவங்களை இணைக்கிற ஊடு துணையாக ஆயிட்டான் வல்லவரையன். ஒரு காட்சியை நினைவு கூறுவோம். பழுவேட்டரையரின் அரண்மனை. கந்தமாறன் வந்தியத்தேவனை பற்றி சொல்கிறான். பழுவூர் வீரர்கள் என் நண்பனை பிடிக்கும் வரையில் காத்திருக்க வேண்டியது தான். குந்தவை கேட்டால், அவன் அகப்பட்டு விடுவான்னு நினைக்கிறீங்களா? அகப்படாமல் எப்படி தப்ப முடியும்? அவன் இப்படி சொல்லி முடித்ததுமே தாதி ஒருத்தி ஓடி வந்து ஒற்றன் அகப்பட்டு விட்டான்னு கத்தினான். கல்கி சொல்கிறார், நந்தினி குந்தவை இருவருடைய முகத்திலும் துன்ப வேதனை காணப்பட்டது. நந்தினி விரைவில் அதை மாற்றிக்கொண்டாள். குந்தவையினால் அது முடியவில்லை. நேர்களே, பெரிய பழுவேட்டரையர், கந்தமாறன், பார்த்திவேந்திரன் இவங்க பகைவிய வழக்கத்தான் முனைப்பா இருந்துகிட்டு வரதை பார். வல்லவரையன் ஒருத்தன் மட்டும்தான் யாருக்கு என்ன தேவைன்னு கண்டுபிடிச்சு நட்பை வளர்க்க முயல்றான். இப்போ கூட நந்தினியை கேட்டு பார்த்தானே, ஒரு வார்த்தை சொல்லுங்கள், இவர்களிடமிருந்தெல்லாம் தங்களை விடுதலை செய்து அழைத்து போகிறேன். இலங்கை தீவின் காடுகளில் அனாதையைப் போல் அலைந்து கொண்டிருக்கும் தங்கள் அன்னையிடம் என்ன பதில் வந்தது? கொண்டது விடாமைன்னு சொல்ற கொடிய பிடிவாதம். அதற்கு முன்னால் என்னுடைய எண்ணம் நிறைவேற வேண்டும். அதற்கு உதவி செய்வீரா? இந்த இடத்துல தான் சொல்ல வந்த முக்கியமான விஷயத்தை சொல்ல முடியாமல் போயிடுத்து வந்தியத்தேவனுக்கு.
1: வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.

இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் இன்று ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டு மகிழ்வோம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையுமாகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் இன்று ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம்.

இதுவரை உங்கள் உள்ளம் தொட்ட கானங்கள் தந்தது இசை ஊஞ்சல். நிகழ்ச்சியில் இன்று ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். பாடல் இடம்பெற்ற திரைப்படங்கள் கைகொடுக்கும் கை, நான் மகான் அல்ல, நான் சிகப்பு மனிதன், நல்லவனுக்கு நல்லவன், தம்பிக்கு எந்த ஊரு, இசை இளையராஜா, பாடியவர்கள் கே ஜே யேசுதாஸ், எஸ் வி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, மஞ்சுளா ஆகியோர்.

ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.

0: வாரியம், நாகை மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
1: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
2: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: நேயர்கள் கேட்கவிருப்பது நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் என் சொல்லும்போது. இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள் கிரீன் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
6: உங்கள் கடை காரைக்கால்
7: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
5: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
8: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
9: உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்துக்கு நம்பிக்கையான ஒரு இடம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பாதுகாப்பான கர்ப்பகால பராமரிப்பு, அனுபவமுள்ள நிபுணர்கள், பிறந்த குழந்தைகளுக்கான நவீன ஐசியு பிரிவு, எலும்பியல், லாப்ரோஸ்கோபி, டயாலிசிஸ் எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
10: ஒரு ஆள் இருந்தான், அவனால தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற முடியல. அதனால் என்ன பண்ணால், ஒரு நாள் மெதுவாக எழுந்திரிச்சான், வீட்டை திறந்து வெளியில் வந்துட்டான். மனைவி, ஒரு மகன், இவங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு போயிட்டான். அந்த பிள்ளைக்கு அப்பா பேரில் ரொம்ப பாசம், அதனால் தந்தையின் பிரிவை அவனால் தாங்கிக்க முடியல. ஏங்கி ஏங்கி ஒரு நாள் அவன் செத்து போயிட்டான். வீட்டை விட்டு வெளியில் போன அப்பா என்னென்னவோ பண்ணி கொஞ்சம் பணம் சம்பாதிச்சான். பணம் சம்பாதித்த உடனே வீட்டுக்கு திரும்பலாம்ங்கிற நினப்பு வந்தது. பணத்தோடு தன்னுடைய கிராமத்தை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கிறான். வழியில் மழை பிடிச்சிக்கிட்டது, கடுமையான மழை. அதனால் என்ன பண்ணால், அங்கேருந்த ஒரு சத்திரத்தில் தங்கினான். ராத்திரி தூக்கத்தில் ஒரு கனவு, அந்த கனவில் அவன் ஒரு பெரிய ராஜா, தங்க சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கிறான். சுற்றி ஏராளமான சேவகர்கள் என்ன வேணும்னாலும் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அந்த ராஜாவுக்கு 6 குமாரர்கள், எல்லாருமே இளவரசர் கோலத்தில் ஆடம்பரமாக இருக்கிறாங்க, ஆனந்தமாக இருக்கிறாங்க. அருமையான கனவு, எந்த கவலையும் இல்லாமல் இவன் படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். இந்த சமயத்தில் திடீர்னு ஒரு பெரிய இடி முழக்கம், இவன் முழிச்சுக்கிட்டான், கனவு கலைஞ்சிட்டுது. கண்ணை திறந்து பார்க்குறான், ஒன்றையும் காணும். ஐயோ என்ன இது, இதுவரைக்கும் நான் படுத்திருந்த ஹம்சதூளிகா மஞ்சள் எங்கே போச்சு, நான் பெரிய மகாராஜாவாக இருந்தேனே அந்த பதவி எங்கே போச்சு, எனக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருந்த பணியாளர்கள்லாம் எங்கே போனாங்க அப்படின்னு யோசனை பண்ணான். பக்கத்தில் இருந்தவங்களை விசாரித்தான், அவங்க படுக்கையிலேருந்து எழுந்திரிச்சு உட்காந்து ஏதாவது கனவு கண்டிருப்ப அப்படின்னாங்க. எல்லாம் கனவுன்னு புரிஞ்சதும் அவனுக்கு ஏமாத்தமாக போயிட்டுது. 6 அரச குமாரர்களையும் காணாமே அப்படிங்கிறதெல்லாம் அவனுக்கு ரொம்ப வருத்தம். இருந்தாலும் என்ன பண்ணுறது, காலையில் எழுந்திரிச்சான், வீட்டுக்கு போய் சேர்ந்தான். இவனை பார்த்ததும் மனைவிக்கு ரொம்ப மகிழ்ச்சி, அதே நேரம் மகனை நினச்சி அழுகை. எங்கே நம்ம பிள்ளைன்னு கேட்டாம உங்கள் பிரிவு தாங்காமல் இறந்து போயிட்டான்னாங்க. அதை கேட்டதும் இவனுக்கு அழுகை வரல, அப்படியே சிலை மாதிரி நின்னான். மனைவிக்கு இது வியப்பாக இருந்தது. என்னங்க இது, நம்ம புள்ள பேரில் எவ்வளோ அன்பு வச்சுருந்தீங்க, பாசம் வச்சுருந்தீங்க, இப்படி நிற்கிறீங்களே, அது எப்படி முடியுது உங்களால் அப்படின்னு கேட்டாங்க அந்த அம்மா. அதுக்கு இவன் சொல்கிறான், நேற்று ராத்திரி நான் ஒரு சத்திரத்தில் தங்கியிருந்தேன், அங்கே ஒரு பெரிய கனவு கண்டேன். அந்த கனவில் நான் ஒரு அரசன், ஹம்சதூளிகா மஞ்சத்தில் படுத்துருக்கிறேன். என்னை சுற்றி ஏகப்பட்ட பணியாளர்கள், அங்கே எனக்கு 6 குமாரர்கள், கண் விழித்து பார்க்குறப்போ அவங்க யாருமே இல்லை. இப்போ நான் கனவில் வந்து போனால் அந்த 6 குமாரர்களுக்காக அழறதா, இல்லை இங்கே வந்து போனால் இந்த ஒரு மகனுக்காக அழறதா? அவங்க கனவில் வந்த குமாரர்கள், இவன் விழிப்பு நிலையில் வந்த குமாரன். விழிப்பு நிலையில் கனவு கிடையாது, கனவில் விழிப்பு நிலை கிடையாது, ஆனால் அந்த ரெண்டுலேயும் நான் இருக்கிறேன். அப்படின்னா நான் வந்து ஆம்னி பிரசன்ட், மற்றதெல்லாம் நகரும் மேகங்கள். இந்த உண்மையை ஒரு பெரிய

0: ஒரு அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார். இதை முழுசாக புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை நமக்கு ஒரு ஆனந்தந்தான். ஆனால் நம்மளில் பல பேர் இந்த உண்மையை சரியாக புரிஞ்சுக்கிறது இல்லை. நீங்கள்லாம் கனவையே வந்து வாழ்க்கையாக நினைக்கிறவங்க அப்படின்னு ஒரு பெரியவர் சொல்கிறார் நம்மளை பார்த்து. ஒருத்தனுக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி, டாக்டர்கிட்ட போனான், மருந்து சாப்பிட்டான். கொஞ்ச நாள் கழித்து டாக்டர் கேட்டார், ஏன்ப்பா என்கிட்ட வைத்தியம் பண்ணிக்கிட்டே இப்போ எப்படி இருக்குது, ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரியுதா அப்படின்னார். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டுங்க அப்படின்னா அவன். எப்படின்னு கேட்டார். முன்னாடிலாம் தூக்கத்தில் 10 அடி தூரம் நடப்பேன், இப்போலாம் 100 அடி தூரம் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய இன்சுலமுது. இந்த நிகழ்ச்சியினை வழங்கியவர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பைகள், கிரீன் ஓஸ், நரம்பு வெடிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
2: உங்கள் கடை காரைக்கால்
3: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
1: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்கியவர் காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
1: திசையெங்கும் ஒலிக்கும் இது நமது காரைக்கால் பண்பலை 100.3.

நேரம் 10:16 காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும் நிகழ்ச்சியில் இனி எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது படம் உலகம் சுற்றும் வாலிபன்.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் உளங்கடிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: நேரம் 10:26, காரைக்கால் பண்பலை 100.3. இரவும் வளரும் நிகழ்ச்சியில் இனி இதய கணிப்பட பாடல்.

நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேயர்களுக்கு

0: நாளை காலை மணி 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரியசன், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரியசன்.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி.
0: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ்.
0: நிகழ்ச்சியில் வரும் பாடலின் படம் நெஞ்சிருக்கும் வரை.

0: தாலை காலை மணி 6:40 மயிலாடுதுறை டீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும் இன் சொல்லமுது. இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் மயிலாடுதுறை டீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
1: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
2: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: மேலும் இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு செக்கு எண்ணெய். மேலும் இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடியது பூமெக்ஸ். காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் வளரும் நிகழ்ச்சியில் இனி வருகிறது பி. சுசீலா பாடிய பாடல், படம் காவிய தலைவி.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இரவு மலரும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடியது படம் உத்தரவின்றி உள்ளேவா.

அறிவிப்பு ஒன்று. புதுச்சேரி அரசு காரைக்கால் மேல்நிலைக் கல்வி துணை இயக்குநர் அலுவலகத்தில் இருந்து வந்துள்ள அறிவிப்பு. காரைக்கால் பகுதியில் உள்ள அரசினர் மேல்நிலைப் பள்ளிகளில் 11 வகுப்பிற்கான சிபிஎஸ்இ கலந்தாய்வு 2026-2027 கல்வியாண்டில் காரைக்கால் பகுதியில் உள்ள அரசினர் மேல்நிலைப் பள்ளிகளில் 11 வகுப்பு சிபிஎஸ்இ சேர்க்கைக்காக விண்ணப்பித்து இடம் கிடைக்கப்பெறாதவர்களுக்கும் இதுவரை எந்தவொரு பள்ளியிலும் சேராத மாணவ மாணவியருக்கும் குடியிருப்பு சான்றிதழ் இல்லாத பிற மாநிலத்தைச் சேர்ந்த மாணவ மாணவியருக்கும் கலந்தாய்வு நடத்தி 11 வகுப்பில் சேர்க்கை ஆணை வழங்கப்பட உள்ளது. எனவே அரசு பள்ளிகளில் 11 வகுப்பில் சேர்வதற்காக மாணவ மாணவியர் தங்களது இணையதள மதிப்பெண் சான்றிதழ் ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் மற்றும் மாற்று சான்றிதழ் டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் ஆகியவற்றுடன் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி தலத்திரு காரைக்கால் என்ற முகவரிக்கு நேரில் வந்து கலந்தாய்வில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இதுவரை விண்ணப்பிக்காத மாணவ மாணவியர் துணை இயக்குநர் மேல்நிலைக் கல்வி அலுவலகத்தில் நாளை வரை விண்ணப்பிக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இவ்வாறு காரைக்கால் மேல்நிலைக் கல்வி துணை இயக்குநர் அவர்கள் அறிவித்துள்ளார்.

0: நாளை காலை மணி 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ கலர்ல வழங்கும் பசுந்தளிர். இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால். மேலும் இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் கும்பகோணம் வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்ல
1: ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேரம் 10:48, காரைக்கால் பண்பலை 100.3 இரவு மலரும் நிகழ்ச்சியில் இணைப்பி சுசீலா பாடியது, பி குமார் இசையில் 100க்கு 100.

நேயர்கள் இதுவரை கேட்டது இரவு மலரும். ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 11 மணி. காற்றலையில் நாளை. நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. நாளை காலை 6 மணிக்கு குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ONGC காவிரி எஸ்எட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூசேகர்ஸ்.

வழங்கும் உழவர்களுக்கு 6.40 மயிலாடுதுறை தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும். தஞ்சாவூர் உழவன் நாட்டு சர்க்கரை வழங்கும் இன்சொல்லமுது. வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன்சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்கும் சிறுமி ஆர் சௌமியா. 7:00 காரைக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க் வழங்கும் தங்கமான நேரம் விளம்பரதார நிகழ்ச்சி. 7:25 சைபாலின் தகவல் நேரம். 7:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காலை காம்போ. நிகழ்ச்சியினிடையே சேவை செய்திகள் இடம்பெறும். 8:00 துள்ளி வரும் பாட்டு. முதலில் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்க விளம்பரதார் நிகழ்ச்சி. 8:05 துள்ளி வரும் பாட்டு. 8:30 வைக்கிங் பணியன்கள் பிரிப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட். முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. குழந்தைகள் வளர்ச்சியில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் தஞ்சாவூர் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் வல்லுநர் டாக்டர் ஆர் சந்தோஷ்குமார் அவர்கள். 9:05 பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட். 9:45 12 ஆண்டு சர்வதேச யோகா ஆண்டு சிறப்பு நிகழ்ச்சி. பலம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு தொடர் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமான தூக்கத்திற்கான யோகா முறைகள் குறித்து யோகா ஆசிரியர் சி பிரபு அவர்களுடன் நேர்முகம். படைப்பு ஆகாஷ்வாணி உதகமண்டலம். 10:00 சிந்தனை அரங்கம். வாசிப்பும் நேசிப்பும் இந்த தலைப்பில் நேயர்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 11:00 வணக்கம் தோழி மகளிர் நேயர்கள் பங்குபெறும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ். 12:10 மனதில் இன்றவை நேயர்கள் கடிதங்கள் வழியே விரும்பி கேட்ட திரைப்பட பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி. 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்கும் சிறுமி ஆர் சௌமியா. 12:55 பன்னிசை. 1:00 தேன்மழை பரவசப்படுத்தும் பாடல்கள் பவனி வரும். 1:55 மெல்லிசை. 2:00 லஞ்ச் பிரேக்கில் நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. 2:05 லஞ்ச் பிரேக்கில் அனுபவம் அற்புதம் மயிலாடுதுறை மாவட்டம் ஓய்வு பெற்ற அரசு மாவட்ட மேலாளர் சங்கரன் பந்தல் எஸ் சுசீலா அவர்களுடன் நேர்முகம். 3:00 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் லைக் ஷேர் கமெண்ட். 3:30 லைக் ஷேர் கமெண்ட். 4:00 ஊரும் உறவும் திருவாரூர் மாவட்டம் ஆண்டிப்பாளையத்தில் இருந்து நேரலையாக. 4:30 வைக்கிங் பணியன்கள் பிரிப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும். 5:00 சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரியின் பாங்க பேசலாம் விளம்பரதார நிகழ்ச்சி. 5:15 அலையோசை. 5:30 விளக்கேற்றும் வேலை. 6:00 பன்னிசை. 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர். மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமுது. வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன்சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலவாய் வாழ. மகளிருக்கான உடல்நல பிரச்சனைகள் குறித்து சித்த மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் உதவி சித்த மருத்துவ அதிகாரி டாக்டர் பி சத்யமீரா அவர்கள். 6:45 இசை தூரிகை. 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர். 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் காரைக்கால் மாதூர் வேளாண் அறிவியல் நிலையம் சார்பில் நல்லெழுந்தூர் சமுதாய கூடத்தில் நடைபெற்ற நிகழ்வு குறித்து வானொலி தொகுப்பு. நிகழ்ச்சி குறிப்புகளுடன் நேயர்கள் இதுவரை கேட்டது காற்றலையில் நாளை. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி ஏஞ்சல்ஸ்.

வீழ்ச்சியை நீக்கிடுவாய், என் தளர்ச்சியை அகற்றிடுவாய். சுகவனேசன் மகனே சுப்பிரமணிய ஜோதியே, பேரின்ப மகிழ்ச்சியையும் பெருகிடச் செய்திடப்பா. பரமானந்த மதில் என்னை மறக்க பாலிப்பாய், மால் மருகா வள்ளி மணவாளா ஸ்கந்த குரோ. சிவகுமரா உன் கோயில் ஸ்கந்தகிரி என்றுணந்தேன், ஜோதி பிழம்பா.

அகத்தியர்க்கு தந்து ஆட்கொண்டாய் தமிழகத்தை கலியுக வரதன் என்று கலச முனி உனை புகழ்ந்தாய். ஔவைக்கு அருள் செய்த அருமுகவா ஸ்கந்த குரு ஒழுக்கமொழு கருணையையும் தவத்தையும் தந்தருள்வாய். போகருக்கருள் செய்த புவன சுந்தரனே தண்டபாணி தெய்வமே தடுத்தாட்கொண்டிடப்பா. ஆண்டி கோலத்தில் அணைத்திடுவாய் தண்டுடனே தெய்வங்கள் போற்றிடும் தண்டாயுத ஜோதியே. ஸ்கந்தகிரி மேலே

இலே நீராடி நீரு பூசி கந்த குரு கவச மோதி கந்தகிரி ஏறிவிட்டால் முந்தை வினை எல்லாம் கந்தன் நகற்றிடுவன் நிந்தைகள் நீங்கிவிடும் நிஷ்டையுமே கைகூடும். கன்னிமார் ஓடை நீரை கைகளிலே நீ எடுத்து கந்தன் என்ற மந்திரத்தை கண்மூடியுருவேத்தி உச்சியிலும் தெளித்து உட்கொண்டு விட்டிட்டால் சித்தமலமகன்று சித்த சுத்தியும் கொடுக்கும். கன்னிமார் தேவிகளை கன்னிமார் ஓடையிலே கண்டு வழிபட்டு கந்தகிரி ஏறிடுவீர். கந்தகிரி ஏறி ஞான ஸ்கந்த குரு கவசமிதைப்பார்.

0: உழவர்களுக்கு.
1: நேரம் 5:23.
2: ரேவதிகா சுபாவா?
3: அடுத்ததா
2: சுபா?
3: சுப்பிரமணியாஸ்தகம்.
2: சும்மாதாக்கா? ஆமா, எங்க உங்க ஆசை தங்கச்சி? இங்கே இல்லையா?